0: பிரச்சனைனா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அதர் பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கும் இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்குங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
1: தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
1: இப்போதே அழைங்க 6334-1055-6334-1055.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: சூப்பர் சாப்பாடு அங்கம் ஒரு நிறைவுக்கு வந்துவிட்டது. இன்று ரொட்டி ஜோனை பத்தி பேசியிருந்தோம். உங்களுக்கு பிடித்த ரொட்டி ஜோனை பத்தி பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் ரொட்டி ஜோனுக்கு ஏத்த மாதிரி ஹிஸ் நேம் இஸ் ஜான் பாடல் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் வந்து இடம்பெற்றது. இப்ப லிட்டில் ஜான் வரப்போறாரு. பிரவீன் மணியுடைய இசையில கிளின்டன் சித்ரா குழுவினர் பாடும் பாடல். யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் எங்ஸைட்டி எனும் ஒருவித பதற்றம் அல்லது மனச்சோர்வுடன் வாழும் பெரியவர்களில் கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டினர் அதற்காக மருத்துவ ஆலோசனை பெறுவதில்லை என்று ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. எனினும் நல்ல நண்பர்கள் அல்லது ஒரே அனுபவமுள்ளவர்களின் ஆதரவை வரவேற்பதாக 60 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் தெரிவித்தனர். டியூக் என்யூஎஸ் மருத்துவ பள்ளி அந்த ஆய்வை நடத்தியது. இதுபோன்ற சமூக ஆதரவு நிபுணத்துவ பராமரிப்பை பெற பலரை ஊக்குவிக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே உள்ள சுகாதார கட்டமைப்புக்கு அது வலு சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூர் நீதித்துறையும் வழக்கறிஞர் சங்கமும் தனியார் துறை வழக்கறிஞர்கள் வேலையில் நிலைத்திருக்கவும் நலமாக இருக்கவும் உதவும் புதிய பணிக்குழுவை நிறுவியுள்ளன. வழக்கறிஞர்களின் வேலைச்சூழலை மேம்படுத்தி அவர்களின் நல்வாழ்வுக்கு ஆதரவு வழங்குவதில் குழு கவனம் செலுத்தும். மோசமான பணியிடச் சூழல், கடுமையான வேலைப்பழு உள்ளிட்ட காரணங்களால் தனியார் துறை வழக்கறிஞர்கள் பணியை விட்டு விலகுவதாக வழக்கறிஞர் சங்கம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அவர்கள் தனிப்பட்ட காரணங்களால் நீதித்துறையை விட்டு விலகுவதில்லை என்று அந்த ஆய்வு கூறுகிறது. இளம் வழக்கறிஞர்கள் பலர் வேலையை விடுகின்றனர், குறைவானவர்களே சேர்கின்றனர். சங்கத்தின் முன்னாள் தலைவர் காலஞ்சென்ற திரு ஏட்ரியன் டான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அக்கறையை முன்வைத்தார். சங்கம் பின்னர் ஆய்வை நடத்தியது. அதில் சுமார் 860 வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அதில் மோசமான வேலையிட கலாச்சாரமே முதற்காரணமாக கூறப்பட்டது. இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் புதுடில்லியில் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து அது அவ்வாறு சொன்னது. பிரிக்ஸ் அமைப்பின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் உச்சநிலை சந்திப்புக்காக புதுடில்லியில் கூடியுள்ளனர். பேச்சு ஆக்ககரமாக அமைந்ததாய் இந்தியா தெரிவித்தது. சீனா இன்னமும் அது குறித்து கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. ஈரானிய அதிபர் மசூத் பெசக்ஸ்கியான் பாகிஸ்தான் செல்கிறார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. அமெரிக்க ஈரான் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து அரசதந்திர முயற்சிகள் பற்றி பேச இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. அமைதி திட்டம் குறித்த பேச்சுகள் நடைபெறும் வேளையில் ஈரானிய அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர். அமைதி முயற்சிகளில் பாகிஸ்தானின் மிக முக்கிய பங்கை இது வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. உலக பொருளாதார கருத்தரங்கு சீனாவின் டாலியன் நகரில் தொடங்கியிருக்கிறது. அரசாங்கங்கள், வணிகங்கள், கல்விக்கழகங்கள் ஆகியவற்றிலிருந்து பேராளர்கள் அந்நகரில் கூடியுள்ளனர். மாறிவரும் வர்த்தக போக்கு, AI தொழில்நுட்பத்தில் கூடும் முதலீடுகள் ஆகியவற்றுக்கிடையே புத்தாக்கமும் கொள்கைகளும் எவ்வாறு வளர்ச்சிக்கு வித்திடலாம் என்று கருத்தரங்கில் ஆராயப்படும். கத்தாரின் ராஸ் லஃபான் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் 13 பேர் மாண்டனர். சுமார் 70 பேருக்கு காயம் ஏற்பட்டது. மாண்டவர்களில் 12 பேர் இந்திய குடிமக்கள். வளைகுடா எரிசக்தி ஆலைகளில் ஏற்பட்டுள்ள ஆக கடுமையான வெடிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. வெடிப்புக்கான அது தொழில்நுட்ப கோளாற்றால் ஏற்பட்ட விபத்து என்றும் சண்டையால் ஏற்பட்டது அல்ல என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானிய கட்டடங்கள் கண்டுள்ள சேதத்தின் மதிப்பு சுமார் 1.4 பில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட ஆய்வு அவ்வாறு சொல்கிறது. தென் லெபனானின் 11,000 அதிகமான கட்டடங்கள் முற்றாக தரைமட்டமாகிவிட்டன. அவற்றில் கிட்டத்தட்ட 18,000 வீடுகள் பாதிக்கப்பட்டன. துணைக்கோள படங்களின் உதவியுடன் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 3 மாண்டனர். ஒரு காவல் அதிகாரி, ஒரு குடியிருப்பாளர், தாக்குதலை நடத்தியவர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. யூத சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதியில் சம்பவம் நடந்தது. பொய்ச்செய்தி எதனையும் பரப்ப வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தங்களின் பணியை செய்ய விடுமாறும் கியூபெக் முதலமைச்சர் கூறியுள்ளார். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பிரான்சும் ஈராக்கும் மோதிய ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. முதல் பாதியில் பிரான்ஸ் 1 கோலை போட்டது. கடும் மழையால் தாமதமாக தொடங்கிய 2 பாதி விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. மேலும் 2 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை கைப்பற்றியது பிரான்ஸ். நார்வேயும் செனகலும் சந்தித்த ஆட்டத்தில் நார்வே அபாரமாக ஆடியது. கோல் எண்ணிக்கை நார்வே 3, செனகல் 2. தற்போது ஜோர்டான் அல்ஜீரியா களமிறங்கும் ஆட்டம் நடைபெறுகிறது. 36th நிமிடத்தில் போட்ட கோல் மூலம் ஜோர்டான் முன்னணிக்கு சென்றது. இன்னும் சற்று நேரத்தில் 2 பாதி ஆட்டம் தொடங்கும். இன்று காலை மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஆஸ்திரியாவும் பொருதின. அர்ஜென்டினாவுக்கு வெற்றி. கோல் எண்ணிக்கை 2-0. 2 கோல்களுக்கும் சொந்தக்காரர் லயனல் மெஸ்ஸி. உலகக்கிண்ண போட்டிகளில் மொத்தமாக 18 கோல்களை புகுத்தி ஆக அதிகமான கோல்களை போட்ட சாதனையை இதனுடன் அவர் முறியடித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய காதர் நேர்களை இப்போ மதிய உணவு ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் இப்போ இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்காக வேகமான பாடல்களை ஒளிபரப்ப போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வார்த்தை உண்டு, ஒரு அழகான தமிழ் வார்த்தை வந்து ஒரு பாடலில் இருக்குது. அந்த பாடலை ஒளிபரப்பி அது என்ன வார்த்தைன்னு உங்கள் கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல ஆதவன் திரையப்படுத்து ஹேரி ஜெரா சிசையில் மனோ மற்றும் குழுவினர் பாடிய இந்த பாடலை கேட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களை சந்திக்கிறேன்.
7: Jin jis ka kam hoga to mujhe ka jin bhagwa

0: கடவுள் பாதி மிருகம் பாதி ஆளவந்தான் திரைப்படத்தின் பாடலை கேட்டிருந்தோம். இன்றைய தமிழ் அங்கத்துல நம்ம இந்த பாடல இருந்து இந்த வரிகளை முதல்ல கேட்டுருவோம். குவியமில்லா ஒரு காட்சி பேடை, இதோடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா தமிழ்ல விளக்கும் போது ஒரு வாக்கியமாவது வரியா மாறுது. குவியமில்லா ஒரு காட்சி பேடைனா உங்களுக்கு புரிந்த அந்த அர்த்தம் என்ன? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9688968968
1: நிலவரம்
0: சாங்கி எனக்கு செல்லும் பி ஐ அங்கு லானி ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இதன் காரணமாக லானி ரோட் வரை போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. முதலாம் தடுத்து தவிர்த்துங்க. ஏஒய் எனக்கு செல்லும் சிடி சுரங்கப்பாதை அங்கு ஊற்றம் ரோடு எக்ஸிட் கார்களை போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. துவாச எனக்கு செல்லும் கேப்பல் ரோடு அங்கு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இரண்டாம் தடுத்த தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB 1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
5: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேருந்தாடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.
7: இது

0: நேர்களை உங்களுக்காக கண்டு கொண்டேன் குஷி திரைப்படங்களது பாடல்கள் இடம்பெற்றன இன்றைய தமிழகத்துல. குவியமில்லா ஒரு காட்சி பேழை, இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல இது ஒரு வார்த்தை தான், ஆனால் தமிழில் விளக்கும் போது கொஞ்சம் அதிகமான சொற்களை பயன்படுத்தி விளக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டப்போ இங்கே ஜேபி அறிவு என்ன சொல்லியிருக்காருனா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. இங்கே மற்றொரு நேயர் மங்களம் சொல்லியிருக்காங்க, பிளர்ட் பிக்சர், ரீனா மலேசியாவிலிருந்து கேமரா, இந்த மாதிரி பல பதில்கள் வந்தன. நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை, அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்பி சொல்லுங்க. 9687889868.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: புதிய வரவுல நாங்க காணல, உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
6: 3 குற்றவாளிகள் கடையில் திருடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
5: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
6: கிளெமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
7: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும், ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
6: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

ஏஆர் ரஹ்மான் இசையில உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இடம்பெற்றன. ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி, சமீபத்தில் வெளிநாட்டில் ஒரு திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்கிறது. அந்த தகவல் உங்களுக்காக பிற்பகல் ஒரு மணி செய்திகள் பிறகு சினிமா செய்திகளில் இடம்பெறும். இப்ப இந்த அங்கத்தில் ஒரு காட்சி பேழை, ரொம்ப அழகா மதன் கார்கி இந்த வரிகளை கோ திரைப்படத்துல இந்த பாடலை எழுதியிருப்பாரு. குவியமில்லா ஒரு காட்சி பேழைனா என்ன அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள், அவுட் ஆஃப் போக்கஸ் டேவி ஜோசப் சொல்லியிருக்கிறாரு, மாஹிதரன் டிஸ்பிளே என்று நினைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கீங்க. கார்த்திக், குவியமில்லா ஒரு காட்சி பேழை இதற்கு அர்த்தம் தெளிவு இல்லாத ஒரு புகைப்படம் இல்லனா ஒரு ஓவியம் அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆப்டிக்கல் இல்லூஷன் ஆங்கிலத்தில் செய்தி அனுப்பியிருக்கீங்க. கேரலைன், வெயில் எப்படி இருக்கும் தெரியும், அப்படி வெயிலா இருக்கும் போது தூரத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணீர் மிதக்கிற மாதிரி இருக்கும், அதற்கு பேரு தான் மிராஷ். அந்த பதில எனக்கு ஏற்கனவே நரேன் அனுப்பி வச்சிட்டாரு, ஆனா அவரு அலுவலகத்துல இருக்கனால குரல் பதிவு அனுப்பி சொல்லிருக்காரு. மிராஷ் என்பது சரியான பதில். இந்த திரைப்படத்துல கதாநாயகன் ஒரு போட்டோகிராஃபரா இருப்பாரு, எல்லாத்தையும் போக்கஸ் எடுக்கிறவரு, காதல்ல விழும்போது அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகுது. அதனாலதான் ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேழைன்னு பாடி தன்னுடைய காதலிய ரசிக்கிறாரு.

0: கிச்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
1: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready set go.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: My name.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் என்னை தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக ஈழத்து பாடகர் சாந்தன் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக ஈழத்து பாடகர் சாந்தன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக மேசாக் தங்கமணி பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேசாக் தங்கமணி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் என தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அகமேட் சாலி பாகிமி பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அகமது சாலிக் பாகிமி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சிவனார் புகழ் மாலையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டது சிவனார் புகழ் மாலியாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அஸ்போன் சாம், ஆர்பனா, ஜோசப், ஜபிகா ஆகியோர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஆஸ்போன் சாம், ஜபிகா, ஷீபா, ஜானான், ஜோசப் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அகமத் சலீம்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அகமது சாலி ஃபாகிமி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது ஆஞ்சநேயர் புகழ் மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டது ஆஞ்சநேயர் புகழ் மாலையாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளில் இணைய கிறிஸ்தவ கீதமாக ரமேஷ்குமார் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக ரமேஷ்குமார் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തന്ത്രി അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79-26.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா. நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் நச்சிந்தனையே
1: அழைக்கும் மறைவான் இறைவன் என்ற பயப்பத்தியோடும் வாழ வேண்டும். இளமையில் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து செயல்படும் போது இறைவன் அருளும் ஆசியும் பெற்று முதுமையிலும் வாழலாம். இறைவன் கைவிட மாட்டான். வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு இன்றுவரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம் வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிவிட வேண்டும் இளைய தலைமுறைகள் வாழையடி வாழையாக வாழ்வதற்கும். இளமையில் இருந்து முதுமையை தான தர்மம் புண்ணியம் செய்ய வேண்டும். அது யாவும் பிள்ளை செல்வங்களை சென்றடையும். பிள்ளைகள் செல்வங்களை இறைவனை ஒப்படைத்து விட வேண்டும். படைத்த இறைவன் பார்த்துக் கொள்வான் என்ற முழு நம்பிக்கையோடும். வாழ்க்கையில் அவதானம் தேவை. பொறுமை மிக மிக அவசியம். நாங்கள் அதிகம் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் கலை தாயிடம் சேர்த்து விட்டு இருக்கின்றார். நல்ல நச்சினர்கள் சொல்ல வாழ்க்கை போக்கை மாற்றாமல் இறைவனிடம் சரணைந்து யார் ஒருவர் புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் வாழும் போதும் இறைவன் அருளும் ஆசியையும் பெற்று கருணையோடும் முழுமையாக வாழ்வார்கள். முற்புறவில் என்ன செய்தோம், இப்புறவில் என்ன செய்தோம் என்பதை நாங்கள் அறியாவிட்டாலும் இறைவன் முழுமையாக அறைந்து வாழ வைப்பவனும் இறைவன் தான். இளமை முதல் முழுமை வரை வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் இவையாவும் இறைவன் மட்டும் அறிவான். அதனால் தான் நாங்கள் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம் செயற்பாடுகளை அறிந்து இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இறைவன் உணர வைப்பார் எதை உள்வாங்க வேண்டும் எதை விட்டு விலக வேண்டும் என. வாழ்க்கை என்பது போராட்டம்தான். போராடித்தான் வாழ வேண்டும். இறைவன் அருளும் ஆசியும் பெற்று நாங்கள் வாழ வேண்டால் கோபம் ஆணவம் அகம்பாவம் இருமாப்பு இவையெல்லாம் மனதிலிருந்து விளக்கி வாழும் காலம் வரை அன்போடும் பண்போடும் கலை கலாச்சாரத்தோடும் அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து நாங்கள் வாழ்வோமானால் இறை ஆட்சியோடு பாதுகாப்போடும் வாழலாம். இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்நாள் போடும் வாழ்வோம் என்று சொல்லி இறை ஆட்சியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி. நலமா இருக்கிறீங்களா?
2: மார்க்கண்டேயன் பாச கயத்துக்கு தப்பியது எப்படி தெரிந்த சம்பவம் தெரியாத உண்மை. சிரஞ்சீவி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்களை சிரஞ்சீவி என்பர். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், விஷ்ணன், விபீஷணன், கிருபாச்சாரி, பரசுராமன், மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள் எனப்படுவர். மரணமில்லா பெருவாழ்வு எழுதியிருக்கும் இவர்கள் பூத உடலுடன் இல்லை என்றாலும் இன்னும் தங்கள் ஆன்மாவுடன் இங்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சிரஞ்சீவிகளில் மிகவும் பிரபலம் நமது மார்க்கண்டேயன். பின்னே இவனை காப்பாற்ற வேண்டித்தானே சிவபெருமான் காலனை காலாருடைத்த உமனுக்கு பயந்து 12 வேலை நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமானுடன் தஞ்சம் புகுந்ததும் பின்னர் சிவபெருமான் பிரத்யட்சமாகி காலனை காலால் உதைத்து இவனை காத்தருளியதும் உங்களுக்கு தெரியும். மார்க்கண்டேயனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று தெரியுமா? இதன் பின்னணியில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது. மார்க்கண்டேயனுக்கு 12வது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு அற்ப ஆயுசு என்றும் அவன் தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கு தெரியும். ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்த பின்னர் பெரியோர்கள் இவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்று வருவாயாக என்று படைத்தார். மார்க்கண்டேயனும் அதே போல தான் பார்க்கும் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று வந்தார். சப்த ரிஷிகள் ஒரு முறை மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தபோது மார்க்கண்டேயன் இவ்வாறு அவர்களிடம் விழுந்து ஆசை பெற அவர்களும் தீர்க்க ஆயுசுமான் பகவன் என்று வாழ்த்திவிட்டார்கள். பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள் அவனுக்கு 12 வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று. என்றும் சத்தியமே பேசும் சப்த ரிஷிகளின் வாக்கு பொய்க்குமா? இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் கொண்டு செல்கின்றார்கள். அவரிடமும் விழுந்து ஆசி பெறுகின்றான் மார்க்கண்டேயன். அவரும் அதே போல ஆசி வழங்குகிறார். இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவரது தலையெழுத்தையே மாற்றி விடுகிறது. பெரியவர்களின் ஆசையை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை அல்லவா? ஆகவேதான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் 16 அதாவது சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரமும் தருகின்றேன். பெரியோர்களை விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று. பகவான் கிருஷ்ணர் தம்மினும் பெரியோர்களை கண்டால் தவறாது விழுந்து வணங்குவார். எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற வேண்டும். அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையும் ஆற்ற வல்லது. எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற வேண்டும். அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தையும் ஆற்ற வல்லது. அதே சமயம் ஆதாயத்துக்காக தகுதியற்றவர்களின் காதலில் விழாதீர்கள். அப்படி செய்தால் அவர்களின் பாவங்களையும் நீங்களே சேர்த்து சுமக்க வேண்டி இருக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி பத்மமணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பாலன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: சொல்லுங்கள்,
3: நலமா இருக்கீங்களா ராஜாண்ணா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, நீங்களும் நலமாக இருங்கள். நன்றி,
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லோரும் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேணும் சொல்லி அவருடைய நாமத்தில் ஜவுண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 9 அதிகாரம் இறை வார்த்தைகள் 52-62 முடிய இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். இயேசு எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் இயேசுவை ஏற்றுக் கொள்ளவில்லை. இயேசுனுடைய சீசராகிய யாக்கோபும் யோபானும் அதை கண்டபோது ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசுவை கேட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து அவர்களை அதட்டி மனுஷகுமாரன் மனுஷருடைய உயிரை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நதிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை இயேசு நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டிலிருக்கவிடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கைகளை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இயேசுதா அமைத்தியாட்டிய என்றென்று நிறைவாக ஆசீர்வதித்து வணங்குவார். ராஜா அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கீங்களா?
4: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 48. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 7, திருவசனங்கள் 12-14 புரிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர், வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற போது நமக்குள்ளாக பலவிதமான குழப்ப மனநிலைகள் ஏற்படுகின்றன. அதில் தெளிவான முடிவெடுப்பது அவசியமாகின்றது. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாகவும் இருக்க வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதும் ஒன்றுதான் இதற்கு தீர்வாகவும் இருக்க முடியும். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என்னும் இறை வார்த்தைகளை இன்று நாம் உள்வாங்குவோம். பாத்திரமறிந்து பிச்சையிடு என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப அறிவுரைகள், பாராட்டுக்கள், ஊக்கமொழிகள் இவற்றையும் தகுதியற்றவர்களுக்கு வழங்க வேண்டாம் என நாம் பொருள் கொள்ளலாம். நல்ல கருத்துக்களை, ஆலோசனைகளை திறந்த மனம் கொண்டோரிடம் மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ளலாம்.
0: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ள முடிந்தார், இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசிரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யோசிரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: அதிகாரம் உறுப்பு நலன். சிறுமை நமக்கு ஒளிய தேன் சென்றார் உள்ளி நறுமலர் நான் இனகன். இருவத்தீரத்தை நமக்கு அழித்து சென்ற காதலரை நினைத்து அழுதமையால் தங்கள் அழகு இழந்து நறுமலர்களுக்கு நான் நயந்தவர் நல்வாமை சொல்லுவ போலும் பசந்து கண்வாரும் கண் பசலை நிறமடைந்து நீர் சொரியும் கண்கள் காதலர் நமக்கு அன்பு செய்யாதத பிறகு சொல்வன போல் உள்ளன. தனந்தமை தாள அறிப்ப போலும் மறந்தனால் வீங்கிய தோல் காதலரோடு கூடியிருந்த காலத்தில் பூரித்திருந்த தோள்கள் இப்போது மெலிந்து அவருடைய பிரிவை நன்றாக தெரிவிப்பன போல் உள்ளன. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாரிய தோல் காதலரை பிரிந்ததால் தோள்கள் அழகிழந்து மெலிந்து விட்டன. மெலிந்த கைகளில் இருந்து பசுமையான அழகான பெண் வளையல்களை தாமாக கலந்து வளையல்கள் தாமாக கலந்து விழுகின்றன. கொடியார் கொடுமை விளைக்கும் தொடியொடு தொழுகவின் வாடிய தோல் வளையல்கள் நழுவ பழைய அழகை இழந்த தோள்கள் காதலரின் இடக்கமற்ற குணத்தை பிறர் அது எட்டுகின்றன. கொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. வளையல்கள் கலன்று தோள்களும் மெடிபடுவதால் அவற்றை காண்போர் காதலரை கொடியவர் என்று பழிக்கிறார்கள். அதை கேட்டு நான் வருந்துகிறேன். பாடுபருதியோ நெஞ்சே கொடியாற்குவேன் வாடு தோல் பூசல் உரைத்து. நெஞ்சமே கொடியவராகிவிட்ட காதலருக்கு என் வாடிய தோள்களின் ஆரவாரத்தை எடுத்துச் சொல். நீயும் பெருமை அடைவாய். முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை முதல் தழுவிய கைகளை தளர்த்திய அளவில் இவளுடைய நெற்றியும் பசலை நிறத்தை அடைந்து விட்டது. முயக்கு இடைத்தன்வழி போல பசப்பு விட்ட பேதை பெருமலை தன் தழுவுதலுக்கு இடையே குளிர்ந்த காற்று நுழைய காதலியின் பெரிய மலை போன்ற கண்கள் மலை போன்ற கண்கள் பசலை நிறம் அடைந்தன. கண்ணின் பசப்போ தருவதால் இதென்றே பொருளுடல் செய்தது கண்டு காதலியின் அழகிய நெற்றியில் உள்ள நிற வேறுபாட்டை கண்டு அவளுடைய கண்களில் உள்ள நிறமாற்றம் துன்பம் அடைந்தது. நன்றி. உறைவிடம் யாதோ என நினைவுடல் உரைகின்ற கோயில் கேள்வர் ஒரு பக்கமோ அழகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்டிங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாருதியோ புறநாசல மங்களையே இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புங்கள் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போது நடியின் கீழிருக்க வந்தார் திருச்சிதம்பரம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் சகோதரர் சண்முகநாதன், நலமா இருக்கிறீங்களா?
6: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என்ன அன்புறவுகளே கலந்தாயே இளம்பாள எல்லாம் வெள்ள அலங்கார கந்தனின் பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்திருந்து எல்லாம் வெள்ள சச்சிதாய் பகவான் தெய்வீக அலமுதம் செவ்வாய்க்கிழமை தெய்வீக கட்டளையை பின்பற்றி அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது என் முக்கியம். பகவான் என்று சில சுவாரஸ்யமான உதாரணங்களுடன் விளக்குகிறார். ஒரு வயதானவர் தன் பிள்ளைகளுடன் ரயிலில் பயணம் செய்கிறார் என்று கற்றுக்கொள்வோம். அவர்கள் அனைவருக்கும் பயண சீட்டுகளை வைத்திருக்கிறார். பயணத்தின் நடுவில் எங்கும் இறங்க வேண்டாம் என்று அவர் இறங்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் அவரிடம் கூறினார். வழியில் உள்ள சில நிலையங்களில் நடைமுறையில் நிற்கப்படும் பலவிதமான தின்பண்டங்களால் பிள்ளைகள் ஈர்க்கப்பட்டு இறங்கியவற்றை வாங்க வேண்டும் என்ற தீவிர ஆசையுடன் இறங்குகிறார். ஆனால் ரயில் புறப்பட்டு தாங்கள் பின் தங்கிவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்பதால் இறங்காமல் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிறார். தந்தை விழுந்தவரம் இறங்காததால் அவர்கள் பொறுமை இழந்து சில இளையங்களில் இறங்க முயன்றது. பிள்ளைகளில் மூத்தவன் அவர்களிடம், அப்பாவின் கட்டளைப்படி நாம் விரும்பியபடி இறங்க முடியாது என்று கூறுவது. கடவுள் அனைவருக்கும் தந்தை. அனைவரும் வாழ்க்கை பயணத்தில் செல்லும் அவருடைய பிள்ளைகளை. கடவுள் நம்மிடம், என் கட்டளையை பின்பற்றுங்கள், நீங்கள் விரும்பிய இடத்தில் இறங்காதீர்கள் என்று கூறியுள்ளார். பரிதாபம் என்னவென்றால், உலகில் யாரும் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதில்லை. அவர் தங்கள் விருப்பங்களுக்கும் கற்பனைகளுக்கும் ஏற்ப நடந்து கொள்கிறார்கள். ரயில் பயணம் செய்பவர்கள் திரும்பவும் 5:98 என்பது போன்ற வர்ணம் பூசப்பட்ட குறியீட்டை கொண்ட சரக்கு வேன்களை காத்திருப்பார்கள். இது மிருகங்களை பராமரிப்பதற்காக உரிய தீரில் பணிமனைக்கு திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நிலை அதிகாரிக்கு மட்டுமே இது தெரியும். அவரே இதற்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார். மனிதர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு வரும் எப்போது திரும்ப வேண்டும் என்பதை அந்த இஜமாக கடவுளே அதை பற்றி காவல்பட வேண்டியது. அந்த இஜமாக மட்டுமே கடவுளே உன்னதமான அதிகாரம். மேலும் அனைத்து மேலுடைய சித்தத்தின்படியே நடக்கின்றன. ஆன்மீக வாழ்வில் அடிப்படை காரணி என்பது ஆசைகளை இறக்குவதும் தனி மனித சித்தத்தை சிறை சித்தத்திடம் ஒப்படைப்பதுமாகும். இது எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்களை வழிபாட்டு செல்வதாக இயத்தம் என்று பகவான் எனது உரையில் கூறிக்கொண்டு கட்டுமான சிந்தையில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை முறை நீச்சிக்கும்
0: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயாண்டேசன் அவர்கள்.
7: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
0: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் கலையுறவுகள் எல்லோரும், குடும்பத்தினர் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொள்ளும். இந்திய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக, வாழ்வான நாளாக இருக்கிறவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளும். நன்றி வந்து ஜானது. இன்று பொது காலத்தில் 12 வாரத்தின் 2 நாள் சுப்பாக்கிழமை, கிறிஸ்தவன் அச்சிந்தனை. திருச்சட்டங்கள் இயேசு கூறுகின்றார், திருச்சட்டங்களையும் இறைவாக்களையும் மாற்ற வேண்டும் என்பதல்ல ஆண்டவர் இயேசுவின் நோக்கம். மாறாக அவற்றுக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டு மக்கள் அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தாலே போதும் என்று நினைத்திருந்தார்கள். தீமை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கீடாக நன்மையும் செய்ய வேண்டும், பிறர் என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போது அதே போன்று பிறரும் தமிழவிலிருந்து எதிர்பார்ப்பார் என்பதை மட்டும் மறந்து விடுவதையும். எல்லா மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. நன்மை செய்வதற்கு நன்மை செய்யவும், தீமை செய்வதற்கு நாம் தீமை செய்வதை தவிர்க்கவும் எல்லா சமய அறிவுரைகளும் போதிக்கின்றன. ஆனால் இயேசு ஒருபடி மேல் சென்று தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இன்று ஒரு பொன் விதியை விதிக்கின்றார். இந்த விதியின் அடித்தளமே இன்றைய நற்செய்தி. பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என விரும்புவதை நாம் பிறருக்கு செய்ய முயலும் போது இந்த பொன் விதியின் வாழ்வின் யதார்த்தமாகும். இறை வார்த்தையின் முழுமையான அழைப்பு மிகு. சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
8: வணக்கம்
0: ராணி சம்பந்தர், நலமா இருக்கீங்களா?
8: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆணி மாதம் 23ஆம் தேதி பொதுக்காலம் 12ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசரிய மன்னன் எதியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று இசேக்கியாவிடம் இருந்து மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் இசாக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? இசைக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் இசைக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீட்டிற்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெருபியின் சொற்களை கேட்பீராக. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு ஐம்புலன்களை அடக்குவோம். நாய்கள் மற்றும் பன்றிகள் நமது ஐம்புலன்களுக்கு உருவாகம். இவ்விரண்டு மிருகங்களும் கட்டுப்பாடற்றவை, எங்கும் அலைந்து திரியும், எதையும் உண்ணும். அதே போன்று நமது புலன்கள் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லையெனில் அவையும் அலையும், மனதில் அமைதி குலையும். புலன்கள் மூலமே மிருகத்தனம் தலையெடுக்கும். தூயவை மற்றும் முத்துக்கள் என்பவை கடவுளும் அவர் நமக்கு தரும் இறையருள் புலன்களை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கும் போதுதான் நம்முள் வளர்ந்து பலன் தரும். புலன்கள் அடக்கப்படும் போது பராக்குகள் குறையும், நமது கவனம் அதிகரிக்கும், இடுக்குமான வாழ்வுக்கு செல்லும் வாயில் துறக்கும். எதிர்பாராமல் பிறருக்கு எப்போதும் நன்மை செய்து கொண்டிருக்கும் ஒற்றை வழிபாதை இதுவே. புலன்கள் அடங்காமல் பிறரிடம் எப்போதும் எதிர்பார்த்து ஏமாந்து இறுதியில் யாரையும் அன்பு செய்யாமலே வாழ்வை முடித்துக் கொள்வது அழிவுக்கு செல்லும் பாதை. நாம் இந்த பாதையில் பயணிக்கின்றோம். நன்றி. வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றி.
8: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தன நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் வலம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான கலாபலன்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். இன்று 23 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கே உரியது.
9: மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சுய வெற்றிகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பீங்க. அதே மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம், ஏதேனும் ஒரு சின்ன கிராஃப்ட் செய்யணும், இது போன்ற இது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாகி இன்றைய தினம் உண்டு. வயதானவர்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரியோட ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதேமாதிரி அவருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக இடம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறதுக்குண்டான கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு மாற்றமும் மனதில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். ரொம்ப பிடித்தமான இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப யாருக்கேனும் ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு தோணி நீங்கள் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடி ஜெயிச்சு கொடுத்துருவீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுறது, சிந்தனை பண்ணுறது, அவங்களுடைய எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் தம்பி தங்கைகளுக்கு அவங்களுக்குண்டான தேவைகள், அதுக்குண்டான சில உதவிகள்லாம் எடுத்து இன்றைய தினத்தில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய ஆட்கள், உங்களை விட யாராவது மேனேஜர் அல்லது ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டுருக்கு. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க கமெண்ட்ஸ் பார்த்து பயந்துட்டா ஐயோ இப்படி பண்றாள் இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன் அப்படி இல்லாம நம்ம எது ரைட்டா நம்ம வந்து செயல்படுத்துறோமோ அதுல ஆயிரம் விதமான எதிர்ப்புகள் வரும், அதையும் தாண்டி ஜெயிக்கிறது முக்கியத்துவத்தை கொடுக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, பணவரவுகள் தேடி வரும். ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள், சில பேர் உங்களை கோவப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது மாறுவீங்க. எஜுகேஷன் சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, லைப்ரரி சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு, வீட்டுக்குண்டான இன்டீரியர், வீட்டுக்குண்டான தேவையான பொருட்கள், உணவு சம்மந்தமான தேவையான பொருட்கள், ட்ரெஸ் கார்மெண்ட் சம்மந்தமான, அது மாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, நீர் சம்மந்தமான தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி மிதுனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கணுங்கிற ஆன்லைன் கோர்சஸ்லாம் எடுத்து கற்றுப்பீங்க, புது சப்ஜெக்ட் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது, முழுங்கவும் முடியாது, சில மன சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் அப்படியே சரிப்போ இதுவும் கடந்து போவோங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க, பணவரவுகள் கூடி வரும். அதே மாதிரி பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அதில் ஒரு மன திருப்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ஆதார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் பேர் மாற்றுறது, இது போன்ற விஷயங்களில் தொழிலுக்கு பேர் வைக்கிறது, தொழிலுக்கு உண்டான முதலீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கடகராசி நண்பர்கள் சில நேரங்களில் பேசும்போது கவனம் தேவை. நீங்கள் வந்து மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்தீங்கன்னா மீடியாவில் பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து ஃபோனில் பேசுகிறீங்கன்னா உங்களை கோபத்தை தூண்டுற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க, அதுலேயும் கவனம் தேவை. அப்புறம் உங்கள் பேரில் அது தப்பு சொல்லிடுவாங்க. வாகனத்தில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்க அவங்க ஏதேனும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஏதேனும் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லி உட்காந்து பேசி அது தீர்க்கறதுக்குண்டானதாக இருக்கும். சில பேர் ஏதேனும் ஒரு குணத்தில் அடிக்ட் ஆகிருப்பாங்க, அந்த அடிக்ட்லேருந்து சிங்கிள் தன்னைத்தானே வெளியில் வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் கடகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பிரயாணம், ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சது நிச்சயமான சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் பொருள்லாம் விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு, இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடு, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க இவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியை மட்டும் பார்க்குறீங்க, இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் அப்பப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியில் கவனிக்கிறோம், வீட்டை கவனிக்க முடியலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் உண்டு, ஒரு பக்கம் செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டி சொல்லாதீங்க, ஒன்ஸ் இட் சக்ஸஸ் தென் நீங்கள் அதை பற்றி ரிவீல் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அதை நிறுத்தி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தள்ளி வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாக ஒரு முடிவெடுப்போம், அதுவாக ஒன்று நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி எண்ணற்ற சில முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் மூணாவது மனுஷனை தலையிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருந்துருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புது முயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன ரீதியான குழப்பத்தில் இருப்பீங்க, பெரியவங்ககிட்ட கேட்டும் அல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன், எங்கிட்ட இதை கேட்கல அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியமானவர்கிட்ட தான் ஓப்பனாக பேச முடியும், அதை போய் சண்டைன்னு எடுத்துகிட்டேன் இப்படி அப்படிங்கிற திருப்பி ஓப்பன் அப் பண்ணுவீங்க. சில நேரங்களில் நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றி வரும், புது புது ஐடியாஸ் கிடைக்கும், அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகள் இருக்கும், மற்றவங்கள்லாம் பெரிய ஆளாகிற நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டீ கடை வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்நாக்ஸ் சம்மந்தமான ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி வீட்டிலேருந்தே சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறவங்களுக்கும் வருமானங்கள் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு விஷயங்களில் சில சென்சிட்டிவாகவும் கோவிச்சுக்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் லாபம், சில நேரம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில மறதிகள் அப்பப்போ இன்றைய தினத்தில் உண்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாட்டு கம்பெனிக்காக இங்கே உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்குழப்பங்கள் தீரும். சில விஷயம் பிரச்சனையே இருக்காது, ஆனால் பிரச்சனையை கொண்டு வராங்கங்கிற அப்பப்போ மன வருத்தங்கள் வரும். சில விஷயத்தை வெளியில் சொல்லுவேன், சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன். எல்லாம் இருக்குது சார், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படியா இப்படியானலாம் சொல்கிறா, பட் அனுபவிக்கிறதுக்கு தான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுங்கிற அளவுக்கு அப்பப்போ இருந்துருக்கும். சகுனம் நிமித்தமெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்யும். துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது, பிரதட்சணம் பண்ணுறது, அதுமாதிரி வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டது, அதே சமயத்தில் போட்டி போட்டு பேசுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி சொல்லக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரையும், அந்த கருத்து வேறுபாடுகளுக்குண்டான கோர் பாயிண்ட் என்னங்கிறது கொஞ்சம் சிந்திச்சா சாரி அப்படின்னு சொல்லிட்டா தப்பு கிடையாது. ஒருவேளை நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் அவகிட்ட தப்பு இருந்தால் உட்கார வச்சு பேச வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எங்கே சார் சொன்னால் கேட்கணுமே அப்படின்னு யோசிச்சல்னா கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பில் சில பிரச்சனை வரும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில நேரங்கள் உங்களுடைய முயற்சியில் நடக்கலாம், மற்றவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்ட வேலை செஞ்சதுன்னா மற்றவங்களுக்கு பலனா அப்படின்னு கோவிச்சுப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அது செய்வீங்க, சரியாயிரும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அவங்களை வெல்லுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனை வரும், திருப்பியும் ஜெயிப்பீங்க. விருச்சிகராசி என்பர்கள் சினிமா துறையில் இருந்துருக்கிறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், ஆர்டிஸ்டாக இருந்துருக்கோம், புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்பாராத புதிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அதே போன்று ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் நினைச்ச காரியங்கள் ஈடுபெறும். அதே மாதிரி இன்னைக்கு எங்கேனும் ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ இல்லை ஏதேனும் ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி என் பாஸ்கிட்ட பேசணும், மேனேஜர்கிட்ட பேசணும்,

0: ஒன்று பேசுவாள், பின்னாடி ஒன்று பேசுவாள். குழந்தைகளுடைய நம்ம தொழில் பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள் கூட இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்மளுடைய சில ப்ரைவசி டைம் அப்படிங்கிறது விட்டு போயிடும். மற்றவங்களுக்காக உழைச்சி மற்றவங்களுக்காக இருந்து மற்றவங்களுக்காக செயல்படுறோம், எனக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கலைன்ற கவலைகள் அப்பப்போ வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருந்த மன ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சின்ன சின்ன விஷயந்தான். சாக்லேட் சாப்பிட்ணும் தோன்றது, இது வாங்கணும் தோன்றதுன்ற சின்ன சின்ன விஷயங்கள் வெளியிலேருந்து பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஆனாலும் எனக்கு இப்படி இருந்துருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், நிச்சயதார்த்தம். அதே மாதிரி தொழிலில் கூட்டு சம்பந்தமான தொழில்கள் லாபத்தை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இடம் பொருள்லாம் வாங்கும் பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை வச்சுட்டு மறதிகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒரு பொருள் வாங்கி அதை வேல்யூ பண்ணி பாருங்கோ, இதுக்கு ஏதாவது ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கிவிட்டோமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் வரப்படாது. ஒன்றுக்கு நாலு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது. ஒரே பொருளை ரெண்டு தடவை வாங்குவீங்க, காணாமல் போயிடுதுன்னு திருப்பி அது கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ மகரராசி என்பவர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் யதார்த்தமாக பேசுவேல், மற்றவர்களுக்கு அது யதார்த்தமாக இருக்காது. யாராவது உங்ககிட்ட காசிப்ஸ் பேசுனா அதை முழுசாக கேட்காதீங்க. ஓ அப்படியான்னு ஊங்குட்டி கேட்டால் கூட அவங்க பேர் வெளியில் வராது. நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசுனீங்கன்னு சொல்லுவோம். நான் பேசவே இல்லையே அப்படின்னா பேசுனீங்கன்னு சொல்லுவோம். ஒரு படத்தில் நகைச்சுவையாக ஒன்று வரும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்த உடனே கிழித்து விடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ வடிவேல் சார்ட்டை கேட்டு என்னப்பா படித்தார், அதான் படித்த உடனே கிழித்து விடு. அது சரி, அது என்ன சொல்ல, அதை படித்த உடனே கிழிச்சிட்டேனே, அது என்ன போட்டிருக்கு, படித்த உடனே கிழிக்க போட்டிருக்கு, அதெல்லாம் அதில் போட்டிருக்கும். ஆனால் நம்ம சொன்னதையே திருப்பி சொன்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. இந்த தினத்தில் போராடி ஜெயிக்கிறதா இருந்திருக்கும். அப்பப்பா அப்பாப்பா என்னது லைஃப் எப்படி இருந்துருக்கேன்னு ஒரு கவலைகள் வரும். இன்றைக்கி நினைக்கிறது, யோசிக்கிறது, மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, அதுமாதிரி நீங்கள் பார்க்குறது எதுவுமே ரியல் இல்லை. எல்லாமே ஒரு விதமான மாயின்னு நினச்சிக்கோங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக பின்னாடி நல்லது வச்சுருப்பேன். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடும் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் கூடி வரும். நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய தினத்தில் கேட்பீங்க, பார்ப்பீங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை. சில நேரங்கள் நீங்கள் கொடுத்த காசுக்கே திருப்பி கொடுப்பீங்க. சில நேரங்கள் கொஞ்சம் கண்ணிமிச்சா அந்த பணம் இது வந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய பொருள், நம்மளுடைய விஷயங்களில் நம்ம தான் இருக்கணும். நம்ம பெருமைக்காக இது வாங்கியிருக்கா, அது வாங்கியிருக்கா, அது வாங்கிக்க சொல்லாதீங்க. திருஷ்டி தான் நிறையா ஆகும். மீனராசி என்பவர்கள் யதார்த்தமாக பேசுறது கூட மற்றவா தப்பாக எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறையா விஷயங்களை ஜெயிக்கணும் நினச்சின்றிருப்பேல் சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. பணம், குடும்பம், பேச்சு, சாப்பாடு, உடை இது போன்ற விஷயங்களில் மட்டும் இன்றைய தினத்தில் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள்.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் சிறந்த ஜோதிடர் மகிசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது எளிய

வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாபுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில்
1: தாரக விளையாட்டுகள், தாரக உணர்வகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
0: இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில் வாருங்கள் வாருங்கள் சந்திப்போம்.
2: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது முதன்மை செய்திகள்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ യമനക അവതരിച്ച് അടിയാറിൽ കടൽപ്പാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாயக விளையாட்டுகள், தாயக உணர்வுகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
2: இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0551-95-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வில் வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலா வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாரக விளையாட்டுக்கள், தாரக உணர்வகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் வாருங்கள் வாருங்கள் சந்திப்போம்.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0501-76-386-14-82. மூர்த்தி லவ்சான், 0501-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0501-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். புதுவல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் அமைதியின்மை இன்று ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்களும் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்வரவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டிருந்தார்கள். பவனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாதென்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசிகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பேர்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தார்கள். மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் பிரதிபன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்ப அபயவர்த்தன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறையாலும் நிறைவேற்றுத்துறையாலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது. இது கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி, பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதென்றும் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்திருக்கிறார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்க இருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. கொழும்பின் புறநகர் தலைவத்துக்கொட பகுதியில் உள்ள உடற்பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமன்தாறு பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இதொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமன்தாறு பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமி என்று தெரிய வருகிறது. கடந்த வாரம் தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது.
இலங்கையின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சப்ரோம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோன் பாண்டியன் நேற்று அறிவித்தார். உள்ளூராட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியுள்ள அதிருப்தியாளர்கள் கோஷ்டி கட்சியின் புதிய தலைவராக அருப் ராயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உத்தவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நீட் யுஜி மறுதேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோவை தேசிய தேர்வு முகமை போலி வீடியோ என்று அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நேற்றுடன் முடிந்ததால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கியிருக்கிறது டெலிகிராம் செயலி. இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இலகுற கவுட்சிசர் பீரங்கிகள் தொடர்பான சாதனங்கள் சேவைகளை சுமார் 4,500 கோடி ரூபாவுக்கு விற்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் 15 உடல் கருகி பலியானார்கள். 7 படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 உயிரிழந்தது மற்றும் பல தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடத்துக்கு இளநிலை மாவட்ட நீதிபதி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை கேட்க மறுத்த உச்சநீதிமன்றம் கொலிஜியன் நடைமுறையில் புதிய சர்ச்சை உருவாக்க தாங்கள் விரும்பவில்லை என்று நேற்று குறிப்பிட்டது. நிகழாண்டில் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு விசாரித்த தென்மண்டல பசுமை தீப்பாயம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டின் 8 உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 5% குறைந்துள்ளது. இது கடந்த 7 இல்லாத மிக குறைந்த அளவென்று தெரிவிக்கப்படுகிறது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரரும் உத்மபாளையம் ஆஜி கருத்ராவுத்தர் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான மீனாட்சி சுந்தரத்துக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் தொடர்ந்து நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2010 முதல் விதவியர் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரித்திருந்தாலும் இதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் பஞ்சாபைச் சேர்ந்தவரும் பிரிட்டனில் வாழ்பவருமான தொழில் முனைவோர் ராஜ் லும்பா தான். 5 லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டன் மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,560 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். பிரிட்டனின் மன்னர் சார்ல்ஸிடம் நேற்று காலை தமது பதவி விலகும் முடிவை தான் தெரிவித்ததாக ஸ்டாமர் குறிப்பிட்டிருக்கிறார்.
அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தத்துக்கான இரண்டாவது நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரானிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கத்தார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் இறந்து போனார்கள். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் குழு ஒன்று இதனை வெளிக்கொணர்ந்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பார்க் கங்கேக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. கத்தாரின் ராஸ் லபான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் குறைந்தது 13 பேர் இறந்திருக்கிறார்கள். சுமார் 60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2700 கிலோகிராம் ஹோக்கெயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 சிறு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்து போனார்கள். சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவு சன்கிரீம் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பை சந்தித்து வருகிறார். சீனாவின் ஹுனான் மாநிலத்தில் வழிப்போக்கர்களை முட்டிய எருமையை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். சம்பவம் நேற்று அதிகாலை நடந்தது. விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோத உள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் கிலியன் மம்பே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின் உதவியோடு ஈராக் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி இறுதி 32 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல்ஜீரியா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் ஐ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நோர்வே அணி 3-2 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஜெர்மனியின் மிராஸ்லோவ் குளோசேயின் சாதனையை முறியடித்து லியனல் மெஸ்ஸி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விறுவிறுப்பான போட்டியில் தனது 17வது உலக கிண்ண கோலை பதிவு செய்து அவர் இந்த வரலாற்று சாதனையை தன்வசப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்காவின் மியாமி நகரில் உருகுவே கெப்வெட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையாகி இருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. 22 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்பட்டு வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்களும் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.33%, இந்திய பெறுமதியில் 108.19%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.52%, இந்திய பெறுமதியில் 94.64%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.71%, இந்திய பெறுமதியில் 117.05%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.15%, இந்திய பெறுமதியில் 125.36%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.14%, இந்திய பெறுமதியில் 66.80%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre Gélaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது சற்று தாமதமாக இடம்பெறுவதையிட்டு எமது மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகளலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு பிரபு, வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நான் நிமல் அழைக்கிறேன்.
1: வணக்கம் நிமல் சிங்கன், நலமா இருக்கீங்களா? நிமல்
2: நலமா இருக்கிறோம், நீங்க?
1: ஓம் நலமாக உற்சாகமா இருக்கிறோம். எப்படி உங்களோட பாடு?
2: இந்த பாடு போய்கொண்டிருக்கு
1: போய்கொண்டிருக்கு. நாளை என்ன கவியரசர் கண்ணதாசருடைய எத்தனையாவது பிறந்த நாள்
2: தெரியல?
1: உங்களுக்கு கவிஞர் பிடிக்காதா?
2: பிடிக்கும்,
1: நல்லா பிடிக்கும,
2: நல்லா பிடிக்கும்.
1: என்ன பாட்டை கேட்குறீங்க?
2: வாத்தியார் சொன்ன வாலி எழுதியில கவிஞர் கண்ணதாசன் ஒரு நாள் சொல்றதில்ல, கவிஞர் சொல்றாரு.
1: அவர் ஒருவர் கவிஞர் கூப்பிடுறது.
2: இது கவிஞர்கிட்ட வரிகளாத்தான் இருக்குண்டு. அப்ப வாத்தியாரும் சொல்லியிருக்கிறார், இது சிறுதர் சொல்லியிருக்கிறார், அந்த மணப்பிரதேசத்தில் எடுத்தா காட்சின்னு சிலவாக மாண்டபடியா கனவ காட்சியில வேப்பம் உண்டு.
1: என்னடா கண்ணதாசன் சிறுதிட்ட படம் தானே?
2: சிறுதிட்ட
1: படத்துல கண்ணதாசன் தான் பாட்டு எழுதுவார்.
2: ஆமாம்.
1: அப்ப வாத்தியாரும் ஊகிப்பார் என்ன மாதிரி? அப்ப வாத்தியார்கிட்ட போய் அட்மிஷன் கேட்டு தான் யார கவிஞரை போடுறது, இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் சிச்சுவேஷன் எல்லாம் அவர் மான் திருப்தி அடையணும். வாத்தியார்
2: இந்த பாடல் வந்து வாத்தியாருக்கு
1: தெரிவிக்கல. அப்ப சுருதாருக்கு அப்புறம் பல எம்ஜிஆர் பரம்பர ரசிகர்கள் மாதிரி எம்ஜிஆருக்கு இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் சொன்னால நீங்க அவசரப்பட்டீங்க இயக்குனர், இந்த நடக்குது அவங்க நடுங்கி காட்டுற மாதிரி நடுங்கி காட்டுற. இவர் அஞ்சு பாடலும் எழுதி அதுக்கு ரெக்கார்டிங்கும் விஸ்வநாதன் கொண்டு செய்ய வழிகிட்டார். எங்களுக்கு அரசியல் தலையீடு பிரச்சனை ஒழுங்கி மற்றபடி பாட்டு அது எனக்கு இல்லை, அவற்றை பாட்டை வையுங்கள அவர் மன மலர்ச்சியோடு
2: சொன்னேதான். வாத்தியார் கண்ணதாசன்,
1: வாத்தியார் வாத்தியார்
2: வாத்தியார் வாத்தியார் கண்ணதாசன, வாத்தியார வழி போனது கண்ணதாசன் சொன்னதாக்கம் இனிதான் நீங்க ரசிகப்பா
1: புரியல. வாழை இழுத்து வையுங்கன்னு சொன்னவர்
2: இழுத்து வையுங்க
1: உங்களுக்கு
2: சோகம் சேர்ந்து.
1: அதையும் சோகம் இவர் ரெண்டு பேரும் தான் முக்கியமாக சொன்னோம். நேரே சொல்றது அவர்கள் இவர்களாம் நேரடியாக கதைக்கிறது.
2: ஆமாம்,
1: மனசுக்கு வச்சிருக்காங்க உங்களை மாதிரி டக்குனு வந்து கதைக்கிறது.
2: நன்றி
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள்.
2: நடிப்பு எனக்கு பிடிச்சு கொண்டது.
1: ஐயோ கடவுளே, எதை விட்டுட்டு இப்ப பாட்டு கேளுங்க.
2: ஆமா,

0: ஒலித்த பாடலை சகோதரர் நிமலன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 9:37 ஐக்கியராட்சியத்தில் 8:37 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கீங்களா? நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? எல்லாம் குடிச்சாச்சு. ஓகே, அப்ப சார் நாங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா டீ எல்லாம் குடிச்சே இருக்கிறோம். அப்ப என்ன பாடலை கேட்க போறீங்க கமலவேணி? அது பாட்டு, அது பாட்டு தான் பாத்தியாட்ட ஆக்கலா தான் இருக்கிறீங்க. என்ன
1: அடிக்குது
0: சூழ் கிளப்புது.
1: அதனால
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: மேன்மையான என் தவத்தி கலைத்த மேனகையே விட்டி சாபம். ஆஹா, என் தவம் கலைந்தாலும் பரவாயில்லை. என் தங்கமே, தங்கள் மலர்பாதங்கள் எம்மை நாடி வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடையும்.
1: பண்ணாங்கட்டி, நான் ஒண்ணு உங்களை தேடி வரல. ஒரு இனிமையான பாட்டு கேட்டு என் அறியாம நான் இங்க வந்தேன்.
0: ஐ சி, அறிந்து வருவது மோதல், அறியாமல் வருவது காதல்.
1: கத்திரிக்காய்,
0: வாழ்க கத்திரிக்காய். அம்மையே, அழகு பொம்மையே, காற்றினிலே வந்த கீதம் அல்லவா உங்களை இங்கே இழுத்து வந்தது. இருக்கட்டும், பரவாயில்லை பரவாயில்லை. உங்கள் மனதை கவர்ந்த அந்த மனித குயில் யார் என்பதை கண்டு கொண்டு வருகிறேன்.

0: என்ன கவிதை வேறு என்று ஒருவர்களை கவிஞானி வாலி அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல். பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள், இசையமைத்தோர் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். இந்த பாடலையை விரும்பி கேட்டிருந்தார் கமலவேணி அவர்கள், அவர்களுக்கு நன்றிகளை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நான்
0: பார்த்ததுல உன்ன மாதிரி ஒரு அழகான காண இல்லடா, மயங்கி போனேன்.
1: ஒரு ப்ரோக்ராமில் பார்த்து நன்றாச்சானே, அந்த வயது போன பாட்டி அவ படங்கள்ல நடிக்கிறவ அந்த பாட்டி வைத்தியான்னு சொல்லுவா, அவங்க இந்த பேர் வடிவு தெரியல. அவ MGR பரிசில சொன்னாங்க எல்லாத்த பேர்வாயும் ராஜாண்ட பக்கத்தான். நான் சொன்னேன் எங்கள்கிட்ட ஒரு ராஜா இருக்கு டிஆர்டி.
0: என்ன பாட்டப்பா, என்ன நீங்க நிலமா இருக்கிறீங்களா? ஆறு நிமிஷம் பாடல், ஆறு நிமிஷம் அப்படியே அப்படிய காதம் அப்படியே என்ன மாதிரியா
1: வசந்தமாளிகளும்
0: கேவி மகாதனும் விட மாட்டேன். அதுக்கும் வசந்த மாளிகை யாருக்காக பாட்டுக்கும் மியூசிக்கு எக்கோ கொடுங்க, அதுக்கு பிறகுதான் நம்ம இப்படி நாங்கள் எல்லாம் வரும். அப்படி இந்த இதை எதிர்த்து கதைக்கிற ஒரு டேலண்ட் வந்து சவுந்தரராஜன் இருக்கு.
1: பாடல்களை
0: காலனித்துவம் இருந்தும் இவ்வளோ பெரிய டேலண்ட் இருந்தும் இந்த ஆயிரம் நிலவில் வந்து பார்த்து அந்த பாட்டு அநியாயம் அல்லாத இவ்வளோ புலமை கவிதை, அந்த கவிதை பாடல் இவ்வளோ வரிகள், வண்ண வரிகள் புலவர் புலமைப்பை தண்டு ஒரு பால்வடியும் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை எங்கேயோ பாடுது, இங்கேயது அங்கேயே பாடுது. அதை சொல்லல கேவி மகாதனும் சொல்லல, மற்றது இவர் எழுதின கவிஞரும் சொல்ல இல்லை, ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டார்கள். MGR-ஓட வாய் திறந்த ஒரே ஒரு கவிஞர் முத்துலிங்கம். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் வேற படங்கள்ல கமிட் ஆகிருக்கிறேன். MGR அப்படியே சிரிச்சு கொண்டு போய் அப்படியே கட்டி பிடிச்சாராம், கொண்டு போய் ரூமுக்குள்ள போட்டு சொன்னாராம், கவிஞரை பாட்டு தந்தா தான் கதவை திறந்து விடுவாரு. இதுவா நிமிஷத்துல கதவுக்குள்ள ஒரு
0: அது தேவர் கொண்டு கரையை பூட்டி துறப்படுறது தேவர். MGR இல்ல MGR இந்த வேலையில
1: வேறும் வேறொரு நிகழ்ச்சியில தான் MGR சொன்னாராம், தேவர் வந்தா தான் இந்த படத்துல சண்டைக்கு நல்லா இருக்கும், தன்னோட அடிபடுறதுக்கு தேவை இல்லை. அப்ப தேவருக்குமே MGR-க்கு முருகா இல்ல, பல்ல கட்டிச்சு கொண்டு அம்பாசிட்டர் கார் தோட்டத்துக்களை வந்தான், தோட்டத்துல வேற இல்லாருன்னு நினைச்சுன்னா உண்டாக்கி MGR-க்கும் தேவருக்கும் பெரிய சண்டை.
0: இது தேவற்ற படம் தான், சரி தாய் சொல்லி தட்டாது கண்ணதாசன் பாட்டு, அது பூட்டி பூட்டி போட்டு கதவை பூட்டி இவரை முன்னுக்கு ஒன்பது கார் வந்து நிற்காம வீட்டுக்கு முன்னுக்கு அப்ப கண்ணதாசன் ஆட்ட கார்ல போய் ஈடுறாரோ அந்த காருக்கு தான் பாட்டு எழுதி கொடுப்பாரு. அப்ப எல்லாரும் பின்னுக்கு போக முடியாது, ஒவ்வொரு ஒரு கார் காரா கழிச்சு கழிச்சு கண்டு போவோம். ஆகவே தேவர் தான் கதவை பூட்டி இங்க வா பாட்டு எழுது முதல் எனக்கு எழுதி போட்டு சொல்லு, நான் கதவை துறக்கிறேன். அவர் எழுதி போட்டு 20 நிமிஷத்துல கொடுத்து போட்டு ஆகவே உங்களுடைய ஆசை பாடலை இப்பொழுது தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம் ராஜா.

0: தாய் சொல்லையை தட்டாதைய திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கு பாடியிருந்தார்கள். டிஎம்எஸ் உடன் இணைந்து கானம் சரஸ்வதி பி சுசலா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா. எப்படி சொன்னா
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சௌரம்?
1: நாங்களும் சுகமா இருக்கின்றோம்.
0: சஞ்சய் எப்படி இருக்கிறா?
1: இருக்கிறா, சுகமா இருக்கிறா.
0: நன்றி, உங்களுக்கும் நன்றி. இளையும் சுகங்களையும் சொல்லிக்கொண்டு என்ன பாடலுக்கு போறீங்க?
1: அது அந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். எந்த பறவை போல நீங்க வாழ ஆசைப்படுறீங்க?
1: கிளி மாதிரி.
0: கிளியா? எங்கட வீட்டுக்கிட்ட ஒரு 500 கிளி நேற்று அப்படி வட்டம் அடிச்சது. புறா ஒத்துது கிளிய.
1: அது என்ன ஜோதிச்சிருக்கு?
0: இல்ல, அவர் அவர்களாம் குஞ்சு பொறிச்சு குஞ்சுகளை மட்டகாசம் ஒரு க்ரௌடுக்கு. ஓ, இவன் வந்து நான் ஒரு 5-ஆம் படி அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே தான் புறாக்கள்ன்ற சேர்ட்டேன். ஆனால் கிளி வந்து இருந்த இடத்துலேருந்து அப்படியே பிச்சு கொண்டு போகிறக்கும் கேட்டு. அவர் இவர் கொத்தவழிக்கிட்ட அவர் தன்னை குஞ்சுகளை பாதுகாத்துன்னு இருக்கிறது. இல்லை, கிளி
1: கிளியா
0: அங்கே வந்து பண்ண தண்ணியில் தான் கிளி ஊடு காட்டி குஞ்சு பறிக்கும். ஆனால் இங்கே இங்கே எங்கே எங்கே எங்கே பறிக்கிறாருன்னு தெரியாத நியாயமான குஞ்சுகள் சித்திர மாதங்களில் அந்த மாதத்திலாம் அவருடைய இனப்பெருக்கம் பெரிய அட்டகாசமா இருக்கு. 100-150 கிளி பிடிக்க இல்லாத கடைசி வரையும் எனக்கு பயிற்சியும் வந்த கிளியில அதை பிடிக்க இல்லாது. எங்க இருக்கிறார், எதுக்குல இருக்கிறாரே தெரியுது இல்ல.
1: வேண்டி வளர்க்கறாரு?
0: வேண்டி வளர்க்கலாம் தான். ஓகே, நீங்க நல்ல ஐடியா சொல்றீங்க. பாப்போம் என்ன. எங்கட தம்பிட்ட 2 கிளி நிக்குது. அந்த மாதிரி செல்லக்குட்டிகள்
1: கதைக்குமோ?
0: ஆ, இல்லை கதைக்க இல்லை. இப்போ தான் தோல் குஞ்சில் வாங்கி வளர்த்து இப்போ வளர்ந்து அது எல்லோரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் அவர் வீட்டில்.
1: ஃப்ரெண்டாக இருக்கேன்.
0: என்ன பாடல கேட்க போகிறீங்க?
1: சரி, அதுவும் அந்த பிறகு நாங்களும் பாடுவோம்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு பாடுங்கள். நன்றி.
1: வாங்க. நன்றி, வணக்கம்.

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் 1927 ஜூன் மாதம் 24 பிறந்தவர். சாத்தப்ப ஷெட்டியாருக்கும் விசாலாட்சி அம்மாவுக்கும் 8வது மகனாக அந்த பிள்ளையை சோப்பாச்சி அவர்கள் வாங்கி வளர்த்திருக்கிறார் 7000 ரூபாய்க்கு. கிருஷ்ணரும் 8வது மகனாகத்தான் புரிய பிறந்திருக்கின்றார். இவருக்கு நாராயணன் என பேர் சூட்டி அந்த சோப்பாச்சியை வளர்த்திருக்கின்றார். செட்டியார் பரம்பரையில் வந்தவர்கள் தன்னை வாரி எல்லாம் அள்ளி கொடுப்பார்கள், தங்களுக்கு ஒன்றும் வச்சிருக்க மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை நாளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார் டாக்டர் ரவி அவர்கள். இவரை போல் ஒரு கவிஞர் இந்த ஜென்மத்திலேயே பிறந்திருக்க மாட்டார். சினிமாவுக்கு பாடல், தத்துவம், காதல், வீரம், சோகம்

ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் கூட கைகட்டிதான் கண்ணதாசனோடு உரையாடுவார். 30,000 கடன் வைப்பார், 20,000 பாடல் எழுதுவார், 10,000 போயிடுவார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் ரவி அவர்கள் கேட்ட பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலைத்தாயின் தவப்புதல்வன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நாளைய பிறந்த நாள் நிகழ்வு இந்த நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருகின்ற டாக்டர் ரவி அவர்கள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக கலுவவ தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு மே மாதத்தில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான வருமானம் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி முன்வைத்த யோசனை குறித்து அடுத்த பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்களும் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்வரவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டிருந்தார்கள். பவனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாதென்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பெயர்ப்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தார்கள். மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் பிரதிபன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்ப அபயவர்த்தன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறையாலும் நிறைவேற்றுத்துறையாலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது. இது கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதென்றும் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்திருக்கிறார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்க இருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறது.
கொழும்பின் புறநகர் தலைவத்துக்கொட பகுதியில் உள்ள உடற்பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமன்தாறு பிரத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் இத்தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமன்தாறு பிரத்தைச் சேர்ந்த சிறுமி என்று தெரிய வருகிறது. கடந்த வாரம் தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கணவன் உயிரிழந்த சில மணி நேரங்களிலே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியும் உயிர் நீத்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் 20 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 2 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சப்ரோம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவல்லியா மாவட்டங்களிலும் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஷியும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் நேற்று புதுடில்லியில் சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோன் பாண்டியன் நேற்று அறிவித்தார். உள்ளூராட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியுள்ள அதிருப்தியாளர்கள் கோஷ்டி கட்சியின் புதிய தலைவராக அருப் ராயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உத்தவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நீட் மறுதேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோவை தேசிய தேர்வு முகமை போலி வீடியோ என்று அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நேற்றுடன் முடிந்ததால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கி இருக்கிறது டெலிகிராம் செயலி. இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இலகிற கவுட்சிட்சர் பீரங்கிகள் தொடர்பான சாதனங்கள் சேவைகளை சுமார் 4,500 கோடி ரூபாவுக்கு விற்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் 15 மாணவர்கள் உடல் கருகி பலியானார்கள். 7 படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்தது மற்றும் பல தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடத்துக்கு இளநிலை மாவட்ட நீதிபதி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை கேட்க மறுத்த உச்சநீதிமன்றம் கொலிஜியன் நடைமுறையில் புதிய சர்ச்சை உருவாக்க தாங்கள் விரும்பவில்லை என்று நேற்று குறிப்பிட்டது. நிகழாண்டில் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டின் 8 உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 5% குறைந்துள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவென்று தெரிவிக்கப்படுகிறது.
கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரரும் உத்மபாளையம் ஆஜி கருத்ராவுத்தர்

செய்திகளில் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். பிரிட்டனின் மன்னர் சார்ஸிடம் நேற்று காலை தமது பதவி விலகும் முடிவை தான் தெரிவித்ததாக ஸ்டார்மர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தத்துக்கான இரண்டாவது நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரானிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கத்தார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் இறந்து போனார்கள். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் குழு ஒன்று இதனை வெளிக்கொணர்ந்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பார்க் கங்கேக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. கத்தாரின் ராஸ் லபான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் குறைந்தது 13 பேர் இறந்திருக்கிறார்கள். சுமார் 60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2700 கிலோகிராம் ஹொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 சிறு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்து போனார்கள். சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவு சன்கிரீம் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பை சந்தித்து வருகிறார். சீனாவின் ஹுனான் மாநிலத்தில் வழிப்போக்கர்களை முட்டிய எருமையை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். சம்பவம் நேற்று அதிகாலை நடந்தது. விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோத உள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் கிலியன் மம்பே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின்

அளவுகோல் கணக்கில் சமநிலையாகி இருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. 22 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்பட்டு வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈர்த்து வருகிறது, மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்களும் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.33%, இந்திய பெறுமதியில் 108.19%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.52%, இந்திய பெறுமதியில் 94.64%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.71%, இந்திய பெறுமதியில் 117.05%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.15%, இந்திய பெறுமதியில் 125.36%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதி 236.14%, இந்திய பெறுமதியில் 66.80%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்டா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gala Gones Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bu, Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
7: 7265 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 604 375 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்கள்

0: சிலைகளில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82 3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலை ஷரிமஹால். பரிசில் ஆட்சேபல் அமைந்திருக்கும் ஷரிமஹால் நேரம் சரியாக 10:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20. இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை உங்களுக்காக தருகின்றோம் அன்பு உறவுகளே. இசை மேல் அவருடைய பேச்சிலும்பாக இசையை கூட வைத்து அடித்திருக்கிறார்கள். அதனால் என்ன ஒரு பேராசிரியை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை தருகின்றோம். அதாவது ஆடம்பரம் உங்களை அளிக்கும் என்ற தலைப்பில்
1: சுட வச்சு மத்தியானம் கார குழம்பு பண்ணிட்டாங்கன்னா நைட்டு தோசை, அதுக்கு அதுதான் தொட்டுக்க. சாதம் மிச்சமாயிருச்சுன்னா அடுத்த நாள் கஞ்சி சோறு. இன்னைக்கு நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற, நீ நான் சாப்பிட்ற. 5 பேருக்கு 5 சாப்பாடு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. வாழ்க்கை கெட்டு போவது எதிலிருந்து? ஆரம்பத்திலிருந்து தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாமல் போவதற்கு காரணம் அடிப்படைகளை நீங்கள் ஆடம்பரமாக மாற்றியிருக்கிறீர்கள். அடிப்படைகளை அடிப்படை வசதியாக வைத்திருங்கள், ஆடம்பரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானவர்கள் தான் உயர்ந்து வருகிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க சார். அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ கொடுத்துட்டாங்க. அப்புறமே நான் டீ எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறேன், தாகமாக இருக்குது. ஒரு சிப் குடிச்சிட்டேன். அப்புறமா தண்ணி கொண்டாந்து வைக்கிறாங்க. தண்ணி வந்துருச்சு, சரி தண்ணி குடிச்சிடலான்னு குடிச்சிட்டு டீ எடுத்து மறுபடியும் சிப் பண்ணுற, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிது. எது ஃபஸ்ட்டு வைக்கணும்? வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? தண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறமா காஃபி டீ கொடுக்கணும். இது முறை அப்படிதானே? இது ஏன் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு தெரில தெரியுமா? ஏன் தெரில? வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர்றதில்லை. வந்தால் வச்சு பழகுவோம், வர்றதில்லை. நீங்களாம் எங்கேயும் போகிறதில்ல. முதல்ல ஓரளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இருந்தது, அது நின்று போச்சு. ஹோட்டலுக்காவது போகிறது இருந்துச்சு, அதுவும் நின்று போச்சு. இப்போ எல்லாம் ஸ்விக்கி, எல்லாம் ஆர்டர். எப்படி உருப்படும் குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது? அது ஓய்வுக்கான நாள், ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள். அன்றைக்கு கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிடுத்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம் நாம். திங்கக்கிழமை ஆக டயர்டா போய் சேர்றோம். குவாலிட்டி குவாலிட்டி இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம். எனக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க இந்த பர்கர் ஆர்டர் பண்ணும்போது. 750 ரூபாய்ங்க 2 பன்னு, 1 பன்னு 2 ரூபாய்ங்க, 2வது பன்னு 2 ரூபாய்ங்க, மொத்தம் 4 ரூபாய்ங்க, நடுவில் ஒரு வடை, அது ஒரு 15 ரூபாய்ங்க. மொத்தமாக போட்டாலே 50 ரூபாய்க்கு வராது, 750 ரூபாய்க்கு அதை வச்சு சாப்பிட்றோம். ஒரு வாரம் சமையலுக்காகங்க அந்த காசு, ஒரு பர்கர் காசு ஒரு வாரம் சமையலுக்காக. நான் சும்மா பேசுறேன்னு நினைக்காதீங்க, வாழ்வியலின் அடிப்படையை மாற்றுவதற்காக பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம குழந்தை புத்திசாலியா இருக்கான்னு பாக்குறீங்களா? மார்க் வாங்குதா இல்லையான்னு தானே பாக்குறீங்க? குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? நீங்க எதுக்குமே நோ சொல்லி பழகலனா, வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும், தெரியுமா உங்களுக்கு? அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன டைம்? இந்த டைம் குறிச்சுக்கோங்க, 6:50. இன்னைக்கு நாள் குறிச்சுக்கோங்க, 5/9/2025. இன்னைக்கு 8 மணிலேருந்து உங்க குழந்தைக்கு நான் சொல்ற ஒரு விட்டமின் கொடுக்க ஆரம்பிங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மணி, துட்டு, காசு, என்ன மேக்கப், எல்லாரையும் பாக்குறேன், நான் எல்லாரையும் தான் பாக்குறேன். மேக்கப்பு, நான் மேக்கப், அப்படி ஒரு மேக்கப். மேக்கப்பை பத்தி நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன், டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன், அம்மா அப்பாக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பிளசண்டா இருக்கலாம், அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன. ஒரு அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு, நான் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலிச்சுது, வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. 22 பிளாக், 22 பிளாக்லாம் வாய்ப்பே கிடையாது. 6-7 இருக்கும், அவ்வளோதான், மேக்ஸிமம் 8 இருக்கும், அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மானிட்டர் 22 காட்டுது. நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு கீழே, செடேஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள உடனே ஆப்ரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்கிறதுல இந்த அம்மா, இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாரான். காட் கேட்குறாரா அந்த அம்மாட்ட, வரியா போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், வரணுமா? I am only 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே, இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக், செடேஷன் கொடுத்துருக்குதா, நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க. வார்டில் எழுந்திருச்சு பார்க்குது, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் அட்டாக்ல ஒன்றுமே இல்லை. முன்னால் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது, 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. சரியாக அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே, ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது. 3 மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் கழித்து டாக்டர் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு, அது சொல்லிச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு. இந்த லேடி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும், ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு, டைரக்டாக காட் கட்ட போயிடுச்சு. காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு, நான் கேட்டேனா, என்ன என்ன சொன்னே நீ, 23 வருஷம் விடுறேன்ன, 3 மாதத்தில் தூக்கிட்ட, நான் கேட்டேனா உங்ககிட்ட 23 வருஷம், நீ தானே கொடுத்த, காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா, எனக்கு அடையாளமே தெரிலன்னு. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு. ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை, இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை. 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம். அதற்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எதற்கு அலங்காரம்? நாம் சொல்லுகிறோமே, நமக்கு என்ன சொல்லுகிறது? நாளடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா? நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க. இன்னும் கரெக்டா 5 மினிட்ஸ்ல என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அலர்ட்டா இருக்கீங்களா? ஒரு கணக்கு சொல்ல போறேன். எல்லாரும் அந்த கணக்குல கலந்துக்கிறீங்களா? வெரி சிம்பிள் கணக்கு தான். ஆமாவா இல்லையா? சரியா இல்லையா? சரின்றவன் கை உயர்த்துங்க. சூப்பர். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ஸ்ரீதரன் சார் உட்பட. சரியா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அலர்ட்டா இருங்க. ரெண்டு பேருங்க, ஏ பி, ரெண்டு பேர், ரெண்டு பேர் நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அராபிய கதை. பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ கேக்குறான் பி கிட்ட, எங்க போகணும்? அவன் ஒரு ஊரை சொல்றான், நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். 5 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, கவனம், கவனம் செதறினால் கணக்கு செதறிடும். நீ ஏ கேக்குது, நீ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிய? பி, நான் எனக்காக வச்சிருக்கிற, நீ உனக்காக வச்சிருக்கியா? ஆ, வச்சிருக்கேன். பி கேக்குது, சோறு? ஏ சொல்லுது, நான் எனக்காக வச்சிருக்கிறேன், நீ உனக்காக வச்சிருக்கியா? ஓ, வச்சிருக்கேன். அப்போ வா, ரெண்டு பேரும் போகலாம். ரெண்டு பேரும் போகிறாங்க பாலைவனத்தில். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா, ரொம்ப நடந்ததுக்கு அப்புறமா, ஒரே ஒரு ஈச்சஞ்செடி வருது. அந்த ஈச்சஞ்செடி கீழே உட்கார்றாங்க. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். அவன் இவங்களோட வரல, ஆனா எங்கிருந்தோ வந்துட்டான். ஆனா சம பணக்காரன். இந்த நான் பேசுறதுக்கு முன்னால ஒருத்தர் வந்தாருல, எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தார் அவர். நீங்க தான் சார் அப்படி இருந்தார் அவர். நேரா வந்து என்ன சொன்னார்? என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, சாப்பாடு இல்லை, நீங்க சாப்பாடு வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். ஏ சொன்னாரு, நானும் சாப்பிடதான் உட்கார்ந்தேன், சரி வந்துட்டு உட்கார், நம்ம சாப்பிடலான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு. அப்போ பி சொன்னாரு, நானும் சாப்பிடதான் ஏன் உட்கார்ந்தேன், உட்காரியா, சாப்பாடு தானே சாப்பிடலான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க. டப்பால ரெண்டு பேரும் ரொட்டி, ரொட்டி, ரெண்டு ரொட்டியையும் ரெண்டு பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க. ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, கவனம், ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க, மூணா பிரிக்கிறாங்க, மூணு பேரும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க. இவன் அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ஆளும் தூங்கினார். ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணோம். அவர் போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். போன ஆளு சும்மா போல ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார். சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல, அதுல ஒரு 8 தங்கக்காசை போட்டு போயிட்டார். ரெண்டோ முழிக்குது ஏபி. பார்த்தா 8 தங்கக்காசு. உடனே பி சொல்லுது, 4 உனக்கு 4 எனக்கு. ஏ சொல்லுச்சு, இல்லை, நானும் நீயும் தானந்தான் கொடுத்தோம், ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு. நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த? பி சொல்லிச்சு 3. 5 சொல்லிச்சு, ஏ சொல்லிச்சு, நான் 5. அப்போ எனக்கு 5 உனக்கு 3. பி சொல்லிச்சு, நம்ம காசுக்கு விற்கலை, 4 4 தான் தர்மம். இல்லை கணக்கு, காசு வந்துருச்சுன்னா கணக்கு, 5 3 தான். இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்க, 5 3 4 4, நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு. கம்முன்னு இருங்க. ஏற்கனவே கேட்டார் அவர், நான் எவ்வளோ ரொட்டினே சொல்ல, அதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு பிரசிடெண்ட்டு. நல்லா வருவீங்கய்யா. இவர் ஹாரர் மூவிக்கெலாம் கூட்டே போகக்கூடாது, த்ரில்லர் மூவிக்கெலாம் இன்டர்வியூலேயே சொல்லி விட்டுருவார். கொடுத்த காசு அவ்வளோதான். இந்த நிலையில அஞ்சு மூணா நாலு நாளா நாலு நாலு கொடுத்துடலாமா அஞ்சு மூணு கொடுக்கலாமா? நாலு தான் கொடுக்கணும். எல்லா பெற்றோர்களும் நாலு தான் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, நியாயம் என்கின்ற சொல் இருக்கிறது. நியாயம் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், நீதி எல்லோருக்கும் ஒன்று. இதை நேராக பைத்துல் மால் வச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு ஜட்ஜ், அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன் நான். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. நீ எவ்வளோயா கொண்டு வந்தால் மூணு, நீ எவ்வளோயா கொண்டு வந்தால் அஞ்சு, ரெண்டு பேரும் எப்படிப்பா சாப்பிட்டீங்க, மூணு பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம், காசு கொடு, காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு அஞ்சு ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான். மூணு ரொட்டிக்காரங்கிட்ட காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான். ரெண்டு பேரும் வெளியில் போங்க, காசுன்னு கணக்கு வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டக்கூடாது, போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் மூணு ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் ஒரு ரூபா இருக்கு. அஞ்சு ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான், அவன் கையில் ஏழு ரூபா இருக்கு, ஏழு தங்க காசு இருக்கு. ஏழு தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில். ஒரு ரூபா யோசிக்கிறவன் யோசிக்கிறான், இவனாவது மூணு தரேன்னா, நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன், எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு, இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனால் ஜட்ஜு சொன்ன கணக்கு பாருங்க, இதுதான் நீதி, அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள், நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது. நீதி என்ன? இவர் மூணு ரொட்டி கொண்டு வந்தாரு, இவர் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தாரு, மொத்தமா சேர்த்தா எவ்வளவு டக்குன்னு சொல்லணும், மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? எட்டு. ஒரு ரொட்டில எத்தனை துண்டு? மூணு துண்டு. எட்டு துண்டுல, எட்டு ரொட்டில எத்தனை துண்டு? எட்டு துண்டுல, எட்டு ரொட்டில எத்தனை துண்டு? இருபத்தி நாலு துண்டு. கரெக்டா? ஆளு கேட்டுட்டு சாப்பிட்டாங்களா? இப்போ கணக்குக்கு வாங்க. எட்டு ரொட்டியை ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்ருக்காங்க, மூ எட்டு இருபத்தி நாலு துண்டு சாப்பிடப்பட்டிருக்கு. மூணு ரொட்டிக்கார ரொட்டியில் எத்தனை துண்டு? ஒரு ரொட்டியை எடுத்து மூணாக பிரித்தா மூணு ரொட்டியில் எத்தனை துண்டு? ஒன்பது துண்டு. இவன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான்? எட்டு சாப்பிட்டானா, அதனால் அவனுக்கு ஒன்று. அஞ்சு ரொட்டிக்கார பிரித்து பார்த்தா பதினஞ்சு, இவன் எட்டு சாப்பிட்ருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஏழு, அதனால் அவனுக்கு ஏழு. கணக்கு பார்த்தா, மேலோட்டமாக பார்த்தா நாலு நாலு அஞ்சு மூணு மாதிரி தான் தெரியும். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச்சிறப்பானவனாக மாற்றும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் பெற்றோர்கள் நீதமுள்ளவர்களாக இருப்பதில்லை, அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு திரைப்படத்தை அறிமுகம் செய்கிறேன். இன்னைக்கு ராத்திரி போய் அடாலசன்ட் குழந்தைகள், வளரிளம் பிள்ளைகள், விடலை குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பத்து வயதிலிருந்து பதினேழு பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நான் சொல்ற இந்த திரைப்படத்தை பார்த்துருங்க. அடாலசன்ட் அப்படின்றது அந்த படத்திற்கான பெயர். இப்பதான் சமீபத்தில் வந்திருக்கு, ஓடிடியில் இருக்கு, பார்த்துருங்க. பதிமூன்று வயது குழந்தை, மிகப்பெரிய கொடூரமான கொலையாளிகளும் செய்ய பயப்படக்கூடிய ஒரு கொலையை அசாதாரணமாக செய்திருப்பான். அவனை பார்த்தாலே தெரியாது அவன் தான் செஞ்சான்னு ஒரு உளவியல் நிபுணர் கண்டுபிடிப்பார். அதை கடைசியாக அந்த தகப்பனுடைய வாக்கு மூலம் தான் அந்த படத்திற்கான உயிர். நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல, டீச்சர் தான் பார்த்துக்கணும், டீச்சர் தான் ஒழுக்கமா சொல்லி கொடுக்கணும். நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்களே, என்ன செய்வது? அந்த அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்கு மூலம் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுவார், நீ பத்து வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். நீ விலை உயர்ந்த டிஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்ட பொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை, நீ சந்தோஷமடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன். வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய், அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டு இருந்தேன். சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய். நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன். இரவு 12 மணி அளவில் உன்னுடைய அறையிலே பூட்டிக்கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டுக் கொண்டிருப்பாய், பாடல் கேட்டுக்கொண்டு இருப்பாய். என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய், நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன். உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தையே. அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய். உனக்காக, உன் வாழ்க்கை கெட்டு போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை. எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை? நம் பிள்ளைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். சார் ரொம்ப அழகா சொன்னார், பிரைவசி பிரைவசிங்கிற பேர்ல நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான வளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் அனைவரையும் பெற்றோர் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? தமிழில் நாம் குழந்தைகளை தந்தவர்கள் தானே, நமக்கு தந்தோர்னு தானே பேர் இருக்கணும். இந்த சமூகத்திற்கு பிள்ளையை தந்தோர், குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர், இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர், தந்தோர் தானே நாம. அப்படி என்றால் ஏன் பெற்றோர்னு பேரு? உண்மையா ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தால் நாம் தந்தோர் இல்லை, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். இந்த முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம எங்க ஒரு விஷயத்தை தவற விடுகிறோம் என்று சொன்னால், எதையோ நோக்கிய பயணத்தில் நாம் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் இப்பொழுதெல்லாம் சில காலமாக என்னை சூழ்ந்திருக்கிறது. பெற்றோரியம் என்பது ஒரு அற்புதமான சொல். பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் போதாது பெற்றோராக இருக்கிறதுக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் இயற்கை தருகின்ற ஒரு குழந்தை என்கின்ற ஒரு பொருள், அது நிகழக்கூடியது. ஆனால் பெற்றோராக இருப்பதற்கு அது மட்டும் போதாது, அது பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வி எனக்கு முன்னால் வந்து மோதியபடி இருக்கிறது. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பது சரியா? என் தாய் எனக்கு எதையெல்லாம் மறுத்தாளோ அந்த மறுக்கின்ற மனநிலையில் இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மறுக்காமல் இருக்கிறேனே, அதுதான் நான் செய்யக்கூடிய முதல் பிழை என்பதனை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் நல்ல தாயாக மாறுகிறேன். என்னுடைய அம்மா எனக்கு சில விஷயங்களை தரவே இல்லை. நான் இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைய குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் அவர்களுக்கான சுதந்திரத்திற்கான கதவுகள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் உள்ளே போய்விட்டால் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அடிமை பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நான் முழுமையாக இருக்கிறேனா? நேற்று கூட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், என்னை சந்திக்க வந்தவர்களிடத்தில் சொன்னேன். சிறிய வயதிலேயே எந்த குழந்தை சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறதோ அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு மிக வசதியான மனிதராக வாழும். குழந்தையிலேயே செலவழித்து பழகக்கூடிய குழந்தைக்கு பெரியவர் ஆகின்ற பொழுது வசதியாக வாழ்வது எப்படி என்கின்ற வாய்ப்பே கிடைக்காது. சேமிப்பு தான் வசதியாக வாழ்வதற்கான அடிப்படை என்பதனை எங்கிருந்து தொடங்குவது என்றால் என்னிலிருந்து தான் நான் தொடங்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு சில விதிகளை உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு போகிறேன். உங்களை சந்திக்க வருகிறேன் என்றால் நீங்கள் ஏதேனும் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய செய்திகளை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். இது உங்கள் பிள்ளைகளுக்கானது மட்டுமல்ல, உங்களுக்கானதும் தான். ஏன் தெரியுமா? இந்த ஜெனரேஷன் இருக்கிறீங்கல்ல, உட்கார்ந்துருக்கிறீங்களே, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைகள் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. எதை கேட்டாலும் செட் ஆகாது அப்படிங்கிறான். ஒரு குழந்தை கவுன்சிலிங் என்கிட்ட வருது, ஏழாம் கிளாஸ், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன்னு தனியாக உட்காந்து கேட்டால் மூணு காரணத்தை சொல்லுது. அவங்க மிஸ் அழகா இல்லையா, அவங்க குரல் அவனுக்கு பிடிக்கலையா, அவங்க சாரி ஒழுங்காக கட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்களாம். இப்போ யாரை மாற்றுறது? நான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலை மாற்றுங்கன்னு சொன்னேன். ஸ்கூலில் போய் டீச்சரை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வளரலை. நான் அம்மா அப்பாக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அதை சொல்லவா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பயப்படலாம் மாட்டேன். நான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பயந்தன்னா வருது, ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும்போது பயந்தன்னா வருது. ஒரு பொண்ணுங்க என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துச்சு, 17 வயசு, அதுக்கு ஃபஸ்ட் இயர் படிக்குது. அவங்க அம்மா கூட்டம் தாங்க, தப்பான ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிருச்சு புள்ள. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அடமெண்ட்டாக இருக்குது, கேட்கல முடியாதுங்குது. என்கிட்ட கொண்டு வந்து விற்றாங்க. நான் சொன்ன ஒரு 5 நாளாக உங்க பிள்ளைகிட்ட பேசணும், 2 ஹவர்ஸ்னு கூட்டிகிட்டு வாங்க. என்னுடைய லஞ்ச் டைமில் 1 to 2 எனக்கு டைம், அந்த 1 to 2 என்ன அந்த குழந்தைக்குன்னு செலவழித்தேன். அதுக்கப்புறமா ஒரு

என்ன பண்றாரா அந்த 17,000 ரூபாய்லன்னு கேட்டா 12,000 ரூபாய் அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்துறாரு, 5,000 ரூபாய் அவர் மேன்ஷன்ல இருக்காரு சாப்பாடு, இல்லை அவருக்கு பேட்டா கிடைக்கும் அதில் சாப்பிட்டுறாரு. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் வீட்டுக்கு வாடகை மற்றதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நான் வேலைக்கு போவேன். மா ஃபஸ்ட் இயர் தானேம்மா படிக்கிறேன், அது ஈவினிங் காலேஜ் தானே மேடம், காலையில் வேலைக்கு போய்க்கிறேன். உறுதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா வெளியில் அழுதுகிட்டே நிற்கிது. பேசி பேசி பேசி கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்கே பாரு 5 வருஷம் பொறுத்துக்கோ, உன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடி, எம்ஏ பண்ணு, இல்லைனா பிஎட் பண்ணு, பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் நல்ல டீச்சர் வேலை வாங்கித்தரேன், உனக்கு 23 வயசு ஆகியிருக்கும் அப்போது, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ ஒன்றும் செய்யாத கொஞ்சம் தள்ளி போடு. அப்போ என்ன அவருக்கு ஒரு 47 வயசு ஆகிருக்கும், அவருடைய குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகிருக்கும், நீ புள்ளை பெற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பிள்ளையே உன் பிள்ளையாக எடுத்து வளர்த்துக்கலான்னு உடனே இப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 47 வயசு ஆகுது. அது ஒரு மாதிரி மாத்திட்டேங்க நான், இனிமேல் அவரோட நான் பேச மாட்டேன் மேடம், அவர் எனக்கு வேணாம், எனக்கு இந்த இந்த ஃபோன் வேணாம், அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுங்க நான் படிக்கிறேன், இனிமேல் அவரை நான் பார்க்க மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன். ஃபைனலான்னு கேட்டேன். ஃபைனல் மேம், படிக்கிறேன் மேம், படிக்கணும் மேம். நான் அவளுக்கு என்னமோ வெறி வந்துருச்சு படிக்கணும்ன்ட்டு. நிஜமாக தான் சொல்கிறியா பாப்பான்னு? நிஜமாக தான் மேம் சொல்கிறேன்னு. நீங்களே ஃபோனை வாங்கிக்கோங்க மேம், எங்கள் அம்மாக்கு முன்னாலேயே நான் கொடுத்துறேன் மேம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க மேம் போதும் மேம். எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டேன். நம்பிக்கை தான் மேம் வாழ்க்கை, நான் நிச்சயமாக அப்படி தான் மேம் இருப்பேன். சரி உங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு. உங்கள் அம்மா வந்தாங்க, கவனிங்க, உங்கள் அம்மா வராங்க. பாப்பா சொல்லுங்கள் என்னன்னு, பவித்ரா அந்த குழந்த பேர், சொல்லுங்கள் என்னன்னு. என்ன ஆச்சு பவி அப்படின்ச்சு அவங்க அம்மா. அம்மா இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு அந்த லவ் கிவ்லாம் வேணாம்மா, அந்த அம்மா இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோம்மா, எனக்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுமா, நான் படித்து பெரிய ஆள் ஆயிடுறேன் அம்மா, என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா, பிஎட்டு நான் படிச்சிடுறேம்மா, நான் வேலைக்கு போகிறேம்மா, அப்புறமா பார்த்துக்கலாம்மா, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அம்மா சத்தியமாக சொல்கிறம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மான்ச்சு. உங்கள் அம்மாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னு தெரில, அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு தன்னுடைய காலிலேருந்து செருப்பை எடுத்து அந்த பொண்ணை அடிக்குதுங்க. அந்தம்மா கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சனியனேன் கூட்டி சொல்லிட்டு, இதனடி நான் 6 மாசமா சொல்றேன், டிவியில பேசுறவங்க சொன்னா மட்டும் கேப்பியா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு போகும்போது சொல்லுச்சு, நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்னு அவசரப்பட்டேன்னு உங்களுக்கு தெரிதா? எங்கிருந்து வருதுங்க இந்த ஆட்டிடியூட் அம்மா அப்பாக்கு? எங்க வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஈகோவை? உங்கள் குழந்தைகளுடைய முன்னால் உங்களுக்கு எங்கே வந்தது இந்த ஈகோ? நான் என்கின்ற அகங்காரம் அழியக்கூடிய இடம் இல்லையா உங்கள் குழந்தை பிறந்த அந்த வினாடி? அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு 5 விதிமுறைகளை சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். 1, அவங்ககிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூல், எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. 2வது ரூல், எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு, செய்யாத. 3, எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க. வீட்டில் குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது, நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு. அடாடா, உங்க எக்ஸ்பிரஷன் இருக்குதே, ஏன் பிள்ளையாம? நாங்கள் நல்ல குடும்பம்.

0: குடும்பத்திலேருந்து வர்றோம். நாங்கள்லாம் போய் சொல்லோம், சூப்பராக சொல்லும், எங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுமா சொல்லாதான்னு. நீங்கள் மாணிக்கம் தான் பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்குள்ளே பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போது. முதல்ல அந்த நாலு பேரை திருத்துற வழியை பாருங்க. நானும் 25 வருஷமா தேடிட்டு சொல்றேன், அந்த நாலு பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியலீங்க, பிரதம மந்திரி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான அறிவுரை இது, மோடி அவர்கள் சொன்ன அறிவுரை. போன வருஷம் சொன்னார் அவர், நான் இந்த வருஷம் ஆசிரியர் தினத்தில் அதை சொல்றேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை, புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு, யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயில் ஆன பிள்ளையுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா, துன்புறுத்தலாமா, அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க, அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில, 10வது மார்க் வாங்கின நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது, தேர்டு யார் வர்றது, இப்போ ஃபோர்த் யார் வர்றது? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்கிற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துகிட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத, ஃப்ரீயாக விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும், நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போகிறோம்? கிரவுண்டில் கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்களை. இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு 4-5 தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். பிடி டீச்சர் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தான் பிடி டீச்சரா? நானும் என் வாழ்க்கையை பிடி டீச்சராக தான் ஆரம்பித்தேன். நான் 532 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அதை 180 ஸ்போர்ட்ஸு. நான் நல்லா கபடி ஆடுவேன், நல்லா ஓடுவேன், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். பிடி டீச்சராக போன ஒரு 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு நான் கொஞ்சம் மானஸ்தி, எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தே எல்லா பணத்தையும் வாங்க மாட்டேன், நான் கொஞ்சம் உழைச்சி வாங்குவேன். என் படிப்புக்கு நான் உழைச்சி என்னுடைய படிப்பை நான் சம்பளம் கொஞ்சம் கட்டிக்கிட்டேன். அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மேலே ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு 50 பிள்ளை ஒரு கிளாஸில். நானாவது பரவாயில்ல, டீச்சரு பிரின்சிபலுக்கு 3000 பிள்ளை, 3000 பிள்ளைக்கும் தாய். அது இதை விடுங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்கார்ல, அவருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, மொத்தமாக பார்த்தா 10,000 பிள்ளைங்க. கஷ்டங்க, மேலே ஏறிடுச்சா? எங்கள் பிரின்சிபல் கோமகள் மேடம் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. பிள்ளைய கவனிக்காமல் என்ன தேடுது அந்த அம்மா? பிடி டீச்சர், நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ட்டு. என்ன தேடிச்சா? நான் என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ, அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டான்னு. நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ளே போன உடனே இந்த அம்மா கேட்குது, மேலே பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த அம்மாக்கு எப்படினா மேடம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த அம்மா, அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியலண்ணா ஜட்ஜம்மா? ஆனால் முதல்லையே ஸ்டேட்மெண்ட் வாங்குது, ஏன் குதிக்கிற? குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றிச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு, அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு 3 நாள் ஹாஸ்பிட்டலில். டீச்சராக இருக்கிறது கஷ்டம், ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும், அரசு தருகின்ற அத்தனை புது புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு, நான் சொன்ன அப்புறமா கொடுங்க, நான் சொன்ன அப்புறமா கொடுங்க. டீச்சர் யார் தெரியுமா? நான் என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன், என் பிள்ளை இதை பார்த்தால் கோபித்துக் கொள்வான், பரவாயில்லை. என் பிள்ளையின் வெற்றியை விட நான் அதிகம் மகிழ்வது என் வகுப்பில் ஒரு பிள்ளை ஜெயிக்கின்ற பொழுது. இது இந்த டீச்சர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கக்கூடிய பெரும் பேர். ஆசிரியர்கள் தான் வாங்கி கொண்டு வருகின்ற எந்த ஆயுளையும் முழுமையாக வாழ்வதே இல்லை தெரியுமா? உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். ஆசிரியர்கள் போகும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு போங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த ஆசிரியர் சமூகத்தை ஏதோ சில கலவரங்களின் காரணமாக அவர்களுக்கான மரியாதை இன்றைக்கு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனவேதனையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவலாளிகளில் தவறான காவலாளிகள் உண்டு, அதனால் ஒட்டுமொத்த காவல்துறை என்பது குற்றமுடையதா என்ன? கிடையாது. அம்மாவில் குழந்தைக்காக குழந்தையை கொலை செய்து தன் இச்சைக்காக போகின்ற அம்மாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அதனால் பெற்றோர் எல்லோருமே குற்றவாளிகள். மருத்துவத்துறையில் குற்றம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அதனால் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமா குற்றமுடையது? அப்படித்தான். சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பிழையது ஆசிரியர்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிழை செய்தவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியருடைய அந்த இனத்தை ஒரு சிலர் செய்யக்கூடிய குற்றங்களினால் மதிப்பிடுவது என்பது சமூகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஆசிரியர்களை நம்புங்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன். இன்னைக்கு குழந்தையை வளர்க்கறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ் மேட்டரா இருக்கு, ஓ காம்ப்ளிகேட்டடா இருக்கு. குழந்தைன்னா உடனே ஓடி வந்து சண்டை போடுறீங்க. ஏன் சண்டை போடுறீங்க தெரியுமா? உங்கள் குழந்தையை இழக்க நீங்கள் தயாராக இல்லை. அதை முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை திருத்தாம ஆசிரியரை வந்து திட்டாங்களேன்னு கல்வி அலுவலர் சொன்னார். கிடையாது சார். ஒரு குழந்தை மன வருத்தம் அடைகிறது என்றால் அது எந்த ஒரு நிலைக்கும் போகலாம் என்கின்ற வல்னரபிலிட்டி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஓடி வந்து பள்ளிக்கூடத்தில் நிற்காமல் வேறு எங்கே நிற்பது? ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து பயணப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். பெற்றோர்களே, நாம் இதை கடந்து முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் வளர்த்தாக வேண்டும். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் இப்போ வந்து இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு, அவ பேர் என்ன? டீச்சர்ஸ் பதில் சொல்லிட்டாங்க. நோட்டட் யுவர் பாயிண்ட், தேர் பாயிண்ட் யுவர் ஆனர். இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா, அதுக்கு இப்போ புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்கார். அவர் ஜான்வி கபூர்னு டக்குன்னு சொன்னாங்க, அம்மா முழிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்தார், நாராயணன்.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளை தொடர்ந்து தேனும் பல நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கலுவவ தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு மே மாதத்தில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான வருமானம் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்துமாறு எதிர்கட்சி முன்வைத்த யோசனை குறித்து அடுத்த பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்களும் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்வரவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டிருந்தார்கள். பவனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாதென்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசிகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பெயர்ப்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தார்கள். மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் பிரதிபன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்ப அபயவர்த்தன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறையாலும் நிறைவேற்றுத்துறையாலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படுகிறது. இது கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதென்றும் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்திருக்கிறார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்க இருக்கிறது.
2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. கொழும்பின் புறநகர் தலைவத்துக்கொட பகுதியில் உள்ள உடற்பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமன்தாறு பிரத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் இதொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமன்தாறு பிரத்தைச் சேர்ந்த சிறுமி என்று தெரிய வருகிறது. கடந்த வாரம் தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கணவன் உயிரிழந்த சில மணி நேரங்களிலே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியும் உயிர் நீத்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் 2 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 2 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சப்ரோம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஷியும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் நேற்று புதுடில்லியில் சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோன் பாண்டியன் நேற்று அறிவித்தார். உள்ளூராட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியுள்ள அதிருப்தியாளர்கள் கோஷ்டி கட்சியின் புதிய தலைவராக அருப் ராயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உத்தவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நீட் யூஜி மறுதேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோவை தேசிய தேர்வு முகமை போலி வீடியோ ஒன்று அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நேற்றுடன் முடிந்ததால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கியிருக்கிறது டெலிகிராம் செயலி. இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இலகிற கவுட்சிசர் பீரங்கிகள் தொடர்பான சாதனங்கள் சேவைகளை சுமார் 4,500 கோடி ரூபாவுக்கு விற்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் 15 மாணவர்கள் உடல் கருகி பலியானார்கள். 7 படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்தது மற்றும் பல தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடத்துக்கு இளநிலை மாவட்ட நீதிபதி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை கேட்க மறுத்த உச்சநீதிமன்றம் கொலிஜியன் நடைமுறையில் புதிய சர்ச்சையை உருவாக்க தாங்கள் விரும்பவில்லை என்று நேற்று குறிப்பிட்டது. நிகழாண்டில் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
நாட்டின் 8 உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 5% குறைந்துள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவென்று தெரிவிக்கப்படுகிறது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரரும் உத்மபாளையம் ஆஜி கருத்ராவுத்தர் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான மீனாட்சி சுந்தரத்துக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் தொடர்ந்து நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2010 முதல் விதவியர் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரித்திருந்தாலும் இதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் பஞ்சாபை சேர்ந்தவரும் பிரிட்டனில் வாழ்பவருமான தொழில் முனைவோர் ராஜ் லும்பா தான். 5 தலைமுறைகளாக லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டன் மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஆபனத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 குறைந்து 1 சவரன் 1,08,480 கிராமுக்கு 40 குறைந்து 1 கிராம் 13,560 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். பிரிட்டனின் மன்னர் சார்லஸிடம் நேற்று காலை தமது பதவி விலகும் முடிவை தான் தெரிவித்ததாக ஸ்டார்மர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தத்துக்கான 2வது நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரானிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கத்தார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் இறந்து போனார்கள். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் குழு ஒன்று இதனை வெளிக்கொணர்ந்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பார்க் கங்கேக்கு 25 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700 மேற்பட்ட மக்களை கொன்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. கத்தாரின் ராஸ் லபான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் குறைந்தது 13 பேர் இறந்திருக்கிறார்கள். சுமார் 60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2,700 கிலோகிராம் ஹொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 சிறு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்து போனார்கள். சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவு சன்ஸ்கிரீன் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பை சந்தித்து வருகிறார். சீனாவின் ஹுனான் மாநிலத்தில் வழிப்போக்கர்களை முட்டிய எருமையை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். சம்பவம் நேற்று அதிகாலை நடந்தது. விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோத உள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் கிலியன் மம்பே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின் உதவியோடு ஈராக் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி இறுதி 32 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல்ஜீரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் ஐ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நோர்வே அணி 3-2 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஜெர்மனியின் மிராஸ்லோவ் குளோசேயின் சாதனையை முறியடித்து லியனல் மெஸ்ஸி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விறுவிறுப்பான போட்டியில் தனது 17வது உலக கிண்ண கோலை பதிவு செய்து அவர் இந்த வரலாற்று சாதனையை தன்வசப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்காவின் மியாமி நகரில் உருகுவே கெப்வெட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையாகி இருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. 22 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்பட்டு வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈர்த்து வருகிறது, மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்களும் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு இலங்கை பிரமதியில் 382.33 இந்திய பிரமதியில் 108.19 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.52 இந்திய பிரமதியில் 94.60
64 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.71 சதம். இந்திய பெறுமதியில் 117.05 சதம். ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.15 சதம். இந்திய பெறுமதியில் 125.36 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.14 சதம். இந்திய பெறுமதியில் 66.80 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உறுமணத்தினர். சாசல் கார்ஷ்டா கோடிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உறுமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பேரும்பால நிகழ்ச்சி என்னை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அகரவினை உங்களுக்காகவும் பேரும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பாரிசுல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி புசரி இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன, இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
4: பொந்து பண்டிகை நேரம் சரியாக 11:22 ஐக்கியராட்சியத்தில் 10:22. இந்த நேரத்தில் இன்றைய தேனம்பால் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்
5: செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன

துணியிலே முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் தீரும் முகத்துதி பேசும் வளையும் குழையும் காரியமானதும் மாறும் காரியமானதும் மாறும் கடவுள் செய்த

கடவுள்.

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாத்திருந்தார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மில்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். நாடோடி திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. ஒரு மனித இயல்பை அப்படியே சுட்டிக்காட்டி அந்த பாடலை தந்திருக்கின்றார் கவியரசர் கண்ணதாசன். இவருக்கு நிகர் இவர் தான் அன்பு உறவுகளே. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை இன்று நாங்கள் கேட்போம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் தொடரும் அடுத்த பாடல் காலத்தால் அழியாத கானம். எத்தனை வருடங்கள் கேட்டாலும் அப்படி ஒரு படம் வருமா என்றுதான். பார்த்தவர்கள் கண்ணீர் விட்டு கண்ணீரும் கம்பளையுமாக திரையரங்கு வாசலை விட்டு வெளியேறி வந்தார்கள். இப்படி ஒரு அண்ணன் தங்கை வாழ்க்கை உலகத்திலே காண முடியாத ஒரு படம். அதற்காக பாடல்களை எழுதி அள்ளி வழங்கியிருந்தார் கவியரசர் கண்ணதாசன். இசை அமைத்திருந்தார்கள் மெல்லிசை மாமன்னர்கள். நடிப்புலக சக்கரவர்த்தியை

0: பறந்து சென்றான்.
1: என்ன அன்புரோலே, கண்ணில் வரவழைக்கக்கூடிய கற்பனை வரிகள், இந்த வரிகள் அதாவது பாடலா அல்லது இது தேவாரமா? ஒரு அண்ணனுடைய வாழ்க்கை, தங்கையை மனம் முடித்து வைப்பது, அவளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைகின்றது என்று நாங்கள் ஊரில் இருக்கும்போது எத்தனையோ அண்ணன்மார் பட்ட கஷ்டங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்தளவு மகிழ்ச்சியாக அந்த குடும்பங்கள் எல்லாம் அவ்வளோ அன்போடு பண்போடு வாழ்ந்தது. அத்தனை வரிகளை மடக்கி இந்த பாடலை தந்திருக்கின்றார் கவியரசர் கண்ணன். கண்ணதாசன் அவர்கள் பூமணம் கொண்டவள் பால் மனம் கொண்டாள். ஓடி திரிகின்ற ஒரு 10 வயதுக்குள்ள பூமணம் தான் அந்த வாயில இருந்து மணந்துண்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் அவள் தாய்மை அடைந்த பிறகு பால் மனம் கண்டாள் என்று இவ்வளோ அழகான கவிதை வரியை கண்ணதாசன் எங்கிருந்து இதையெல்லாம் எடுத்தெடுத்து எங்களுக்காக தந்தார். ஒரு தேவாரம் உண்மையாக ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய பாடல். பாடி அழகு, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு, கற்பனை காட்சிகள் அந்த பாடலிலேயே அமைந்திருக்கின்றது. அன்பு டி என் சௌந்தரராஜனுடைய இனிமையான குரல், பெல்லிசை மாமன்னர்கள் இருவரும் சேர்ந்து இசையமைத்த படம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க தேனும்பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்பர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட். இந்த 3 நிறுவனங்களுக்கும் நமது இதய பொருள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது
2: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
3: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
4: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எங்கட ஆசுபசரி ரச்சி தான், வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
2: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
5: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

நாளை கவிக்கும் இசைக்கும் பிறந்த நாள். ஆனால் அது கண்ணதாசனால் உருவாக்கப்பட்ட பிறந்த நாள் சர்டிபிகேட். வறுமையான குடும்பத்தில் பிறந்து விட்டால் உண்மையாக பிறப்பு பிறப்பு சாட்சி பத்திரமே இருக்காது. பாவம் விஸ்வநாதனை தாயார் குளத்திலே தூக்கி போட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடில் இருந்தார் அந்த பெற்ற தாய். அவ்வளவு வறுமை. ஆனால் அந்த விஸ்வநாதனோ இசையால் எங்கள் எல்லோரையும் மயக்கிய

0: அவருக்கு தாய்மொழி மலையாளம், இருந்தாலும் தமிழோடு நன்றாக விளையாடுவார். தமிழ் நன்றாக இலக்கண இலக்கியத்தோடு கதைக்கக்கூடிய அன்பான ஒருவர்.
1: எங்கள் திருநாட்டு குலமாக நலங்கள் வண்ண திலகங்கள் பொழிவே.
0: தமிழை உச்சரிக்கக்கூடிய

0: வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே.
1: அவருடைய குரல் இனிமையை கேட்டவுடன் இந்த பாடல் யாருக்கு அமைந்தது என்று உடனடியாக நாங்கள் சொல்லுவோம்.

ஒலித்த பாடல் அவனது சரித்திரம் திரையில் கவியர் சர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கையும் மெல்லிசை மாமன்னர் அவர்கள் இசையமைத்த பாடல். பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட தமிழை தமிழாக உச்சரித்து பாடுகின்ற ஒப்பற்ற கலைஞர்கள். ரெண்டு பேருக்கும் தாய்மொழி ஒன்று மகாராஷ்டிரம். ஆனால் சமஸ்கிருதம் அவருக்கு தாய்மொழியாக இருந்தாலும் அவர் ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ் இந்த மூன்று மொழி பேசக்கூடிய நல்ல பண்பாக பேசக்கூடியவர். அதே பாடலை அந்த பாடலை போய் தெலுங்கில் படித்தாலும் தெலுங்கு மொழியிலே அப்படியே ஒரு உச்சரிப்பு பிழைக்காமல் பாடக்கூடிய சவுந்தரராஜன். அந்த காலத்தில் சவுந்தரராஜனுக்கு பயங்கர போட்டி, அங்கே பாடவா இங்கே பாடவா ஹிந்தியில் பாடவான்லாம். ஆனால் நின்ற இடத்துல நிலைக்க வேணும் என்று 5000 தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருந்தார். அது சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு மகுடம் சூட்டியவர் இந்த மனிதன். இந்த மனிதனை எல்லாம் மறந்து விட்டார்கள் அந்த காலத்திலே, மறந்து இந்த காலத்திலே மறக்கிறார்களோ ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. சரி, அவ்வளோ காசு வாங்கித்தான் பாடியிருப்பார் என்று சொல்லுவார்கள். அவ்வளோ தான் அந்த இந்த ஜஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் சிந்தித்து பார்க்கீங்க அப்படிதான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்றெல்லாம் ஒரு மைக்கில் பாடினவர்கள் என்றால் யோசிச்சு பாருங்களான் உறவுகளே. அதில் ஒரு எழுத்து பிழையும் வந்த ஒரு பாடல் வரி, ஒரு ராகம் பாவம் தாளம் பிந்திட்டு என்றாலே இப்போ திருப்பி ரெக்கார்டிங் பண்ணணும். ஆனால் இவர்கள் வாணியம்மா மாதிரி ஒரே டேக்கில் செய்திருப்பார்கள். நீங்கள் நேரடியாகவே பாடல் காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ படங்கள் அல்ல. சரி, அடுத்த பாடலை என்ன பாடலாக உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடிய குரல் பாடிய பாடலாக ஆசையாக பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக வருகின்றது. பாருங்க எம்ஜிஆர் அந்த குரல் எவ்வளவு மென்மையாக போயிட்டு. இப்படி ஒரு பாடகம் இந்த உலகத்தில் இருக்கா?

டிஎம் சவுந்தரராஜன் தேவருக்கும் ஒரு, அதாவது என்ன சொல்லுவார்கள், கண்ணதாசன் தேவருக்கு ஒரு சடையப்ப வள்ளலுக்கு கிடைத்த மாதிரி கிடைத்தவர். அவளத்துக்கு அவர் முருகபக்தனாக இருக்கின்றவர்களெல்லாம் அவர் மதித்து நடந்தவர். அந்த வகையில் சவுந்தரராஜன் கஷ்டப்படும் போது அள்ளி பணத்தை கொடுத்தவர். கண்ணதாசன் கஷ்டப்படும் போது கூட அள்ளி அவருடைய மகளினுடைய திருமணத்தை மிக சிறப்பாக செய்து முடித்தவர். அதனால் அந்த நன்றி கடனோடு இருந்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அருமையான பாடல்களை எழுதுகின்ற இந்த கடவுளுடைய சக்தி என்ன மாதிரி அந்த கலைமகளுடைய நாவில் இருந்து எட்டாம் வகுப்பு படித்தவர். எட்டாம் வகுப்பு படித்தால் நாங்கள் மாடுதான் மேய்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அறிவு, என்ன மாதிரி இந்த அறிவுகளை இத்தனையோ பத்திரிகைகள் எல்லாம் எழுதிய குவித்தவர் தான் இந்த கண்ணதாசன். பத்திரிகை இதழ்கள் சொல்வெளியும் கேட்க மாட்டார். இருந்த இடத்துல இருந்து அலையில் இருந்து தூக்கி போடுற அளவுக்கு பேச்சில் வந்து ஆக்களை கொல்லுவார். மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி பேசுவார். அப்படி எம்ஜிஆரை எதிர்த்துக்கின்ற ஒரு மாதிரி இவர் மாதிரி கண்ணதாசன் ஒருவர் தான் எம்ஜிஆர் எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஆள் அவருடைய. ஆனால் அவர் கேட்டவராம், நீ நானெல்லாம் அப்படி என்ன உன்னையெல்லாம் அப்படியெல்லாம் பழிவாங்கி எல்லாமே இருந்துக்கிறேன் தான் கேட்குறேன் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டாராம் பாட்டியார். நான் கேட்குறேன் இல்லை, நான் அது உண்டு ஏன் கேட்குறேன் இல்லைன்ட்டு. அப்போ அதுக்கு பிறகுதான் அவர் கூப்பிட்டு ஆஸ்தான கவிஞராக்கி மகிழ்ந்து பார்த்தவர். மற்ற தேசிய மரியாதையோடு அவருடைய இறப்பை செய்து காட்டியவர். அதெல்லாம் முதல் முதல் முதல் என்ற சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. எல்லாருடைய வானவும் இது வழியெல்லாம் வெடித்து அவருடைய இராணுவ அணி அந்த போலீஸ் அணிவகுப்போடு அவருடைய இறுதி யாத்திரையை மிக அழகாக தன்னுடைய நண்பன் என்று சொல்லி அந்த நட்பை அவர் கலங்கப்படுத்தாமல் வாழ்ந்து காட்டியவர் மக்கள் திலகம். அதை கண்ணதாசன் திட்டியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அதெல்லாம் பெரிய கதை சொல்லிக்கொண்டு அவருடைய வனவாச புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்கள் படியுங்கள் அன்பர்களை. வனவாச புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் தான் செய்த காந்திக்கு பிறகு உண்மையை எழுதிய தன்னுடைய உண்மையை நிஜ வாழ்க்கையை நான் செய்தது உண்மை என்றதை எழுதிய காட்டிய புத்தகம் தான் அந்த வனவாசம். அந்த வனவாசத்தை எடுத்து படியுங்கள். அவருடைய வனவாசம், இயேசு காவியம், சேரமான் தேளி, அப்படி புத்தகங்கள் மற்ற இயேசு காவியம் மற்றமுள்ள இந்து மதம் அந்த தொகுப்புகள் அப்படியே எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வீர்கள். அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். சரி, கவியரசருடைய கவிதை வரையில், அதாவது யாழ்ப்பாணத்திலே இந்த பாடல் ராஜா தியேட்டரில் ஓடிய திரைப்படம், அந்தளவுக்கு அந்த கொடிகட்டி பறந்த பாடல் உஷா நந்தினியும் சிவாஜி கணேசனுக்காக

0: இந்த இசைத்தட்டு விட்ட மாதிரி ஒரு இசைத்தட்டு நிற்கவில்லை அன்பு உறவுகளே. அதுக்கு பிறகு பட்டிக்கடா பாட்டனம்மா விஸ்வநாதனுடைய இசையில். அந்த காலத்தில் சமூக வலைத்தளங்கள் இல்லை, நாங்கள் பத்திரிகை ஊடாகத்தான் படிக்கலாம். ஆகவே நாங்கள் பத்திரிகை வாங்கி தான் ஒருவருடைய முகத்தை கூட நாங்கள் பார்க்கலாம்.
1: பந்தனிலே பொங்கலாடு.

கேட்க கேட்க அப்படியே அமுதமாக கொண்டு செல்கின்ற பாடல்கள் அன்பர்களே, உங்களுக்காக கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல்கள். இந்த மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுசிலா அம்மாவோடு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இப்படியான ஒரு ஜோடி உலகத்திலே அமைந்ததில்லை என்று நான் சொல்லவில்லை அன்புறவுகளே. பத்திரிகை செய்திகள், இவர்கள் இருவர் போல் ஒரு ஜோடி அமையவில்லை என்று பத்திரிகை செய்திகள், அந்த செய்திகளையெல்லாம் நாங்கள் புத்தகங்கள் தான் படித்தது அன்புறவாக. யாழ்ப்பாணத்தில் கட்டாயமாக இப்போ எல்லா புத்தகத்தையும் வாங்கி கொண்டு போய் படித்தேன். அந்த காலத்தில் எனக்கு ஒரு பைத்தியம், அது அந்த பைத்தியத்துக்காக அந்த பைத்தியம் இப்பொழுது எனக்கு உதவி செய்கின்றது என்று நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிவாஜினுடைய பித்தன், டி எம் சவுந்தரராஜனுடைய பித்தன், அதனை தொடர்ந்து சுசிலா அம்மாவுடைய பித்தன், பாணி அம்மாவுடைய பித்தன், அப்படி யுகத்திற்கு ஒவ்வொரு ஒரு பாடகரை பிடிக்கும். அது அவருடைய மன இயல்பை பொறுத்தது. ஆனால் இவருக்கு நிகர் யாருமே இல்லை, இந்த ஜோடிகளுக்கு நிகர். பாருங்கள், உலகம் சுற்று பாலிவன் திரைப்படம் டெண்ட் எம்ஜிஆர் இருக்கின்றார்கள். அந்த டெண்ட் எம்ஜிஆருக்கே அந்த ஒரு குரலை மாற்றி பாடுகின்றவர் தான் இந்த சவுந்தரராஜன் அவர்கள். இப்போ ஒரு கதாநாயகனுக்கு 5 குரல் பாடும், அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்தால் டி எம் சவுந்தரராஜன் பேசுலா தான் அப்படி முக்கியமாக இருந்து பார்த்தால் சீர்காழியை இருந்திருப்பார், அல்லது பிபி ஸ்ரீனிவாஸ் இருந்திருப்பார். அப்படி ஒரு சரித்திரமாக வாழ்ந்த காலம். அதே மாதிரி சவுந்தரராஜனுடைய பெருமைகளை சொல்ல வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு நாள் வேணும் அன்புறவர்களே. அந்த பின்னுக்கு திரையில் வந்து முந்தி வந்து இவர்களுக்கெல்லாம் பட்டம் இது கொடுக்குற இல்லை, அதாவது சர்டிஃபிகேட், அந்த நல்லா பாடி நல்லா தெரிவு செய்யப்பட்ட இவர்களை எல்லாம் எடுக்கிறீங்களா. சவுந்தரராஜன் பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக அந்த பீம்சிங் இயக்குனரோடு சேர்ந்து அந்த மேடையிலே வைத்து இங்கே வாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கான பாடல்களை பாடியிருக்கிறோம், எங்களை நீங்கள் மகிழ்விப்பதில்லை, என்னத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி அடுத்த முறை நான் செய்கிறேன் என்று அப்படி நெஞ்சு முட்டை கேட்கறது தான் சவுந்தரராஜன். பீஸ்மர் மாதிரி சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி பறையாமல் இருக்கல, அதெல்லாம் அம்பு படுக்கையில் பீஸ்மர் கிடந்த நீங்கள் எங்கேயும் இருந்தாலும் நேரடியாக என்ன குற்றம் நடந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும், அது எங்கே என்றாலும் ஒரு இடத்துல வெற்றி தரும். ஆனால் உங்களுடைய பெயர் எங்கேயோ பொலிய பட்டு கொண்டிருக்கின்றான். அப்படியானவர்களோடு நிறைய பழகிருக்கிறான். நீர கதையுங்கள், நீர கதையுங்கள், ஒளிச்சு மறைச்சி கதைக்காதீங்க, நீர நீர கதைச்சிங்கள் என்றால் அது உங்களுக்கு கடவுளுக்கும் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு தருவார், கடவுளையும் உங்களை மதிப்பார். நீங்கள் ஒழித்து மறைச்சி கதைக்கிறது அது உங்களுக்கு ஒரு புள்ளி போடுவான் இறைவன். இறைவன் மேலே இருந்தென்று ஒவ்வொரு புள்ளி போட்டு கொண்டே இருப்பான், இப்படி இப்படி நீங்கள் செய்கிறீங்க, இப்படி இப்படி செய்கிறீங்க. அந்த தவறுகள் வந்து ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வாசல், எல்லா வாசலையும் அடைப்பான். அந்த அடைக்கைக்கு தான் எங்களுடைய நாங்கள் செய்த பாவங்களை நீங்கள் திக்கி திக்கி யோசிப்பீங்களா, ஐயோ அந்த நேரத்தில் இந்த பாவம் செய்தேன், இந்த நேரம் இந்த செய்தேன் என்று. இந்த பாட்டை கேளுங்கள், நான் கண்ணதாசனுடைய கவி வரியை கேளுங்கள் அன்பு உறவுகளே. அசத்தி இருக்கிறார் உலகம் சுற்றும் பாலிவெல்ல. அப்படியே தமிழ் பார்த்தீங்களா என்ன ஆசையாக இருக்கு.

0: மக்கள் செலவத்திற்காக.
1: மலருக்கு கொண்டாட்டம்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தேன் பாலம் தேன் பால நிகழ்ச்சியினை தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசு ஆட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அன்பு வணக்கம், நன்றி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக கலுவவ தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு மே மாதத்தில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான வருமானம் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட இந்த அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்துமாறு எதிர்கட்சி முன்வைத்த யோசனை குறித்து அடுத்த பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்களும் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்வரவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டிருந்தார்கள். வவுனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசிகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்படவுள்ளமன்ற அமர்வில் இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பேர்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருந்தார்கள். மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் பிரதிபன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்ப ஆபியபர்த்தன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறையாலும் நிறைவேற்று துறையாலும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. இது கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதென்றும் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்திருக்கிறார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்க இருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது.
கொழும்பின் புறநகர் தலைவத்துக்கொட பகுதியில் உள்ள உடற்பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமன்தாறு பிரத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் இத்தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமன்தாறு பிரத்தைச் சேர்ந்த சிறுமி என்று தெரிய வருகிறது. கடந்த வாரம் தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கணவன் உயிரிழந்த சில மணி நேரங்களிலே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியும் உயிர் நீத்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் 2 பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 2 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சப்ரோம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஷியும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் நேற்று புதுடில்லியில் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோன் பாண்டியன் நேற்று அறிவித்தார். உள்ளூராட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியுள்ள அதிருப்தியாளர்கள் கோஷ்டி கட்சியின் புதிய தலைவராக அருப் ராயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உத்தவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நீட் மறுதேர்வு வினாத்தால் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோவை தேசிய தேர்வு முகமை போலி வீடியோ என்று அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நேற்றுடன் முடிந்ததால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கி இருக்கிறது டெலிகிராம் செயலி. இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இலகிற கவுட்சிப்சர் பீரங்கிகள் தொடர்பான சாதனங்கள் சேவைகளை சுமார் 4,500 கோடி ரூபாவுக்கு விற்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் 15 மாணவர்கள் உடல் கருகி பலியானார்கள். 7 படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்தது மற்றும் பல தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடத்துக்கு இளநிலை மாவட்ட நீதிபதி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை கேட்க மறுத்த உச்சநீதிமன்றம் கொலிஜியன் நடைமுறையில் புதிய சர்ச்சையை உருவாக்க தாங்கள் விரும்பவில்லை என்று நேற்று குறிப்பிட்டது. நிகழாண்டில் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரச அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டின் 8 உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 5% குறைந்துள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவென்று தெரிவிக்கப்படுகிறது.
கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரரும் உத்மபாளையம் ஆஜி கருத்ராவுத்தர் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான மீனாட்சி சுந்தரத்துக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் தொடர்ந்து நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23ஆம் தேதி சர்வதேச விதவைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு முதல் விதவியர் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரித்திருந்தாலும் இதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் பஞ்சாபைச் சேர்ந்தவரும் பிரிட்டனில் வாழ்பவருமான தொழில் முனைவோர் ராஜ் லும்பா தான். 5 தலைமுறைகளாக லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டன் மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஆபனத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,560 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். பிரிட்டனின் மன்னர் சார்ஸிடம் நேற்று காலை தமது பதவி விலகும் முடிவை தான் தெரிவித்ததாக ஸ்டாமர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தத்துக்கான 2வது நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரானிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கத்தார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. கனடாவின் மோன்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் இறந்து போனார்கள். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் குழு ஒன்று இதனை வெளிக்கொணர்ந்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பார்க் ஹங்கேக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. கத்தாரின் ராஸ் லபான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் குறைந்தது 13 பேர் இறந்திருக்கிறார்கள். சுமார் 60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2,700 கிலோகிராம் ஹொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 சிறு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்து போனார்கள். சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவு சன்கிரீம் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பை சந்தித்து வருகிறார். சீனாவின் ஹுனான் மாநிலத்தில் வழிப்போக்கர்களை முட்டிய எருமையை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். சம்பவம் நேற்று அதிகாலை நடந்தது. விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோத உள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் கிலியன் மம்பே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின் உதவியோடு ஈராக் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி இறுதி 32 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல்ஜீரியா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் ஐ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நோர்வே அணி 3-2 என்ற கோல் கணக்கில் செலகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஜெர்மனியின் மிராஸ்லோவ் குளோசேயின் சாதனையை முறியடித்து லியனல் மெஸ்ஸி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விறுவிறுப்பான போட்டியில் தனது 17வது உலக கிண்ண கோலை பதிவு செய்து அவர் இந்த வரலாற்று சாதனையை தன்வசப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்காவின் மியாமி நகரில் உருகுவே கெப்வெட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையாகி இருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. 22 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்பட்டு வருகிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈட்டு வருகிறது. மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்களும் பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில்
382.33%, இந்திய பெருமதியில் 108.19%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெருமதியில் 334.52%, இந்திய பெருமதியில் 94.64%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெருமதியில் 413.71%, இந்திய பெருமதியில் 117.05%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெருமதியில் 443.15%, இந்திய பெருமதியில் 125.36%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெருமதியில் 236.14%, இந்திய பெருமதியில் 66.80%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்டா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 13 rue Caille, 75 000 Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: அரசு லாட்சிப்பிளை ரோய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82 0-3 அல்லது 0-669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0-1-72-99-51-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடன் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 64-707-1-57 அல்லது 64-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நேரம் சரியாக 12:24. ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.

0: நேரத்தில் உங்களுடன் நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கு

0: நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானிலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

0: வர வர இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வந்திருந்தால் இரண்டு வாரங்களாக அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை இருந்தது. இன்று நேரடியாகவே இங்கே பேராசிரியர் அவர்கள் வானொலிகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம் அன்புகளே. வணக்கம் அன்புகளே. நீங்கள் சொன்னதான் நானும் சொல்ல நினைத்தேன். நீங்களே முடிஞ்சு விட்டீர்கள். ரெண்டு கிழமையாக தொடர முடியாமல் போனது ரொம்ப கவலைக்குரிய விஷயம்தான். தவிர்க்க முடியாமல் போயிட்டு தெரியும். நான் இந்தியாவில் இருந்தபடியால்

0: அது இந்தியாவில் இருக்கிறேன் என்று சொன்னபோது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்படி உங்களிடம் இணைப்பு கிடைத்திருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் தொடர்கின்றார், தொடருங்கள்.
1: வணக்கம். வணக்கம். சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு வெயிலாக போனதான் கொஞ்சம் உடனே அங்க வந்து சரியான வெயில் கிட்டத்தட்ட 50%
0: கூடுதலாக இருந்து
1: இங்க வந்து மழையுமான காலத்துல வரவுகளுதான் காய்ச்சல் தனிமனிதான் வந்தது. அதனாலதான்
0: மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதா இல்லையா?
1: செல்ல முடியாது, அவ்வளவு பேர் ஒரு நாள் மட்டும் வெளியே எங்குமே போக முடியல. என்னால் மட்டும் எனக்கு வெளியே வலிக்கிற தலை சுற்று வந்துட்டு வந்தால் எனக்கு ஒண்ணு தெரியாத ஆஸ்பத்திரி போவத தவிர்த்து கொள்வதுதான் நான் வெளியில நடந்து போய் சொல்லியிருந்தேன். அவருடைய வந்து பிரெஞ்சில மூணு பேர் ரெண்டு புத்தகம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அவருக்கு அனுப்பணும் பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே அனுப்பி வைத்தேன். அவர் கிடைச்சதாக சொல்லியிருக்காரு. ஸோ அன்னைக்கு பகல் பூராவே என்னால் அசைய முடியாது. கருமையாக கிடைச்சி உழந்து வரணும் ஒரு முறையும் அது ஒரு சமநில குழப்பம். அதை பற்றி நாங்கள் கலைக்க இருக்கோம். இந்த சமநில குழப்பம் மேம்பது என்பதை பற்றி செய்கிறோம். இந்த தலை சுத்து சமநில குழப்பம் முழுகிறமாரி உணர்வு அது ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய சில சமயத்தில் அதை பற்றி நாங்கள் உடனே கலைக்கிறோம். இன்றைக்கு வந்து உளவியல் சார்ந்து சிக்மன் அந்த அறிஞரை பற்றி கலைக்கலாம் நினைக்கிறோம். நாங்கள் கடைசியாக இப்போ 2 கிலோமீட்டர் முதல் கலைச்சிருக்கக்கூடிய எங்கள் ரசீபகம் என்ற மாதிரி பற்றி கலைச்சிருந்தோம். அதை பற்றி அடிப்படையாக சொல்லியிருந்தோம். அதை பற்றி மேலும் அறிய விரும்பினா கலைக்கலாம், அதை பற்றி சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் இப்போ இருக்கின்றத புரிந்து கொள்ற தேவை வாழ்க்கை சம்பந்தமா அதையும் பற்றி நாங்கள் பெறப்பட்டால் கிடைக்கலாம். இன்றைக்கு தான் உடையத்தை பற்றி கிடைக்காமல் ஒரு விஞ்ஞானம் சார்ந்து மனம் சார்ந்து
0: வாழ்க்கையில
1: நிறைய உடைகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளவும் நினைக்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். ஆனா தெரிஞ்சதை சொல்லணும் இன்னைக்கு எதை சொல்றது எதை சொல்லுவாங்க அதை கேட்கிறது. இப்ப நாங்கள் ஒரு பொருள் அழைக்கிறது பேசுவது விளையாடுறது என்று பொழுது பெரும்பாலும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதான் இருக்கும். அதை தமிழ சொல்லுவாங்க தன்மை முன்னிலை பழக்கிய. அப்ப தன்மை என்று சொன்னால் கலைக்கிறது அதை கேட்கிறது முன்னிலை இருக்கிறது. அது வீட்டு தூரத்தை இருப்பதும் பழைய மூன்றாம் ஆள் அதை வந்து பறக்கி என்று சொல்லுவோம். அதுவரை நாங்கள் பேசுகிற பொழுது கலைக்கிற பொழுது வந்து சொல்றவர்கள் அவர் கேட்கிறவர்கள் இருக்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் தொடர்புடைய முடியத்தை பற்றி பேசுவது தான் ஒரு மொழி. இந்த கருத்து பற்றி பரிமாறணும், அப்போதான் அந்த கருத்து பயனுள்ளதாக அமையும். அப்போ அந்த வகையில் தான் நான் இந்த ஷிப்மெண்ட் ஃபிளைட்டை பற்றி சொல்லுவாங்க. இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் 4 பேருடைய பேரை எப்போவும் சொல்லிக் கொண்டே இருப்போம். அறிவியல் சார்ந்து மதம் சார்ந்து அறிவியல் சார்ந்து கருத்தியல் சார்ந்து கருத்தியல் மீன்ஸ் பொருளியல் சார்ந்தெல்லாம் அழைக்கிற பொழுது நாங்கள் இந்த 4 பேரை எப்போ கலப்போம். காலம்போ காலம்போ அவர்கள் இருந்து வந்த பல அறிஞர்களை பற்றியும் அந்த துறைதான் வந்து நாங்கள் கலைக்கிறது வழக்கம். அந்த வகையில் சாரி இனிமேல் உடனே நூறு வீதம் ஜரியாவில்தான் கொஞ்சம் படுத்திருந்தால் நிலைந்த காலத்தை ஒன்று கொண்டிருப்பேன். இடையில தலங்களை போக வேண்டிய கொள்ள வேண்டாம். ஸோ அந்த நாலு பேர் எந்த காலகட்டத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய பேர் தான் அந்த நாலு பேர்கள். அது அறிஞர்கள் பட்டியலில் அவர்கள் பேசப்படுகின்ற பேர். உதாரணம் நாங்கள் ஆறு பேரையும் கிடைக்கலாம் என்று சொன்னால் பொதுவாக இயேசுநாதரை பற்றி கிடைப்போம். இயேசுநாதரை பற்றி மகதீயாக கிடைக்காவிட்டாலும் அவருடைய அவரை பற்றிய சொல்லாதல் அவரை பற்றி கருது கலைக்கிற விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில நம்ம ஒன்று. இன்றைக்கு நாங்கள் ஜூன் 14 2026 ஆண்டு என்று சொன்னோம்னா காலம் அப்படி அன்று அப்படி எழுதாத பிறந்து இன்றைக்கு 2026 ஆறாவது மாதம் 14 இருக்கிறோம் அதற்கு இயேசுநாதர் பிறந்த நாளை வச்சுக்கொண்டு கணக்கிடப்பட்ட காலம். அது மதம் சார்ந்த ஒரு தலைவராக கருத்தப்பட்டாலும் அவரை வந்து பார்க்க விதத்தை கடவுளாகவும் பார்க்கலாம் கவலன் மாணவன் பார்க்கலாம். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது சட்டசபைகள் உரையாற்றும் பொழுது தற்போதைய மாண்புகளை அமைச்சர் பேசும்போது நாங்கள் நல்ல கடவுளின் மைந்தன் தேவை மைந்தன் அல்லது தேவசூர தூதன் என்று சொன்னாரு. இந்த தூதன் வந்து யார் அது வந்து இப்ராஹிம் அப்புறம் முஸ்லீம்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அல்லது கத்தோலிக்கிறார் ஆப்ரஹாம் என்றவர். அது கடவுளின் தூதல் ஆனால் கடவுளின் மகனுக்கு ஜீவனாக பார்க்கும். ஸோ அந்த ஜீவனாக அப்படி பார்க்கும்போது எல்லா மதங்களும் உலகத்தில் கிறிஸ்துவத்தை அடிப்படையாக வந்து இப்போ எத்தனை மதங்கள் அதில் கிளைகளை கிளை மதங்களாக வந்து அது குட்டி மதங்களாகவும் வந்து இப்போ கிளை மதங்கள் வேறு குட்டி மதங்கள் வேறு மதங்களில் பெரியவர்கள் நிறைய வந்திருக்கிறது ஜீவனாவது அந்த பேர் ஒரு காரணம். அடுத்து வந்து நாங்கள் பேசுவது யார் பேசுவோம் எப்போவுமே எதை பற்றி யார் கலைக்கணும் கூட காசை பற்றி பொருளை பற்றி கலைக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. உயர்வு ராகவை பற்றி கலைக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. உயர்வு ராக வந்து யார்கிட்ட கூடுதலாக பணம் எடுத்து யார்கிட்ட பணம் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர் பெயர் எடுத்து பார்த்தால் அது ஒரு லிஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார படியாக வச்சு பொருளாதார வாதம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க சொன்னால் அது கால் மார்க்ஸ். அந்த கால்மார்க்ஸ் தான் மனிதர்களுடைய செல்வங்கள் வளங்கள் இந்த அளவை பெற்று பிரிவுகளை உருவாக்கித்தான் நாடுகளும் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஐரோப்பிய பீஸ்டுகளும் இந்த G7 இந்த கிரேட் இந்த உலகத்தில் உள்ள பெரிய வல்லரசு நாடுகள் என்ற கூட்டம் இன்றைக்கு நடந்த பொழுது நாங்கள் பார்த்தோம். அந்த நாட்டுக்கு எந்தெந்த பற்றி பேசுகிறோம் இந்த யூரோப் நேட்டோ நாடுகளை பற்றியே தான் பேசுகிறோம். அப்போ ஐரோப்பியர்களுடைய எல்லா நாடுகளும் அதுமே கலந்து கொள்ளது ஆறு வெள்ளமே தாங்க என்று சொல்லி கொள்ளிடமோ அவர்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு கூட்டம் வச்சு கொண்டு வைக்கிற கூட்டம் இன்றைக்கு நடந்தது. அது பலத்தை வச்சு அது கிடையாது.
0: இனியொரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். இப்ப ஈரானை பொறுத்தவரையில் அதாவது தங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அந்த நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல அந்த நாடுகளிலே தளங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தியதனால் தான் இன்றைக்கு உலகம் ஒரு ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போக வேண்டிய அதே மாதிரி உக்ரைனுக்கு உதவி செய்த நாடுகள் மீது ஈரானும் ரஷ்யாவும் தாக்குதல் நடத்துவதற்கான உரிமை இருக்குதானே. தங்களுடைய நாடு மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்களுக்கு உதவி செய்தால் ஈரான் எப்படி ஒரு குழுத ரீதியாக அதன் தாக்குதல்களை நடத்தியதோ அதே போல் ரஷ்யாவும் தங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுகள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யாவுக்கும் உரிமை இருக்கிறதான
1: நடந்திருக்கிறது. இந்த நீங்க சொல்றது சரி இப்ப உதாரணம் இது எப்படி ஒருவர் வந்து ஒரு நான் இந்த கொள்கையின் அடிப்படையில் இதை செய்யணும் என்று அவர்களும் வந்து சொல்ல முடியாது. ஒரு காலத்துல கலைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, உலக நீதியம் எல்லாம் சொல்வது இந்த அறமண்டு கௌரவம். ஸோ அந்த அறமண்டு கௌரவம் வந்து யார் யார் ஆணாக இருக்கார், அது மாறப்பட்டாக இருக்கார். அவர்களுக்கு உயிரை கொள்வது பாவம் நினைப்போம், அவர்களுக்கு உயிரை கொள்வதுதான் அது ஒரு வீரம் நினைக்கிறது. அப்ப அதே தத்துவம், இந்த தத்துவம் சார்ந்துதான் நாங்கள் இன்றைக்கு சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு அந்த தத்துவம் பற்றி கலப்போம். தத்துவம் சொல்லி இந்த உளவியலுக்கு உளவியல் முக்கியமான உடையோ அதை பற்றி பிரிப்பதாக நாங்கள் கரெக்டாக நீங்கள் ரெண்டு மாதிரி அதை பார்க்கற பொழுது இந்த நாடகம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யறோம் என்று வாராருன்றதுன்னா அங்கே ஆதாயம் இல்லாமல் ஆற்றாவில் போவான சக்தி என்று பழமொழி ஆருக்கும். இப்போ அமெரிக்கா இந்த பிரான்ஸ் அது வந்து பாருங்க அவர்களுடைய எண்ணங்கள் வந்து மறைச்சி செய்ய இயங்குற ஒரு வழக்கம் இருக்கு. வெளியில சொல்றது வந்து ஒன்றும் பெற்றுக்கலாம். இது இன்னைக்கு மக்களும் இதை முக்கியமாக இருக்கிறது, மக்களும் சந்தைக்கு வந்திருக்கார், டம் வேலை இருக்கிறார் சூசிலையில் வந்து அப்படி பார்க்கறதுலே ஒரு மிக மிக சூழலும் மறைந்த சூழல்கள் கிளவலத்தில் ரெண்டு வழி இருக்கும், தெளிவான சூழலும் ஒன்றும் மறைவான சூழலும். அந்த கலவு சூழலாம் என்ன கதை வச்சு மன்னிக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது அது என்ன மறைவான எப்போ மனதில் இந்த ரெண்டு எண்ணம் இருக்கும், ஒன்று தெளிவானது ஒன்று மறைவானது. எந்த விதத்தில் பார்த்தாலும் அமெரிக்கா வந்து சொல்றாங்க, நீங்கள் சொன்னீங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கும் அமெரிக்காவுடைய தளங்களை இருக்கிற நாடுகள் இப்போ நாங்கள் சொல்றோம் சவுதி அரேபியா, பணக்கார துபாய், ஒரே நாடுதான் சுமேரியா, சுமேரியாண்ட ஒரு நாடு இருந்து அதுல இருந்து எழுத்துகள் மொழிகள் எல்லாம் உருவாங்கி வளர்ந்து வளர்ந்து ஈர்த்து வந்து அப்படியே போயிருந்தது. ஆனால் ஈரானுக்கும் ஈராக்குக்குமான ஒரு பரம்பர யுத்தம் மாதிரி ஒரு மக்கள் உருவாக்கிட்டார்கள். அதுக்கு இந்த அமெரிக்காவது ஒரு காரணம், ஐரோப்பிய ஒரு காரணம், போனால் ஈரானும் ஈராக்கும் சதாம் ஹுசைன் இருந்தார். சதாம் ஹுசைன் இருந்தபோது சதாம் ஹுசைனும் ஈராக இருந்த கோமேனி, இந்த ரெண்டு பேரும் பார்க்கிற பொழுது இந்த கோமேனியை அடி கோமேண்டாவது மதம் சார்ந்து பார்க்க இஸ்லாமில் என்ன மதம் குறிப்பிட்டீங்க ரெண்டுக்கும் இஸ்ரேல ஒரு தாக்குதல் செய்ததற்கு இத்தனையும் எதிரான கிழக்கு போக தெற்கு பகுதியை அழிச்சு அந்த ஊர்களை எல்லாம் நாசமாக்கி போட்டு மக்களை எல்லாம் அகதிகளாக்கி போட்டு வந்து என்ன உங்களுக்கு சார்ந்த இடத்தை பிடிக்கலாம் என்ன இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு இடம் சூழ்நிலை தேவையாது, பூமியெல்லாம் என்ன நிலம் தேவையாது, காணி தேவையாது. அப்போ பக்கத்து பக்கத்தில் நாடுகளை சுரண்டி சுரண்டிச்சு அதுக்கப்புறம் தொட்டு தொட்டு சண்டையை உருவாக்கி அந்த சண்டையை உருவாக்கிறவங்க பிடிச்ச இடத்துக்கு அந்த காலத்திலிருந்தே இந்த அரசர்கள் நாடுகள் ஏன் சண்டையை உருவாக்கினார், ஏன் சண்டையை உருவாக்கினார்? தமிழ்ல ஒரு மரபு இருக்கு, எதிர நாட்டு பசுக்களை கவர்றது என்று ஆணை தவறுகள் என்று சொல்வார். இக்காலத்துல என்ன ஆச்சு, இந்த காலத்திலே தான் ஒரு நாட்டின் காணியை பிடிக்கிறவங்க சண்டை. இப்ப ஏன் அமெரிக்கனுக்கு இங்க என்ன பார்த்தால் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தவனும் நேற்று உண்ட நாட்டின் பெயர்களையோ அல்லது யார் உங்களுக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, வலிமை இருக்கு, நாங்கள் சண்டை பிடிப்போம், சந்தியதாகவும் வந்து மொழிக்கு வைக்க நீயும் சந்தியதாகக்கூடாது பார்த்து இருக்கும் என்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த அமெரிக்கா இதான் முதல் இதமான் த மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட் அதுதான் அதுதான் சொல்லி கொண்டிருக்க. அப்போ ஈரான் இங்கே இருக்கு, இங்கே மத்திய கிழக்கு ஈரான்ல
0: அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து, அதாவது முதலாவது விடயம், அமெரிக்காவுக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இல்லாம செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஐரோ நாணயம் வந்ததனால் டொலருடாக செய்யப்பட்ட வர்த்தக ரீதியான நடவடிக்கைகள் வந்து, அதனால் அமெரிக்க பணத்துக்கு முன்னர் உலகத்திலே இருந்த இடையிலேயே

0: ஆதாயம் காணுகிறார்கள்.
1: நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பிரான்ஸ் வரலாற்றில் பார்த்தோம்னா பிரெஞ்சு ஜனாதிபதியில இருந்தவர்கள் தனக்கு ஆதாயம் இருக்கோ இல்லையோன்றது அப்பாவே செய்கிற விஷயம் அநியாயம் பண்ணிட்டு தலைவராக இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன ஈராக் பற்றி சொன்னீங்க. அப்ப ஈராக்கு போர்ல வந்து யார் அந்த ஜோஜ் புஷ் இந்த எப்படி அந்த வேணும் இந்த வசந்த மாதிரியில் ஒரு கட்டம் உணவுண்டு கதாநாயகனாக இருக்கிற ராஜிய காதலிக்க வீரக்கவியா இருக்கிற வானசரி என்ற ஒன்று சொன்னேன். அந்த வீரக்கார பொண்ணு ஓட்டுல தங்களை சங்கிலியை கொண்டே பட்டிக்க வச்சுட்டு நீ கதை கொடுத்துட்ட அப்ப நீ இந்த போட்டு நீ இருக்கிறாரு அப்பாவுக்கு சொல்லுவேன் நீ நினைப்பேன் நீ இந்த என்னுடைய பட்டிக்குள்ள இந்த உங்களுடைய பொருளை கொண்டு வச்சுட்டு நல்ல குற்ற கட்சிமத்தலாம் ஒரு பொய்யான சாட்டு வந்து சாட்டலாம். அதே மாதிரி பதமா உள்ளவன் வந்து இன்னொரு பதம் இல்லாத இருக்கிறத ஒன்று வச்சுட்டாங்க தனி உதாரணம் ஒரு கதை தங்கம் இருக்கிறதா அது இந்த அடுத்த மாதம் நாங்கள் இப்படி கதை போன மாதிரி பிரான்ஸில் உள்ள ஒரு ஷோண்டலா ஃபொண்டேன் ஷோண்டலா ஃபொண்டேன்ன்ற ஒரு அறிஞர் வந்து இந்த மனிதனுடைய நடைமுறை பொறுமையிடம் ஏற்ற வாழ்க்கை முறையில் மையமாக வச்சு துணை கதையை எழுதினார். அது எல்லாம் நாடு என்ன ஒவ்வொரு பேரில் உதாரணம் நாங்கள் தாகம் நிறையும் இந்த கதையை சொல்லணும். அதே மாதிரி ஒரு கலவை அளிப்பதற்கு தகப்பனும் மகனும் சந்தையை கொண்டு போகணும். சந்தைக்கு கொண்டு போய் அதை எப்படி கொண்டு போகணும்னு பார்த்துட்டு குறைச்சல் காக்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம். என்னது பார்த்து கலத்தையை பார்த்து குறுகனை போய் என்ன பார்த்தாலும் என்ன சொல்றேன் இந்த மாதிரி தங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது மாதிரி கதவுகளை அந்த வகையில் தான் இந்த கதைகளை உருவாக்கினாரு சோண்டல கொண்டேன். அது எல்லா மொழிகள்லையும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு. அதன் பேர் பரமாத்தகுரு கதைகள். அப்ப அந்த பரமாத்தகுரு கதைகள் அல்லது இலங்கையிலே அதுக்கு பேர் அபிவிவேக பூரண குருவும் சீடர்களும் கொண்டிருக்காரு. அப்ப இலங்கையில வழங்கப்பட்டது அபிவிவேக அவி தமிழ்ல முதல் உடனட கதைகளை எழுதின அதுக்கு மேல் தமிழ உடனட இல்லை. அப்ப தமிழ உடனடியா கொண்டு வந்து இத்தாலிய மதபூர்வமா அப்படி கொண்டு போற கதைகள் தான் இந்த நாங்கள் இங்க சொல்ல வர்றதுக்கே நம்ம கதையில இங்க சொல்ல அமெரிக்கா ஏன் தலையிடுது மற்ற நாடுகள் ஏன் பிரான்ஸும் இந்த ஜெர்மனியும் இங்கிலாந்தும் வந்து போலந்தோட சேர்ந்து உக்ரைன் சார்பா ஏன் நடந்து கொள்ளணும் அங்க வந்து என்ன உக்ரைன் மக்களை பிடிக்கணும் கொல்லினும் மரத்தை பிடிக்கணும்ன்ற ஒரு உரிமை சொல்லப்பட்டாங்க கூட உள்ளூர என்ன அந்த நாட்டில் உள்ள மூலங்கள் செல்வங்கள் சிறிய இந்த லித்தியம் லித்தியம் மற்றது இந்த எண்ணெய் வளங்கள் இதை பிடிச்சு ரெண்டுமே பாருங்க ஏன் அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணும் ஈரானை பிடிச்சு அந்த கொத்துக்கு கால்வாயில் போய் இதை எடுத்து என்ன பொருளை கொண்டு வராங்க. அப்ப என்னதான் இந்த காலத்துல ஒரு வணிக பொருள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலப்பகுதியில வணிக பொருள் ஆயிருக்கு ஒரு பொருள் மாறும். ஒரு காலத்துல தங்கமா இருந்தது ஒரு காலத்துல தேயிலையா இருந்தது இப்ப இந்த காலத்துல அந்த என்ன பெட்ரோல் ஏன்னா அதை காட்டி கொண்டு இயக்க முடியும். இப்ப இயக்கத்துக்கு தேவையானது என்ன இந்த பெட்ரோல் என்ன பொருள் அதை எங்க எடுக்கலாம் எங்க பறிக்கலாம் எங்க விரட்டி எடுக்கலாம் என்ன ஈரான் என்ற நோக்கம் அந்த நாங்கள் பார்த்தோம். அண்மையில நடந்ததெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி ஈரானே காலங்காலமா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பரம்பரை கோபம் இருக்கு நீண்ட காலம். ஏற்கனவே

0: கூப்பிட்டு வச்சு அவர் பேசும் போட்டோ போட்டோ நினைக்கும் அந்த பிரசன் நினைக்கும் போட்டோ பிரசன் நினைக்க வேண்டிய முதல் அப்ப வீட்டில் இருக்கவர் வந்து அவர் அநியாயத்து போ பின்னு நினைக்கிற அந்த அதோட கட்சி அப்படியானதான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த கட்சி மாதிரி எடுத்த உடனே அழிச்சு போட்டு வரான்னு நினைக்கிறோம். அப்போ அப்போ நான் சொல்ல அந்த விஷயத்தை விட்டு அப்ப ஈராக் அட்டாக் பண்ணுவோம்னு பொய்யான ஒரு காரணத்தை கொண்டு வந்தேன். என்ன பொய்யான காரணம்
1: முடிவு செய்பவர்களாக இருக்கிறார்கள். யுத்தத்தை நடத்துவதா இல்லையான்னு சொல்லி வெளியில தெரியாவிட்டாலும் அவர்கள் தான் எல்லா அரசுகளிலும் முக்கியமான பாகம் வகிக்கிறார்கள். யூதர்கள் என்ற அடையாளம் காட்டாமலே அவர்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். அது இஸ்ரேலை மையப்படுத்தித்தான் கூடுதலாக லிபியா எல்லாம் பலம் பொருந்தின நாடாக மாறினால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தா போய்விடும். சிரியா பலம் பொருந்தின நாடாக மாறினால் இஸ்ரேலுக்கு, அதே மாதிரி ஈராக் பலம் பெற்றால், இப்பொழுது ஈரான் பலம் பெற்றால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு அது சவால் விடுகின்ற ஒரு நாடாக மாறிவிடும் என்பதும் இந்த யுத்தங்களுக்கு மறைமுகமான காரணமாக இருக்கிறது.
0: நீங்க சொன்னது உண்மையான உண்மைதான். அப்படி நீங்க சொன்னது கரெக்ட். அந்த உலகத்தை கூறாக மரபமாக ஆட்சி செய்கிறது ஆட்சி படைக்கிறது இந்த சூழல். இப்ப நான் ஏற்கனவே இந்த கருத்துக்குள்ள பொருள் சிக்மன் பயிட்டை பற்றி சொல்ல வந்தேன். சொல்ல வந்த நேரத்துல மூன்று அறிஞர்களை பற்றி பேசினேன். ஒன்று வந்து கேசவர்கள், அடுத்தது வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்னோம், அடுத்தது சிக்மன் பிரைட், அடுத்தது வந்து ஐன்ஸ்டைன்.
1: மாற்றம் அடைஞ்சதுக்கு பார்த்து இப்போ உள்ள நான் இஸ்ரேலில் இருக்கிற நத்தியாங்கோ
0: அப்படியான ஈர கொள்கையாலும் இதுக்கு முதல் இருந்த அவ்வளவு பெகின் தான் முதல் இருந்த கோல்டா மேயர். அப்ப அந்த கோல்டா மேயர் இருந்து பெகின் வந்து அதை அந்த சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த அவருடைய பேரிலேயே இஷாப்பின் அவர்தான் இஷாக் பின் என்று
1: ஒருவன் ஒப்பந்தம் எடுத்ததுக்காக
0: அது வரைக்குமே இருந்த
1: மற்றவங்க அநியாயம் செய்தும் தங்களுடைய ஆட்சியை கொண்டு போக முடியாது. இந்த வரலாற்றிலேயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலில் இப்ப இருக்கிற அந்த எல்லை பகுதிகள் முக்கிய சினாய் பகுதி அங்கே சினாய் பகுதி சமாதான ஒப்பந்தம் செய்த
0: ஒப்பந்தம் செய்த வேண்டியது அதை விட்டு வந்தேன். ஆனா மற்ற இடங்களில் பிடிச்ச இடத்த உடனே கொடுத்தது இப்போ வந்து நீங்க சொன்ன சிரியாவை பிடிக்கப்பட்டிருக்கு, ஈராக்கில் கொஞ்சம் பிடிக்கப்பட்டிருக்கு, ஈரான்ல இந்த லெபனான் நிறைய பிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த லெபனான் எப்பவுமே ஒரு சாதத்துக்குள்ளானவர்கள் அந்த காலத்துல இருந்து அந்த லெபனான நாங்கள்
1: எதிராக இன்னொரு யூதர் ஆயுதம் எடுக்க கூடாது என்ற அடிப்படையில வந்து இருக்கிற போதுதான் இவர் சிமன் பிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்தவர் பிரதமராக வந்த ஏரியல் ஷரோன் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர். அது சரி, ஆனா அவர் பின்னால எத்தனை காலத்துக்கு பிறகு கோமான்ல இருந்து அவர் இறக்க வேண்டி ஏற்பட்டது.
0: பாலஸ்தீனியர்களுக்கு கொடுமை செய்த அதிகமான கொடுமை செய்தார் இந்த ஆரியல் சரவம். அதே மாதிரி இப்ப இருக்கிற இவன் நித்தியாங்கோ வந்து இப்படி தொடர்ந்து காலையில் அழிச்சு என்னமே முழுமையாக பிடிக்காம இல்லை, மக்களை கொடுமைப்படுத்த முடியாது ஒழிய அந்த நான் இதை பிடிக்கிறேன். அதே மாதிரி ஹமாஸ் முழுமையாக அழிக்க முடியாது. இங்க வந்து பக்கத்துல பாட்டின லெபனான இது என்ன சொன்னார், அவன் தேவை அவன் ஒரு குற்றவாளி நினைத்து அவங்க வந்து பணத்தை சூறையாடின ஒரு ஆள். அப்ப பதவியில இல்லை என்று சொன்னான், இப்ப எப்படி நடக்க போகுது இந்தியாவில் என்ன முல்லை அறிக்கை தமிழ்நாடு வெளியிட்ட பொழுது ஏன் முல்லை அறிக்கை வெளியிடப்படுது இப்ப அடுத்த அது தெரியும் விரிவான முல்லை அறிக்கை வரப்போகுது அந்த முல்லை அறிக்கைகள் தான் வரப்போகுது திமுக என்ன செய்வது இந்த அஞ்சு வருஷ காலம் என்னன்னா மத்திய அரசிட்டிருந்து பாக வாங்கி இவங்களும் என்ன செய்வாங்க அத சும்மா பேர்ல முன்னிலையில இருக்கு தமிழகம்ன்றதுன்னா தேர்தல் மூன்று பேசி போட்டு பார்த்தால் அந்த அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை இப்ப வரவு செலவு நாட்டுக்கான வரவு செலவு வந்து பார்க்கும்போது செலவு கூடுதலாக இருக்கு செலவு குறைவா இருக்கு அப்ப நட்டத்தான் கடனை வாங்கி போட்டு தங்களை அடிச்ச மாதிரி அப்ப இவர்கள் என்ன நடக்க போற தொடர்ந்து நடந்தால் இந்த திமுக செய்கிற அநியாயங்களை தான் முடிவ வரப்போ ஊழல்கள் எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ நித்யாங்க தொடர்ந்து தேர்தலில் வெற்றிய போகவில்லை இருந்த சாதாரண ஒரு இருந்தால் அவருக்கு மீண்டும் கேஸ் போடலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படித்தான் நடந்தது இப்போ பிரான்ஸ் எல்லா நேரங்களும் அப்படித்தான் பிரான்ஸ்லையும் சாக்ஷராக் போன்ற இந்த நிக்கோலஸ் சார்க்கோசி இந்த மக்களும் போன்ற பொழுது ஏதோ விதமான பழி வாங்குவாங்க அல்லது என்றுனா நீங்கள் ஒழிஞ்சுப்போ அறிவியல் வாழ்ந்து ரெண்டு பயமுறை நடத்துகிறோம் அப்ப நாங்க சொல்ல வந்து அப்போ இல்லை ஈராக்க கவர்மெண்ட் பார்க்க போற பொழுது எல்லா நாளும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் வந்து கூட போயிட்டாங்க அது போலந்துதான் மேல் போனா போலந்துக்கு உடன் இந்த ஈராக்க நாங்கள் அழிச்சு அந்த கட்டிடங்களை வேணும் அழிச்சோம்னா அந்த கட்டிடங்களை நிர்மாணப்படுத்துற கான்ட்ராக்ட் நமக்கு தரலாம் கட்டிடங்களை தான் அழிக்கிறோம் கெமிக்கல் வெப்பன் ஆயுதம் அங்க ஈரான்ல இருக்கு ஈராக்ல இருக்கு அதனாலதான் வச்சு அந்த ஆக்களை கொண்டவன் ஆர்மீனியன்ஸ் அதை தாக்கணும் போயிட்டாங்க சொல்லி அது அங்கே இன்று வரைக்குமே அந்த இதுதான் கண்டுபிடிக்கப்படுது இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்லித்தான் இந்த அமெரிக்கா எல்லாரும் கூட சொல்லி இல்லாமல் சராசன ஒரு தொடங்குக்குள்ளே அரசனாக இருந்த எத்தனை விதமான இனங்க மதங்களை ஆட்சியில் நாட்டை முன்னுக்கு போனந்த ஒரு சராமசன் கடைசியிலே அண்டக்கெல்லாம் வந்து ஒரு கடந்துக்கு அப்படியே ஒழிச்சு வந்து கோர்ட்டிலும் கோர்ட்டி அவங்க படித்தவங்க அமெரிக்கன் தூக்கு போடுற முன்னாடி அப்ப அதே எப்படி ஒரு ஈராக்க கொண்டு வந்து போடுவான் ஈராக் ஒரு பக்கம் நல்லா வளர்ந்து கொண்டு வருது ஈரான் இன்னொரு பக்கம் நல்லா வளர்ந்து கொண்டு வருது அப்ப அதனால சலாமுதனுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானை வளர விடாம ஈரானுக்கு ஈராக்க முடியல சண்டை ரெண்டு பக்கத்துல நடக்கிறத சண்டை ஈரானும் ஈராக்கும் ஒரு காலத்துல சுமேரியாவின் பகுதியா அப்ப அவர்கள் தான் வரலாற்றில் பாதிக்கப்படுவாங்க இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்று நாங்கள் சொல்ற பொழுது அந்த இந்தோ வாரத்துக்கான லாங்குவேஜஸ் இந்த ஈரானிய மொழிகள் அப்படின்னு இருக்கிற பொழுது அதை அழிப்போம் அழிப்பதில் நீங்கள் பார்த்தா அந்த மதம் அங்கே இஸ்லாம்ன்றது அங்கே இருக்கும் ஆறு பேர் அவங்க அழிப்பாங்க இந்த இஸ்லாமும் அங்கே இருக்கும் அப்போ அமெரிக்காவை எழுந்து நிற்க முடியாத ஆட்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவம் செய்யறோம் சொல்லும்போது எங்களுக்கு சவுதி அரேபியாவும் கட்டாரும் சரி குவைத்தும் சரி ஓமாவுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இப்போ ஜெர்மன் தான் கொஞ்சம் இது ஸோ இந்த துபாய் ஆக்கள் தங்க இப்போ இதையே வளம் பெறுத்தவரும் யார்ட்டு அறிவுறாரு அமெரிக்கன் அறிவுறாரு அவருக்கு இந்த படிப்பு தேவை அப்போ அவர் சேர்ந்த அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து படிக்கும்போது அறிவு உங்களை நாட்டவும் எல்லாம் கடலே இல்லாத தண்ணியே இல்லாத மனாந்தரத்தை தண்ணியை விட நாடாக்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த கட்டா ஐயா போட்டு டொகாவையா போட்டு பார்க்க முடியுது ஒரு மனாந்தரம் அந்த மனாந்தரம் எப்படி ஒரு பசங்க சோழமே இருக்கு அப்ப அதுக்கெல்லாம் அதையும் அமெரிக்கனுடைய உதவியும் அங்கே இருக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு உதவி செய்தாத்தான் ரெண்டு நாள் வாழலாம் ரெண்டு பேரும் கொடுத்து வாங்குறது அப்ப அமெரிக்கன் வந்து பாதுகாப்பும் கொடுத்து பருப்பையும் கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுத்ததால அங்க தங்கிய வண்டியில் அதனாலதான் சவுதி அரேபியாவும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் நானும் பாதுகாப்பு தான் அப்ப பாதுகாப்பு காரணம் இங்கே நாங்க வந்து நான் இராணுவ தளங்களை அமைக்கணும் அமைச்சிருப்பேன் அட்டாக் பண்ண நான் திருப்பி உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லித்தான் செய்கிறேன் அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த இன்றைக்கு நடந்த உக்ரைன் பிரச்சனையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூன்று நாடும் சேர்ந்து போலந்து நாலு நாடு பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து அவங்க ஃபிளைட் ரைஸ் பேர் அந்த ஜெர்மனி சாஞ்சலுக்கு போலந்து சேர்ந்து வந்து இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொன்னேன். அங்க உள்ள வளர்த்து தான் கிடக்கு. ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு பலமான நாடு, விவசாயம் சார்ந்து, எண்ணெய் சார்ந்து, நித்தியம் அந்த பொருள் சார்ந்து அதை எடுக்கிறேன். அமெரிக்கா சார்ந்த உனக்கு சமாதானம் செய்து சண்டை அனுப்பாட்டம் கொண்டு வந்து சொன்னபடி அந்த நித்தியத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டேன். இப்ப அதுல யார் எடுக்கிறது மக்களுக்கு ரொம்ப இருக்கு. மக்களுக்கு தான் நான் உனக்கு சப்போர்ட் மாதிரி நேசா நடிச்சு சமாதான பூர்வம் வந்த உடனே கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்து அங்கே நித்தியத்தை வைப்பேன். அப்ப இந்த அரசியல் மனுஷன் வந்து எப்பவுமே பஞ்சாயத்தன்மை உடையவன் இன்னொருதான் கிடக்கிறதுல திட்டமிட்டு கொண்டிருக்கிறவன் இந்த மனுஷன் என்னையும் இல்லை விட தன்னை வளர்ந்துருவனுடைய மனிதன் எலும்பை வச்சு அறிபடுறதுல காட்டுக்க வாழ்ந்த மனிதன் எலும்பையோ அல்லது கல்லையோ ஆயுதமா பயன்படுத்தி இன்னொருதான் கொண்டான். அவன் வந்து தனக்கு எதிரியா வந்துடுவான், நான் செய்ய விஷயத்துக்கு பங்கம் வளர்த்திடுவான் என்பதை இந்த மனிதன் பழமையும் வளர்த்து அந்த வளர்ச்சிதான். மனிதன் எந்த காலத்திலையும் எவ்வளவு முன்னேற்றம் வந்து படித்து வந்தேன் இது வந்தேன் அடிப்படையில் எங்கிட்ட அதை பற்றிதான் இந்த சிக்மெண்ட் சைட் பண்ணி கிடைக்காம இருக்காரன் எங்களுக்கு இந்த மனது வந்து மூன்று வகையான மனம் இருக்கு. அடி மனத்துல என்னென்ன இருக்கு, அப்புறம் ஆள் மனம், நடமனம், புறமனம் வந்து மூன்று மனம் இருக்கு. அந்த மனங்கள்ல இருக்கிற எண்ணங்கள் தான் இந்த மனதன் செய்யற காரியம் குறிக்கிறது. இதுக்கு மனமும் நாகரிகமும் படிப்பும் ஒரு கவசமா இருந்தாலும் கூட அடிப்படை என்ன உண்டு அந்த வகையில இந்த அந்த அப்பவே எதை சொல்றதுன்னா ஆதி இயல் உயிரினங்களுக்கு ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு ஆதி இயற்பு. நான் ஏற்கனவே நாங்கள் நிகழ்ச்சி பேசியிருக்கோம் ஆதி இயல் கொண்டேன் சொன்னால் நாங்கள் மனிதன் வந்து இத்தனை வகையான மனிதன் ஏழு வகையான மனிதன் இந்த வந்திருக்கோம். ஹோமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸ் என்று நாங்கள் இப்போ இருக்கோம். அப்போ ஹோமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸுக்கு முதல் ஹோமோ ஹாப்பினஸ் ஹோமோ எரெக்டஸ் அதுக்கு முதல் என்ன பேர் நேரம் பேர் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேர் அதுக்கு முதல் ஒஸ்ட்ரேலியா பிதாக்கோஸ் அப்போ இந்த குரங்கும் மனிதனுக்கும் விடப்பட்ட அந்த இனத்தை பேர் தான் ஒஸ்ட்ரேலியா பிதாக்கோஸ் அதை இருந்து அவனுக்கு வந்து ஹோமோ சேபியன்ஸ் ஆகிருக்கணும். இப்போ சிந்திக்க தெரிஞ்சவன் ஏன்னா முந்தி எங்களுக்கு மூளை கிடைச்சிடு மனிதனுக்கு எங்களுக்கு மீன்ஸ் ஒன்றுதானே. அப்போ மனிதனுக்கு முந்தி அதாவது இந்த தொண்டையில வந்து ஒரு எலும்பு இருக்கு, அந்த எலும்புக்கு பேர் வந்து ஹியோட்டிக் கேட்டி கொண்ட எலும்பு. அந்த ஐயோ நாங்கள் வாயை ஆட்டி ஆட்டி பெருசாக வாயை திறந்து சாப்பிட்ற பொழுது அந்த ஐயோட்டி கண்ட எலும்பு வந்து மேல் நோக்கி போய் நாக்கே அசைக்க வைக்கும். நாக்கே அசைக்க வைக்கிறதால தான் எங்களை கலைக்க வந்தது. அந்த பிறந்தவர்கள்லாம் ஆரம்பத்தில் கலைக்கிறார் மூளையும் சின்ன சிந்திக்கிற தன்மையும் குறைவு நாக்கு பக்கத்தில் அந்த யோட்டி கண்ட எண்பில் உள்ளுக்கு போய் இருந்தது அது வாயை ஆட்டி ஆட்டி செய்தால் அது வெளியில் வந்து கரைக்கிற அந்த எல்லா மனிதனும் அந்த காலத்தை கதைக்க முடியாது. இப்போ தனது சபதம் நாங்கள் பார்த்த முடியாதுன்னா ஊமையாக இருக்கிறவர் இருக்கிறவங்களுக்கு கொண்டிருக்க முடியாத பூசைக்கு அவருக்கு பேச்சு வரும் அந்த அம்மாண்டு அந்த ஐயாண்டு இப்படி ஆனால் கொஞ்சம் நாயை கொண்டு வந்து சின்ன பிள்ளை எப்படி சொல்ல முயற்சிக்கும் அதே மாதிரி முயற்சிதான் அவர் பேசுவது சிலர்கள் சோதனை படத்தில். ஸோ அதுக்கு அந்த சின்ன வாயாற்ற தன்மை ஒரு காரணம் எப்படி முயற்சியங்களை சொல்லிக்கொண்டு வரும் நாங்கள் நீங்கள் சொன்ன எதுக்கு வரோம். அப்போ மனிதனுடைய சுயமான ஒரு எண்ணம் நான் இங்கே இருந்து என்னத்தை எடுக்கலாம், நான் இவனத்தை இருந்து என்னதை பறிக்கலாம், நான் என்னதை கொடுக்க மாதிரி கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறதன்மை இந்த அமெரிக்கா இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு. அதனால இந்த உக்ரைன் போய் என்ன செய்ய போறேன் உக்ரைன் அமெரிக்கா நீங்க சொன்னீங்களா அமெரிக்கா ஒரு சண்டியா அடுத்த சண்டியும் ரஷ்யா இன்னொரு சண்டியும் இப்போ வந்தோன்றது சீனா. சீனாவில் எடுக்க முடியுமோ நேரடியாக அமெரிக்கா ஏன் சமாதானம் தேவைப்படுறது இப்போ கொஞ்சம் முதல் போய் பக்கத்தில் உள்ள தைவான காப்பாற்றுற மாதிரி சொன்னாலும் கூட அமெரிக்காவோட நேரடியாக சீனாவோட வந்து அமெரிக்காவை நேரடியாக சண்டை பிடிக்க முடியாது. அமெரிக்கா சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்தா அமெரிக்கா என்னவாகும் இந்த யூரோப் என்னவாகும். அதனால உன்னோட சமாதானம் அவருடைய சண்டை என்று சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட இந்த நேட்டோ என்று சொன்னாங்க ரஷ்யா மற்ற நாடுகளுடைய நாடு இருக்கு. என்னுடைய என்னுடைய உன்னுடைய எதிரி என்னுடைய நண்பர்ன்ற மாதிரி தான் பிரதேசம் எல்லாம் நடந்து வந்து இது தொடர்ந்து ஒண்ணுதான் நடக்கும். மனதும் நன்மையாக அதுக்கு பேர் அரசியல், அதுக்கு பேர் அறிவு புத்திசாகுரியம் பல்லமண்டலு பேசி இன்னொரு நாட்டை அழிக்கிறது மனிதன் வாய்ப்பு. இதுக்கு நாங்கள் நியாயத்தை என்ன கிடைக்க முடியும், அறமண்டை என்று கருத முடியும். ஒரு நாட்டுக்கு ஒரு பேச்சு இன்னொரு ஒரு நாட்டுக்கு அது ரெயிச்சு, அப்போ ஒரு நாட்டுக்கு பேச்சா இருக்கோ இன்னொரு நாட்டுக்கு போன் பேச்சா இருக்கோ அவர் ரீச்சாயிரும். அது மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கை தத்துவம் அமெரிக்கா சொல்றது யூரோப் சொல்றது நாங்கள் யூரோப்பு இப்போ போலந்து நடந்தது எலெக்ஷன் ஹங்கேரி ஹங்கேரி என்னாச்சு எலெக்ஷன் நடந்து யூரோப்பு சார்பானவர்கள் பிரதமராக
1: தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பல்கேரியாவில் ரஷ்யாவுக்கு சார்பானவர் ஒருவர் வந்திருக்கிறார்.
0: பல்கேரியா இப்போ வந்து எங்களுக்கு சோவியத் என்று பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் சோவியத் ஒன்றிய ஒன்று பார்க்கும் பொழுது கம்யூனிசம் என்னென்ன அது பக்கத்தில் பல்கேரியா
1: பல்கேரியாவில் முதல் இருந்தவர் ஐரோப்பாவோட ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடியவர் அவர் இப்போ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்.
0: அதை நேரத்தில் இந்த பக்கத்தில் யாரோ ஒன்று இருக்கிறாங்க
1: ரூமேனியா.
0: ரூமேனியா எப்போவுமே அத்தோடு நாலு மேல் தானே ரூமேனி அது வரமேயும் அதே கொண்டு சொல்லுவோம். அந்த அந்த சக்கரவர்த்தியா அந்த ஜனாதிபதியா இருந்த நல்ல பேர்
1: என்னன்றிருந்தாங்க டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நேரத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் நான் அங்க
0: நடந்தேன்
1: புடபெஸ்ட்ல இங்கே ரோமானியா புக்காரெஸ்ட்ல புக்காரெஸ்ட்ல நடந்தேன். மக்கள் சரியா கவலைப்பட்டார்கள். அவருக்கு எதிராக போராடியவர்களே மக்களே சொன்னார்கள். என்ன முன்னரண்டு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் எல்லாமே இலவசமாக கிடைச்சது, இப்ப யார்கிட்ட காசு இருக்கோ அவர்களுக்கு தான் வாழ்க்கை என்ற மாதிரி எல்லாம் பின்னால் மக்கள் சொன்னார்கள். அப்ப சாசேஸ்கியும் அவருடைய மனைவியும் இங்க பிரான்சுக்கு வந்திருந்த நேரத்துல அவர் வந்து இங்க பிரான்சின் அரச மாளிகையில தங்கிய போது அங்கிருந்த முழுக்கரண்டி அதுகள் எல்லாத்தையும் ஒழிச்செடுத்து கொண்டு போயிட்டார். அப்ப அவர்கள் லண்டனுக்கு போற நேரம் பிரான்ஸ் அறிவிச்சிருந்தது இப்படி வருவார்கள் கவனமா இருங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுவார்கள்.
0: அந்த ரூமேனியா இப்ப தான் ரூமேனியா எந்த ஒரு இந்த பிரான்ஸ்ல வாழ்கின்ற மக்கள்
1: நாகித்தான் அவர்கள் இந்தியா அடிக்கின்ற தானே சொல்லுகிறார். ஜித்தான வந்து இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் தானே சொல்லுகிறார். அவருடைய கலாச்சாரங்களும் தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறது பார்த்தால் கிட்டத்தட்ட அவர்கள் சொல்றதுல உண்மை இருக்கு. போராடக்கு பல்கேரியாவிலும் கூடுதலாக இருக்கிறார்கள், ஹங்கேரியிலும் கூடுதலாக இருக்கிறார்கள் ஜித்தான் ருமேனியாவில.
0: நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப ஹங்கேரியான்னு சொன்னீங்க ஹங்கேரியாவில் உள்ள மக்கள் தான் ஹன்ஸ் ஹன்ஸ் இனம். இந்த ஹன்ஸ் அண்ட் இனம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியாவிலிருந்து வந்தாங்க அவர்கள் நம்புறாரு. உதாரணம் வந்து நீங்க சொன்னதுக்காக நாங்கள் ஒரு கதை சொல்றோம். அதை கிட்டத்தட்ட ஒத்து வாரம் இருக்கேன். இப்ப ஆஸ்பத்திரியில கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேல இருந்தாங்க. இருந்த பொழுது என்னுடைய போன் வந்து சாட்சி இல்லாம போயிடுச்சு. சாட்சி இல்லாம போன பொழுது கட்டில பழுது இருக்கும் ஒருவரிடம் கதைக்க முடியாத சூழ்நிலை போன்ல சாட்சி. ஒரு மனைவி அங்கால போய்ட்டு வந்தோம்னு வந்து அதான் நான் கேட்டேன் உங்களோட சாட்சியை கொஞ்சம் இதாவது தர முடியுமா. ஓகே இருக்குது அவ கொண்டு வந்து தந்துட்டு நாங்க படுத்திருந்த வெட்டிலேயே போட்டு கொண்டு திருப்பி போயிட்டு அதை காணே கண்ணே சாட்சியை சேர்த்துட்டு அதான் அப்புறம் திருப்பி வரவே இல்லை. அப்ப நான் தேடி கொண்டு போறோம் என்ன சேச்சியை மேகத்தை சாட்சியை தந்தா வந்து எப்படி
1: நீண்ட காலமாக அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து இருக்கிறார்கள்.
0: நன்றி என்று
1: அவர்கள் தங்க நகைகளை பாவிப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில வந்து சாதாரண குடிசையில கூடி ஏழையா இருப்பார்கள். ஆனால் அவர்கள வீட்டுக்குள்ள தேடி நீக்கண்டா இவ்வளவு நிறைய தங்கங்கள் வச்சிருப்பார்கள்.
0: நீங்க தங்கங்கள் அவர்கள் இப்ப தங்கம் வந்து இயல்பாக இருக்கிறது ஆசை. இலங்கையாக்களே இலங்கை இந்தியனாக்களே போதும் ஆரம்பம் சங்கட நாடுகள்ல இருந்து இப்படியான நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உழைக்க பழகி காசு வந்த அப்புறம் அவர்களோட களத்திலேயும் கையிலேயும் நகை இருக்கும் இல்லையோ என்ன
1: பார்த்து
0: அந்த அது பவுன் நோக்கம் அதுதான் நம்மளே வாழ்க்கையான லட்சம் மாதிரி இருக்கும். ரெண்டு குழந்தை பார்த்தா மீடியில் என்ற ஒரு சுத்தமாக தெரியும் அதுவே அவர் மனக்கிறாரோ இருக்கு. ஸோ அதில் பார்த்தா அந்த ஆசிரியா பிரிக்கிறார் அந்த ட்ரெயின் கமிஷன் அதை பிரிக்கிற பொழுது பார்த்தா கையில மணிக்கூடு மணிக்கூட வளையாம இருக்கு அந்த வளையும் தங்கத்திலேயான வளையம் பத்தி ஆசை தங்கம் போறது அந்த இருக்கு என்பதை அஞ்சு வச்சேன். அது மாதிரி ஆக்களுக்கு இருக்கு. அப்போ அவன் எனக்கு சொன்னாங்க அந்த சாக்கர் சொல்லிட்டு சொன்னேன் நாங்க உங்களுடைய ஆக்கள் தானே சொன்னேன் இப்படி
1: கிராமப்புறங்கள்ல எங்களை கண்டா கொஞ்சம் மரியாதையோடையே அணுகுவார்கள்.
0: சொல்லப்பட்டிருக்கேன்
1: ஆனா உங்களை ஏமாத்தி இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். நாடோடிகளாக தெரிபவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்குது அது அந்த பெரிய குழுக்களாக இணைந்திருப்பவர்களாக இருப்பார்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் இப்ப ஒரு வங்கிய கொள்ளையடிக்கிறது என்று ஒரு 20 பேராக சேர்ந்து கொள்ளையடிப்பார்கள் ஏதாவது பெரிய பெரிய இடங்களை அல்லது இப்ப கார் கம்பெனிகள்ல வந்து காரை உடைச்சி எடுத்துக்கொண்டு போறோம் அப்படி ஒன்று. அதுல வந்து பொலிசாரிடம் இருந்து தப்புவதற்கு 2 பேர் அல்லது 3 பேர் பிடிபடுவார்கள். ஆனா அவர்கள் வெளியில வர மட்டும் மற்ற நண்பர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க வேணும். அடுத்த முறை நடத்துகிற போது இன்னொரு 3 பேர் போவார்கள் இவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க சேர்த்து பார்க்க வேணும் அப்படி அவர்களுக்குள்ள இருக்க. ஆனா அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள்.
0: நீங்க சொல்ற பொழுது நான் பார்க்கணும். அப்ப நீங்க சொன்ன கருத்தாளர் அப்படி உடன்பாட்டமா இருக்கு. அவர் எப்படி இந்தியாவிலேயே வடக்கு போகிறது வந்து வந்தார் சம சமதான பூமியில இருந்து வந்து மில்லியன ஆண்டுகளுக்கு முதல் வந்துதான் ஒவ்வொரு நாட்டையும் இவரு குடிக்கிறாரு. இப்ப நீங்க பெரிய பணக்காரரா இருந்திருக்காரு
1: பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனா அவர்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சின்ன சின்ன இடங்கள்ல ரோட்டு வழியே தான் படுப்பார்கள். ஆனா பணக்காரர்களாக இருப்பார்கள்.
0: அவர்கிட்ட நீதி நியாயம் ஒன்று ஒன்று இருக்காது. அந்த கீழே நாங்க சுத்தமாக கடவுளையும் நிற்போம் வருவாங்க சாப்பிடாம பொருட்களை எடுத்து போட்டு கீழே நிற்காம தங்கட வர முடிவு போய் போவேன். அந்த பழக்க வழக்கம் நாங்க கொலை செய்யறதுக்கெல்லாம் திண்டுக்கிற வழக்கம்
1: நாட்டிய நடனங்களை பார்ப்பீர்களானால் அது இந்தியாவோடு ஒத்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கிற. ஒரு மாதத்திலே ஒரு நாள் அவர்கள் உலகம் உள்ள நாடோடிகள் எல்லாம் கூட்டி சேர்ந்து ஒரு விழாவை நடத்துவார்கள்.
0: அதுக்கு இன்னொரு பேர் நீங்க மனிதன் அப்படி மனிதன் வந்து எந்த நாட்டு சொந்த உண்டு நினைக்கிறீங்க. இப்ப மனித வரலாற்றை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு கதப்போம். மனிதன் தோன்றினதப்படியே எப்படி வந்து எப்படி எல்லாம் போகணும்னு பாட்டி அப்போ நான் சொன்னது மாதிரி இந்த ஓஸ்ட்ரோ பிளக்கும் இப்போ வந்து கொமோஸ் அதாவது வந்து மரங்கள்ல ஓரி இருந்த என்ன மனிதன் எப்படி இருந்திருந்தான் மிருகங்களை பயந்தால் என்ன தரவாசமா இருந்தவன் சொன்னா எங்களுக்கு எதிர்கொள்ளும் மிருகங்கள் இந்த கரடி பூ புலி சிங்கம் யாரும் எங்களை அட்டாக் பண்ணும். அதுல இருந்து மனிதன் தன்னை காப்பாற்றி கொள்ளவும் மரங்கள்ல ஏறும் மரங்கள்ல இருந்தா வாழவும் மரங்கள்ல ஏறி வாழ்ந்து வாழ்ந்து அந்த பயன்கள் எல்லாம் குறைஞ்சா போறேன் நடக்கிறதுக்கு எப்படி ஆகும் குறிஞ்சு மரங்கள்ல நாங்க ஏறும் பொழுது எப்படி ஏறும் குழிஞ்சியும் வளைஞ்சுதான் ஏறுவோம், நின்றுதான் ஏற முடியும், கொப்பிருந்தா பிடிச்சோண்ட ஏறும். அப்ப ஏற பொழுது அப்பதான் மனிதன் இனி நான் மனத்துல இருக்க வேண்டியது இல்லையா, தரையில வாழ்ந்து வர்ற பொழுதுதான் நான் வேலை வாழ்ந்தோம், ரெண்டு வேலை நின்றேன். அந்த மனிதனுக்கு தான் பேர் கொமோ எரெக்ஸ். அப்ப கொமோ எரெக்ஸ் என்றது வளைஞ்சி வந்து நாலு வேலை இருந்த மனிதன் ரெண்டு வேலை நடக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் கொமோ எரெக்ஸ் மனிதனுக்கு பேர் இனம் வந்தது. அது தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு சூழல் தக்க மாதிரி சிவாக்கம் ஆயிடும், குளிரண்டா குளிர், அதுக்கு தக்க மாதிரி உறுப்பு போடுறதும், மிருகங்களை வேட்டையாடி வேட்டையான மிருகங்களின் தோல்ல உறுப்பு போடுறதும் இந்த குளிர்கள் இருந்து தங்கி தப்பி கொள்ளலாம். அப்ப வேட்டையான மிருகங்களின் எலும்புகள்ல இருந்து ஆயுதங்களை செய்யணும். அப்ப முதல் செய்த ஆயுதத்தை வந்து எப்படி நாங்க இப்ப ஒரு கை எந்த கோழியோ எந்த மிருகமா இருந்தாலும் அந்த கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்தோம், வாதம் உண்டு. அப்ப கால எழுந்துமே கையெழுந்தே நாங்கள் பார்த்தோம்ல, கால எழுப்பு எங்களுக்கு அந்த பயன்பாடு முழங்கால் தொழில இருந்து முழங்கும் அந்த எழுப்பாவே, அந்த எழும்பாவே அதுக்கு பேர் செமியும், அந்த எழும்பாவே நாங்கள் வேலையை அடிக்கிறோம், ஆனால் அதுக்கு பலன் வேணும். ஆனால் கையில எழுந்து நாங்கள் எழுந்து பார்த்தோம் இருக்கோம்னா அதுக்கு நாங்கள் கையை வச்சு எப்படியும் ஒரு ஆளுக்கு அடிக்கிறோம். அந்த அந்த கையை அந்த கையெழுந்த அடிக்க பாவிக்கலாம் மனிதன் முதல் ஆயிரம். அப்ப எலும்ப பாவிச்சு பாவிச்சு அது உடைய ரெண்டு பார்த்துடுத்தான் கல்லில செய்யலாம், கல்லில செய்த முதல் கோடாளி, கல் கல்லில செய்த முதல் கோடாளி தான் மனிதன் தரத்தை எதுவே கொலை செய்யறது. பொருத்தில கண்டுபிடிச்சது மிருகங்களை வட்டி ஆடி போட்டு அதை வட்டி வட்டி கேள்விக்கு பயன்படுது இந்த கல்லால் செய்யப்பட்ட கோடாளி. அப்படி செய்யப்படுதான் ஒரு மிருகத்தை ஜான ஏதோ ஒரு பெரிய மிருகத்தை மனிதன் காட்டுதான் வாடுறா மனிதன் பிடிச்சிருக்கான், பிடிச்சு போட்டு கொள்ள மனிதன் ஒரு மிருகத்தை முழுமையாக வெட்ட முடியாது, கொள்ளலாம், பட் பிச்சு பிச்சா பாசு பாச பங்கு போடுற மாதிரி பங்கு போடலாம். பங்கு போடுற பொழுது ஒவ்வொருவரும் தான் நீ காலை வெட்டு, நான் கையை வெட்டுறேன், நீ கழுத்தை வெட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு, அந்த தொழில் பங்கு, தொழில் பங்கு எடு கொடுத்தவங்க நீ வெட்டு நான் இருக்கிறேன் நீ அதை தூக்கு, இந்த மாதிரி எல்லாம் கதை வர்ற பொழுது லாங்குவேஜ் உருவானும் பாசி அப்பதான் உருவானும். இப்போ ரெண்டு பேரும் நல்ல செய்தி நான் கேள்விப்படும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் அமெரிக்கன் வேலை வருஷம் போய் ஆராய்ச்சியிருக்கு பிரேசில்ல ஒரு இடம் அந்த அமேசான் காடு, அமேசான் காட்டில் போய் வேலை வருஷம் வாழ்ந்து அந்த மாட்டில் மக்களின் மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்திருப்ப அந்த மொழி அந்த மக்கள் இன்று வரை அந்த மக்கள் இன்று வரைக்குமே வேட்டையாடுறதும் பழங்களை குடி சாப்பிட்றதும் மரக்கதையில் சமைச்சு சாப்பிடுறதும் இந்த தொழில் பெருசா சமையல் ஒன்றும் பெருசா காய்ச்சி அவிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் தெரியாது, பச்சையாக சாப்பிட்றதும் பழங்களை சாப்பிட்றதும் காய்களை பறிக்கிறோம். அப்போ அரைச்சோதான் வேறு வேறும் பறித்தலும் இப்படி மனிதன் வாழ்க்கையில இது ஒரு பாகம். பிறகு இந்த
2: சொன்னது போல அந்த மனிதர்கள் உருவாகிய இதுகளை பற்றி அடிச்சுட்டு வாங்குவோம். இது நாடுகளை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறது இந்த கைலாசான நாட்டுல அந்த இந்தியாவில இருந்து நித்யானந்த சுவாமி சொன்னதெல்லாம் உண்மைதான், அது தெரியவில்லை, அதை பத்தி தெரிந்தால் கூறுங்கள் என்று கேட்கத்தான் வந்தீங்க.
0: நாடுகளை பற்றி மக்களை பற்றி நாங்க சொல்வோம், நான் நேற்று நடந்தது உங்களை பத்தி என்ன வந்தது உங்களுக்கு ஆயுசு பிரசோதி எப்படியா பிரசோதி மாதிரி இருப்பீங்க அந்த பேரை கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் நேற்று உங்களை பர்த்டே வந்து அந்த நேற்றியை நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் செய்வதற்காக எந்த நான் மறக்காம இருக்கும் அதுக்காக நன்றி.
2: எனக்கு தெரியாது நீங்க கதை கேட்கலாம், எனக்கு தெரியாது இந்தியா வம்சாவளியாக்கள் ரூக்கினம் அவர்கள் எல்லாம் இருப்பது என்று கூறும் பொழுது இப்படியானவற்றை தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்லா இருக்கு, நீங்க யோசிக்காம இதை கொண்டு வாருங்கள். எங்களுக்கு
0: ஜோசிக்கிட்டது அந்த மனித வரலாற்றை பற்றி நாங்கள் கலைப்போம், அதை கண்டிப்பா கலைப்போம். அதாவது நான் தான் நம்பி இருக்கின்ற ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு அந்த அமெரிக்கன் போய் 70% அமேசானி காட்டு நதிக்கரையில வாழணும், மொழியை பற்றி மக்களை பற்றி ஆராய்ச்சி இருக்கும். அப்படி ஆராய்ச்சி சொன்னதுனால இப்ப ஆராய்ச்சி செய்ய ஒன்று போயிட்டேன். மனிதனை பற்றி கண்டுபிடிக்கும் லூசி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்ப லூசி என்று சொன்னால் லூசி அல்லது லூசியா, லூசியா என்று சொன்னால் அது முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன், முதல் மனிதன் என்று சொல்வது அறிவியல் முறையில் லூசி, லூசியா அல்லது லூசி இங்கே சொல்லுவது லூசியா. அதுக்கப்புறம் இந்த மத ரீதியாக உதாரணம் கத்தோலிக்க மதம் பேசும் பொழுது முதல் மனிதன் ஆதாம், அவர்கள் மனைவி ஏவாள், அந்த ஆதாமின் விழாவின் என்பதுதான் ஏவாள் தோன்றன என்று சொன்னது. ஏனென்றால் ஆணுக்கு முதல் பெண் தோன்றன என்பதை, சாரி, பெண்ணுக்கு முதல் ஆண் தோன்றன என்பதை கதையை கட்டுறதுக்காகத்தான் அதை உருவாக்கப்பட்டோம். மத ரீதியானது நம்பிக்கையானது ஏடம் என்ற தோட்டத்தில் இருந்துச்சோம், அப்படியே தொடர் என்று சொல்லி ஏற்பட்டது என்றுதான் கதை வாடுற பொழுது. ஸோ எப்படி ஒரு விழா ஆம்பளை எப்படி முதல் தர முடியும்? சொந்த பிள்ளைகளை உருவாக்குவேன், ஒரு இனத்தை பிறப்பது ஒரு பெண், அது தாவரமா இருந்தானு விலங்கா இருந்தானு, ஒரு இனத்தை பிறப்பது உருவாக்குவதும் பெண், பெண் இருந்தாவது எப்படி உருவாக முடியும்? ஆனா ஆம்பளை நினைச்சு கொள்வது என்ன? ஏன் இந்த பெண்ணு அடக்குமுறை வந்து இந்த பயம்புல சொன்ன மாதிரி ஆளானுடைய விழா இருந்தேன் தோன்றான சொல்றது என்றால் ஆணாதிக்கத்தை முன்னுக்கு கொண்டு வரும், உண்மையை மறைச்சு உண்மைக்கு புறம்பான கருத்தை பதப்பதுக்காக உருவாக்கப்பட்டது என்று அந்த கருத்து. அது மாதிரி பல கருத்துகள் இருக்கு. இப்போ நாங்கள் மதங்களுக்கு நாங்கள் லூசியான்னு சொல்லுவார்கள் என்னன்னா, லூசியா என்ற ஒரு எலும்பு 3 மீட்டர் தான், 3 அடி தான் நான் உயரம், நம்மளை பெண்மணியாக கருதப்படுறேன்னா உங்களை பழிச்சு குறைவு. 8 வகையான மனித இடம் இருந்தது, மனிதன் வளர்ச்சி சும்மா குரங்காய் இருந்து, அப்புறம் மனித குரங்காய் இருந்து, அப்புறம் வந்து நிமிந்த குரங்காய், உறுப்பு போடுற குரங்காய், சாப்பிட்ற குரங்காய், அப்ப சாப்பிட்ட குரங்கு போனவே நாங்கள் சதைச்சிருந்தோம். மனிதன் காட்டில் வாழும் பொழுது வேட்டையாடினான், வேட்டையாடுற பொழுது என்னென்ன சாப்பிட்டான், சாப்பிட்ற பொழுது பச்சை வச்சுன்னு தானே சாப்பிட்டான். அப்ப பச்சை வச்சதை சாப்பிட்டு பல்லுக்குள்ள கொண்டு தண்ணி தண்ணி சாப்பிட அந்த பல்லு வந்து பலமாக பெரிய வலுத்தது. அது வயிற்றுக்குள்ள போடுற பச்சை வச்சு செவ்வாறு டைம் இருக்கு, அப்ப சாப்பிட்டு உடனே கலப்பு வந்துடும், படுத்து நிறுத்தி விடுவான்னு சிந்திக்க முடியாம. அப்ப நாற்பது அப்படி நெருப்பை கண்டுபிடிச்சானோ, நெருப்பை கண்டுபிடிச்சாப்ப வேட்டையாடின பச்சை வச்சியில கொண்டு நெருப்பில் போட்டு வாட்டி சாப்பிடப்ப டேஸ்டாகவும் இருக்கு, பல்லு கடிக்க சோமாயம் இருக்கு. அப்ப சோமாயம் இருக்கிற வயிற்றுக்குள்ள போன அந்த அவிச்ச வச்சு காய்ச்சின வச்சு வந்து சேர்ந்தாரு ஈஸியாக போச்சு, ஷோர்ட் பீரியட். ஸோ சும்மா மனிதனுக்கு சாப்பிட்ற உணவு சேர்ந்தாருக்கு எவ்வளோ டைம் ஆகும், சாப்பிட்ற பொருளை பொறுத்து இருக்கு. இருந்தாலும் கூட பொதுவாக 2.5 மணி நேரம் ஒரு சாப்பிட்ற உணவு சேர்ந்தாருக்கு டைம் ஆகும். நாங்கள் என்ன சாப்பிட்றோம்ன்றதை பொறுத்து வைப்போம், பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்றோம், மரக்கறி சாப்பாடுன்னு வைப்போம். மதக்கறி சாப்பிட்ட உடனே எங்களுக்கு கட்டக்கலை கொஞ்சம் தேவையான நைசா ஒரு லிட்டரை வைப்பாள், அந்த லிட்டரை வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் சாஞ்சிடுவோம், ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு. அப்ப நாங்கள் மச்சங்க சாப்பிட்றதுக்கும் காய்கறி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரத்தில் உடம்பு என்ன விதமான நிலையை பெறும் என்று சொன்னேன். மதக்கறியை சாப்பிடுறது எங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் பார்க்கும், வச்சு வகையை சாப்பிட்றதுக்கு உற்சாகத்தன்மை வரும். ஏன்னு கேட்டார், மதங்களுக்கும் மதங்கள் என்ற தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம்னா முந்தைய கிடைச்சிருக்கோம். ஒரு தாவரம் எப்படி உருவாச்சு, ஒரு விலங்கு எப்படி உருவாச்சுன்னு உயிரினத்தில் என்ன பிரிக்கும், தாவரம் வேண்டும் விலங்கு வேண்டும். அப்ப தாவரத்துக்கும் விலங்குக்கும் என்ன வெளியே உருவாக்கலாம் முடியாது, தாவரத்தின் கலங்கள் வந்து எப்பவுமே இந்த ஊருள்ள பொருளும் கலங்களால் ஆக்கப்படும், செல்லுன்றது கலங்களால் ஆக்கப்படும், கலங்காதாகப்பட்டு ஒருவேளும் பலகலம் இருகலமாகி பலகலமாகித்தான் இந்த மனிதன் உயிரினம் தோன்றது. அப்ப உயிரினம் தாழ்வதால் முதன்மை உயிரினம் இருந்தது. அதுக்கு பேர் தாவரமா இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொன்னால் பிராமிடமோனஸ், பிராமிடமோனஸ் ஜூப்ளினா. இது ரெண்டு நாள் ஒரு காலத்தான கண்ணுக்கு தெரியாத ஒரு கால விளையாடு, ஒரு கால தாவரம், ஒரு கால விளையாண்டு அமீபா அந்த பரமேசியம். இதுதான் ஒரு காலத்தான நீண்ட நுண்ணியமான விலங்கு. இது குறை ரெண்டு இடமாய் ரெண்டு இடமாய் உதாரணம் புறச்சம் காய்ச்சா காய்ச்சா இருக்கு. அது ரெண்டு இடத்தால் ஆனது. பிறகுதான் பல இடங்களும் ஆனது. நாங்கள் வந்து பல இடம் மீன் பறவைகள் ஊர்வன ஈருடக வாழ்வியல் இதுலாம் பார்க்க போடலாம். எல்லாம் பல இடங்களாக வாரு. அப்ப நாங்கள் பல கலங்கள் மல்டி செல்லுன்னு சொல்லுவோம். தாவரத்திலிருந்து கலங்கள் உருவாகிற பொழுது எந்த ஒரு உயிரினமும் கருவால் கலத்தால் ஆக்கப்படும். கலத்துக்குள்ளே என்ன இருக்கும், அதாவது ஒரு பொருள் முட்டை எடுத்துக்கொள்ளும். முட்டை இருந்தால் என்னென்ன நினைப்போம், முட்டை அவிச்சு போட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு திருமணத்தன்மையாக இருக்கும். அழிக்காமல் பச்சை முட்டையை நாங்கள் பார்த்தோம்னா நடுப்போவதில் மஞ்சள் கருவும் வெளிப்போவதில் வெண்கருவும் இருக்கும். அப்போ அந்த வெண்கருமாவுக்கு தான் என்னோட கலமும் இருக்கும். அதுக்கு பேர் வந்து குளிய உரு, குளிய உருன்னு பேர், சிட்டோபிளாஸ் பேர். அந்த சிட்டோபிளாஸ் சுற்றி ஒரு சுவர் இருக்கும். இப்போ எப்படி முட்டைக்கு பார்த்தோம்னா அதுக்கு ஓடி இல்லாட்டிக்கு எப்படி அதை உடைச்ச அப்புறம் நாங்கள் ஊற்றுற பாத்திரத்துக்குள்ளே பொறுத்து அதோட வடிவமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத வரைக்கும் முட்டையை வச்சு அந்த கோல் தான் வடிவம், மூடிய ஒரு வடிவம். அப்போ அந்த அதே மாதிரி தான் எங்களுடைய கலங்கள் வந்து இருக்கிற பொழுது விலங்கு கலத்துக்கு ஒரு முட்டை முட்டை கோது இல்லாத முட்டை மாதிரி. ஆனால் தாவரத்தின கலத்துக்கு முட்டை கோது உள்ள முட்டை மாதிரி. அதுக்கு பேர் கலச்சுவர். அந்த கலச்சுவர் வந்து செல்லுலோஸ்
3: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேட்பதற்கு நமது உத்தியோகபூர்வ இணையதளமான tatamilali.com சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். அன்பு உறவுகளே, தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: நேயர்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் திணியத்தினிய ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA.com.
4: அங்க போய் பார்த்தோம் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
6: Mélodie et Tonobrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tonobu Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette, Sassel Gala Gonesselula, Viti Superstore Kana, Torabu Televisi Lakam, Cyberondre, Mupation Bade, Yenbatiate, Napation Bade, Mupationre, Maranda Badadir Kel, Andrum, Yendrum, Yendrum, Viti Cash and Curry, Viti Superstore.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்துக்கென்று அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்ய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் பலாலியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கென்று அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை இன்னமும் அங்கே நிறுவப்படாதிருப்பது பற்றி சுட்டிக்காட்டப்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயத்தில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் அக்கறை எடுத்து இந்த சிலையை அந்த குறிப்பிட்ட இடத்தில் நிறுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருக்கிறது. மாத்தளை மனித புதகுழி தொடர்பாக நீதவான் நீதிமன்றில் விசாரணையொன்றை முன்னெடுக்குமாறு கோரி தெற்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களால் இன்றைய தினம் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அரச அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களின் வேதன முரண்பாடுகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கும் அரசு சேவையை நவீன தொழில்நுட்பத்துக்கேற்ப மறுசீரமைப்பதற்கும் புதிய வேதன மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்றினை ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நியமித்திருக்கிறார். இதொடர்பான உத்தியோர்வ பிரகடனத்தை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் 2026 June 22 வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையினால் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் ஜனாதிபதியினால் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட ஆணைக்குழுவின் தலைவராக டெல்கே அசோக பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் செயலாளராக DMC நாலக்க திசநாயக்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள கட்டளையின்படி பல ஆண்டுகளாக நிலவி வரும் வேதன மற்றும் ஓய்வூதிய முரண்பாடுகளினால் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவத்துக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு நிலைபேறான தீர்வுகளை வழங்குவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பித்தல், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மற்றும் அமைச்சரவை தீர்மானங்களை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த அரசு சேவைக்கான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு முன்மொழிவுகளை வழங்குதல், திறமையான நபர்களை அரசு சேவைக்கு ஈர்க்கும் வகையிலும் அவர்கள் அரசு சேவையை விட்டு விலகி செல்வதை தடுக்கும் வகையிலும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கேற்ப ஊக்குவிப்புகளை பரிந்துரைத்தல், புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி இலங்கையின் அரசு சேவையை எதிர்காலத்துக்கு உகந்த பிரசைகள் மையப்படுத்தப்பட்ட மற்றும் பொறுப்புணர்வுடைய சேவையாக மாற்றுவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் போன்ற பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிகளையும் ஒரு வருடத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் தகவல்களையும் வழங்க வேண்டும் என்று அனைத்து அரச அலுவலர்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். எவரேனும் ஒரு அரச அலுவலரோ அமைச்சின் அதிகாரியோ அல்லது கூட்டுத்தாபன அதிகாரியோ ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவேற்ற தாமதித்தால் அல்லது தவறினால் அதுகுறித்து உடனடியாக தன்னிடம் அறிக்கையிடுமாறு ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா கடுமையான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பென்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கலுவவ தெரிவித்திருக்கிறார். அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் மற்றும் உப அதிபர் ஆகியோர் மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியிலே கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கல்வவ, கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட சுற்றறிக்கையின்படி மாணவர்களை பாதுகாப்பதற்கான தெளிவான பொறுப்புகள் அதிபர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைக்குள் சிறுவர் பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக அமுல்படுத்தப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான 12 கீழ் 2016 இலக்க சுற்றறிக்கையின்படி மாணவர்கள் எந்தவிதமான உடல் அல்லது உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் இருப்பதை பாடசாலை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களுக்கான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து புகார்களுக்கு சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு மே மாதத்தில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியிருக்கின்ற போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான வருமானம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஆனாலும் இலங்கை ரூபாவின் அடிப்படையில் இந்த வருமானம் அதிகரிப்பை காட்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் மே மாதத்தில் 145,745 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். இது 2025 ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9.65% அதிகரிப்பாகும். இலங்கையின் வரலாற்றிலே மே மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவென்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு மே மாதத்தில் 164.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட சுற்றுலா வருமானம் 2026 மே மாதத்தில் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக, அதாவது 5.11% வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதே நேரம் இலங்கை ரூபாய் மதிப்பில் இந்த வருமானம் கடந்த ஆண்டு 49.1 பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் இந்த வருடம் 50.6 பில்லியன் ரூபாவாக 3.05% அதிகரித்துள்ளது. இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்தமையே இந்த மாற்றத்துக்கு முதன்மை காரணமாகும். மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஒட்டுமொத்த சுற்றுலா வருமானம் 1.36 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே கால பகுதியில் ஈட்டப்பட்ட 1.54 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் 11.9% வீழ்ச்சியை காட்டுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய குழுவினர் நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கிறார்கள்.
1: சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி இவான் பாப்பஜோஜியோ எதிர்வரும் 30 தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதன்போது அவர்கள் இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்ய உள்ளனர். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் செயற்திறனை முழுலாய்வு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும்.
0: தொடர்ந்து பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. தன்னை விடுதலை செய்ய கோரியும் தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரியும் ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரண்ண இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார்.
1: கடந்த 2016 ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இஸ்லாம் மார்க்கத்தை அவமதித்து கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கலகுடாத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதித்திருந்தது. அதற்கு எதிராகவே அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேன்முறையீட்டு பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள தினகரத்ன தீர்ப்பை அறிவிக்கும் போது குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட எதிர்கட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது.
2: தற்போது நீதியை நிலைநாட்டுவதில் நிலவும் தாமதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல ஆழமான அவசரம் மற்றும் கடுமையான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே நிலையக்கட்டளை 19 படி இன்று காலை நாங்கள் இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை உங்களிடம் சமர்ப்பித்தோம். 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று இந்த பேரணியை உறுதிப்படுத்துகின்றனர். அதன்படி சபாநாயகர் அவர்களே, நாட்டில் எழுந்துள்ள இந்த நீதி கட்டமைப்பு தொடர்பான ஆழமான பிரச்சனை குறித்து அவசரமாக விவாதிப்பது அவசியமானதும் முக்கியத்துவமானதுமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. எனவே இன்றைய தினம் ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள விவாதத்தின் பின்னர் இலையிருக்கட்டளை 19 படி இதற்கு 2 மனுத்தியாளங்களை ஒதுக்க முடியும்.
1: அவர்களது பிரேரணைகள் காலையிலேயே கிடைத்துள்ளன. இருப்பினும் நீதிமன்றங்களில் வழக்கு தாமதங்கள் நியமனங்கள் தொடர்பான நிலைமைகளை பாராளுமன்றமோ அல்லது சில வேளைகளில் நீதி அமைச்சோ முழுமையாக தீர்மானிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவை நீதி சேவை ஆணைக்குழுவினால் செய்யப்படுகின்றன. சில விடயங்கள் அரசியலமைப்பு சபையினால் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நமது விவாதத்தை நிறுத்திவிட்டு இதற்கு விசேட நேரத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு விசேட சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அத்துடன் மக்களின் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உரியது என கூறிக்கொண்டே கடந்த காலத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு எதிராக தெரிவு குழுக்களை அமைத்து இங்கு கொண்டு வர முயன்றனர். எனவே இவை மிகவும் பாரதூரமான விடயங்கள். நாங்கள் 3-2 பெரும்பான்மை பலம் கொண்ட ஒரு அரசாங்கம். நாங்கள் அவ்வாறு சிந்திக்க தொடங்கினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் 30 அல்லது 40 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு சிந்திப்பதை நாங்கள் சிந்திக்க தொடங்கினால் என்னவாகும்? எனவே இது தொடர்பாக மீண்டும் ஒரு விவாதம் தேவையில்லை என்று நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். இதற்காக உங்களிடம் 20 உறுப்பினர்கள் எழுந்து நின்றுள்ளனர். எங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவே நாங்கள் வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றோம்.
2: நிலையீட் கட்டளை 19 கீழ் அரசாங்கம் எமது நிலைப்பாட்டை ஏற்குமாறு நாங்கள் மிகவும் தெளிவாக கேட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று நீதிபதிகள் பற்றியும் பேசுகின்றனர். தற்போது இந்த நீதிபதிகளை நியமிக்காமல் ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறி வருகின்றார். சில குறிப்பிட்ட அமர்வுகள் மாத்திரம் அமைக்கப்பட்டு வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. சட்டத்தரணிகள் சென்று பேசுவதற்கு அங்கு இடமில்லை. அதே போன்று இந்த நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவைதான் இந்த நாட்டின் நீதித்துறைக்கு செய்யப்படும் அழுத்தங்களாகும். இது குறித்து எம்மால் பேச முடியாவிட்டால் வேறு யாரால் பேச முடியும்?
1: பாராளுமன்ற சபையின் நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் விவாதம் இருக்குமாயின் அதனை இந்த பாராளுமன்றத்தினால் மிக தெளிவாக தீர்மானிக்க முடியும். எனவே அது தொடர்பாக நாங்கள் ஒரு விவாதத்தை கோருகின்றோம். நீதியை நிலைநாட்டும் செயல்முறை சட்டவாட்சி மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒரு
0: இந்த கருத்தானது எதிர்கட்சி

0: the understanding order.
1: Daru
0: katana ke tuma api vivade paatte kani ana ma. Daru ame tuma ata
1: Daru
2: katana ke tuma isella oba tuma meka kalamana karne kare.
1: Daru matte atal
3: ඔබතුමා කරුණා කළා ප්‍රජාතන්ත්‍රවාදය ස්ථාපනය කිරීම සඳහා
4: இதே நேரத்தில் நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர வாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி முன்வைத்த யோசனை குறித்து அடுத்த பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுங்காற்று சபை தலைவரும் சட்டத்தரணியுமான தர்சன குருகே கேள்வி எழுப்புகிறார்.
5: முக்கியமாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் எங்களது அவதானத்தை செலுத்துகின்றோம். அண்மை காலமாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். உதாரணமாக புதிய அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரான சுகேஸ்வர பண்டார வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு நாட்டை விட்டு ஊடவோ அல்லது தலைமறைவாகவோ எந்த தேவையும் இருக்கவில்லை. அவர் ஒரு தலைமறைவு குற்றவாளியும் அல்ல. அவரை கைது செய்ய வேண்டிய தேவை இருந்திருந்தால் அதற்கு முன்னர் அவரை விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கலாம் அல்லது அதற்கான உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியிருக்கலாம். ஒரு பெரிய குற்றவாளியை போன்று இவ்வாறு வீதியில் வைத்து கைது செய்தமையினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விசாரணை செயல்முறைகளில் போலீசார் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளை அச்சுறுத்தவும் அவர்களை பயமுறுத்தவும் இந்த அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றதா என்ற கேள்வியே எமக்கு எழுகின்றது.
6: சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பொறுப்பை சரியாக நிறைவேற்றி வருவதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார்.
4: இப்போது எதிர்க்கட்சியார் இணைந்த எதிர்க்கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. உங்களது எதிர்க்கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. இது எதுதான் எதிர்க்கட்சி?
7: நான் எவ்வளவு நல்லது என சொல்கின்றேன். இணைந்த என கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆவார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதனை தடுப்பதற்காக முன்னிற்கும் குழுவே எதிர்க்கட்சியாகும். அதனை சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினராகிய ஐக்கிய மக்கள் சக்தியினர் சரியாக செய்து வருகின்றார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ரணில் சஜித் சந்தித்தார்கள் என்பதுதானே உங்களது பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன்.
4: இடையில அவர் என்ன பதில் சொல்ல வேண்டும் என கூறுங்கள் பார்ப்போம் என்று ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள்.
7: எதற்காக இணைய வேண்டும்? ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காகவே. இதனை காலம் தாழ்த்தும் ஒரு தந்திரோபாயமாக நீங்கள் பார்ப்பீர்களாயின் அதனை தவறான நோக்கில் பார்ப்பவர்கள் இவ்வாறே பார்க்கின்றனர்.
5: எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த ரணசிங்கே கருத்து வெளியிட்டார். எங்களை விட அவர்களின் குரல் சற்று சத்தமாகவே இருக்கின்றது. அவ்வளவுதான். எங்களை விட அவர்களால் சத்தமாக கத்த முடியும். கடந்த நாட்களில் உலக சந்தையில் எரிபொருள் விலை பிரச்சினை, உலக போர் போன்ற சூழல்கள் ஏற்பட்ட போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுக்கு ஒரு சாதகமான காலம் வந்துவிட்டதாகவும் மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தி தங்களுக்கு ஆட்சியை ஒப்படைப்பார்கள் எனவும் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவ்வாறு மக்கள் ஆட்சியை ஒப்படைக்க மாட்டார்கள். ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டுமாயின் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று கிராம சேவகர் பிரிவு மட்டத்திலான அமைப்புகளை உருவாக்கி தேசிய மக்கள் சக்தியை விட சிறந்த ஒரு ஜனாதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிரதேசசபை தவிசாளர் ஆகியோரை உருவாக்குவதற்கு இப்போதே பாடுபட வேண்டும். உலக போர் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாக அமைந்தது. இவ்வாறு எதிர்க்கட்சியினர் தவிக்கின்றனர். எனவே இந்த எதிர்க்கட்சியினரால் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை சாத்தியமில்லை.
4: கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்தார். நாடாளுமன்ற

0: கூட்டத்தில் இன்று வாய்மூல கேள்வி நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மாதுகோடுவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். கடந்த கால அரசாங்கங்களில் வலைப்பந்தாட்டம் அல்லது கிரிக்கெட் விளையாடாத இடங்களுக்கு கூட அரசியல் தேவைகளுக்காக விளையாட்டுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் எதையாவது விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவ்வாறு செய்யப்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் அந்த நடைமுறையை முற்றாக மாற்றியமைத்துள்ளது. இப்போது விளையாட்டு உபகரணங்கள் தேவையுள்ள இடங்கள் மற்றும் பாடசாலைகளை சரியாக இனங்காணப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. எம்பிகளுக்கும் தங்களது பிரதேசங்களில் விளையாட்டை மேம்படுத்த இன்னமும் பங்களிக்க முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரபலப்படுத்துவதல்ல, இலங்கையில் விளையாட்டை அபிவிருத்தி செய்வது என்று அமைச்சர் மேலும் பதிலளித்தார். நெல் கொள்வனவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ள விவசாயிகள் நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்க வேண்டும், நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடாக நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும், விவசாய ரசாயனங்கள் நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும், அரிசி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் முதலான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது நேரத்தில் சிறுபோக நெல் அறுவடை காலத்தில் நெல் விலை தொடர்பில் பல்வேறு கருத்தாளர்கள் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே அரசாங்கத்தின் களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவுக்காக தயார்படுத்த வேண்டும் என்று விவசாய அமைப்பு ஒன்று ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளது.
1: இன்னும் இரண்டு வாரங்களில் முத்துக்கண்டிய மகா நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நெல் அறுவடையை ஆரம்பிக்க உள்ளோம். தற்போது இரண்டு போகங்களில் நெல் சேகரிக்கப்பட்டு முத்துக்கண்டிய அரசாங்க நெற்களஞ்சிய சாலை முழுமையாக நிரம்பியுள்ளதால் அது மூடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அளவில் நெற்களஞ்சிய சாலை நிரப்ப உள்ளதாக கூறி ஒரு நாளில் இரண்டு லொரிகளை மாத்திரம் கொண்டு வந்து மிக குறைந்த அளவிலான நெல்லை மாத்திரமே அத்திமலை களஞ்சிய சாலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் விவசாயிகள் தங்களது நெல்லை 100 அல்லது 105 ரூபாய் போன்ற குறைந்த விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த போகத்தில் நாங்கள் அதனை எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அரசாங்கத்தின் நெல்லுக்கான நிர்ணய விலை ஒன்றுள்ளது. அந்த அரசாங்க விலைக்கு எங்களது நெல்லை அரசாங்கம் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்க முடிந்தால் அதுவே போதுமானது. நெல் அறுவடை செய்யப்பட்ட பின்னர் களஞ்சிய சாலையை திறப்போம் என கூறுவது ஒரு வேடிக்கையான விடயமாகும். இதனிடையே விவசாயத்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற உள்ளது. சிறுபோக்கத்திற்கான நெற்கொள்வனவு தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு நடத்தப்பட உள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார் தென்னக்கோன் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு கித்துள்குளம் பகுதியில் கவனீர்ப்பு பேரணி ஒன்று நேற்று நடைபெற்றது.
2: மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்தன்குளம் பகுதியில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கித்தன்குளத்தில் தடையின்றி மீன்பிடியில் ஈடுபடவும் தோணிகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி இந்த கவனயீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கித்தூள் இறங்கு துறைமுகத்திலிருந்து ஆரம்பமான பேரணி கித்தூள் பிரதான வீதியை சென்றடைந்து அங்கு கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. கடந்த சில மாதங்களாக உருகாமம் பகுதி மீனவ சங்க அதிகாரிகள் தங்களது தோணிகளை உருகாமம் பகுதியில் நிறுத்துமாறு வற்புறுத்தி வருவதாக கித்தூள்குளம் பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
3: 60 லட்சத்துக்கு மேற்பட்ட துறைமுகமாக இருந்த கித்தூள் உரங்கு துறையை வந்து அதை உருகாமத்துக்கு மாற்றுறதுக்கு இப்ப வந்து தலைமையிலான முடிவெடுத்து தோணிகளை பறிக்கிறது, வலைகளை பறிக்கிறது, மீனவர்களை தாக்குறது இப்படியாக அண்மை காலமாக தோன்றியிருந்தது.
4: உங்களை கொண்டு 30 பேரையும் தோணி அங்க கொண்டு அடிக்க சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக இவங்க எங்களை கொண்டு அங்க அடிக்க சொல்லணும்? இவ்வளவு காலமும் பதிவு செய்த துறை இது. ஏன் எங்களை பதிவை இங்க மேற்கொள்ள இயலாதா?
2: பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் குறித்த இடத்திற்கு வருகை தந்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையளித்தனர். இதனிடையே குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பில் ஏறாவூர் பெற்ற செங்கலடி பிரதேச செயலாளர் கோ தனபாலசுந்தரத்தை தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் உருகாமம் மற்றும் கித்தூள்குளம் மீனவர்களை அழைத்து செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமி பிரபு தலைமையில் விரைவில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கரவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் சிலர் நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
2: உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்குமாறு கோரி பல பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இதற்கு முன்னரும் சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. களப்பரிசோதனை மேற்கொண்டு உரிய தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது.
5: நம்மளுக்கு புதன்கிழமை இதுக்கு தீர்வான ஒரு விடயம் தாரேன்னு சொல்லி நாங்க தொடர்ந்து இருப்போம். இருந்து இதுக்கு புதன்கிழமை என்ன தீர்மானம் தாரென்று பார்த்து போட்டு அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம காய்ச்சி பேச செய்வோம்.
6: பத்து வருஷம் இருந்திருக்க தொழில் அப்ப எங்க சம்மாட்டிய நம்பி ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எல்லா சம்மாட்டி மாரை நம்பி ஒரு 40 பேர் 50 பேர் என்று இருக்கிறாங்க. அப்ப அவருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதாகத்தான் இது முடியுது.
0: தொடர்ந்து வவுனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலை மாணவர்களால் வவுனியா பொறுதண்டிய வீதியில் பெரும் எண்ணிக்கையிலான மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களுடன் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாணவர்கள் கூட்டமாக வீதியை மறைத்து ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வகையில் பயணித்துள்ளார்கள். அத்துடன் அதிவேக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களில் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் சைலஞ்சர்கள் பொருத்தப்பட்டிருந்ததோடு வீதியில் ஆபத்தான முறையில் அதிவேகமாகவும் அவர்கள் வாகனங்களை செலுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பேரணியை வழிமறித்தார்கள். இதன்போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் போக்குவரத்து இடையூறு விளைவித்தல், பொது வீதியில் ஏனைய வாகனங்கள் பயணிக்க முடியாதவாறு இடையூறு ஏற்படுத்தியமை, வாகன வடிவமைப்புகளில் சட்டவிரோத மாற்றம், வாகனங்களின் அசல் வடிவமைப்பு அனுமதியின்றி மாற்றியமைத்தமை, ஒலி மாசு ஏற்படுத்துதல், மோட்டார் சைக்கிளின் ஒலியமைப்பை மாற்றி அதிக சத்தத்தை எழுப்பியமை, வேகமாக பயணித்தமை, பொது வீதியில் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலான சட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கு எதிராக போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது விதிமுறைகளை அப்பட்டமாக மீறிய குற்றச்சாட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பல மாணவர்களுக்கு எதிராக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வவுனியா போக்குவரத்து பிரிவு போலீசார் தெரிவித்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக போலீசார் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மாணவர்கள் இவ்வாறான கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதையும் வீதி பாதுகாப்பு சட்டங்களை மீறுவதையும் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார்கள். இதேவேளை அந்த பாடசாலையில் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ள உயர்தர மாணவர்களின் ஒன்று கூடல் நடைபெற்ற நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணயேசுகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்தார். அத்துடன் அவர் கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்கள் குறித்து இன்னமும் 3 மாத காலத்துக்குள் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் ராணுவ வீரரான லான்ஸ் கோப்ரல் எம் ஆர் ராஜாவுக்கு இந்த வீடு நிர்மாணித்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தின் சேவா வனித பிரிவின் நிதியுதவியுடன் சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த வீடு அமைக்கப்பட இருப்பதோடு எதிர்வரும் ஜூலை 25 பயனாளிக்கு கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த திட்டம் ராணுவத்தில் சேவையாற்றும் உறுப்பினர்களின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சமூக நல திட்டங்களின் ஒரு பகுதியாகும். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பேர்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளார்கள். வலிவடக்கிலிருந்து சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்ற நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் குறும்புசிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நீண்ட காலமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியை ராணுவத்தினரின் விவசாய பண்ணை பகுதியாக அறிவித்து பேர்பலகை நாட்டு நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் காணி மக்களுக்கு என அரசாங்கம் கூறி வரும் நிலையில் வலிவடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் சென்று ஆராய்ந்து சென்றிருக்கின்ற நிலையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட கலந்துரையாடல் காணி விடுவிப்பு தொடர்பில் முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ராணுவத்தினர் தமது விவசாய பண்ணைக்கு பேர்பலகை நாட்டம் செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். அதேவேளை வசாவிளான் ராணுவ வைத்தியசாலை கட்டுமானம் மற்றும் பருத்தித்துறை கீரிமலை வீதியில் புதிதாக கட்டப்படும் ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலை கட்டுமானம் ஆகியவற்றை உடனடியாக நிறுத்துமாறு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் யாழ் மாவட்ட ராணுவ தளபதிக்கு எழுத்து மூல அறிவித்தல் அனுப்பியிருக்கின்ற நிலையிலும் இந்த கட்டுமான பணிகள் தடையின்றி முழு உத்வேகத்துடன் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள் ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட செயலர் பிரதீபன் அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களில் ஒலியெழுப்பும் சாதனங்களின் ஊடான அதித ஒலி எழுப்பல் செயற்பாட்டினால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் கல்வி நடவடிக்கையினை மேற்கொள்வோர் கற்றல் செயற்பாடுகளில் பாரிய இடர்பாடுகளை எதிர்கொள்கிறார்கள். மேலும் யாழ்ப்பாண மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த செயற்பாடானது புலமைப்பரசில் கல்வி பொதுத்தராதர சாதாரணம் கல்வி பொதுத்தர உயர்தரம் கற்றல் காலங்களில் மட்டுமல்லாது பரீட்சை காலங்களிலும் கல்வி கற்போரின் கற்றல் செயற்பாட்டில் பாரிய இடர்பாடுகளை ஏற்படுத்துவதனால் எதிர்கால சந்ததியினரின் கல்வி நடவடிக்கையானது முழுமையாக பாதிக்கும் சூழல் காணப்படுகிறது. அத்துடன் வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள சூழலில் வசிக்கும் முதியோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டோர் அதித ஒலியெழுப்பும் செயற்பாட்டினால் உடல் உள ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள் என்பதோடு பிரதான வீதியோரங்களில் காணப்படுகின்ற வழிபாட்டு தலங்களில் ஒலியெழுப்பும் சாதனங்களில் அதித சத்தத்தினால் வீதியினால் விபத்துக்களும் ஏற்படக்கூடிய ஏதுநிலை காணப்படுகிறது. மக்களுக்கான ஆரோக்கியமான சமூக சூழலை கட்டியெழுப்பும் நடவடிக்கையின் கீழ் ஒலியெழுப்பும் சாதனங்கள் மூலம் அதித ஒலி எழுப்பப்படுவதால் ஏற்படும் பாதக விளைவுகள் தொடர்பில் சமூகத்துக்கு மக்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை வழிநடத்தும் தார்மீக பொறுப்பு வழிபாட்டு தலங்களையே பெருமளவில் சார்ந்திருக்கிறது. ஆனாலும் சில வழிபாட்டு தலங்களின் ஒலி எழுப்பும் சாதனங்களின் ஊடாக அதித ஒலியை எழுப்பும் செயற்பாடானது மக்கள் மத்தியில் பலத்த விசனத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விடயத்துக்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றமை ஆன்மீகத்தை போதிக்கின்ற வழிபாட்டு தலங்களுக்கு பொருத்தமற்ற செயற்பாடாக இருப்பதனால் மனிதாயமான ரீதியாக செயற்படுவதே அனைத்து வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தினது தலையாய கடமையாகும். அவ்வாறு செயற்படாத போது சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுவதும் தவிர்க்க முடியாததாகி விடுவதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபியவர்த்தன உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் சாட்சியாளர்களிடம் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 30 தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதியரசர் ராஷந்த கொடவில உத்தரவிட்டார். கடந்த 2014 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் இரண்டாவது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் 19 தேதி 11 பத்திரிகைகளை மேலதிகமாக வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு 17,48,877 ரூபாய் நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 17,00,000 அதிக தொகையை அரசாங்கத்துக்கு நட்டப்படுத்தியமை ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபியவர்த்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்கள் பேசா விசாக்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளதாக சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முழுமையான பட்டியல் தம்மிடம் தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களது மனைவியர் இந்த விசாக்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதும், தற்போதைய அரசாங்கமாகிய நாம் இதனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதும் எங்களிடம் மிக தெளிவாக உள்ளது. இந்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை என்னால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் அமைச்சர்களின் நண்பர்கள் கூட இந்த விசாக்களை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனாலும் நாம் தற்பொழுது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் காரியங்களை ஆற்றி வருகிறோம். எனவே எங்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சார நிதி செலவின அறிக்கைகளை உரிய காலத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ள அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் சிலர் தங்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுமாறு அல்லது தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்.எம்.எல். ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2023 ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பிரச்சார செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து தவிசாளர் ரட்நாயக்கா மேலும் குறிப்பிடுகையில், தற்போது அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் இன்னமும் இந்த சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். நீதிமன்ற விசாரணைகளுக்காக அவர்கள் காலி, மட்டக்களப்பு, திருவோணமலை போன்ற தூர இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் வழக்குகளை வாபஸ் பெறுமாறு சிலர் எங்களை கேட்டுள்ளார்கள். மற்றொரு நபர் பொது மன்னிப்பு வழங்குமாறும் கோரியுள்ளார். இருந்தாலும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுவதால் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது என்று அவர் பதிலளித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தங்களது செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் மாத்திரமே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கைகளை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக மட்டுமே எங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே எடுத்துள்ளோம். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் அல்லது துல்லியமற்ற தன்மைகள் மீது ஆணைக்குழுவினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டத்தின்படி பொதுமக்கள் மட்டுமே அந்த அறிக்கைகளை பரிசீலித்து அதில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களுக்குள் தங்களது நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விரிவான பிரச்சார செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும், நீதித்துறைக்கும் சட்டவாக்க துறையாலும் நிறைவேற்று துறையாலும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது, இது ஒரு கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக நாட்டிலே சட்ட ஆட்சி கோட்பாடு மிகவும் முக்கியம். ஆனால் தற்போது தகுதி இல்லாதவர்களை நம்பி மக்கள் அதிகாரத்தை ஒப்படைத்து ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். ஜனநாயக கட்டமைப்பில் நீதித்துறை முக்கியம். ஆனால் இன்று நீதித்துறை கட்டமைப்பில் சட்ட ஆட்சியில் தலையிடும் சட்ட ஆட்சியை தமக்கேற்றவாறு பயன்படுத்தும் அரசாங்கம் கீழ்த்தரமான முயற்சியை முன்னெடுக்கிறது. அநீதி இழைக்கப்படும் போது நீதிமன்றத்தை நாடி நீதியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தற்போது நீதி பொறிமுறையின் மீதும் மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. ஊழல் ஒழிப்பு குழுவை அமைத்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு என்ற சட்டவிரோத போலீசை நியமித்தார்கள். சானி அபேசகராவை குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமித்து அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்ற போது பதவியில் இருந்த சானி அபேசகர, ரவி செனவரெட்ன ஆகியோர் கடமையை நிறைவேற்ற தவறினார்கள் என்று விசாரணை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு எதிராக தற்போது எந்தவித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இது முறையற்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டார். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை எதிர்நோக்கியுள்ள மனிதநேய பிரச்சனைகளில் தலையிடுமாறு கோரி அவரது குடும்ப உறுப்பினர்கள் இன்று திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதற்கமைய இலங்கைக்கான திருத்தந்தையின் தூதுரான ஆயரிடம் இந்த கடிதத்தை கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று எடுக்கப்பட்டிருந்தன. உய்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே அங்கு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அதன் பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 16 நாட்கள் நிறைவடைகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேசலையின் குடும்ப உறவினர்கள் திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். சிலையின் விவகாரம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சில பாதிரியார்கள் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளில் கருத்துக்களை வெளியிட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கடிதம் அனுப்பப்படுகிறது. மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி, பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்தார். இலங்கைக்கு சென்றுள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையின் ஏற்றுமதி பங்கில் தனிநாடாக மிக பெரிய பங்கை அமெரிக்கா கொண்டுள்ளதோடு இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த வர்த்தக ஒத்துழைப்பை இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் அதற்காக அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்த பணிகளை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவு செய்வது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை நிலையான அமைதியை நோக்கி நகரும் என்று ஜனாதிபதி இதன் போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை பின்பற்றிய மனிதாபிமான கொள்கையை நினைவூட்டியதோடு பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி அவரிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் சேவை ஏற்றுமதி துறையில் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இந்த துறை மூலம் சுமார் 536 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதோடு வருடாந்தம் 20% வளர்ச்சியும் பதிவாகியுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு கலந்துரையாடலில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் இந்துமினி கொடிகாரா குறிப்பிட்டார். சேவை ஏற்றுமதியில் தொழில்நுட்பத்துறையின் பங்களிப்பு சுமார் 1.7% காணப்படுவதோடு இது தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை விடவும் அதிகமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2030 ஆண்டளவில் ஒட்டுமொத்த சேவைத்துறை வருமானத்தை $5 பில்லியன் உயர்த்துவதே ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் போக்குவரத்து மற்றும் தளபாடத்துறை 1.9% வளர்ச்சியை காட்டியுள்ளது என்றும் கொழும்பு துறைமுகத்தில் கையாளப்படும் கொள்கலன்களின் அளவை 7 பில்லியனிலிருந்து 9 பில்லியனாக அதிகரிக்க முனையங்கள் தரமுயர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இதுவரை பயன்படுத்தப்படாத மின்னணு மின்சார சேவைகள் மற்றும் கடல்சார் சேவைகள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் வழிகாட்டலில் இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுக அதிகார சபை ஊடாக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆம்பாந்தோட்டை திருவோணமலை மையங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஜப்பான் இந்திய பொருளாதார பெருவழியை பயன்படுத்தி உலக சந்தையை அணுகவும் ஏனைய நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் இலங்கை திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 ஆண்டு முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஆரம்பகால சிறுவர் பருவ கல்வி அபிவிருத்தி திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆரம்பகால சிறுவர் பருவ கல்வியானது நாட்டின் பரந்த கல்வி முறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் தற்போது முன்பள்ளி கல்வி முறையானது முறையற்ற ஒரு வடிவத்திலே இயங்கி வருகிறது. இது இன்னமும் உத்தியோர்வ அரசு சேவையாக அங்கீகரிக்கப்படவில்லை. முன்பள்ளி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகளோ அல்லது இந்த துறைசார் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான பிரத்யேக அமைச்சோ தற்போது இல்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த புதிய சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் நிலையான முன்பள்ளி கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய முன்முயற்சியானது இலங்கையின் ஆரம்பகால சிறுவர் கல்வியை முறைப்படுத்தி அதனை தேசிய கல்வி நீரோட்டத்துடன் இணைப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்குகிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றுக்கிடையே கடந்த ஜூன் 18 நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இலங்கையின் டிஜிட்டல் தொலைக்காட்சி சேவையை 2029 உத்தியோகமாக தொடங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவடைந்ததும் புதிய டிஜிட்டல் தொலைக்காட்சி சேவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாடு தழுவிய பிரச்சாரங்களுக்கும் இந்த மேலதிக மானியம் பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஆதரவாக ஒரு தனித்துவமான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டமும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எஞ்சியுள்ள கட்டுமான மற்றும் தொழில்நுட்ப பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துவதற்கு தேவையான நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்துக்கான இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் இன்று முதல் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு தகுதியுடைய 270,025 குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய மொத்தம் 328,71,63,750 ரூபாய் இன்றைய தினம் உரிய பயனாளிகளின் அஸ்வசிம வங்கிக் கணக்குகளில் வெப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் தலத்துவக்குட பகுதியில் உள்ள உடற்புடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி சட்டத்தரணிகள் மற்றும் லங்கா உடற்புடிப்பு சங்கத்தின் பிரதிகள் அடங்கிய குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். பொது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சங்கத்தினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் நடத்தை குறித்து ஒழுங்காற்று விசாரணை நடத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் சந்தனபர்கள் மாத்திரமே என்ற போதிலும் நிலப்படங்கள் மற்றும் காணொலிகள் மூலம் அவர்கள் பொதுவெளியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுசந்த குணவர்த்தன சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின்படி எந்த ஒருவரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை நிரபராதியாகவே கருதப்படுவார்கள். இந்த பெண்களின் முகங்களையும் அடையாளங்களையும் பொதுவெளியில் காட்சிப்படுத்துவது அவர்களை அவமதிக்கும் செயல். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவை வலியுறுத்திய அவர், பெண்களின் உரிமைகளை மீறும் வகையில் காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே செயற்பட்டுள்ளார்களா என்பதை கண்டறியுமாறு காவல்துறையிடமும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதேவேளை அண்மையில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளின் போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கணவன் உயிரிழந்த சில மணி நேரங்களிலே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியும் உயிர் நீத்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. சுயனம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த கணவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது பூத உடலுக்கு அருகில் அமர்ந்து மிகுந்த மனவேதனையுடன் அழுது கொண்டிருந்த மனைவியும் சில மணி நேரங்களே உயிரிழந்து போனார். பாண்டிருப்பு பிரதான வீதியைச் சேர்ந்த 81 வயதுடைய நாகமணி போடி சுந்தரமூர்த்தி மற்றும் 66 வயதுடைய ராஜேஸ்வரி சுந்தரமூர்த்தி ஆகிய தம்பதியரே நேற்று இறந்து போனார்கள். அவர்களது 2 பூத உடல்களும் இன்று ஒன்றாக ஒரே வீட்டில் வைக்கப்பட்டிருந்ததோடு மரண அஞ்சலி பதாகைகளும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பிரதேச மக்கள் பெரும் சோகத்துடன் சென்று அந்த இருவருக்கும் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார்கள். முல்லைத்தீவில் வயலுக்கு காவலுக்கு சென்ற இளைஞன் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு கும்பலமுனியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வயல் காவலுக்கு இட்டிமடு கிராமத்தில் உள்ள வயல் பகுதிக்கு நேற்றிரவு சென்ற வேளையில் இன்றைய தினம் அதிகாலை வயலுக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் அந்த இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். களுத்துறை விசேட குற்றப்பிணைவு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் விசேட குற்றப்பிணைவு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வாகனம் தொடர்பாக விசேட குற்றப்பிணைவு பிரிவு விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வந்துள்ளது. அந்த விசாரணைக்கு அமைவாக நீதிமன்றத்தில் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யாமல் இருப்பதற்காக அந்த போலீஸ் பரிசோதகர் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கோரியுள்ளதான தகவல்கள் வெளியாகியது. சந்தேகபரான போலீஸ் பரிசோதகர் இதற்கு முன்னர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் மீதித்தொகையான 9 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்வதற்காக களத்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமென்தாறு பிரசத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றிலே நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்திருக்கிறார். தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமென்தாறு பிரசத்தைச் சேர்ந்த சிறுமியாவார். இந்த சிறுமி தனது வீட்டுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற நீர் நிறைந்த கிணற்றில் தவறி விழுந்ததாகவும் பின்னர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த வாரம் தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேகநபர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன.
2: இது தொடர்பாக நுவல்டியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர் பல்வேறு யுவதிகளிடம் காதல் உறவை பேணி வெளிநாடுகளுக்கு செல்வதாக கூறி கோடிக்கணக்கில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபரின் மனைவியும் அத்தகைய நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த இருவரும் தற்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அண்மையில் யுவதி ஒருவரின் சடலம் தெல்தனிய நகரில் காரொன்றுக்குள் இருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் இருவர் உயிரிழந்தார்கள். அதன்படி கொக்குவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிச்சியடி கொக்குவில் வீதியில் இடம்பெற்ற பத்தில் நபரொருவர் உயிரிழந்தார். திராமடு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை A9 வீதியில் கிள்நொச்சி நகரில் அமைந்துள்ள வடமாகாண விளையாட்டு வளாகத்துக்கு அருகில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பாதசாரி உயிரிழந்தார். இந்த விபத்தில் பாதசாரி, மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்தவர் ஆகிய மூவரும் படுகாயமடைந்த நிலையில் கிள்நொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வந்த 62 வயதுடைய பாதசாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல்மாகாண வடக்கு குற்றப்பிணைவு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போதே அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பரை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றைய தினம் அயல் வீடுகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒருவர் மற்றவர் மீது கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சப்ருகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
2: நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ருகம வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி, நுவர்லியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யும் என திணைக்களம் கூறியுள்ளது.
7: பிரதானமாக மில்லகந்த அளவீட்டு மையத்தின் நீர்மட்டத்தை ஆராயும்போது அது அனர்த்த மட்டத்திற்கு அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எனினும் அங்கு விரைவான நீர்மட்ட அதிகரிப்பு எதுவும் பதிவாகவில்லை. எனினும் இன்றைய நாளின் வானிலை நிலவரங்களுக்கு அமைய இது ஒரு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்காக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதனால் மில்லகந்தவிற்கு அருகில் உள்ள புலத்சிங்கள பாலிந்துனுவர பிரதேசங்களின் தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. எவ்வாறாயினும் ரத்தினபுரி எல்லக்காவ உள்ளிட்ட ஏனைய அளவீட்டு மையங்களின் நீர்மட்டங்களை ஆராயும் போது இதுவரை எவ்வித விரைவான அதிகரிப்போ அல்லது பாரிய வெள்ள நிலைமையோ அல்லது நடுத்தர அளவிலான வெள்ள நிலைமையோ பதிவாகவில்லை. கழனி கங்கையின் நீர்மட்டத்தில் ஓரளவான அதிகரிப்பு தென்பட்டாலும் அது ஆபத்தான மட்டத்தையோ அல்லது விரைவான அதிகரிப்பையோ காட்டவில்லை. அத்தனக்குழு ஓயாவின் தூடமலைய அளவீட்டு மையத்தின் நீர்மட்டம் அவதான மட்டத்தை அதிகரித்துள்ளது. இதுவரை அது ஒரு சிறிய வெள்ள நிலைமையாக மாறாவிட்டாலும் இன்று நிலவும் மழை வீழ்ச்சியுடனான வானிலையால் கம்பகா அதனை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள் வத்தலை ஜாயல பிரதேசங்களில் சில தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது.
2: கடற்சூழலில் நேரியல் வழங்கல் திணைக்களம் கொழும்பு கடல்சார் தேடல் மீட்பு பணிகளின் ஒருங்கிணைப்பு மையத்துக்கு வழங்கிய தகவலுக்கிணங்கு மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த படகும் மீனவர்களும் மீட்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மீட்பு பிராந்தியத்துக்குள் ஆபத்துக்குள்ளாகும் கடற்பயணிகள் கடற்சூழலாளர்களை மீட்பதற்காக உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47179 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை மொத்தமாக 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
2: அரசு பொறிமுறை இதற்காக விசேடமாக பயன்படுத்தப்படவுள்ளதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே எதிர்வரும் 24, 25 மற்றும் 26 திகதிகளில் 600 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவ பெய்ச்சி காலம் காரணமாக வேகமாக பரவி வரும் டெங்கு அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்தர் ஜாதிச மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமாரநாயக் ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறுகிய கால டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக அரசு நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சுற்றறிக்கைகளை வெளியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முப்படைகளின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் நடவடிக்கைகளை கடுமையானதாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டதுடன் தற்போது பிரதேச மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
8: இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களையும் எங்கள் உயிர்களையும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாப்பது அனைத்து பொதுமக்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த டெங்கு நோயானது டெங்கு வைரஸ் என்ற ஒரு வைரஸினால் தோற்றுவிக்கப்படுகின்றது. எனவே இந்த வைரஸில் 4 வகை வைரஸ்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த டெங்கு காய்ச்சல் சாதாரண டெங்கு வைரஸினால் ஏற்படுகின்ற டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது டெங்கு ஹிமரஜிக் ஃபீவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரத்த போக்கை ஏற்படுத்துகின்ற உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக கூட இருக்கலாம். எனவே தற்பொழுது வரை இந்த வருடத்தில் இலங்கையில் சுமார் 28 அதிகமான உயிராபத்துக்கள் இந்த டெங்கு நோயினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நுழம்புகள் பெருகுகின்ற இடங்களை நீங்கள் இல்லாதொழியுங்கள். உங்களுக்கு காய்ச்சல்கள் ஏற்பட்டால் முறையான வைத்தியரை அணுகி இது தொடர்பாக ஆலோசனைகளை பெற்று சிகிச்சைகள் பெறுவது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது.
0: தொடர்ந்து லபுகம மற்றும் கலடுவாவாவில் இருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 6 முதல் மறுநாள் வியாழக்கிழமை மாலை 6 வரை கலகெதிர கோமகம கொற்றாவ பன்னிப்பிட்டிய பெலன்பத்த மகரகம ஆகிய பகுதிகளுக்கு இந்த நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் ஒரு பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
10: நேரம் சரியாக 2:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:32. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரசில் ஆட்சிப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கின்றது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் புதுடெல்லியில் சந்தித்து பேசியுள்ளார்கள். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றியை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து உரையாற்றினார். அதன்போது இலங்கை தமிழர்களின் நலனுக்காக தாம் முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பல்வேறு வழிகளில் மக்களுக்கு உதவி உள்ளதாகவும் தனது திரைப்படங்கள் வாயிலாக சமூக நீதி குறித்து பேசியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய வழிகாட்டுதல் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு பேரவைத் தலைவர் ஏசிடி பிரபாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜியை நீக்குள்ள அதிருப்தியாளர்கள் கொஸ்டி கட்சியின் புதிய தலைவராக அருப் ராயை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். உத்தவ் கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் துணை முதல்வர் எக்நாத் ஜிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் இணைந்துள்ளார்கள். நீட் ஜோசியை மறுதேர்வு வினைத்தால் கசிந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோவை தேசிய தேர்வு முகமை போலி வீடியோ ஒன்று தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நீட்டுடன் முடிந்ததனால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கியது. டெலிகிராம் செயலி நீட் தேர்வு வினாத்தால் டெலிகிராமில் கசிந்தது தெரியவந்தனால் மறுதேர்வு முடியும் வரை செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டார் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலியானவர்கள் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15 மாணவர்கள் உடல் கருகி பலியானார்கள். 7 பேர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த துயர சம்பவத்தில் பலியான மாணவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி முன்பு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் பல தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 வாரங்களுக்கு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளது. நாட்டின் 8 உள்கட்டமைப்பு துறைகளில் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 0.5% குறைந்துள்ளது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவிலான வளர்ச்சியாகும். அயோத்தி ராமர் கோயிலின் காணிக்கையில் 5,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திருநாட்டில் கோயில் அர்ச்சகரே ஈடுபட்டிருப்பதாகவும் மன்னிக்கவும் இந்த திருட்டில் கோயில் அர்ச்சகரே ஈடுபட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரரும் உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுந்தர் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான மீனாட்சி சுந்தரத்திற்கு நேற்று பாராட்டு விழா இடம்பெற்றது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் தொடருந்து நிலையங்கள் சுற்றி திரியும் திறனாய்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவது குறித்து தமிழக மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிக்கையில் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சர்வதேச விதவைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. 2010ஆம் ஆண்டு முதல் விதவையர் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரித்திருந்தாலும் இதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் பஞ்சாபை சேர்ந்தவரும் பிரித்தானியால் வாழ்ந்தவருமான தொழில் முனைவோர் ராஜ்சுலம் பதா தான். 5 தலைமுறைகளாக லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டன் மேலவையில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 குறைந்து ஒரு சவரன் 1,08,480 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. கிராமுக்கு 40 ரூபா குறைந்து ஒரு கிராம் 13,560 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் அவரது நன்றிகள். பிரிட்டிஷ் பிரதமர் ஹேர் இஸ்மான் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். பிரித்தானியாவின் மன்னர் சார்ஜிடம் நேற்று காலை தனது பதவியை விலகும் முடிவை தெரிவித்ததாக திரு இஸ்மான் சொன்னார். அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தத்திற்கான 2 நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்திற்கான அமெரிக்கா ஈரானிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கட்டார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கனடாவின் மொன்ட்ரியால் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் இறந்தனர். இறந்தவர்களின் காவல்துறை அதிகாரியும் தாக்குதலை நடத்தியவரும் அடங்குவார். இன்னொரு பெண் அதிகாரிக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூதர்கள் வசிக்கும் ஹோட்டேனச் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹாசா மற்றும் அமெரிக்க ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதனால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் குழு ஒன்று எச்சரித்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதி அமைச்சர் பார்க் சுங்கேவுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கத்தாரில் ராஸ் இஸ்லாமான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசடி வெடிப்பில் 13 பேர் இறந்துள்ளார்கள். சுமார் 60 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2,700 கிலோகிராம் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அங்கு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவு சன்ஸ்கிரீன் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தரம்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சீனாவின் ஹினான் மாநிலத்தில் வழிப்போக்கர்களை முட்டிய எருமையை அதிகாரிகள் சுட்டுக் கொண்டுள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றது. தொடரும் விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோதவுள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் விராட் கோலியின் பெயர் இதில் சேர்க்கப்பட்டுள்ள போதிலும் உடற்தகுதி அடிப்படையிலே அவர் ஆட்டங்களில் இடம்பெறுவார் என தெரிய வருகின்றது. நட்சத்திர வீரர் கிலியான் மாப்பே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின் உதவியோடு ஈராக் அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி இறுதி 32 அணிகளுக்கான சுற்றுத்தகுதியை பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட தொடரின் குழு ஜே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல்ஜீரிய அணி 2-1 என்ற கால் கணக்கில் ஜோர்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட தொடரின் குழு 1 பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நோர்வே அணி 3-2 என்ற கால் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஜெர்மனியின் மிராஸ்லோக் க்ரோஸ்கேயின் சாதனையை முறியடித்து லியனல் மெஸ்ஸி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விறுவிறுப்பான போட்டியின் தனது 17வது உலக கிண்ண கோலை பதிவு செய்து அவர் இந்த வரலாற்று சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் மியாமி நகரில் உருகுவே கேப் பெரட் அணிகள் மோதி ஆட்டம் 2-2 கோல் கணக்கில் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கின்றது. 22 நிமிடத்திற்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவெளி கொடுக்கப்படுகின்றது. உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈர்ந்து வருகின்றது. மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்கள் பலரையும் திரும்பி பார்க்க வைக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள சிலைகள் புதிய தோற்றத்தில் காட்சி அளிக்கின்றன. ஒசிட்டோ இஸ்பானிய மொழியில் குட்டி கரடி என்று பொருள். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கு நடுவில் நட்சத்திரமாக மாறியுள்ள பூடல் வகை நாயின் பெயர். அதன் வயது 8. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கான சென்னை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டாமிலோலி டாட் காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382.33 ரூபா, இந்தியாவில் 108.19 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.52 ரூபா, இந்தியாவில் 94.64 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 413.71 ரூபா, இந்தியாவில் 117.05 ரூபா. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 443.15 ரூபா, இந்தியாவில் 125.36 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.14 ரூபா, இந்தியாவில் 66.80 ரூபா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் .com நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யமளித்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகள்.

நேரம் சரியாக 2:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:45 இந்த நேரத்தில் சகோதர அறிவிப்பாளர் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாளாட்டும்

இருவரி நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும் நான்

0: இன்னைக்கு ஒரு புட்டி
1: மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்.
2: மாமிச பிரியர்களின் உட்ட நண்பன் ஆசி பூசகன்.
0: இன்னைக்கு ஒரு புட்டி
2: ஆடு மாடு கோழி காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவைமிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசரி. மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசரி பூசரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இயற்கையே இவள் அழகுக்கு இலக்கணம், இவள் இமை இமைக்கையே.

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனை மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாடி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை உணவுகளோடு உங்களை அழைக்கிறது வர்ஷா உணவகம்.

0: ஹாய் வணக்கம். நான் கலைஞர் மாரிஸ் கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயின் இசையின் தலாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: உருகி உருகி போனதடி
2: உன்னை பார்த்த பின்புதான் தெரிந்து கொண்டேன், மலர்ந்தால் உன் முகத்தைப் போல் மலர வேண்டும், பேசினால் உன்

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

0: இருந்தா உங்க ராக் ஸ்டார் கமலேஷ் ஆர்ஜே விஜயின் இசையும் தாளாட்டு நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் கேளுங்க, சூப்பரா இருக்கு பாட்டு, நான் கேட்டுட்டு இருக்கேன், செம்மையா இருக்கு, நீங்களும் கேளுங்க. ஓகே பாய்.
1: கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலியில் இசையும் தாளாட்டம். அடைமலையாய் கொட்டுகிறது உன் நினைவு துளிகள், ஆட்டாட்டு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டே நீந்தவும் முடியவில்லை.

0: அழைக்கிறது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சியில அரைக்காம அமில் அரைச்சுமா. கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: தேவி மகால் உங்கள் பேச்சில் உங்கள் மூச்சில்.

அடி அழகின் ஓவியமே, அடிமனதில் நுழைந்து என்னை அணு அணுவாய் என்னை அசைப்பது ஏன்? என் இதயத்தில் நடந்த போரில் ஆயுதம் இல்லாமல் என்னை வென்றுவிட்டாய். நானும் கைதாகிவிட்டேன். உன் இதயத்தில் எந்த அறையில் என்னை பூட்டி வைப்பாய் என்று அறியாமலே

நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ. ஜே. விஜி.

ராம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 38 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:16 ஆகிய ராச்சியத்தில் 2:16. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் தொடர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களின் பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோசரி குருராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: விருப்பம் ராஜா, நான் தீய ஆத்தினம் ஆவி கொதிச்சு பறந்தது ஒரு படத்துல பறந்த போல நீவும் கொதிச்சு பறந்தது ஆவி. அப்ப நீ எனக்கு இந்த ஆவி பறக்கும் டீக்கடை என்ற பாட்டு வந்துச்சு நினைவில்.
0: என்ன பாட்டு கேக்குறீங்க? ஒரு ஒரு ஒரு முசுப்பாத்தி பாட்டுல கேக்குறீங்க?
1: அது நல்லது, வேற ஒன்றும் கூடாத விஷயம் இல்லையே. அதுல
0: நீ பறக்குது ஆவி பறக்குது, டீ ஆத்துனா ஆவி பறக்கும் தானே?
1: பாட்டு ஆவி பறக்குதா முருகன் படம்
0: எனக்கு தெரியாதம்மா.
1: உங்களுக்கு தெரியாது, என்ன இருக்குது?
0: ஆவி பறக்குது டீக்கடை,
1: ரஜினி முருகன் படம். அது பேடி பிடிச்சு எடுத்து வச்சுட்டேனே உங்களை கஷ்டப்படுத்தாமல்.
0: எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல, பாடல் கேட்டா ஒரு மனசருக்கு ஒரு நெஞ்சில ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுற பாடல தான் எழுதணும். அந்த பாடல்
1: தான்
0: கேட்கணும். மக்களுக்கு என்ன சொல்லுவோம் இந்த பாட்டுல? அப்ப நீங்களும் ஒரு காமெடி
1: தான்
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது கேட்டு மழங்க.
1: நன்றி.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து சுவிஸிலிருந்து ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரமேஷ். நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க ரமேஷ்? சாப்பிட்டீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கணும். இல்லையா, பெருசா பசி இல்லையாண்ணா. சரியான ஏழாம இருக்கிறேன்னா வேர்ப்பதான் எனக்கு சரியான பிரச்சனையா இருக்கு.
1: பிரச்சனையா இருக்கு, வேர்க்குது, எல்லாருக்கும் வேர்க்குது, அதனால சாப்பிடாது.
2: எனக்கு எனக்கு அதிகமாகுது, எனக்கு அதிகமான அளவில் வேர்ப்பை கூட. எனவே என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தண்ணி தான் தனியே சாப்பாடா இருக்குது, இது வர ஒரு எதுவும் இல்லை.
1: இல்லை அப்படியே சாப்பிடுங்க, ஒரு உடம்பு பழுதா போயிடும்.
2: இல்லை கவனம், அதுல என்ன கவனமா இருப்பேன்.
1: உங்களுடைய ஆர்வத்துக்கு என்ன பாடலுக்கு என்ன பாடலை கேட்க போறீங்க?
2: வசந்த மாளிகை திரைப்படத்தில இருந்து ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்.
1: கிண்ணத்தை ஏந்துகிறேன் என்ற பாடல் கேக்குறீங்க? இந்த
2: டி எம் சௌந்தரராஜனுடைய குரலை இருக்கணும்.
1: ஆமாம், அவருடைய குரலும், கண்ணதாசனுடைய கவிதை மலை, கே வி மகாதவனுடைய இசை, சிவாஜியினுடைய அட்டகாசமான நடிப்பு, கண்ணதாசனுடைய கவிதை என்றால் அட்டகாசமாக. சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை இன்ப சக்கரம் சுத்துதடா, சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை இன்ப சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. இந்த சட்டங்கள் தானே இப்போ சில விஷயங்களை கட்டுப்படுத்துறது.
2: கண்டிப்பா,
1: அப்ப கண்ணதாசன் அப்படி சுதந்திரமா இருக்கிற சட்டங்கள் தர்மங்கள் எதுவும் இல்லை இன்ப சக்கரம் சுத்துதடா, அந்த சக்கரத்தில் நான் சக்கரவர்த்தியடா என்று போட்டு எடுக்கோ. உடம்ப நிமித்தி காட்டுவே ஆசையா இருக்கும் அப்படி பாக்கேக்க.
2: நல்லதுண்ணா,
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வருகின்றது.
2: நன்றி.
1: அவர் ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து அவர் கேட்ட பாடல் அட்டகாசமாக வானலையில் பலம் பெறுகின்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை ரமேஷ் அவர்கள் சுவிஸிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். ரமேஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன் புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நல்லா இருக்கும்.
1: எப்படி வெதர் எப்படி ராஜா? நாங்கள்
0: இங்க சரியான குளிர்
1: சரியான வெயில் வந்தா குளிர் போடுவாங்க வீடுகளுக்கு. அப்ப அந்த எட்டு வீட்டுக்கும் அந்த சுரண்டனுக்கும் அந்த உள்ளுக்கு இதுக்குள்ள இதுக்கெல்லாம் தெரியாது, வீட்டுக்குள்ள தெரியாது, வெளியே போகத்தான் தெரியும்.
0: அப்படியா?
1: அப்படி ஒரு இதை போட்டிருக்காங்களே அந்த வீடு கட்டைக்கிலே அவன் மேல ஒரு பெரிய இது வந்து வச்சிருக்கான். அந்த குளிராத நேரம் இதுல வெக்கா நேரம் வந்து அப்படியே வந்து இந்த குளிர் வந்து இது யார் யார் வந்து வேலை செய்யும்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டா? சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டீங்க?
1: அது 12:30 சாப்பிட்டாச்சு.
0: 12:30
1: 12:30 இவ ஆறு அம்பாளுக்கு இது இது விட்டு அந்த மலைக்கு தானே. அப்ப அந்த சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டாச்சு.
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: நான் பாடல்கள் திரைப்படம் வந்து கடல் மீன்கள். பாடல் வந்து தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம். அது அந்த பாடல் கேட்கிற விரும்புறேன் ராஜா.
0: எப்பயாவது தள்ளாடி இருக்கா மேகம்?
1: தள்ளாடு மேகம் கொண்டா தள்ளாடும்
0: தானே என்று தெரியலையே.
1: அது யாரு யாரு எழுத பாடல் ராஜா?
0: எங்க கண்ணதாசன் குட்டி
1: அவர் தான்.
0: அப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன அப்படியும் இருக்கும்.
1: என்ன
0: தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதும் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதும் இல்லை, தவறையும் பானம் மண்ணில் விழுவதும் இல்லை.
1: விழுவதும் இல்லை
0: அப்படி எழுதினவர். தவறு எந்த ஒரு தவறும் செய்கிறவன் துணிஞ்சவன் பயப்படுற இல்லையா? அப்ப உங்களுக்கான பாடலை தருகின்றோம். சவரும் கேட்டு மழுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை புங்கே ஒரு ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கிறோம் ஐயா. அப்படி இருக்கிறார்
1: ஐயா, நலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
0: நன்றி. சுகமா சுகம் சொல்லுங்க. நன்றி. வழியா சாப்பிட்டீதா அன்னைக்கு?
1: ஓ, நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்றோம்.
0: எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? என்ன பாட்டமாக கேக்குறீங்க?
1: எனக்கு வந்து பத்ரகாளியில இருந்து.
0: பத்ரகாளி?
1: ஓ. கண்ணனொரு கை குழந்தை.
0: கண்ணனொரு கை குழந்தை என்ற பாடல், வாலிக்குட்டியின் பாட்டு. ஓகே. இளையராஜா அவனுடைய ரெண்டாவது படமும் இன்னும் இசையம். ரெண்டாவது இல்லை, அச்சானி பத்ரகாளி, அதுக்கிடையில் இன்னொரு பாடல் வாலி எழுதின பாட்டு. மூன்றாவது நாலாவது பாட்டாக படமாக இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கான ஆசையான பாடலை தருகின்றேன். கேட்டு மாடுங்கள். நன்றி.
1: நன்றி.

நேரம் சரியாக 3:43 ஐக்கியராஜ்யத்தில் 2:43 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழ்மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: இன்று விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் புள்ள?
1: சோடிக்கிளி இங்கே பக்கத்திலே.
0: சோடிக்கிளி இல்லையம்மா, ஜோடிக்கிளி. ஜோடி ஜோடி ஜோடி
1: இங்கே பக்கத்திலே, சொந்த கிளி இப்போ வெட்கத்திலே.
0: ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அது படிக்காதவன் திரையில் என்று நினைக்கின்றேன். அப்படியா இல்லையா? அல்லது
1: படம் பார்க்க
0: டைம் கிடைக்கல, பாட கேளுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் மேரி மெக்டலின் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

பரிசு லாட்சிகளில் ரூயிக்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: ஒலித்த பாடலை தவறுதலாக மாறுதலாக ஒளிபரப்பியிட்டோம். இந்த பட பாடல் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் ராஜாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜா. நல்லா இருக்கிறோம். நீங்கள் ராஜா? சத்யா, அப்படி இருக்கிறீர்கள்?
1: மருந்து சாப்பிட்டீங்களா?
0: எல்லோரும் நல்லா சாப்பிடட்டும்.
1: எல்லாம் முடிஞ்சது. என்னென்ன?
0: எல்லாம் முடிஞ்சது.
1: என்ன சகலாவளி வந்தோவா? நான் வந்து எங்களோட புங்கை ராஜா அந்த இதோட நான் வானொலியை போட்டிருந்தேன்.
0: தாயம்மா வந்துட்டா? தாயம்மா வந்துட்டா?
1: தாயம்மா வந்துட்டா. அவ வந்து என்ன சொல்றது,
0: என்ன பாடல் ராஜா? என்ன ஒருவர் நிக்கிறார் பாவம்?
1: இச்சம் என்பது மடமேடா அந்த படத்தை பாட்டை கேட்கிறேன்னா, அந்த பாடல் எங்கள் இந்திரனுக்கு முன்னாலே இருக்கான். நான் படிக்கும் பொழுது அந்த தமிழரின் உடமையாடாண்டு நான் படிச்சிருந்தேன். ஒரு ஒரு செல்ல மாத்தி ஒரு மனதில் ஒரு ஆசை, அதால படிச்சிருந்தேன். நன்றி அண்ணா, அந்த பாடலை பாருங்க, கேட்போம். சிறப்பா
0: நன்றி. நன்றி சகோதரம், உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது.
1: நன்றி. வாழ்க வளமுடன்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். மணித்தியால செய்திகள். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் ஜென் மேலதிக மானியத்தை வழங்கியுள்ளது. 2026 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு ஆஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. கொழும்பின் புறநகர் தலபத்து கொண்ட பகுதியில் உள்ள உடற் பிடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறை நடத்திய சோதனையின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. கணவன் உயிரிழந்த சில மணியை நேரங்களிலேயே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியை உயிரிழந்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவில் வயலுக்கும் காவலுக்கு சென்ற இளைஞன் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. களத்துறை விசேட குற்ற புலனாய்வு பிரிவின் போலீசில் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமன்டாறு பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நேற்று மாலை விழுந்த சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. கடந்த வாரம் தெல்தீனியா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்த பல்வேறு தகவல்களை வெளியாகியுள்ளது. நாட்டின் 20 பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் 1 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார். சட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் 3,53,300 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது. இந்தியா சீனா உறவு சீராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ஜான் பாண்டியன் நேற்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு விதித்த தற்காலிக தடை நேற்றுடன் முடிந்ததனால் இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கியது. டெலிகிராம் செயலி நீட் தேர்வு வினாத்தால் டெலிகிராமில் கசிந்தது தெரியவந்ததனால் மறுதேர்வு முடியும் வரை செயலி தடை விதித்திருந்தார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனிய வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்துள்ளார்கள். குருகிராமில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு அமலாக்க நடவடிக்கையில் 2.36 லட்சம் மதிப்பிலான 107 நிலுவை அபராதங்கள் கொண்ட இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். உலக செய்திகள். பிரிட்டிஷ் பிரதமர் கேஎஸ் இஸ்மார்ட் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். பிரித்தானிய மன்னரின் சார்ஸிடம் நேற்று காலை தனது பதவி விலகும் முடிவை தெரிவித்ததாக இஸ்மார்ட் தெரிவித்துள்ளார். ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கனடாவின் மொன்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் இறந்தனர். இறந்தவர்களில் காவல்துறை அதிகாரியும் தாக்குதலை நடத்தியவரும் அடங்குவார்கள். ஹாசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயற்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதனால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிக அளவு ஷன்க்ரீன் பயன்படுத்திய சீன பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அல்ஜீரியா அணி 10-1 கால் கணக்கில் ஜோர்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஐ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் நோர்வே அணி 3-2 கால் கணக்கில் செனகல் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஜெர்மனியின் மிரோஸ்லாவ் க்ளோவியோவின் சாதனையை முறியடித்து லியோனல் மெஸ்ஸி
புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்காவின் மியாமி நகரில் உருகுவே ஹெப்பர்ட் அணியின் போதிய ஆட்டம் 2-2 கோல் கணக்கில் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கின்றது. 22 நிமிடத்திற்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்படுகின்றது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகள் ஆட்டம் கவனத்தை ஈர்ந்து வருகின்றது. மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்கள் பலரையும் திரும்பி பார்க்க வைக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamil.com இணையதளம். இலங்கை இந்திய உலக செய்திகளையும் மற்றும் எமது வானொலியினுடைய மறு ஒலிபரப்பையும் வானொலியுடைய நிகழ்ச்சிகளையும் tatamil.com கேட்கலாம். அத்தோடு அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382.33 இந்தியாவில் 108.19 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.52 இந்தியாவில் 94.64 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 413.71 இந்தியாவில் 117.05 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.15 இந்தியாவில் 125.36 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.14 இந்தியாவில் 66.80 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டிருக்கிறார். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியப்பில் அமைந்திருக்கும் பிடி கிருஷ்ணகரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு கறி இருக்கு.
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: Vicky Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: நேரம் சரியாக 4:08 ஐக்கியராட்சியத்தில் 3:08 இந்த நேரத்தில் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் எமது மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள்.

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள் இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: பல உறவுகள் உங்கள் தேவைக்காக மட்டுமே நீடிக்கின்றன. தொலைபேசியை ஒரு வாரம் அணைத்து அதாவது ஓஃப் வைத்து பாருங்கள். இருக்கும் உறவுகளில் பாதி அங்கேயே முடிந்துவிடும். பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் ஒரு வருடம் மறந்துதான் பாருங்களேன், மீதமுள்ள உறவுகளில் கால்வாசி முடிந்துவிடும். யாராவது கடன் கேட்கும் போதோ அல்லது சுற்றுலா போவோம் குடிப்போம் என்று கூப்பிடும் போதோ முடியாது என்று சொல்லி பாருங்கள். மற்ற உறவுகளில் இன்னும் கொஞ்சம் குறைந்துவிடும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு எதுவும் இல்லாதவனாய் நிராதரவாய் நின்று பாருங்கள். கடைசியாக எஞ்சியிருக்கும் உறவுகளும் முடிந்துவிடும். இவை அனைத்துக்கு பிறகும் உங்களை பற்றி விசாரித்து உங்கள் தோளில் கை போட்டு ஆறுதலாய் நிற்க ஒருவன் மிஞ்சுவான் என்றால் அவைதான் உண்மையான உறவுகள். துரதிருஷ்ட வசமாக நம்மிடம் உள்ள பெரும்பாலானவை தேவைகளின் அடிப்படையில் அமைந்த வெறும் வியாபார பரிமாற்றங்கள் மட்டுமே. நாம் தான் அவற்றுக்கு பாசம் நட்பு என்று பெரிய பெரிய அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெரும்பாலான தொடர்புகள் முற்றிலும் உங்கள் தேவையை மட்டுமே சார்ந்து வாழும் வெறும் கொடுக்கல் வாங்கல்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் அதுதான் கசப்பான உண்மை. சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். மன வேதனைக்கு தீர்வு தற்கொலை அல்ல. ஒரு நிமிட வேதனை ஒரு ஆயுள் இழப்பு ஆகிவிடக் கூடாது. இன்றைய சமூகத்தில் காதல், திருமணம், நம்பிக்கை, துரோகம் போன்ற உறவு பிரச்சனைகள் பலரின் மனநிலையையும் ஆழமாக பாதிக்கின்றன. வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கும் பலர் உள்ளுக்குள் அமைதியாக உடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உறவில் நம்பிக்கை உடைதல் என்பது சாதாரண விடயமல்ல. அது ஒருவரின் மனதையும் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையையும் சிதைக்கக்கூடும். அந்த நேரத்தில் என்னால் இனி வாழ முடியாது என்ற எண்ணம் வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மனிதரின் துரோகம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. வலி இருக்கும், கண்ணீர் வரும், தனிமை தோன்றும். ஆனால் இவை அனைத்தும் கடந்து போகக்கூடிய உணர்வுகள். உயிர் மட்டும் திரும்பி வராது. மன அழுத்தத்தில் இருக்கும் போது செய்ய வேண்டியவை தனியாக அமைதியாக வேதனைப்பட வேண்டாம். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசுங்கள். அழுவது பலவீனமல்ல, உளவியல் ஆலோசனை பெறுவது தவறல்ல. நான் முக்கியமற்றவன், முக்கியமற்றவள் என்ற எண்ணத்தை நம்பாதீர்கள். பல நேரங்களில் ஒரு அன்பான உரையாடல், ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்ற உணர்வு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். குடும்பங்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக ஒருவர் திடீரென அமைதியாகி விடுதல், அதிகமாக அழுதல், தனிமையை தேடுதல், எனக்கு யாரும் தேவையில்லையே என்று பேசுதல் போன்றவை மன அழுத்தத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம். அவர்களை குறை சொல்லாமல் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். துரோகம் சில நிமிட சந்தோஷம் தரலாம். ஆனால் அதன் காயம் ஒருவரின் மனதில் ஆயுள் முழுவதும் நீடிக்கலாம். அதனால் உறவுகளில் அன்பையும் உண்மையையும் மரியாதையாக காப்பாற்றுதல் முக்கியமானது. எந்த பிரச்சனையும் உயிரை விட பெரியதல்ல. உங்கள் சிந்தனைக்கும் ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
2: ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஒரு புரட்சிகரமான மருத்துவ முன்னேற்றம் சில வகை புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறையை மாற்றியமைத்து வருகின்றது. MRI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிகளை உரிய வைத்து அளிக்கும் ஒரு புதிய முறையை நோயாளிகள் இப்போது அணுக முடிகின்றது. இது பாரம்பரிய சிகிச்சை முறைகளுக்கு ஒரு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும் மாற்று வழியாக அமைகின்றது. பெரிய அறுவை சிகிச்சைக்கு பதிலாக இந்த முறையானது புற்றுநோய் செல்களை அகற்ற துல்லியமான படமெடுத்தல் மற்றும் இலக்கு வைத்து உரிய வைத்தல் ஆகியவற்றை சார்ந்துள்ளது. இந்த செயல்முறையானது அசௌகரியத்தையும் குணமடையும் நேரத்தையும் குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பல நோயாளிகள் அதே நாளில் வீடு திரும்ப முடிகின்றது. இது அதி நவீன படமெடுத்தல் தொழில்நுட்பத்தை புதுமையான சிகிச்சையுடன் இணைத்து நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த சிகிச்சைகளை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றது. இது எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் பொருத்தமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்றாலும் நவீன மருத்துவம் எவ்வாறு குறைவான இடையூறுகளை ஏற்படுத்தி அதிக செயல்திறன் மிக்கதாக மாறி வருகின்றது என்பதை இந்த அணுகுமுறை எடுத்துக்காட்டுகின்றது. தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுவதால் இது போன்ற சிகிச்சைகள் எதிர்பார்ப்புகளை மாற்றியமைக்கக்கூடும். ஒரு காலத்தில் சிக்கலான வலி மிகுந்த அனுபவமாக இருந்ததை நோயாளிகளுக்கு விரைவான மற்றும் மிகவும் எளிதாக கையாளக்கூடிய ஒரு செயல்முறையாக இது மாற்றும். மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றம் மனித குலத்துக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றது.
0: வசனிக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பல விதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
2: அடிக்கடி தலைவலியா? மூளைக்கட்டியின் ஆரம்ப அறிகுறிகள் இவைதான். மூளைக்கட்டியை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது சிகிச்சை வெற்றிக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. சில நேரங்களில் சாதாரண உடல்நல குறைபாடுகளாக தோன்றும் அறிகுறிகளே மூளைக்கட்டியின் எச்சரிக்கை சைகைகளாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். நரம்பியல் நிபுணர்களின் விளக்கத்தின்படி தொடர்ந்து ஏற்படும் தலைவலி, நினைவாற்றல் குறைபாடு, நடத்தை மாற்றங்கள் மற்றும் பார்வை சிக்கல்கள் போன்றவை கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிகுறிகளாகும். அடிக்கடி தலைவலி ஏற்படுவது மட்டுமே மூளைக்கட்டியின் அறிகுறி அல்ல. ஆனால் முன்பை விட அதிகமாக தலைவலி தோன்றுதல், காலையில் கடுமையாக இருப்பது அல்லது நாளுக்கு நாள் மோசமடைவது போன்ற நிலைகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுவது அவசியம். அன்றாட செயல்களை மறப்பது, கவனம் செலுத்த முடியாமை, முடிவெடுப்பதில் சிரமம் போன்றவை சில நேரங்களில் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் அழுத்தத்தின் விளைவாக இருக்கலாம். திடீர் கோபம், எரிச்சல், தனிமையை விரும்புதல் அல்லது வழக்கத்துக்கு மாறான நடத்தை மாற்றங்கள் போன்றவையும் மூளைக்கட்டியின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கக்கூடும். தெளிவற்ற பார்வை, இரட்டை தோற்றம் அல்லது காரணமின்றி பார்வை மங்குதல் போன்றவை கண் பிரச்சனை மட்டுமல்லாமல் மூளை தொடர்பான பாதிப்புகளின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம். கை அல்லது காலில் திடீர் பலவீனம், உணர்வின்மை, பொருட்களை பிடிக்க சிரமம் போன்றவை நரம்பியல் பாதிப்பை குறிக்கக்கூடும். நடக்கும் போது தடுக்கி விழுதல், படிக்கட்டுகளில் ஏறுவதில் சிரமம் அல்லது அடிக்கடி சமநிலை இழப்பது போன்ற அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாவது மேற்கண்ட அறிகுறிகள் இருப்பதால் மட்டுமே ஒருவருக்கு மூளை கட்டி உள்ளது என்று அர்த்தமல்ல. இருப்பினும் அறிகுறிகள் நீடித்தால் அல்லது மோசமடைந்தால் தாமதிக்காமல் நரம்பியல் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம்.
0: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: எதிரில் எதிரிகள் இல்லை என்று நினைத்து இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நான் பெற்றவள் பாதுகாத்து அரவணைப்பால் பயமின்றி வாழ்ந்திடலாம் என பூமிக்கு வந்தேன். ஆனால் படுபாதகியாக மாறி தன் சுகத்துக்காக பெற்ற என்னை துடி துடிக்க வைத்து கொண்டுவிட்டனர். ஐயோ, நெஞ்சம் பதறுகின்றது. பச்சை பாலக நிரப்பு வந்து எம்மை உயிரோடு கொள்கின்றது. தங்கமே, நிம்மதியாக உறங்கப்பு. தூக்கமில்லாத எத்தனை இரவுகள் துடித்திருப்பாய் தங்கமே, நீ உறங்கு. அந்த ஈன பிறப்புகளுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சி.

எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் எஸ் பி வி பாடி வெளிவந்த ஆயிரம் நிலவேவா பாடல் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது. பாடல் ரிலீஸ் ஆன சமயத்தில் மெட்ரோக்களை விட இந்த பாடலை அதிகமாக கேட்டு ரசித்து பாராட்டியவர் சுவாமி கணேசன் தானா. நடிகர் பிரபுவின் வீடியோ பேட்டியொன்றை பார்த்தபோது அதில் எஸ் பி வி பற்றி சுவாரஸ்யமான நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் பிரபு. அடிமை பெண் படம் வந்த சமயத்தில் சுவாகியும் பிரபுவும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பிரபு ஆடியோ பிளேயரை ஓட விட்டிருக்கின்றார். ஆயிரம் நிலவேவா பாடல் ஒலித்திருக்கின்றது. பாடலை கேட்க கேட்க சுவாகியின் முகம் ஆச்சரியத்தால் மலர்ந்தது. பக்கத்தில் இருந்த பிரபு இதை பார்த்துக் கொண்டே இருந்திருக்கின்றார். பாடல் முடிந்ததும் சுவாகி பிரபுவிடம், பிரபு இன்னொரு தடவை அந்த பாட்டை போடு, மறுபடியும் பாடல். கண்களை மூடி தலையை ஆட்டி ரசித்துக் கொண்டிருக்கின்றார் சுவாகி. பாட்டு முடிந்தது. பிரபு, என்னப்பா இன்னும் ஒரு தடவை அதை பிளே பண்ணு. மீண்டும் மீண்டும் மீண்டும் பிரபு அந்த பேட்டியில் சிரித்துக் கொண்டே சொல்கின்றார். மொத்தம் 50 தடவைக்கு மேலே ஆயிரம் நிலவேவா பாடலை ரசித்து கேட்டார் அப்பா. அதுக்கு பிரபு என்னிடம் கேட்டார், இந்த பாட்டை பாடியது யாருப்பா? பிரபு சொல்லியிருக்கிறார், புதுசாக எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ற ஒருத்தர் வந்திருக்கார், அவர் தான் இதை பாடியிருக்கிறார். சுவாகி தலையை மேலும் கீழும் அசைத்துக் கொண்டே, பிரபு என்னோட அடுத்த படத்துல இந்த பையனை பாட வைக்க வேண்டும், எம்எஸ்பியிடம் இது விஷயமாக உடனே பேச வேண்டும். அப்படித்தான் சுவாகிக்கு புட்டு வைத்த முகமோ பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுமதியின் சுந்தரி திரைப்படத்தில். இந்த செய்தியை அந்த பேட்டியில் சொன்ன பிரபு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். எஸ்பிபி அண்ணனை பொறுத்தவரை நிறைவான குணங்கள் நிறைய அவர்களிடம் உண்டு. பல தடவை நான் அதை பார்த்திருக்கின்றேன். அவரை பாராட்டி நான் ஏதாவது பேச ஆரம்பித்தால் என்னை தடுத்து நிறுத்திவிட்டு அவர் பக்கத்தில் இருப்பவர்களிடம் என்னை பாராட்டி இப்படி பேச ஆரம்பிப்பார் எஸ்பிபி அண்ணன். பிரபுவோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவென்று சொல்வதம்மா பாட்டை ராஜகுமாரன் படத்துக்காக நான் பாடியிருந்தேன். அந்த பாட்டுக்கு பிரமாதமான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தார் பிரபு. அதனாலதான் அந்த பாட்டு ஹிட் ஆயிற்று என்று சொல்வாராம் எஸ் பி பி பாலசுப்ரமணியம். இதை கேட்டவுடனே நிகழ்ந்து போய் பேச்சு வராமல் நிற்பாராம் பிரபு. அதுக்குள் எஸ் பி பி பக்கத்தில் இருப்பவர்களை நோக்கி, டியூட் படம் பாத்தீங்களா, அதுல பிரபு சக்ஸபோன் வாசிக்கிற அழகிருக்கே பியூட்டிஃபுல். இதை உண்மையாகவே கண்களை மூடி மெய்மறந்து சொல்வாராம் எஸ் பி பி. இதையெல்லாம் அந்த பேட்டியில் சொன்ன பிரபு நெகிழ்ந்து போய் இப்படி சொல்கின்றார், நாமும் கவனிக்காத மற்றவர்களும் நம்மிடம் சொல்லாத எத்தனையோ சின்ன சின்ன நுணுக்கமான விடயங்களை எல்லாம் பெரிதாக பாராட்டுவார் எஸ் பி பி பாலசுப்ரமணியம். அதனால் தான் எல்லோரும் அவரை இன்னமும் அவரை மனதில் வைத்துக் கொண்டாடுகிறார்கள். இப்படி சொல்லி அந்த பேட்டியை நிறைவு செய்தார் பிரபு. இதில் மிகப்பெரிய பாடம் ஒன்று ஒளிந்திருக்கின்றது. மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல விடயங்களை நாம் தேட ஆரம்பித்தால் நெகட்டிவான விடயங்களை பற்றி நினைக்க கூட நமக்கு நேரம் இருக்காது. எஸ்பிபி நல்ல நல்ல பாடல்களை மட்டும் தந்துவிட்டு போகவில்லை, நல்ல நல்ல பாடங்களையும் கூட நமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார். இதோ அவர் பாடிய பொட்டு வைத்த முகமோ அந்த பாடலை கேட்போம்.

0: தாம் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: மணிமேகலை. கோவலன் கொலையுண்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஆடலரசி மாதவி தன் உலகியல் வாழ்க்கையை துறந்து பௌத்த மதத்தை ஏற்றாள். தன் மகள் மணிமேகலையையும் கணிகையர் குல ஒழுக்கத்தில் வளர்த்தாமல் ஒரு பௌத்த துறவியாகவே வளர்த்தாள். மணிமேகலை வளர்ந்து பேரழகியாக திகழ்ந்தாள். சோழ நாட்டு இளவரசனான உதயகுமரன் மணிமேகலையின் அழகில் மயங்கி அவளை தீவிரமாக காதலித்து பின்தொடர்ந்தான். உலக இன்பங்களை வெறுத்த மணிமேகலை அவனிடமிருந்து தப்பிக்க நினைத்தாள். மணிமேகலையை காக்க எண்ணிய மணிமேகலா தெய்வம் அவளது குல தெய்வம் அவளை உறங்க வைத்து வான்வழியாக கடத்தி சென்று மணி பல்லவ தீவில் சேர்த்தது. அங்கு விழித்தெழுந்த மணிமேகலை தன் முற்புறவி வரலாற்றை அதாவது பூர்வ ஜென்மத்தை அறிந்து கொண்டார். அத்தீவில் இருந்த கோமுகி பொய்கையின் நீரின் மேல் வைகாசி மாத முழு நிலவு நாளில் அமுத சுரவி என்னும் அற்புத பாத்திரம் தோன்றி மணிமேகலையின் கைகளில் வந்தது. அந்த பாத்திரத்தில் இடம் உணவு ஒருபோதும் தீராது, அதை கொண்டு எத்தனை பேரின் பசியையும் போக்க முடியும் என்ற உன்னத வரத்தை பெற்றாள் அவள். பாத்திரத்தை பெற்ற மணிமேகலை மீண்டும் பூம்புகார் நகருக்கு திரும்பினாள். பௌத்த மத வழக்கப்படி அமுத சுரவியில் முதல் உணவை பெற கற்பில் சிறந்தவளான ஆதிரை என்பவளது இல்லத்துக்கு சென்று பிச்சையேற்றாள். ஆதிரையிட்ட முதல் எண்ணத்தை கொண்டு மணிமேகலை ஏழை எளியவர்கள், பசியால் வாடியவர்கள், நோயாளிகளின அனைவருக்கும் பசிப்பு நீ தீர உணவு வழங்கினாள். பூம்புகாரிலும் இளவரசன் உதயகுமரன் அவளை தொடர்ந்து வந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க மணிமேகலை தன் மந்திர வித்தியால் காய சண்டிகை என்ற வித்யாதர பெண்ணின் உருவத்தை எடுத்தாள். ஆனால் உண்மையை உணர்ந்த உதயகுமரன் நள்ளிரவில் மணிமேகலை தங்கியிருந்த அம்பலத்துக்கு வந்தான். இதை கண்ட காய சண்டிகையின் உண்மையான கணவன் காஞ்சனன் என்பவன் இளவரசன் தன் மனைவியை தான் பின்தொடர்கின்றான் என தவறாக புரிந்து கொண்டு ஆத்திரத்தில் உதயகுமரனை வாளால் வெட்டி கொன்றான். இளவரசனின் மரணத்துக்கு மணிமேகலையே காரணம் என்று சோழ மன்னன் அவளை சிறையில் அடைத்தான். ஆனால் அவளது தூய்மையையும் அமுத சுரபியின் மகிமையையும் உணர்ந்த அரசனும் அரசியும் அவளை விடுவித்து மன்னிப்பு கேட்டார்கள். மணிமேகலை மன்னனிடம் வேண்டி சோழ நாட்டின் கொடும் சிறைச்சாலையை ஏழைகளுக்கு உணவளிக்கும் அறச்சாலையாக மாற்றினான். அதன்பின் மணிமேகலை பஞ்சி மற்றும் காஞ்சி நகரங்களுக்கு சென்று பல்வேறு சமய தலைவர்களிடம் தத்துவவாதங்களை செய்து வென்றாள். இறுதியாக பௌத்த துறவி அரவண அடிகளிடம் பௌத்த தர்ம உபதேசங்களை கேட்டு பெற்று தன் பசிப்பிடி போக்கும் அறப்பணிகளை தொடர்ந்து பிறவி தலையில் இருந்து விடுபட காஞ்சிபுரத்தில் இறுதி தவத்தை

0: கற்றலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க.

0: சிறுகதையாக மலர்கின்றது. துர்கா தாண்டவம் எழுதியவர் ஆசி கந்தராஜா. சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது நைல் நதி. வெசோங்கா அதிலே குளித்துக் கொண்டிருந்தான். அந்த குளிப்பு திருப்தி தருவது. கடந்த சில நாட்களாக அவனுக்கு தண்ணீரே ஒரு வகை வெறுப்பு. அந்த வெறுப்பு மற்றவர்கள் மீது பற்றி படர்வதாகவும் தோன்றுகின்றது. நதியில் நீச்சல் வாழ்க்கையில் எதில் நீச்சலா? வெசோங்கா பாரத சீக்கிரம் வந்துடு, அதை நிறைய பிணைத்து குழம்பாதே என்று எலிசபெத் குரல் கொடுத்தாள். அவள் இவனின் தாய். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலே பொது மொழியாக பயிலப்படும் சொஹீலி பேசினான். தொழில் முறையாக இந்த மொழியில் பேச துவங்கி அதுவே வீட்டு மொழியும் ஆகிவிட்டது. மசாய் இனத்தைச் சேர்ந்தவள் என்கின்ற அடையாளம் மெல்ல மெல்ல விலகுகின்றது. மகன் படும் வேதனைகளை எலிசபெத் நன்கு அறிவாள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள சர்வாதிகாரியாக நடந்து கொள்ளும் அந்த கிழவனை எதிர்த்து அவளால் என்ன செய்ய முடியும்? தாயின் குரலுக்கு மதிப்பு கொடுப்பவன் போல இறுதியாக ஒரு தடவை நதியிலே முங்கி எழுந்து கற்பாறையின் மீது தாவி அங்கு வைத்திருந்த துணியினால் ஈரத்தை துவட்டியவாறு லேக் விக்டோரியாவை நோக்கி நடக்கலானான். அவனது கரிய மேனியிலும் சுருந்த கேசத்திலும் துடைப்படாதிருந்த நீர்த்துளிகள் மாலை வெயிலின் மஞ்சள் ஒளிபட்டு வைரங்களாக மின்னின. வெசோங்கா குளத்தின் கரையை அடையவே அவன் தாயும் தலைச்சுமையுடன் ஓட்டமும் நடையுமாக அவன் பின்னால் வந்து சேர்ந்தாள். லேக் விக்டோரியாவை சாதாரண தெப்பக்குளம் என்று எண்ணுவது தப்பு. உலகின் இரண்டாவது பெரிய நன்னீர் ஏரி. உகண்டா, கென்யா, தன்சானியா ஆகிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நடுவே எல்லையாக அமைந்து அந்த நாடுகளுக்கு நீர் வளத்தினை அள்ளிச்சொடியும் வாச்சத குளம். இந்த நாடுகளுக்கு இடையான பண்டமாற்றமும் போக்குவரத்தும் பெரும்பாலும் இதன் மூலம்தான். குளத்தின் கரைகளில் எல்லாவித ரசனைக்கு மீற்ற மிதக்கும் நைட் கிளப்புகளும் மதுபான சாவடிகளும் உண்டு. கப்பலின் பரிமாணத்தை தொடும் வள்ளங்களில் அமைந்துள்ள இவை மிதக்கும் ஹோட்டல்களை போன்றவை. இத்தகைய பார் ஒன்றில் தான் வெசோங்கா இரவில் கிட்டார் இசைப்பவனாக பணிபுரிகின்றான். ஏரிக்கரையையும் வள்ளத்தையும் இணைக்கும் தொங்கு மரப்பாதை மீது நடந்து வெசோங்கா வள்ளத்தை அடையவே மயில் கடந்து இருளில் பரவ தொடங்கியது. வள்ளத்தை அலங்கரிக்க பொருத்தப்பட்ட வர்ண விளக்குகள் வர்ண கலவைகளை உமிழ்ந்து குளக்கரையை சொர்க்க பூமியாக்கிக் கொண்டிருந்தன. வெள்ளைக்காரர்களும் உகண்டாவின் உள்ளூர் பணக்கார கருப்பர்களும் குடி வகைகளை சுவைத்தவாறே நடனமாடுவதற்கு தயாராக சோடி சோடியாக வம்பளத்துக் கொண்டிருந்தார்கள். வெசோங்கா என்று சுணங்கிவிட்டான். இந்த நிலையில் அவனுடன் இணைந்து வாத்தியம் வாசிக்கும் ஜான் தனியே ட்ரம் வாசித்துக் கொண்டிருந்தான். தொங்கு பாலத்தினூடாக வெசோங்கா ஆடி அசைந்து வருவதை கண்ட பிரான்சிஸ் தனது கனமான தேகத்தை குலுக்கி சத்தம் போட்டார். பிரான்சிஸ் இதை போன்ற பல மிதக்கும் சொற்காபுரிகளின் சொந்தக்காரர். ஒவ்வொரு வள்ளத்தின் அடித்தளத்திலும் ஒவ்வொரு மனிதரை குடியமர்த்தி இருந்தார். வள்ளங்களின் நேர்த்தியான நிர்வாகத்துக்கும் கொழுத்த வருமானத்துக்கும் இந்த மனைவியரை ஆதாரம். மனைவிகளின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதும் அவனை பொறுத்தவரை ஒரு வியாபாரம் தான். கிழவன் பிரான்சிஸின் அதட்டலை சட்டை செய்யாது பாறையில் பணிபுரியும் மேரிக்கு கையசைத்து பறக்கும் முத்தம் ஒன்றை தூதனுப்பியவாறே வள்ளத்தின் கீழ்ப்பகுதிக்கு சென்றான். அங்குதான் அவன் தாய் எலிசபெத் வசிக்கின்றாள். அவனுடைய அந்த செயல் கிழவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அடக்கிக் கொண்டான். அங்கு பணிபுரியும் வேறு யாராவது அப்படி உதாசீனப்படுத்தியிருந்தால் அந்த இடத்திலேயே நாலு அறைகள் சாத்தி தண்ணீருக்குள் தள்ளி இருப்பான் கிழவனாயினும் பிரான்சிஸ் இன்னமும் பலசாலியே. பிரான்சிஸுக்கு ஏன் அனாவசியமாக கோபமூட்டுகின்றாய் என்று கேட்டவாறே தாய் எலிசபெத் அவன் அருகில் வந்தாள். வெறுப்புடன் தாயை நிமிந்து பார்த்தவன் பதில் ஏதும் சொல்லாது தான் அணிய வேண்டிய பல வர்ண மினுங்கள் உடைகளை அணியலானான். என்ன இருந்தாலும் பிரான்சிஸினுடைய தந்தை என்று உபதேசம் ஒன்றினை ஆரம்பிக்க நினைத்த எலிசபெத் தொடர முடியாது தவித்தார். அந்த தவிப்பின் சூட்சுமத்தை என்றும் வெசோங்கா தவற விடுவதில்லை. என்ன, எனக்கு மட்டுமா? உனக்கும் அந்த கிழவன் தான் தந்தை இல்லையா? அந்த கிழவன் உனக்கு தந்தையும் மாப்பிளையும். கோபத்தில் வார்த்தைகளை குதறி கொட்டினான். தாய் எதுவுமே பேசவில்லை. தலையை கவிழ்ந்து கொண்டார். கிழவனை எதிர்த்து நிற்க இயலாத நிலையில் தன் தாய் அவனிடம் சோரம் போய் மனைவி அந்தஸ்து பெற்ற வரலாறு அவனுக்கு தெரியும். இதனை சொல்லி தாய் கண்ணீர் விட்டது உண்டு. இருப்பினும் இந்த வினோத உறவு முறை அவனை சினங்கொள்ள வைத்தது. கிழவனின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ பணம் வேண்டும். இதனால் பல்கலைக்கழக மாணவனான அவன் பணம் சேர்ப்பதற்காக பகுதி நேர வேலைகள் பார்க்கிறான். பிரான்சிஸின் வள்ளத்தில் கிட்டார் வாசிப்பதும் பகுதி நேர வேலையே. அத்துடன் எலிசபெத்தின் மகன் என்கின்ற முறையிலேயே நிலத்தளத்தில் வாழ்கின்ற உரிமையும் அவனுக்கு இருந்தது. மந்திரிந்த விருந்தினர்களால் வள்ளம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. மரத்தினால் ஆன தொங்கு பாலங்களிலும் உள்ளாசிகள் சிதறி நின்றார்கள். இவர்களின் நடுவே ஆடவரை படுக்கைக்கு அழைக்கும் ஆப்பிரிக்க அழகிகள் கண்ஜாடுகள் மூலம் பொதுமொழி பேசிக் கொண்டிருந்தார்கள். இத்தனை ஆரவாரங்களுக்கு மத்தியில் ஒரு அவசர தருணத்தை தேர்ந்தெடுத்து, விசோங்கா, நாளைக்கு எத்தனை மணிக்கு பல்கலைக்கழகம் போறாய்? நான் அவனை அவசரம் சந்திக்க வேண்டும் என்று மீறி எலிசபெத்தின் செவிகளிலே கிசுகிசுத்தாள். கிளாஸ்களை கழுவிக்கொண்டிருப்பதான பாவனையை தொடர்ந்து கொண்டே, ஏய், உன் அப்பன் ஏதாவது தொந்தரவுதானே என தரிவுடன் கேட்டாள். மகளுக்கும் மேரிக்கும் காதல் அருந்தி வளர்ந்துள்ளதை தாய் எலிசபெத் அறிவாள். இந்த காதலை அவள் மனசார வரவேற்றாள். இவர்களுடைய மன வாழ்க்கை வாழ்க்கையிலே தனக்கு ஒரு புதிய படிப்பினையும் அர்த்தத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என எதிர்பார்த்தாள். இந்த காதலை கிழவன் அனுமதிப்பானா? இதை நினைக்கும் போது எலிசபெத்தின் ரத்தம் உறைந்தது. வளமை போல நடுநிசி தாண்டியதும் பார் மூடப்பட்டது. எலிசபெத் சுழங்காது கீழ்த்தளத்துக்கு வந்தாள். மகன் விசோங்கா அசதியுடன் கட்டிலில் படுத்துக் கிடந்தான். தூங்கவில்லை. கட்டில் ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். மேரி, உன்னை நாளைக்கு அவசியம் சந்திக்க விரும்புகின்றாய் விசோங்கா, ஏன் என்கின்ற வினாவை மொழிகளிலே தாங்கி தகையை பார்த்தான். மேரிக்கான மனப்பும் விலையே அவன் அப்பன் ஏற்றியுள்ளானான். ஆடுகளுடன் புதிய வீடு ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று கேட்கிறானாம். மனுஷன் இப்படி நாளைக்கும் பொழுதுக்கும் பேச்சு மாற்றுவதே, 35 ஆண்டுகள் போதும் என்றுதான் ஆரம்பத்தில் சொன்னான். வேறு யாராவது ஆசை காட்டினார்களோ, யார் அறிவார்? வீடு கட்டுவதற்கு நீ நானும் சம்பாதித்து வைத்துள்ள பணம் இந்த மூளைக்கு என்று தாய் அங்கலாய்த்தாள். விசோங்கா இடிந்து போனவனாக காணப்பட்டான். கத்த கைவிட மாட்டாள். மேலும் உன் மீது மாறாத அன்பு வைத்திருப்பதை நான் அறிவேன். நல்ல நடக்கும் என்கின்ற நீவுடன் தூங்கு என்றவாறே மகனின் தலையை அன்புடன் கழுவி கொடுத்தாள் எலிசபெத். அடுத்த நாள் விசோங்கா பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் உள்ள கம்பாலா பஸ் நிலையத்தில் இறங்கிய பொழுது மீறி அவனுக்காக காத்திருந்தாள். என்னைக்கான இவ்வளவு திறந்திட வேண்டுமே என்றவாறே மீறி அனைத்து முத்தமிட்டான். வேலை நேரத்தில் உன்னுடன் பேசுவதற்கு பிரான்சிஸ் எனக்கு தடை விதித்துள்ளதை நீ அறிந்ததானே? என்னை சீண்ட கிழவன் இப்படி ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். அது இருக்கட்டும். உன்னப்பன் பேச்சு மாறி குதிக்கிறானாம். ஆட்டுடன் புதிதாக வீடு ஒன்றிருக்கிறானாம். இந்த விஷயத்தை விளக்கமாக உனக்கு சொல்லத்தான் நான் இங்கு காத்திருக்கிறேன். உன்னப்பன் பிரான்சிஸ் கிழவன் 2 நாட்களுக்கு முன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். 10-11 என்னையும் தன் மனைவியாக்கிக் கொள்ள என் அப்பனிடம் சம்மதம் கேட்டிருக்கின்றான். ஆடுகளுடன் புதிய வீடு ஒன்று கட்டித் தருவதாகவும் ஆசை காட்டியிருக்கிறான். இந்த உறவுக்கு ஆதரவு தருவதற்காக என் மசாய் இன தலைவனுக்கும் ஆடுகள் தருவதாக வாக்களித்துள்ளார் என்றார் மீறி கண்களிலே நீரை சுமந்தவாறு. என் அப்பன், என் தாயின் அப்பன் எனக்கு போட்டியாக உண்மை பங்கிருக்கிறானா? விசோங்காவின் ரத்தம் கொதித்தது. தன்னை வஞ்சிக்க கிழவன் செய்யும் வேலைதான் இது என புரிந்து கொண்டான். இங்கிருந்து ஓடிப்போகலாமா விசோங்கா? ஆயத்தமாகவே வந்திருக்கிறான். பிரான்சிஸ் கிழவன் நேற்றது சாதிப்பவன். அவனிடம் செல்வம் உண்டு, செல்வாக்கும் உண்டு. கென்யாவில் என் சிநேகிதி ஒருத்தி பாரில் வேலை செய்கிறாள். அவள் நிச்சயம் உங்களுக்கு உதவுவாள். ஓடிப்போவோமா? ஓடிப்போவதால பிரச்சனை எதுவும் தீராது மேரி. கிழவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கவாதல். உன்னை நான் முறைப்படி சீர்கொடுத்து மீட்க வேண்டும். அதுவரை உன் அப்பனை சமாளி. என் தாய் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாகவே இருப்பாள். சையத்தை இழக்காதே மேரி என்றவாறே விரிவிரிகளுக்கு விரிந்தான் விசோங்கா. கிழவன் பிரான்சிஸ் பழுத்த அனுபவசாலி. எதையாவது அடைய தீர்மானித்து விட்டால் அதை அடையும் வரை அவனுக்கு தூக்கம் இருக்காது. சாம பெய்த தான தண்டம் என எதையும் பிரயோகிக்க தயங்கவே மாட்டான். அத்தகைய குணத்தால் தான் இத்தகைய செல்வத்தையும் பெருமளவு மனைவியரையும் அவனால் பெற்றுக் கொள்ள முடிந்தது. விசோங்கா அவனது ரத்தம், என் ரத்தத்தின் ரத்தம் கூட அவனது குணத்தையும் கிழவன் அறியாததொன்றல்ல. இருப்பினும் மேரியின் அழகுக்கு முன்னால் நீயும் நானா என்று வந்த பின் தந்தையாவது மகனாவது. விசோங்கா ஊரில் இல்லாத நாள் பார்த்து ரகசியமாக மேரியின் அப்பனுடனும் மசாய் இனத்தலைவனுடனும் கலந்து பேசி பெண் எடுக்கும் நாளும் குறித்து விட்டான். அவசர அவசரமாக காரியங்கள் நடந்தறின. அவர்களது இன வழக்கப்படி பரிசம் போடுவதற்கு முன்னால் அன்றைய விருந்துக்கு வெட்டப்படும் ஆட்டை சுற்றி பெண்கள் திறந்த மார்புடன் நடனமாட வேண்டும். மனம் முடிக்கும் ஆணும் பெண்ணும் ஆட்டத்தில் இணையும் போது ஆடு வெட்டப்பட்டு ஆட்டின் குருதியினால் மணமக்களின் கைகள் நினைக்கப்படும். இச்சடங்கிலே உரிய விலை பெறப்பட்ட பின்னர் பெண் மணமகனுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டாள் என்பதற்கு அந்த நடன விருந்திலே கலந்து கொண்ட விருந்தினர்கள் சாட்சிகளாக அமர்வார். மேலச்சித்தங்களுக்கும் குறவை சித்தத்துக்கும் நடுவே வெள்ளாடு மிரள மிரள விழித்துக் கொண்டு நின்றது. நடனமாடும் பெண்களுடன் தன் மனைவிமார் அனைவரையும் கலந்து கொள்ளும்படி பிரான்சிஸ் பணித்திருந்தான். அவ்வாறு பெரும் எண்ணிக்கையில் மனைவியர் கலந்து கொள்வது தன் ஆண்மைக்குரிய அங்கீகாரம் என பிரான்சிஸ் கருதினான். எலிசபெத் பிரான்சிஸின் மகள், அவன் மனைவியும் கூட. நித்தமன் காரணமாகவே மனைவி ஸ்தானத்தில் அவளும் ஆட்டத்தில் இணைய வேண்டியதாயிற்று. நீளம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. உக்கிரமான மீளம் முழங்க பாட்டு சித்தங்களும் ஆட்ட வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மீறி வலுக்கட்டாயமாக அவளது அப்பனால் வெள்ளாட்டின் அருகே இழுத்து வரப்பட்டாள். ஆட்ட மாதர்களின் நடுவே விசோங்காவின் தாய் எலிசபெத்தை கண்ட மீறி திமிரி ஓடி அவளின் கால்களை கட்டி கொண்டாள். எலிசபெத்தால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தலை சுற்றியது. ஒரு கணம் கண்ணை மூடி திறந்தாள். ஆடும் அதன் தலையை கொய்வதற்கான கத்தியும் கண்முன்னே தெரிந்தன. வெறி கொண்டவள் போல் பாய்ந்தோடி கத்தியை எடுத்தாள். தளம் முழுவதையும் கைகளிலே செலுத்தி ஒரே வீச்சு. கிளவன் பிரான்சிஸின் தலை நிலத்தில் உருண்டது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
0: நிழல்கள் திரைப்படத்திலும் ராஜாவின் இசை ராஜாங்கம் பிரமாண்டமாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு பாடலையுமே ஓர் அற்புதம் எனலாம். ஆயிரம் முறை கேட்டாலும் கூட சலிக்காத தேன் குடங்கள். நிழல்கள் ஆல்பத்தின் அட்டகாசமான பாடல். மடை திறந்து உற்சாக வெள்ளம் என்று இந்த பாடலை சொல்லலாம். தமிழ்நா தமிழ்நா என்று மில்லிய ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும் பாடல் பிறகு அருவி போல கொட்ட ஆரம்பிக்கும். சந்திரசேகரின் பாத்திரத்தை தனது நண்பன் இளையராஜாவுக்கான ட்ரிபியூட்டாக பாரதி ராஜா உருவாக்கினாரோ என்னவோ என்று எண்ண வைக்கும் அளவில் அந்த பாத்திரம் இருக்கும். தனது ஹார்மோனியத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையை ஒரு நாள் கலக்கிவிட முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் இருக்கும் சந்திரசேகர் தன்னை குண்டல் செய்யும் நண்பனிடம், பாத்திட்டே இரு, தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி ஜனங்களுக்கு என் பாட்டை விட்டால் வேறு பாட்டை கிடையாது என்று சொல்வார். இளையராஜா வடிவத்திலும் ஏறத்தால் அது உண்மையாக ஆனது. இந்த பாடலில் புதுராகம் படைப்பதாலே நானும் நிறைவினே என்கின்ற வரி வரும்போது ஓர் அறையில் இருக்கும் வானிஷிங் பிளைண்ட்ஸ் சட்டென்று திறக்க இளையராஜா உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கும் காட்சி வரும். சாமியார்த்தனம் இல்லாத எளிமையான இளையராஜாவை இளைய தலைமுறையினர் பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காட்சி அமைந்திருக்கும். இளையராஜாவின் ஆஸ்தான இசை கலைஞர்களான ட்ரம்மர் புருஷோத்தமன் முதல் கொண்டு பலரை இந்த பாடல் காட்சியில் பார்க்க முடியும். ஒரு பாடலை அட்டகாசமான எக்ஸ்பிரஷனோடு பாடுவதில் SPB ஒரு கிள்ளி. இந்த பாடலையும் அத்தனை உற்சாகமாக பாடியிருப்பார். பாடலை கேட்போமா?

0: இதுவரை நிலவும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள்
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு

0: அன்பு உறவுகள், இதுவரை சிந்தனை சிறுவர்கள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு இணைந்து மூத்த கலைஞர்கள் ரதினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் குரல் கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நமது நிதியபூர்வமான நன்றிகள். 5 மணிக்கு தொடர்கின்றது ஜெர்மனி நேரம். அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம். அன்பு உறவுகளே,
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா?

0: புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட் சுவிஸ் கோனிட் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: பேங்க்கு வரைக்கும் வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 0662-62-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல்நகரில் எம்எவர் நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலகலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். பழமைகள் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு பொதுவாக தெரிந்த லேண்ட் ஃபோன் 01 48 32 15 40, அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 09 51 48 47 71. தூரதேசங்களில் இருப்பவர்கள் தொலைபேசி கட்டணம் அதிகூடிய கட்டணமாக இருப்பவர்கள் வைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 03 63 650 07 74 27. சரி, அன்புகளே, உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன், அதற்கான பாடலையும் தர காத்திருக்கின்றேன். கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கு

கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கு மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சிறு வயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறந்தவர்களை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பேரினை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அன்பு உறவுகளே, அந்த ஆண்பால் விடை என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. கடும் கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சிறு வயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறந்தவர்களை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பேரினை நீங்கள் விடையாக கூறலாம். அன்பு உறவுகளே, நீங்கள் பலர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கடந்த வாரம் நீங்கள் இணைந்து பிலோமினா அவர்கள் கட்டி கண்ணுள் விளையன் வினயன் என்று சொல்லியிருக்கிறேன், கண்ணுள் விளையன் ஏ நடேசன் அவர்கள் கட்டி கல்விமான் என்று சொல்லியிருந்தார், தேவி அவர்கள் கட்டி பாரதிதாசன் என்று சொல்லியிருக்கின்றார், அப்புறம் ரெண்டாவது தரம் வந்து பாரம் சொல்லி பாரதிதாசன் என்று சொல்லியிருந்தார், கட்டியும் சொல்லி பாரமும் சொல்லி பாரதிதாசன் என்று சொல்லியிருந்தார். ரெண்டாவது பகுதி விடைக்கு புங்கையூர் ராஜா கட்டி சொல்லியிருந்தார், சசியம்மா அவர்கள் கட்டி கல்விமான் என்று சொல்லியிருந்தார், சசியம்மாவும் பாரம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். கமலவேணி கட்டி சொல்லி கன்னிமையன் என்று சொல்லியிருந்தார், சித்ரா பவன் அவர்கள் கட்டி கல்விமான் என்று சொல்லியிருந்தார், ராஜலிங்கம் அவர்கள் கட்டி கட்டளை என்று சொல்லியிருந்தார் ராஜலிங்கம் பாடகர், பிரேமா கைலாநாதன் கட்டி கல்விமான் என்று சொல்லியிருந்தார், மீனா மகேசன் அவர்கள் கட்டி கல்விமான், ஷியாமலா அவர்கள் கட்டி கணக்காயன் என்று சொல்லியிருந்தார், ராணி சம்பந்தர் அவர்கள் உலகம் என்று சொல்லியிருந்தார், உலகத்தை வெட்டுங்கள் என்று சொல்லி பாரம் என்று சொல்லியிருந்தார், உதயன் அவர்கள் கட்டி கலக்காயன் என்று சொல்லியிருந்தார், கலக்காயன் ராதா அவர்கள் கட்டி கணக்காயர் என்று சொல்லியிருந்தார், புஷ்பவதி அவர்கள் லண்டனிலிருந்து கட்டி கணக்காளர் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் கட்டிக்காரர், எங்களுக்கு நீங்கள் எங்களை விடமாட்டீங்கள், ஒரு குறைமைக்கூட முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, பின்பகுதி விடையை நீங்கள் கண்டுபிடித்து இணைந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், பின்பகுதி விடை என்ன என்பதனை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கிடையில் உங்களுக்கு அந்த பாடலையும் ஒரு முறை ஒளிபரப்புகின்றேன். என்ன சொல்லி எடுக்கலாம் என்று நீங்கள் பாடலிலிருந்து தைரியமாக கண்டுபிடிக்கிறீர்கள்.

0: நேரம் சரியாக 5:13 ஐக்கியராட்சியத்தில் 4:13 சரியான் பூர்வங்களை பாடலை கேட்டீர்கள். பாடலிலிருந்து சொல்லை கண்டுபிடிங்கள் பார்ப்போம். முன்பதி சொல் கண்டுபிடித்திட்டீர்கள் கல்கட்டிக்காரர் நீங்கள். அந்த கண்டுபிடித்தது என்ன விடையாக இருக்கும்போது நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த விடையோடு வந்து பின்பகுதி விடையை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அன்பு உறவுகளே. அதாவது பின் முன்னுக்கு சொன்ன விட கட்டியிலிருந்து கட்டி கட்டி பாரம் கட்டி கட்டி பாரம் கட்டி கட்டி கட்டி கட்டி பால் ஊட்டி கட்டி பாரம் கட்டி கட்டி மற்ற லண்டனிலிருந்து கட்டி புஷ்பதிய மகணக்காளர் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 3, 6, 9, 12, 15, 16 அன்பு உறவுகள். இப்பொழுது நீங்கள் விடையோடு இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி வேகமாக கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்புறவுகளை. நாளைக்கு நீங்கள் புதுக்கோழியா அல்லது இதுதான் நாளைக்கும் போவதோ தெரியவில்லை என்றாலும் அன்புறவு ஓடோடி வந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் திருமதி தேவி. உங்களுக்கு சாவே இல்லை
1: இப்போதைக்கு
0: வேண்டாமா?
1: போயிட்டா என்ன
0: செய்யறது? பாட்டை போட்டு திருக்கோயில் மணித்தீபம் ஓடி வருவீங்க. உங்களையா? ஏன் புள்ள
1: தேவான்றுதான் என்ன கூப்பிடுவாரு? ஒரு நாளும் தேவையண்டு என்ன கூப்பிட்டது
0: இல்ல. பார்க்க ஆம்பளை புள்ள மாதிரி இருக்கும்.
1: என்ன சண்டித்தனம் இல்ல. என்னன்னு சொல்றது, எங்களுக்கு அப்பா சின்ன இல்ல தானே, அப்ப அப்பாக்கு பதிலா இருந்தபடியா எங்களை செல்லமா பாத்து கொண்டிருந்தவர். இந்த நீங்க சொன்னீங்களே இந்த பாட்டு, அந்த பாட்டுகள் எல்லாம் நல்லா பாடுவார் அவர். ஓ, தேவி சிறுதேவி அந்த பாட்டு எல்லாம் பாடுவார் நல்லா. அண்ணா நீங்க நிலைமை இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல சூப்பரா இருக்கிறேன் புள்ள.
1: அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். முதல் மனம் சந்தோஷமா இருக்கணும் ரஜானா. அந்த மனம் சந்தோஷம் இருந்தாத்தான் எங்களுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த பாரமும் இல்ல இருக்கணும். பாரம் பாரம் எடுத்து
0: ஏன் பாரம் எடுக்க?
1: பாரத்தை தான் நான் எடுத்தேன்னா நிறைய பாரத்தை சொல்றேன். பாரம் இப்ப என்ன சொல்றது, ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தா இப்ப நாங்கள் யோசிப்போம், ஐயோ இவைகளுக்கு பாரமா இருக்கிறோமோ உண்டு. மற்ற உடல் பாரமாம் இருக்கும். எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு நாங்கள் ஒரு பாரமா இருக்கிறோமோ யோசிப்போம்.
0: மற்றவருக்கு பாரமா இருக்கிறீங்களா?
1: மற்றவர்களுக்கும் பாரமா இருக்கிறோமோ எங்களோட மனம் சிந்திக்கின்றானே. எல்லாரும் சிந்தி சொல்றது என்ன, நான் படுத்த படக்கையால ஒருவருக்கும் பாரம் இல்லாமலுக்கு நாங்கள் போய் சேர்ந்துடணும்ன்றதானே நாங்கள் கடவுள்கிட்ட கேட்கறது.
0: என்ன உரிமையா
1: இருக்கிறோம்?
0: கடலுக்கு போயிலையா?
1: இல்ல ராஜண்ணா,
0: பாரம் இல்லாம போறோம்டா கடலுக்கு போன.
1: போவேண்டா மாமா. இல்ல
0: ஆறு சொன்னது
1: சொன்னார் கடலுக்கு வர வேண்டாம் மாமி, இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் தண்ணியா.
0: அரசாங்கம் அரசாங்கம் சொல்லுதோ?
1: ஓ,
0: கடலுக்கு உள்ளுக்கு குளிராது புள்ள, போய் கிடக்கணும் புள்ள. அதுக்குலாம்
1: விருப்பம் தான் பாப்போம்.
0: ஓகே,
1: அர்ஜுனனுக்காக
0: இருந்தவர். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்கணும் வந்தவர். அவற்ற வேலை முடிஞ்சது
1: பாரதியார். அது வந்து அவர் கவிதையிலே தானே பெண்களுக்காக கொடுத்தவர் பெண்களை. அந்த என்ன சொல்றது, பாரதியாரும் கல்விக்கு அண்ணத்திர, ஆனா அறிஞர் அண்ணா தானே கல்விக்கு
0: அண்ணா திறந்தவர். காமராஜர்
1: காமராஜர்
0: அண்ணாவும் ஒரு சிறிய திறமசாலியம்மா. அவரோட பேச இயலாது, அவரோட இங்கிலீஷும் கிடைக்க இயலாது. ஒரு திறமசாலி ஒரு அசம்பிளியில போய் சும்மா நேஷனல் வேட்டியும் சும்மா நேஷனல் ஷர்ட்டும் இந்த வேட்டியும் கட்டிட்டு பாவம் பல்லும் அப்படி இப்படியாத பல்லையும் கட்டுற இல்லை. அவர் ஒரு சிம்பிள் ஆள், படித்தவன் அப்படி தானே முட்டால் மறைத்திருவார். இந்தியன் அசம்பிளியில போய் 10 நிமிஷம் பேசினாராம், 10 நிமிஷம் பேச்சுக்கு எல்லாரும் மயங்கி கிடந்தார்களாம். அதே மாதிரி ஐக்கிய நாடு சபையிலும் வந்து சொறி என்ற சொல்ல வச்சு 7 நிமிஷம் பேசினவரா.
1: ஓ,
0: அந்த அளவு ஒரு பயங்கர கட்டிக்காரம் பிள்ளை. அவற்ற பேச்சு பேச்சு கேட்டுருந்தீங்களா, உங்களுக்கு நித்திரையும் பெறாது. அவ்வளவு இலக்கியத்தோடு அப்படியே பேசக்கூடிய அந்த காலத்துல திராவிட முன்னேற்ற காலத்துல சிறந்த பேச்சாளர்கள் இருந்தவர்கள் சகோதரி. அண்ணாதுரை, கலைஞர், நெடுஞ்செழி, ஈரா நெடுஞ்செழியன், அவற்ற தம்பி செழியன் வந்து அவர் வேற கட்சியில் இருந்தவர். செழியனும் சிறந்த பேச்சாளர். கோவை தம்பி அப்படி பயங்கர கட்டிக்காரங்கள் எல்லாம். நீங்கள் அல்லோ
1: நீங்க
0: அவர் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு வதனா தயாளன். வணக்கம் வதனா.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: வெகு தூரத்தில் இருந்து இணைந்து கொள்கிறீர்கள், மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது.
2: நன்றி. இன்றைக்கு எடுக்க கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. வீட்டை நிக்கிறபடியா அப்ப
0: அங்க கனடால வெயிலா
2: போட்டேன்.
0: கனடால வெயிலா?
2: ஆமாம்ண்ணா, உங்க மாதிரி வெயில் இல்ல,
0: சின்ன சாதாரண வெயில்.
2: ஆமாம்,
0: நீங்க போனதெல்லாம் இங்க வெயில். உபசரிச்சார்களா வெளியால கை கொடுத்து மேல சாப்பிடுவோம் சொல்லி? நீங்களும் ஒரே வீட்டுல இருக்கீங்க?
2: இல்ல இல்ல, நேற்று ரெண்டு நாள் நின்றாங்க.
0: அப்ப இந்த கேள்வி கேட்டுனீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல ராஜா, கேக்கல. இன்னைக்கு தான் புது கேள்வியா?
0: இல்ல இல்ல, இப்போ 3 கிழமையா ஓடிக்கிட்டு இருக்கு.
2: சரி, நான் கேக்கிறதான் சொன்னேன். இந்த நேரம் கேட்க கூடிய அந்த பங்கு கிடைக்கிறேன். இன்னைக்கு விடியவே போட்டேன்னா அப்ப நீங்க சொல்லி கொண்டிருந்த நீங்க இப்ப 2 மணிக்கு விஜய் பாலந்திரன் இசைங்க இங்க போகுமாண்டு.
0: என்னாச்சு?
2: விளையாடு
0: அந்த நிகழ்ச்சியில வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சகோதரி வதன தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் கனடாவில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம்
0: ராணி, நலமா இருக்கீங்களா? கௌரவத்துக்குரிய சொல் அவருக்கு திருத்தான பேர் தான் பேர்.
3: நன்றி
0: நன்றி. அது
3: நாங்கள்வாடி
0: என்று சொல்லுற மாதிரி திரு வந்து மதிப்புக்குரிய சொல்.
3: ஆமா ஆமா. சில வழியில நான் ஜோசிச்சேன் சுருக்கின பேரோ தெரியாது. அவாவுக்கும் நிலம் கேட்டுக்கொண்டு வணக்கத்தையும் சொல்லி கொண்டு ராஜானா நீங்க நிலமா இருக்க வேண்டி கொண்டு அவாவும் அவையும் சேர்த்து கொண்டு நான் கட்டியில இருந்து கடுங்கவி என்று சொல்லி பாக்குறேன்.
0: என்னமா எடுத்துறீங்க?
3: கட்டி கட்டி
0: கட்டு
3: கட்டி
0: கட்டி கட்டி டின்பால் கட்டி கட்டியில இருந்து ஒரு சேத்தனி கூட வந்து வேலையால குடிக்காம இல்ல ஒரு சேத்தனி கூட வந்து கூட குடிக்காம
3: காலம் பின்னரம் இல்லையே எனக்கு காலம் இல்லை வெள்ளி சனி ஞாயிறு. அப்ப அதுக்கு ஜெர்மன் பாட்டுகள் பாடமாக்கணும். எட்டு எட்டு பாட்டு
0: பாடமாக்கணும்.
3: இல்ல இல்ல ஜெர்மன்ல தான் எழுதி ஜெர்மன்ல தான் அதை எழுதி இருக்கும். இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்சியேஷன் வேறையா இருக்கும் ராஜா தெரியல. அது இல்ல இல்ல. ஆனா அந்த வரிகள் வந்து திருப்பி திருப்பி வர்றபடியா ஈஸி கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு வசனம் திருப்பியும் பேரும் அது அதால ஈஸியா இருக்கும். அல்லது அவர் சொல்லுவார் தண்ட வாய பார்த்து படிக்க சொல்லி நாங்க விட்டா சொல்லுவோம் ராணி எந்த வாய
0: பேரண்டு
3: இல்ல இல்ல அவர் வந்து இல்லையே அவர் வந்து தூரன்னு இது வாசிப்பாரு. அவர் கீபோர்ட் அல்லது வேற என்ன வாசி கொண்டு போறாங்க. அப்பதானே நாங்க அவர் வாசி வாய்ச்சு கொண்டு படிப்பேன். உங்களுக்கு முதலிவர் எங்கட எல்லா என்ன சொல்றது அந்த முன்னுக்கு நின்று கையெல்லாம் காட்டி காட்டி சொல்லுவி நம்ம
0: ராஜாண்ணா பாடல் பயிற்சி வீட்டுல இருந்து படி
3: திருப்பி திருப்பி படிப்போம். நாங்க சொல்லி
0: தருவேன் தமிழோட விளையாட்டுக்கு தமிழோட
3: விளையாடுறேன்.
0: கட்டியிலிருந்து கட்டும் கவி என்று சொல்லி விடை பெற்று சென்றார் எங்களுடைய ராணி சம்பந்தர் அவர்கள். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கான ஆசையான நிகழ்ச்சி. நீங்கள் அறிவை பயன்படுத்தி மூளைக்கு வேலை கொடுத்து நீங்கள் பதிலோடு வருகின்றீர்கள். அந்த மூளைக்கு வேலையை கொடுத்து ஓடி நீங்கள் வீட்டிலும் இருக்க மாட்டீங்க. வெயிலுண்டா மரத்துக்கு போய் வேப்ப மரமாவது ஒரு வேப்ப மரம் நட்டு போட்டு வந்திருக்கலாம் நாங்கள் இங்கே வேலையை. ஆனால் வேப்ப மரம் வளராது என்ன வளராது வெயில் சினோ.
4: பாரிஸ் லாட்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம் குருத்தோலைகள் பூ மாலைகள் பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
7: என்ன சமயலோ
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
8: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26. நேரம் சரியாக 5:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:32. அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கான கேள்வியை தந்திருந்தேன். அதற்கான முன்பதிவு விடையும் வந்துவிட்டது என்று கூறியிருந்தேன். பதிலோடு நீங்கள் என்ன சுணக்கம் அன்புறவர்களே? பதிலை கண்டுபிடித்து ஓடோடி வந்து விடையை சொல்லலாம் தானே அன்புறவர்களே? இப்பொழுது தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டார். வதனா கனடாவிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார், விடையை சொல்லவில்லை. ராணி அவர்கள் கட்டியிலிருந்து கடும் கவி என்று சொல்லியிருந்தார். இந்த 3 அன்புறவுகளும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் எங்களோடு இணைந்து கொண்டு விடை கொள்ளி கூறியிருந்தார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, நான் மீண்டும் அந்த பாடலை ஒளிபரப்புகின்றேன். இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு அழைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கீங்களா?
9: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்?
0: நான் இந்த வெயிலுக்கு கூட போயிட்டா?
9: நான் எங்கேயோ தான் இருக்கிறேன்.
0: வீட்டுல இருக்கிறீங்க?
9: இல்ல, எங்கேயோ இருக்கிறேன்.
0: ஆ, வேற ஒரு இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த வெயில் என்றாலும் இந்த மழை என்றாலும் இங்க திரியறதான் வெயில்.
9: வீட்டுல
0: என்ன
9: செய்யலாம் பிள்ளைங்களுக்கு?
0: நாங்களும்
9: உங்களோட
0: சண்டை பிடிக்க
9: பெண்கள் தான்
0: என்ன சொல்ற மலை மாதிரி குளிச்சு கிடக்க போய் வாங்குங்க சூரம் புள்ள சோழன் கடையில போய் பாருங்க அது உங்களுக்கு வழியா கட்ட தெரியாது சாரி வடிவா கட்டணும் புள்ள அது சிம்ரான் உடம்பு மாதிரி இருக்கணும்
9: ஒரு தெய்வம்
0: நன்றி வாழ்த்துகள் அவர் சகோதரி கமலமணி அவர்கள் கமலமணியை தொடர்ந்து பைபர் ஊடாக திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சகோதரி
7: வணக்கம் ராஜா
0: நலமா இருக்கிறீங்களா
7: நலமா இருக்கிறேன்
0: அப்படியா சாப்பிட்டீங்களா அன்றைக்கு நன்றி தண்ணி குடிச்சீங்களா நான் மூன்று போதில் தண்ணி குடிச்சிட்டேன் என்ன ஒரு அரைப்போதில் கிடக்கு போயிட்டு கொண்டு போய் அதையும் வலிக்க வச்சு
7: குடிச்சிட்டுவேன்
0: சூடுதானே பிறகு நான் குளித்தண்ணியை விட்டுட்டு ரங்கி போய் அதுக்கு கிடப்பேன் மணியா கிடக்கும்
7: கணக்காயன்
0: வந்துட்டார் கல்விமான் வந்துட்டார்
7: கல்வியாளன்
0: தேடி கண்டுபிடிச்சு ஓடி வாங்கும் வெற்றி எடுக்கிறது நீங்க சபாசா வரணுமா? நன்றி அம்மா. அவர் சகோதரி திருமதி ஜியாநடேசன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
10: வணக்கம்
0: ஜெயந்திமாலா. நலமா இருக்கிறீங்களா ஜெயந்திமாலா?
10: நாங்க வெளில நீங்க கரப்பு
0: காயாத பால் நிலாண்டு வடியா சந்தோஷமா இருங்க. குளிர்ந்துட்டே இருக்கும். 25 euro
10: 5 மணிக்கு வந்து அவர் கதை 7 மணிக்கு
0: நன்றி
10: சகோதரம்.
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா சதாசிவம் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வதனி. நலமா இருக்கீங்களா?
11: நலமாவே இருக்கிறோம். நீங்க
0: அப்படியா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா வதனி?
11: மறந்து
0: வல்லாரையும் செய்ய
11: மாட்டான்.
0: அதெல்லாம் உளுந்து கொஞ்சம் புதுதான் இருக்குதா? ரெண்டாலும் சித்திர மிளகா போட்டு அதுகள் போட்டு வைக்க. பிறகு
11: அது கொஞ்சம் சாப்பிடலாம்.
0: ஆ, சாப்பிடலாமா?
11: ஓ, அது இந்த கணக்கு உளுந்து பாவிக்க கூடாது. ஆனால் அது கொஞ்சமாக இன்னொரு 3 வடை சாப்பிட்டு சாப்பிட்டு டீயை குடிச்சிங்கன்னா ஓகே தான்.
0: சி சி சி, டீ குடிக்கல. அது வெக்கை
11: குடிக்கலாம்.
0: ஓ, சர்வத் தான் குடிக்கலாம்.
11: சர்வத்துக்கு அந்த சீனிங்க போடாமல்
0: வாழா கசகசா போட்டுட்டு குடிக்க வேண்டியா மணியா இருக்கும். என்ன
11: இந்த சில பழம் இருக்கு தானே, இந்த ஏட்டியர் இந்த புளிப்பான பழங்கள் இருக்கு, அதையும் அடிச்சு குடிக்கலாம்.
0: அதையும் அடிச்சு குடிக்கலாம். என்ன
11: அதுதான் நெல்லிக்காய் முழு நெல்லி இந்த நேரம் நல்ல சாம. அது வெத்தங்கள் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி விடாக்கி.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
11: நல்ல
0: என்ன ஊருக்கு போனீங்க? அப்ப நன்றி வதனி. சொல்லுங்க வதனி.
11: சரி, அப்ப நீங்க அப்படியே எந்த நிலமாக இருக்கணும் இறைவனை கேட்டுக்கொண்டு வீட்டில் உள்ளவை நிலம் கேட்டதாக கூறுங்கள். நான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். கட்டியில இருந்து கர்ம வீரர் என்று சொல்றேன்.
0: கர்ம வீரர் என்று சொல்றீங்க?
11: ஆமா.
0: கட்டி காரி
11: இந்த கல்வி கண்ண திறந்தவரார் காமராஜர் தானே? அப்ப அவரே கர்ம வீரர் என்றல்ல சொல்றது?
0: அவரம்மா கல்வி கண்ணை துறக்கல, பாடசாலைக்கு பிள்ளைகளை வாரத்துக்காக சாப்பாடு போட சாப்பாடு போக பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்துட்டு.
11: ஆரம்ப ஆரம்ப பாடசாலையில அவர் தானே? அப்ப
0: பிள்ளைகளுக்கு வந்தா சாப்பாடு கொடுத்தா வருங்கள் ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு அவர் கண்டித செய்து விட்டார். எல்லா பிள்ளைகளும் வந்துட்டு 10 பிள்ளை வார இடத்துல 30 பிள்ளைகள் வந்துட்டு. கட்டிக்கார் அரசியல் சரியான கட்டிக்கார். நன்றி, வாழ்த்துகள்.
11: நன்றி. என்ன
0: கர்ம வீரர் காமராஜர், நன்றி.
11: நன்றி நன்றி.
0: அவர் வதனி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
12: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: சரி,
12: நான் வந்து கட்டில இருந்து.
0: கட்டில இருந்தம்மா?
12: கட்டறிந்தவன் என்று சொல்றேன்.
0: கட்டறிந்தவன் என்ன?
12: ஆமா
0: ஆமா,
12: கட்டறிந்தவன் என்று சொன்னால் ஆசிரியர் என்று இருக்குது.
0: இந்த கண்ணதாசன் இயற்றிய பாடலும் இருக்கு, மகாகவி காளிதாசில். யார் தருவார் இந்த அரியாசனம்?
12: அரியாசனம். ஆமா ஆமா,
0: கட்டறிந்தவன்.
12: கட்டறிந்தவன்,
0: கட்டறியாதவன் தான். படிக்க இல்லையன்னு சொல்லி அழுகிறீரா பாவம்.
12: கண்ணதாசனம்
0: இல்ல இந்த பாட்டுல?
12: நீங்க அதுக்கு நல்ல வடிவ விளக்கங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு கேட்கொண்டு கேட்க ஒரு சந்தோஷம்
0: தான். அரசவை கவிஞராக்கி அவருக்கு வந்து செத்த போயிட்ட ஒரு மந்திரிக்குரிய சித்தவுடு மாதிரி அவருடைய நண்பர் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் சிந்த அவருடைய பூத உடல். அதுக்கு பிறகு அவருடைய அடுத்த நண்பர் கலைஞர் வந்து அவருக்கு தகனம் தான் செய்யறார். அவர் ஹிந்து,
12: ஹிந்து
0: சந்திர கட்டையில வச்சு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னதுன்னு சொல்லி எழுதின பத்து புத்தகங்கள்.
12: தொகுப்பாளர்
0: அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
13: நலமா இருக்கேன். நீங்களும் நலம்
0: தானே? உங்களோட உடல் பெய்யும் மழை பெய்யுதா?
13: இல்ல, இங்க மழை இல்ல. உங்க மழை இங்க பெய்யும்.
0: எங்க விட்டு பெய்யுதே உள்ள?
13: அதுதான் அப்படியே நீங்களும் அப்படியே ஒரு இதயம் இல்லாமல் அப்படியே நோய் நொடி தான் வைப்போம் இருக்கணும். அப்படியே வந்து இப்படியே வந்து அப்படியே போவோம். அப்படியே வீட்டையும் போயிட்டு அப்படியே போய் நோய் இருக்கணும்.
0: நான் போக மாட்டேன் வீட்டை. மழை பெய்யுதுன்னு போறோம்.
13: மழை பெய்தாலும் என்ன செய்யறாங்க? போவோம். அப்போ போவோம் எடுக்க போறீங்களோ?
0: நீங்க 7 மணி நிகழ்ச்சிக்கு வர்றீங்களா? சிறுவின் நிகழ்ச்சிக்கு வர்றீங்களா?
13: ஒருக்கா வந்த நான்.
0: ஏன் மெட்ட நாள்ல எல்லாம் மனுஷன் போகணும்னு சொல்லிட்டு
13: நீங்க
0: தோசை சொல்றது காண்டியோ?
13: எல்லா நேரம் தோசை சுவையில் தானே செவ்வாய்க்கிழமை சார்
0: யாருக்கும்
13: சொல்லேக்க எங்களுக்கு சுகமா இருக்கும் எங்களுக்கு கேகாதுல வேறக்க வருதில்ல
0: வருதில்ல
13: அதுதான்
0: வாங்க
13: என்ன
0: கண்டுபிடிச்சீங்க சுவாசினி
13: நானும் கட்டியில இருந்து கட்டறிந்தவன்
0: வாழ்த்துக்கள்
13: நன்றி வணக்கம்
0: அவர் சுவாசினியை பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கோம் அடுத்த அன்பு வணக்கம் வணக்கம் மீனா மகேஸ்வரன் நலமா இருக்கீங்களா
13: நீங்க
0: பேச்சு
13: போட்டு

0: நடக்கும்
1: நடக்குமா சார்? உங்களுக்கு ரெண்டு தந்திருக்கேன், கொண்டு
0: தந்திருக்கிறேன்.
1: ஒரு ஆணும் பெண்ணு உங்களுக்கு அளவா
0: தந்திருக்கிறேன். ஆசிக்கொண்டு
1: அப்படி
0: போட மாட்டேன். ஒரு கேளிக்கு நீங்க ஒரு விட சொல்றதா நீங்க பொறுத்தோம். இப்ப நீங்க கட்டிய சொல்றீங்களா பாரத்தை சொல்றீங்களா? அப்படி
1: கட்டிக்காரி
0: இவ்வளவு நீ தான் கதைச்சு போல விட சொல்லிட்டு
1: இது
0: காணும்
1: போதுமன்ற நன்றி
0: வணக்கம்
1: சோதர்.
0: அவர் மீனா மகேஸ்வரன், அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: சித்ரா பவன் நலமா இருக்கீங்களா சித்ரா?
2: ஓம் அண்ணா நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: உங்க வீட்டு என்ன மழை பெய்யுதா வெயில் இருக்குதா?
2: எங்களுக்கு நல்ல வெயில் இருக்குது.
0: உண்மையாவா?
2: உண்மையாதான்.
0: எங்கட வீட்டு மழை பெய்யுது, நீங்க என்ன?
2: அப்ப நான் என்ன செய்யும்? வரையில் இங்க
0: அது வரும்.
2: பரவாயில்ல, எங்களுக்கு நாளைக்கு பெய்யு.
0: நாளைக்கு பெய்யுமா?
2: ஓ அப்படித்தான்.
0: அப்படித்தான்.
2: எங்களுக்கு ரெண்டு நாள் தான் வெயில் வரைக்கும், வேந்தாங்கால மழை பெய்யும், வேண்ட அடுத்த நாள் வெயில் இருக்கும்.
0: ஓகே சித்ரா. வடிவா சாப்பிட்டீங்களா?
2: ஓ வடிவா சாப்பிட்டேன்.
0: நீங்க? ஓகே நல்லபடியா இருக்கிறேன். பெல்கனியில் இருக்கிறீங்களா?
2: என்னென்ன
0: பெல்கனியில் இருக்கிறீங்களா?
2: இல்லையே.
0: இல்லையா?
2: நாங்க வீட்டுல வா, இதுல செட்டியில இருக்கு.
0: செட்டியில இருக்கிறீங்க?
2: ஆமா.
0: ஓகே அப்ப சொல்லுங்க சித்ரா.
2: என்னத்தை சொல்றது?
0: விடிய சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: அவர் அன்பு சகோதரி சித்ரா. சித்ராவை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க புஷ்பவதி? நீங்க பொய் சொல்றீங்களா உண்மை செய்யல சொல்றீங்களா? பொய் சொல்றீங்க பாத்தீங்களா? எனக்கு பொய் சொல்றீங்க. நான் ஓ ஏன் அப்ப நீங்க கையில என்ன சுடையலன்னா நீங்க போய் சொல்றீங்க? அர்த்தம் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு.
3: விரல் பட்டது
0: உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு.
3: கடவுள் அனுக்கிறோம்.
0: இங்க மழை பெய்யுதுண்டா பாருங்களேன்.
3: நன்றி சொல்லி கொண்டு இப்போ பிளேன் டீ குடிக்கிறேன். நல்ல பிளேன் டீன்னு சாப்பிட இல்லை, அந்த கண்ணான் சாப்பிடணும்னா வடை சாப்பிட்டு. ரெண்டு காய் பக்குவமாக வராதான்னு எங்கே வாங்கினாலும். அப்போ சரி என்றுட்டு இருக்கிறேன்னா நானும் வந்து உங்களோட பங்கு வெட்டிடுவோம் பண்ணிட்டு ஓடி வந்து எல்லாரும் கலைக்கிறதுக்கு காசியாக இருந்தது. அப்போ நானும் வந்து
0: ஏழு மணிக்கு திருவோட வந்து ஏழு மணிக்கு திரு ஆறு மணிக்கு தண்டை பாட்டு போடுமாம் தன்னுடைய விருப்பத்தில். பிறகு ஏழு மணிக்கு துவங்குவா உங்களுக்கு அட்டகாசமான தமிழோடு விளையாடல். பிறகு எட்டு மணிக்கு கவிதை. ஓ அப்ப கேட்டுக்கொண்டு இருங்க. அங்கால சுட்டாம கொள்ளாம சுத்திரவையிலாம் குறைச்சிட்டீங்க. இப்ப
3: என்னோட
0: நான் கடவுள் என்ற புள்ளின்னு சொன்னா உங்களை எந்தெந்த நேரத்தில் அப்படி டேப் பண்ணி எடுத்து தரட்டா உங்களுக்கு?
3: என்ன
0: வடி எடுத்தீங்க புஷ்பதி?
3: நானும் அந்த கட்டில இருந்து கட்ட அந்த வேற ராதா சொன்ன மாதிரி கட்ட
0: வாசிரியர் கட்டறிந்தவன்
3: கட்டறிந்த

0: நன்றி
1: நன்றி அண்ணா, நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். அவர் சகோதரி புஷ்பதி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்க?
0: நான் நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
2: நல்ல பொய் இல்ல சொல்லி கொண்டிருக்கிறீங்க.
0: எப்படி மழை பெய்யுதா உங்க வீட்டு?
2: எங்க வீட்டுல மழை இல்ல.
0: ஏன் புள்ள அனுப்பி விடுறோம் போங்க.
2: அனுப்பிண்டாமா?
0: மழை கடவுளே
2: தெரியுது. அப்ப என்ன அனுப்புறது?
0: நான் கடை அனுப்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே வரும்.
2: இல்ல புஷ்பதியம்மா, என்னண்டு கொதிக்கிற அன்னைக்கு ஐயோ வைக்க சுதாமல் இருந்தது.
0: அவங்க இப்போ செய்ய இல்லை, அந்த வேலை செய்யாதாலும் அவங்க சுட இல்லை.
2: ஆ,
0: ஓ, போய் சொல்லிட்டு போகிறா?
2: ஆ, போய் சொல்லிட்டு போகிறா. இப்போ எல்லாரும் தான் போய் சொல்கிறீங்க.
0: இப்போ எல்லாரும் போய் சொல்கிறா?
2: ஓ, நீங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்கிறீங்க.
0: ஓ, டீ குடிக்கிறாவா?
2: அது நார்மல் தானே.
0: அது நார்மல்
2: குடிக்கலாம். அது குடிக்காவோ என்னோ தெரியாது.
0: என்னமா வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கீங்களா? பிலோமினா,
2: கொஞ்சம்
0: மழை
2: கொஞ்சம் அனுப்பி விடுங்க.
0: உங்களுக்கு இல்லாத அள்ளி அனுப்பி விடுங்க.
2: என்னன்னு தெரியல. நான் அப்ப கட்டியில இருந்து எடுத்தது கட்ரோன்.
0: கட்டியில இருந்து
2: நன்றி.
0: அவர் சௌதரி பிலோமினா அவர்கள் நிகழ்ச்சியின் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று அவர் போயிட்டார். அவரை தொடர்ந்து அரு எங்களுடைய உதயன் அவர்கள். வணக்கம் உதயன்.
3: கண்டுபிடிக்க
0: இது எல்லாரையும் மண்ட கேள்வியா இருக்கு.
3: அது தெரிஞ்சால் தாங்கள் பின்னக்கு பிடிக்கிறோம்.
0: சரி, நாளைக்கு உங்களுக்கு சொல்லி நாளைக்கு இந்த விடையை எல்லாம் வச்சுக்கோமா.
3: ஓ, புது கேள்வியோடு வருவீங்க.
0: சரி, இல்லை நாளைக்கு செய்து இதை முடிப்போம்.
3: முடிப்போம்.
0: சரியா, அப்புறம் செவ்வாய்க்கெல்லாம் புது கேள்வி எடுப்போம்.
3: ஓ,
0: ஓகே,
3: நன்றி.
0: அப்போ நீங்கள் விட சொல்லி இல்லை
3: பாரமண்ட் எடுத்து. இப்போ
0: நான் பாரம் எடுத்து பின்னுக்கு சித்ரா சொல்கிறா பார்த்து நண்டு நன்றி வாழ்த்துகள் சொல்றோம். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருக்கின்ற அன்புகளை தெருவுக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீட்டிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை இதயங்களுக்கும் எனது இதய பொறுமல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் திருமதி திருவு அவர்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றனர். இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது ஜெர்மனிய நேரம்.
4: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்கள் என் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. சோரிச்சுமா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நன்றி ராஜானா, உங்களது பணிக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்கள் தானே? இப்பொழுது முதல் 7 மணி வரை எனது தெரிவில் சில திரைசை பாடல்கள். 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு. 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிஞர்களுக்கான கவிதை பாடும் நேரம். 9 மணியிலிருந்து பிரதான செய்தி அறிக்கை, அதனை தொடர்ந்து உதவுவோமா அனைத்து நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டு இருக்குமாறு அன்பாக உங்களை வேண்டிக் கொண்டு எனது தெருவில் ஒரு பாடலை தருவதற்கு முன்பு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு வருவோம்.
2: பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
3: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்கச்சி.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
5: ஒரு கவிதை சொல்வாயா?
6: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
8: என்ன சமயலோ
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: வணக்கம் நேயர்களே, வழமை போல எனது பாடல்களுக்கிடையே சில குறிப்புகள் தருவதுண்டு. அந்த வகையில் நான் இன்றும் ஒரு சிறுகதை ஒன்றுதான். என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு கரடி ஒன்று ஒரு வழியால் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு மரத்திலே வந்து ஒரு பாரமான மரக்கட்டை வந்து தொங்க விடப்பட்டு கொண்டு இருந்ததாம். அப்படி தொங்க விடப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த கரடி வந்து தெரியாத்தனமாக, முதல் தரம் தெரியாத்தனமாக அந்த மரக்கட்டையில் முட்டுப்பட்டோடனே அந்த மரக்கட்டை வந்து சாடையாக அடித்து விட்டது கரடிக்கு. உடனே கரடிக்கு வந்து சரியான கோபம் வந்துட்டது, நீ யார் என்ன அடிக்கிறதுன்ற மாதிரி திருப்பி கொஞ்சம் அந்த மரக்கட்டைய திருப்பி தான் அடிச்சுது. தான் அடிக்கல அந்த மரக்கட்டை கொஞ்சம் வேகமா போய் திருப்பி வந்து கரடிக்கு மோதிச்சு. அப்ப கரடிக்கு மோதினோன்னா கரடிக்கு நோந்தோன்னா கரடிக்கு கொஞ்சம் கூட இன்னும் கூட கூவம் வந்துட்டுது. இப்படியே இது கரடி வந்து திருப்பி திருப்பி அந்த மரக்கட்டையை அடிச்சோன்னா மரக்கட்டை அடிக்கிறதும் அந்த மரக்கட்டை வந்து இதன் ஒரு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கரடிக்கு வந்து தாங்க முடியாத கோவம் வந்து விட்டது. நீ என்ன என்ன இப்படி அடிக்கிறோன்னு ஓங்கி வந்து அந்த மரக்கட்டைக்கு வந்து அடித்தோன்னே அந்த மரக்கட்டை படு வேகமாக மேலே போய் ஒரு ஒரு ஒரு செகண்ட் அந்த மரக்கட்டை அதில் நின்று திருப்பி வந்து அதே வேகத்தோடு வந்து கரடின்ற நெத்திலே அடித்த உடனே அந்த கரடி அந்த இடத்துல இறந்து போய்விட்டது. இந்த கரடி வந்து இறந்து போனதுக்கு என்ன காரணம்? மரக்கட்டையா? காரணம் இல்லை, அந்த கரடி தான் காரணம். மரக்கட்டை சும்மா இருந்தது, கரடி தான் அந்த மரக்கட்டையோட மோதினது. சரி, அப்படித்தான் தெரியாமல் தான் மோதினாலும் அந்த மரக்கட்டை அடித்தாலும் அந்த கரடி வந்து கடைசியில் இறந்து விட்டது. இது போலத்தான் எங்களை வந்து சிலர் வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், எங்களை வந்து எங்கே எங்களுக்கு வலிக்குமோன்னு தெரியாமல் சும்மா தேவையில்லாமல் சீண்டுவார்கள். அப்போ தேவையில்லாமல் சீண்ட சீண்ட எங்களுக்கு கோபங்கள் கூட கூட கூட வர அவர்களுக்கு வந்து தெரிந்து விடுமோ, இவியலை சீண்டினா இவியலுக்கு கோபம் வருமானு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அந்த கோபப்பட்டு நெர்வஸாகி கடைசியில் வந்து பாதிப்பு வந்து எங்களுக்கு தான். நாங்கள் வந்து எங்கண்ட கண்ட்ரோலை வந்து மற்றவேண்ட கையில் கொடுக்கக்கூடாது. நான் எங்கண்ட அவையிட்ட வந்து ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்த மாதிரி நாங்கள் எங்கண்ட கண்ட்ரோலை மற்றவர்கள்ட கையில் நாங்கள் கொடுக்கும்போது மற்றவர்கள் எங்களை வந்து விழுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்து அவர்கள் எங்களை வந்து தூண்டுவார்கள். எங்கண்ட பிழையினம் எதண்டு பார்த்து இந்த கரடி வந்து அறியாமல் தெரியாமல் அந்த மரக்கட்டையை சும்மா இருந்த மரக்கட்டையை சீண்டி பார்த்து கடைசியில் வந்து அந்த மரக்கட்டையே அதற்கு மனா போய்விட்டது. அதே மாதிரி எங்களை சீண்ட அந்த சீண்டி வர அந்த கோபம் தான் அந்த மரக்கட்டை. அந்த கோபம் வந்து எங்களை அழித்து விடும். அதால் வந்து நாங்கள் வந்து எங்களை சீண்டினாலும் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டாமல் இருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிவரலாம் என்று கூறிக்கொண்டு எனது தெருவில் முதலாவது பாடலை தர இருக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்களுக்கிடையே எனது சில தகவல்கள், சிறு குறிப்பு தொடர்ந்து சிறுகதை மாதிரி தெரிந்துகொண்டிருப்பது எனது வழமை. கலையக நேரம் சரியாக 6:14 அந்த வகையில் இன்னுமொரு சிறு கதை ஒன்றை கூறிவிட்டு அடுத்ததாக ஆப்பியந்து பாடலுக்கிடையே ஆன்மீக தகவல்களையும் தரலாம் என நினைக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு குரங்கை வந்து சில கட்டத்துண்டுகளை கொடுத்து அந்த பலக துண்டுகள் ஒரு சதுரப்பெட்டி கொடுத்து அந்த சதுரப்பெட்டிகளை அழகாக அடுக்க சொன்னார். அதை அடுக்க தொடங்க முதல் ஒரு சலாட்டிலேயே வந்து ஒரு கிளாஸுக்கு கீழே வைத்து அதை மூடி விட்டார். அப்போ அதை அந்த சலாட்டிலேயே பார்த்தான். பிறகு அந்த அந்த குரங்கு என்ன செய்யும், அதை பார்த்த வேகத்தில் தனக்கு உணவு தந்திருக்கிறார் என்ற வேகத்தில் உடனடியாக அதை கொஞ்சம் வடிவாக அடுக்குவார். அப்போ வடிவாக அடுக்கி முடிஞ்ச உடனே அந்த சலாட்டிலேயே அதுக்கு கொடுத்தோடனே அவர் வந்து ஆசையாக சாப்பிடுவார். இப்படி ரெண்டு தரம் அப்படி கொடுக்க வடிவாக செய்தார். அவரும் வடிவாக அந்த குரங்கும் வடிவாக செய்த உடனே அந்த சலாட்டிலேயே கொடுத்தோடனே அந்த குரங்கு பிள்ளை வடிவாக வண்டி சாப்பிடுவார். 4 என்ன செய்வார் அந்த மனிதன், ஒரு நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் உண்டு அந்த குரங்கு பார்க்கும்படி அந்த கிளாஸில் வச்சு மூடி போட்டு கட்டையெல்லாம் கொடுத்தார் அடுக்கண்டு. அப்போ அந்த குரங்கு வந்து அந்த கட்டைகளை மேலே வேகமாக வந்து அடுக்கிச்சுது. அடுக்கி முடிஞ்சோடனே அவன் அடுக்கி கொண்டு இருக்கேக்கில் இந்த மனிதன் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால் அந்த வாழைப்பழத்தை எடுத்து போட்டு திரும்பியும் சலாட்டிலேயே வைப்பார். ஆனால் அந்த குரங்கை தான் பார்க்க மாட்டுது. திருப்பி இவர் வந்து குரங்கை அடுக்கி முடித்தோடனே திருப்பி இவர் கிளாஸை திறந்தோடனே அங்கே பார்த்தா சலாட்டில் சலாட்டிலேயே பார்த்தோன்னே அந்த குரங்குக்கு வந்து கோபம் வந்துடும். என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் முதல் பார்த்தது வாழைப்பழம் தான். உடனே என்ன செய்யும், அந்த சலாட்டிலேயே தூக்கி எறியும், அந்த கட்டைகளை எல்லாம் தூக்கி எறியும், அந்த மனிதனுக்கு மேலேயே எரிந்து விடும். அப்போ எரிந்து விட்டு அதுக்கு பயங்கர கோபம் பெறும், அந்த கட்டையிலெல்லாம் தூக்கி எறிஞ்சு விடும். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து இது எங்களோடையும் சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஒரு வேலை இடத்துலையோ அல்லது நாங்கள் பொதுவாக எங்கள்ட குடும்பங்கள்லேயோ நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக உண்டை கொடுத்து கொண்டு இருந்து போட்டு திடீரென்னு வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான விலை கூடினதோ அல்லது ஆடம்பரமான ஒரு பொருளை நாங்கள் தருவதாக கூறி ஒரு வேலையை சொல்கிறதோ அல்லது ஒரு வேலை பத உயர்வு தாரது அல்லது இந்த போனஸ்ன்னு சொல்லி அப்படி ஏதாவது தார மாதிரி ஒரு ஊழியருக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ அல்லது கணவன் மனைவியோ நட்புகளுக்கிடையோ எந்த உறவாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவைகளுக்கு வந்து இதை தாரம் என்று சொல்லி போட்டு அதை கொடுக்காமல் நாங்கள் திருப்பியும் பழைய மாதிரியே இருந்தால் வந்து அவர்களுக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவன் முதலே வந்து ஒரே மாதிரி கொடுத்து கொண்டு இருந்தால் அவர்களால் வந்து அதை ஜீரணித்து கொண்டிருக்கலாம். அந்த குரங்குக்கும் அடுத்த தரமும் வாழைப்பழத்தை கண்ணில் காட்டாமல் சலாட்டிலேயே கொடுத்துருந்தா அது ஒழுங்காக செய்திருக்கும். இப்போ நாங்களும் வந்து ஒருவருக்கு வந்து இப்போ ஒரு நான் இந்த வேலையை செய்தால் உனக்கு 50 காசு தருவேன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம திருப்பி 20 கொடுத்தோன்னே அந்த பிள்ளைகளும் வந்து கோவப்படுங்கள். அல்லது உத்தியோகத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாப்பாட்டுக்குரிய செக்கோ அல்லது ஒரு கிஃப்ட் செக்கோ ஏதாவது தருவதுன்னு சொல்லி போட்டு எதாம் எல்லாம் வேலை எல்லாம் மாதம் காட்டி முடிஞ்சாமரோ அதை தராமல் சும்மா ஒரு கூட்டிக் கொண்டே ஒரு சாப்பாடை கொடுத்து போட்டு விட்டால் அந்த ஊழியர்களுக்கு வந்து ஒரு கோபம் ஒரு இது வரும். அப்போ நாங்கள் வந்து எப்பயுமே என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கொடுக்க நினைப்பதை வந்து அதிகம் கொடுக்கலாம், ஆனால் அதிகம் கொடுப்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஆனால் சொல்லும் போது நாங்கள் வந்து குறைவாக சொல்லணும். அந்த அளவுக்கு மிஞ்சி சொல்லக்கூடாது. நாங்கள் குறைவாக சொல்லி போட்டு கூட கொடுக்கலாம். கூட சொல்லி போட்டு குறைவாக கொடுக்கல வந்து அந்த அவர்களுக்குரிய பாதிப்பும் வேதனையும் வந்து ஈடுகொள்ள முடியாது. அந்த குளிருக்குள்ள இருந்தவனுக்கு கம்பளி குளிருக்கு எவ்வளவு காலமாக இருந்தவன் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு அரசன் போய் நான் ஏன் இப்படி குளிருக்குள்ள இருக்கிறேன், நான் போய் போர்வையாக கொடுத்து விடுறேன் என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு அன்றிரவே அந்த பிச்சைக்காரன் வந்து இறந்துடுவான். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த அரசன் வந்து போர்வையை தருவான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தே அந்த பிச்சைக்காரன் இறந்த மாதிரி நாங்கள் வந்து கூடுதலான ஒரு ஆசையை காட்டி போட்டு குறைவாக கொடுக்கும்போது அவர்களுடைய மனம் வந்து பாதிக்கப்படும். அப்போ நாங்கள் எப்போதும் வந்து நாங்கள் வந்து கணக்க நினைக்க வேணும், ஆனால் சொல்லும்போது குறைவாக சொல்லி போட்டு கொடுக்கும்போது நிறைவாக கொடுக்கைகளை வந்து அங்கே வந்து இரட்டிப்பு விதமான மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு பாடலுக்கு போவோம்.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: சரியாக 6:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அடுத்ததாக எனது தெருவில் வர இருக்கும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவிரிசில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:27. அடுத்ததாக சிறு ஆன்மீக குறிப்பு தான். நாங்கள் வீட்டில் சமையல் அறை இந்த நிகழ் கூடுதலாக மது டிஆர்டி வானொலியில் ஆண் நேயர்கள் இருந்தாலும் நிறைய நேயர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை விட அதிகமான பெண் நேயர்கள் இருப்பதால் சில நான் கொடுக்கும் சில ஆன்மீக தகவல்கள் வந்து பெண்களுக்கு அதிகம் சேரக்கூடியதாக இருக்குமென்று நினைக்கிறேன். நான் அடுத்ததாக வந்து சொல்லி சொல்கிறேன் என்னங்கன்னா, சமையல் அறையில் வந்து நாங்கள் வந்து உப்பை வந்து காரணம் கொண்டும் எங்கள்ட தலைக்கு மேலே நாங்கள் அந்த அந்த கபர்டு அடித்து வச்சிருக்கப்படும், அந்த குட்டி அலுமாரிகள் வச்சிருக்கப்படும், நாங்கள் எங்கள்ட கையை உயர்த்தி உப்பையும் அரிசியையும் நாங்கள் ஒரு நாளும் எங்கள்ட தலைக்கு மேலே கையை உயர்த்தி அந்த அதை வந்து எடுக்கக்கூடாது. உப்பையும் வந்து உப்பும் அரிசியும் எங்கள்ட கீழ்த்தட்டில் இருக்கணும், அந்த குனிஞ்சு தான் நாங்கள் அந்த உப்பை வந்து எடுக்க வேணும். அரிசியையோ உப்பையோ வந்து நாங்கள் அதுக்குரிய மரியாதையை கொடுத்து தான் நாங்கள் எடுக்கணும். எங்களையும் அறியாமல் நாங்கள் உப்பை வந்து கீழ்த்தட்டில் நல்லா கீழே அலுமாரியில் வந்து கீழே இருக்கும் தானே, அந்த கீழ் இதில் நாங்கள் உப்பை அரிசியை வைக்கும் போது உப்பை எடுக்கலே நாங்கள் கீழே குனிஞ்சோ ஒரு அது ஒரு எங்களை அறியாமலே எங்களை தெரியாமலே ஒரு வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிற மாதிரி. இப்போ முந்தின காலத்தில் சொல்லுவார்களாம், அந்த குமரன் முருகன் கணபதி என்று பெயர் வைக்கிறது வந்து எங்களையும் அறியாமல் நாங்கள் வந்து கடவுளின் நாமத்தை வந்து உச்சரித்து கொள்வதற்காகத்தான் அந்த பெயரை வைத்தார்களாம். அந்த இறக்கும் போதும் கூடி பிள்ளைகளை கூப்பிடுவார்களாம், அந்த அந்த அந்த இறக்கும் தருவாயில் இருக்கேக்கல முருகாவா கண்ணாவா கணபதிவா. அப்போ அப்படியே சொல்லும் போது அவர்களையும் அறியாமல் அந்த கடவுளின் பெயரை வந்து உச்சரிக்கப்படுகிறது என்று. அதே மாதிரி நாங்கள் அந்த குனிந்த அந்த உப்பை எடுக்கேக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதை உப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அரிசிக்கு மரியாதை கொடுக்கணுமென்று நினைத்து நாங்கள் செய்யக்கில் எங்கள் நாங்கள் வந்து அதை மறந்துடுவோம். ஆனால் நாங்கள் அந்த ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கலாம், உப்பை அரிசியை எப்பையும் கீழே தான் வைக்க வேணுமெண்டா. நாங்கள் அரிசியை எடுக்கும் போதும் கீழே குனிந்து கொஞ்சம் குனிந்து தான் எடுப்போம். அப்போ உப்பை எடுக்கும் போதும் நாங்கள் குனிந்து தான் எடுப்போம். அப்படி நாங்கள் குனிந்து எடுக்கேக்கில் எங்களையும் அறியாமல் அந்த உப்புக்கும் வந்து அரிசிக்கும் வந்து நாங்கள் எங்களையும் அறியாமல் ஒரு மரியாதை கொடுப்போம் என்று சொல்லி கொடுப்போம். அது வந்து அந்த அது வந்து எங்கள்கிட்ட நிச்சயமாக கட்டாயமாக வந்து எங்கள்கிட்ட அப்படி நாங்கள் குனிந்து எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு எங்கள்கிட்ட கஷ்டங்கள் குறையும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து அஷ்டலக்ஷ்மி அந்த ஆதிக்கமும் வந்து அந்த அனுகிரகமும் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது பாடல் தருவதற்கு முன்பு

சரியாக 6:30 நிமிடங்கள். எனது தெருவில் அடுத்த பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு தொடரும்.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் தாரக விளையாட்டுகள், தாரக உணர்வகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
2: இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27ஆம் ஆண்டில் வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:40 தொடர்ந்து ஒரு சிறு ஆன்மீக குறிப்பெண்ணு சொல்றதை விட இங்கே நாங்கள் வீட்டிலே சில விஷயங்களை கடைபிடிக்க வேணும் கட்டாயமாக. புதிதாக ஒரு நபர்கள் வந்து எங்கெண்ட வீட்டுக்கு வந்து நபர்கள் வந்தால் புதிதாக வீட்டுக்கு வருபவர்கள் இப்போ புதிதாக வருபவர்கள் என்று சொல்லி சொன்னால் சும்மா ரோட்டில் போறாக்கள் வர்றதுன்னு சொல்லலை. இப்போ ஒரு ஆளுக்கு தெரிந்தவர்களும் அவர்களுக்கு தெரிந்த இப்போ ஒரு ஒரு ஒரு உறவினர் வரும்போது அவருடன் சேர்ந்து இன்னொருவர் வருவார்கள், அல்லது ஒரு நண்பர் பிள்ளைகளின் நண்பர்கள் வருவார்கள், அல்லது அப்படி உறவினர்கள் நம்புறத புதிதாக ஒருவர் வீட்டுக்கு வந்தால் புதிதாக வரும் நபர்களிடம் வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து அனுமதிக்க கூடாது. சில வீடுகளில் வந்து புதிதாக ஒரு நபர்கள் போனாலும் அவர்கள் வந்து தங்களது நிலைமையை காட்டுவதற்கு வந்தவர்களுக்கு புகழ்ச்சிக்காக சில விஷயங்களை வந்து செய்வார்கள், ஆனால் அது வந்து கூடாது. அப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அது என்னன்னு சொல்லி சொன்னால், புதிதாக ஒரு நபர்கள் வந்தால் அவர்களை வந்து நாங்கள் சமையல் அறைக்கு உடனடியாக கூட்டி கொண்டு போகக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், சமையல் அறை தான் வீட்டில், பூஜை அறையை விட சமையல் அறை தான் எங்களுக்கு முதல் வந்து ஒரு லட்சுமிகரமான இடம். இந்த பூஜை அறை, படுக்கை அறை, சமையல் அறை, இந்த மூணும் வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு நாங்கள் வந்து அதை வந்து மிகவும் பக்குவமாக வச்சிருக்கக்கூடிய இடங்கள். நாங்கள் அதை வந்து ஒரு அது எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியாது, அது வந்து நாங்கள் ஒரு போற்றுதலுக்குரிய இடம். பூஜை அறைய எவ்வளவு நாங்கள் பக்திமயமாக உள்ளது, எவ்வளவு கவனமாக அவதானமாக வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த படுக்கை அறையும் சமையல் அறையும்ன்றது வந்து, சமையல் அறைக்கு வந்து யாரையும் புதிதாக ஒரு நபர்கள் வந்தால் அவர்களை கூட்டிக் கொண்டு எங்கன்னு சமையல் அறைக்கு கூடாது. மற்றது பூஜை அறையும் அதுதான், சமையல் அறையும் காட்டக்கூடாது, பூஜை அறையும் காட்டக்கூடாது. மற்றது வந்து இப்போ வீட்டில் வந்து சில நேரம் சிறு குழந்தைகள் இருப்பார்கள், அப்போ தான் ஒரு வயசு குழந்தையாக இருக்கலாம், அல்லது பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு 2 வயசு குழந்தையாக இருக்கலாம். அப்போ நாங்கள் யாரும் புதிதாக வந்த உடனே அது உடனடியாகவே எங்கள்ட குழந்தையை தூக்கி கொடுக்கக்கூடாது. புதிதாக வருபவர்களிடம் குழந்தைகளை உடனடியாக நாங்கள் தூக்கி கொடுக்கக்கூடாது. அவையெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணி ஒரு கதை செய்தண்டு அதுக்கப்புறம் தூக்குவது ஓகே, ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே நாங்கள் வந்த உடனே இந்த அங்கே பிள்ளைகளை தூக்கி கொடுக்கக்கூடாது. மற்றது வந்து நாங்கள் வந்து வீட்டில் வச்சு இங்கே பாருங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ உடுப்பு இருக்குது, சிலர் வந்து இந்த பெருமைக்காக காட்டுவார்கள், அலுமாரியை திறந்து காட்டுவார்கள், இங்கே பாருங்கள் நாங்கள் இவ்வளவு சாரி அடுக்கி வச்சிருக்கிறோமோ, இவ்வளவு இந்த நகையெல்லாம் இப்படி நகையை காட்டுவது குறைவோ, ஆனால் இருந்தாலும் நகையோ காசோ சாரியையோ அலுமாரியை திறந்து வந்து புதிதாக வருபவர்களிடம் காட்டக்கூடாது. மற்றது வந்து அந்த அவர்கள் அந்த இது வந்து ஒரு வேடிக்கையான கேளிக்கையாக இருந்தாலும், ஆனால் வந்து இந்த அரிசி பாத்திரம், மஞ்சள் பாத்திரம், அரிசி வைக்கிற இது மஞ்சள் அந்த உப்பு அதுகளை திறந்து பார்த்து அதுகளை தொடுகிறதுக்கு வந்து அதை அனுமதிக்க கூடாது. நாங்களாவே தெரியாமல் தொட்டால் ஒன்றுமே செய்ய கூடாது. இவையெல்லாம் ஒரு மங்களகரமான ஒரு பொருட்கள், வீட்டுக்கு வந்து மங்களகரமான பொருட்கள். அந்த மங்களகரமான பொருட்களை வந்து அவர்கள் சில நேரம் துப்புரவில்லாமல் வரக்கூடும். ஒரு அந்த துப்புரவில்லைன்னு சொல்றது வந்து உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். அந்த ஒரு பெண்களுக்கான ஒரு துப்புரவில்லாம இருக்கலாம், அல்லது ஒரு இறந்த வீட்டுக்கு போய் வந்திருக்கலாம், அல்ல வாகனங்களில் வரும்போது அப்படியான அந்த துப்புரவில்லாதவர்களுடன் பக்கத்தில் இருந்து வந்திருக்கலாம். அப்போ அவர்கள் வந்து கையை காலை கழுவி போட்டு வந்து வர மாட்டார்கள். அப்படி வரும்போது இந்த மங்களகரமான பொருட்களை வந்து நாங்கள் தொடுவதற்கு அந்த அனுமதிக்க கூடாதுன்னா தூக்கி உடனே உள்ளுக்கு தூக்கி ஒழிச்சு வைக்கிறதுல கூடிய மட்டுக்கும் தவிர்க்க வேணும். அதை அடுத்ததாக வந்து வீட்டை சுற்றி வந்த உடனே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டு இருக்க சுற்றி பாருங்க நாங்கள் எப்படி வச்சுருக்கோம். இது வந்து இப்போ வந்து எல்லாரும் தற்பெருமைக்காக காட்டினமே தவிர, ஆனால் அது கூடாது, ஒரு நாளும் கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து வெளியிலே இருந்து வரும்போது அவர்களோட வந்து நிறைய எதிர்மறை சக்திகள் வரும். அப்போ அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து தங்கிடும். அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் நல்லவர்கள், ஆனால் அவர்களையும் மீறி சில சில எதிர்மறை சக்திகள் அவர்களுடன் கூட வரும். அப்படி கூட வரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கிடும். அதால வந்து அடுத்ததா வந்து நாங்க வீட்டுல என்ன செய்யணும், வீட்டுல வந்து விளக்கு மாலை நேரம் பின்னேரத்துல நாங்க விளக்கு வச்சாம் பிறகு அந்த கத்தி பேசுறது, சண்டை பிடிக்கிறது, அழுகிறது, அது வந்து சாதாரணமாகவே எல்லாரும் அப்படி செய்வது கிடையாது, கூடிய மட்டுக்கும் தவிர்ப்பார்கள். ஆனால் அதையும் நான் அதை சொல்லுறேன். மற்றது வந்து அந்த ஆக்கள் யாரேன்னு வந்தாலும் ஒன்றில் உள்ளுக்கு கூப்பிட்டு கதைக்கணும், அல்லது நீங்கள் வெளியால் போய் நின்று கதைக்கணும். மன்னித்துக்கொள்ளுங்க, வாசல்ல நின்று அப்படியே வாசல்ல சாஞ்சு கொண்டு நின்று கன நேரம் வந்து நின்று கொண்டு வாசல்ல தூங்கி கொண்டு நின்று கதைக்க கூடாது. ஒன்றில் நீங்க உள்ளுக்கு கூப்பிடுங்க, அல்லது நீங்க வெளியால போய் நின்று கதையுங்க. வாசல்ல நின்று கொண்டு அரையும் குறையுமா நின்று கொண்டு அந்த நிலப்படி வாசல்ல நின்று கதைக்கிறது வந்து தவித்து கொள்ளுவது நல்லமென்று சொல்லி, மற்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு இப்போ சிலர் வந்து நல்ல எண்ணத்தோடு தான் வருவார்கள், அவர்களோட மனதில் வந்து கூடாத தப்பான எண்ணங்கள் இருக்காது. ஆனாலும் சிலர் வந்து போன பிறகு பாருங்கள், சில நேரத்தில் அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது நோய் வரும். அவர்கள் வந்து அப்படியான நோக்கத்தோட வீட்டுக்கு வரமாட்டார்கள். ஆனாலும் அந்த அவர்களை மீறி வர எதிர்மற சக்தியால் வந்து அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று நடக்கக்கூடும், அதை கவனித்து பார்க்க. நாங்கள் வந்து பொதுவாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒரு வீட்டிற்கு வந்து ஒரு விருந்தினர் வந்துட்டு போனாலும் அது நல்ல ஆராயும் இருக்கலாம், எந்த ஒரு விருந்தினர் வந்துட்டு போனாலும் அந்த நடு ஹோலில் நாங்கள் இந்த வரவேற்பறையில் வந்து நாங்கள் ஒரு சிட்டி விளக்கொண்ட கொளுத்தி ஒரு 10 நிமிஷம் அந்த விளக்கை எரிய விட்டுட்டு அந்த விளக்கை நாங்கள் அணைத்து விட்டால் அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் அந்த இது விட அந்த அதோட போய்விடும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவில் சில திரை இசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:51.

சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

தொடர்ந்து ஒரு சிறு ஐதி ஆன்மீக தகவல் மாதிரி தான். நாங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வேண்டுவோம். சில நேரத்தில் காமாட்சி விளக்குகள் வந்து நாங்கள் வீட்டில் வைக்கும்போது அந்த விளக்கில் வந்து சிறு வெடிப்போ ஏதாவது அந்த ஏதாவது சிறு நசுங்களோ அப்படியான விளக்குகளை வந்து நாங்கள் வீட்டிலே வந்து விளக்கி அந்த விளக்கில் வந்து நாங்கள் ஏற்றி வழிபடக்கூடாது. மற்றது வந்து நாங்கள் குத்து விளக்கு ஏற்றினாலும் அந்த காமாட்சி விளக்கு ஏற்றுவது தான் வீட்டில் வந்து மிகவும் சிறந்தது. அந்த காமாட்சி விளக்கை நாங்கள் வேண்டே போய்கில் வந்து சும்மா போய் நாங்கள் கண்ட பாட்டுக்கு அந்த காமாட்சி விளக்கு கடையிலே வேண்டக்கூடாது. அது வந்து ஒரு வளர்புறையாக இருக்கணும், ஒரு நல்ல நாளாக இருக்கணும், அல்ல ஒரு முகூர்த்த நாளாக இருக்கணும். அப்படியான நாளில் தான் நாங்கள் வந்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வேண்ட வேணும். அப்படி இந்த காமாட்சி விளக்கை நாங்கள் வேண்டும் போது அதுண்டி அந்த காமாட்சி அம்மன் முகம் வந்து அந்த விளக்கில் இருக்கிற முகம் வந்து தெளிவாக தெரிய வேணும். சில விளக்குகளை பார்த்தா அந்த தெளிவாக தெரியாது. அடுத்ததாக வந்து அந்த விளக்கை சுற்றி அந்த வெளி வட்டத்தில் குட்டி குட்டி குட்டி குட்டியாக அரும்புகள் வந்து வச்சுருக்கும். அந்த அரும்புகளை வந்து வடிவாக பார்த்து வேண்ட வேணும். அந்த அரும்புகள் வந்து அந்த நேர்த்தியாக இருக்கணும், அழகாக நேர்த்தியாக இருக்க வேணும். அதை அப்படியான ஒரு இதற்கணும். மற்றது அந்த அரும்புகளை வந்து நாங்கள் எண்ணி பார்க்க வேணும். ஒற்றைப்படையில் இருக்கிற அரும்புகள் உள்ளதாக பார்த்து வேண்டவன். அதிகமாக ஒற்றைப்படையில் உள்ள அரும்புகள் தான் வைப்பார்கள். சில வேளைகளில் அது எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு இரட்டைப்படையிலும் வந்துவிடும். அதால் வந்து நாங்கள் வேண்டிகளை வந்து ஒற்றைப்படையுள்ளதாக வேண்டணும். அதாவது வந்து அந்த நாங்கள் அந்த ஒற்றைப்படையில் முதலாவது அரும்பு எண்ணெய்களை வாணும், ரெண்டாவது போகணும், மூன்றாவது வா போன்னு சொல்லி சொல்லி எண்ணிக்கொண்டு வந்து கடைசியில் வந்து வாண்டு முடிய வேணும். அப்போ அந்த ஒற்றைப்படையில் வந்து அந்த தொடங்கேக்கில் வந்து வாண்டு தொடங்கணும், ரெண்டாவது போது மூன்றாவது அடுத்தது வா போன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு வாவில் தொடங்கி வாவிலேயே முடிய வேணும். அப்போ அது வந்து கணக்காக வந்து ஒற்றைப்படையில் இருக்கும். அப்படியான விளக்குகளை வேண்டுவது வந்து சிறப்பு என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது நிறைவு செய்ய வரும் பாடலை தர இருக்கிறேன்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலு. டிஆர்டி தமிழோலியில் கலியாக நேரம் சரியாக 7:05. தொடர்ந்து வர இருப்பது

சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. இப்பொழுது முதல் 8 மணி வரை தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவருடன் இணைந்திருக்க விரும்புகிறேன். உங்களுக்கான கேள்விகள் பலவிதமாக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அதில் கலந்து சிறப்பித்து உங்களது என்னுடன் பங்கு பெற்று கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலாவது முதலாவதாக நான் ஒரு கேள்வியை வானொலியில் தவள விடுகிறேன். அதை யோசித்து கேட்டுவிட்டு யோசித்துவிட்டு வாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வரும்போது உங்கள் அனைவருக்கும் ஏற்ற வகையிலே நான் பலவிதமான கேள்விகளை தயாரித்து வைத்திருக்கிறேன். அந்த கேள்விகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அவலாக இருக்கிறேன். இன்றைய காலத்தில் வந்து நாங்கள் இந்த விளம்பரம் எங்கள் வானொலியிலேயே நிறைய விளம்பரங்கள் போகுது. அடுத்தது வந்து இந்த விளையாட்டு போட்டி எல்லாம் பலவிதமான இடங்களில் இந்த அறிவிப்பு பலகைகள் எல்லாம் இடப்பட்டு இருக்கிறது. இன்றைய விளம்பரம் அறிவிப்பு பலகை எல்லாம் இப்போ இருப்பது போலவே பனியுக காலத்தில், அதாவது வந்து சங்கம் நிறைய காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதியிலும் அந்த பனியுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து இப்படியான விளம்பர அறிவிப்பு பலகைகளை இன்று நாங்கள் செய்வது போல் அவர்களும் செய்தார்கள். அது என்ன அந்த விளம்பரம், அந்த அறிவிப்பு பலகை? அதே போன்று அவர்களும் வந்து ஒரு விதமான விளம்பரம் அறிவிப்புகளை செய்தார்கள். அது எப்படியான அறிவிப்புகள்? அது என்னென்று வந்து அது என்ன, அந்த அறிவிப்பு என்ன, அதை வந்து நீங்கள் வந்து வானொலியில் வந்து கூற வேணும். இதை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு முதல் நீங்கள் வந்து கலந்து கொண்டால் உங்களுக்கான வேறு பல விதமான கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு

0: நான் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைய காலத்தில் விளம்பரங்கள் அறிவிப்ப பலகைகள் நாங்கள் அந்த விளம்பரம் செய்வதற்கான இதுகள் செய்வது போல, அன்றைய சங்கமரவிய கால பகுதிக்கு முன்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் வந்து பனியுகத்தில் வாழ்ந்தார்கள். அந்த பனியுகத்தில் வாழ்ந்த மனிதர்களும் அவர்களும் வந்து ஒரு விதமான அறிவிப்புகள் விளம்பரம் இன்றைய அறிவிப்புகள் விளம்பரத்திற்கு முன்னோடியாக அந்த அறிவிப்புகள் விளம்பரங்கள் காணப்பட்டன. அது என்ன, எதற்காக அதை அப்படி செய்தார்கள் என்பதுதான் நான் உங்களிடம் கேட்கப்படும் கேள்வி.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூகாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0656216115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில் முதலாவதாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் நேரே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: மாலை வணக்கம். திரு டான்ஜி ஜியானுடைய
0: உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருந்து ராஜாவோட இருந்தீங்க?
0: ஓமாம், நலமாக இருக்கிறேன். வெயில் கொடுமை, வெயில் கொடுமை தாங்க முடியவில்லை. அது வந்து கொஞ்சம் பின்னுக்கு. இப்ப நான் வந்து நீங்க வந்து கொஞ்சம் தேடிக்கல, இன்னும் கொஞ்சம் கூட தேடுங்க. அது என்ன சொல்லி சொன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக, அந்த நல்ல ஒரு இதுக்காக அவர்கள் அந்த இந்த விளம்பரத்தை செய்தார்கள். விளம்பரம் அறிவிப்பு, இன்றைய விளம்பரம் அறிவிப்புக்கு அதுதான் முன்னோடி. இன்றைய அறிவிப்பு பலகையோ அல்லது விளம்பரமோ அதுக்கு இதுதான் முன்னோடியாக இருந்தது. நீங்க வந்து அது எனக்கு அது வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. நான் வந்து அதுக்கு அது வார அதுக்கு முதல் நான் அதை யோசிச்சுட்டு வரட்டும். நான் உங்கள்கிட்ட வந்து மற்ற கேள்விகளை கேட்குறேன். ஏன்னு சொல்லிச்சுனா, இது வந்து யோசிக்க கொஞ்சம் யோசிக்கிறது. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓ, விளங்கல. ஓ, அது தேடல் மூலம் கண்டுபிடிக்க வேணும். அப்ப அது கொஞ்சம் தேடிக்கொண்டு அந்த இடையிற நேரத்துல அதை தேடிக்கொண்டு வரலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து கடகடன்னு ஒரு நாலு கேள்விக்கு விட சொல்லணும். யோசிக்காம டக் டக்குன்னு எனக்கு சொல்லணும். சரியா? ஒத்த ஓசையுள்ள சொற்கள், இந்த முடியேக்கல வந்து ஒத்த ஓசையோட முடிய கடைசி சொல்லு எல்லாம் வந்து டையன்னாவில முடியும். சரியா? படை, ஒத்த எல்லாம் வந்து ஒத்த ஓசையா முடியும். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட என்னன்னா, உதாரணத்துக்கு நான் தாரன் அங்காடி. அங்காடி என்ற கடை. அப்ப அடுத்தது நீங்க பாட்டியிடம் காக்கா சுட்டது
1: வடை.
0: மழைக்கு தேவை
1: குடை.
0: குளத்தில் வெள்ளம் பெருகினால் திறக்க வேண்டியது குளங்கள்ல இதுகள்ல வெள்ளம் பெருகினால் திறக்க வேண்டியது என்னத்தை திறப்பார்கள்?
1: வருகுது
0: அதுக்கு பிறகு நீங்க அந்த கேள்விக்குரிய விடைய கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. புதிதாக சரித்திரம், அதுவும் டையில முடியணும். புதிதாக சரித்திரம் அறிவிப்பு பலகைக்குரிய இதை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. பனியுக காலத்துல அதைத்தான் நான் கேக்குறேன். அந்த காலத்துல அதுக்குள்ள நீங்க தேடி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நலமா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: உங்களுக்கு
0: பேரப்புள்ள கிடைத்ததுக்கு வாழ்த்து, அதோட சந்தோஷம். நீங்க பேரப்புள்ள கிடைக்க முடியாத என்னோட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுறீங்க. முற்பட்ட காலத்துல வந்து பனியுவ காலம். அந்த பனியுவ காலத்திலேயே இன்றைய விளம்பரத்துக்கு முன்னோடி அடிகோலியாக இருந்தது வந்து இந்த இதுதான். சரி, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். அது இது இந்த கேள்வியில் கொஞ்சம் பெரிய கேள்வி தானே, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வந்து இது வந்து சுகமானது இலகுவாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு ரெண்டு சொல் தருவேன், சரியோ? அந்த சொல்லுக்கு அந்த ரெண்டு சொல்லை தந்துட்டு அந்த அதுக்கு ஒரு குறிப்பு தருவேன், நீங்க அதுல இருந்து ஒரு சொல்ல கண்டிப்பா. உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன், வந்து உங்களுக்கு முதலாவது சொல்லு தரேன் மாதம், ரெண்டாவது சொல்லு தரேன் தென்னை. மாதம் தென்னை, இதுல இருந்து இந்த முதலாவது சொல்லில இருந்து ஒரு எழுத்தும் இங்கால செல்லுல இருந்து ஒரு எழுத்தும் எடுத்து நீங்கள் ஒரு விலங்கு கண்டுபிடிக்கணும். ஒரு மாதத்தை வந்து அன்று, முதலாவது சொல் ஓ அன்று முதலாவது சொல், ரெண்டாவது வந்து மனை. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அம்மா,
2: அன்னை.
0: அன்னை, ஓகே. கடைசி மிரட்டல், முதலாவது வந்து மிரட்டல் சொல், ஓ ரெண்டாவது வந்து கடாய், சரியா? முதலாவது மிரட்டல், ரெண்டாவது கடாய். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு இனிப்பு,
2: மிட்டாய்.
0: மிட்டாய், ஓகே. ஓகே, நீங்கள் அப்போ அந்த கேள்வி குறுக்கா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. அந்த கேள்வி கொஞ்சம் விதாண்டு சொன்னால் நான் அடுத்த கேள்வியை தரேன். முதல் அந்த கேள்வி குறுக்கா கண்டுபிடிச்சிட்டு அந்த விடையை சொல்லிட்டு நாங்கள் வந்து போவோம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.
2: ஓகே, நன்றி,
0: நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன், நலமாக இருக்கிறீர்களா?
3: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன். வெயில் தான் தாங்க முடியவில்லை, வெக்க தாங்க முடியல, மற்றபடி நலமாகவே இருக்கிறேன். கொஞ்சம் அந்த பஸ்ஸுகள் ரயில்களுக்கு எனக்குண்டே மான் பெற வந்து கூட்டிக் கொண்டு விட்டவன், அதால கொஞ்சம் பிரச்சனை இல்ல. பயங்கர வெக்கம், நடந்து வாரது ஒரு சொட்டு தூரம் அப்படியே துடிச்சு போடுவோம் என்று சொல்லுவோம். அப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சீங்களோ அந்த
3: கூத்து வடிவங்கள்
0: இது வந்து ஆரம்ப கால மனிதர்கள், ஆரம்ப கால மனிதர்கள், அந்த சங்கம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட ஆரம்ப கால மனிதர்கள். அப்ப அது வந்து நான் இப்ப அடுத்தவர் லைன்ல நிக்கிறபடி அவர் தச்சில விடிய கொண்டு வந்தாலும் அவருக்காக நான் அதை இதாண்டு கொண்டு நான் உங்களுக்கு அடுத்த கேள்வியை நான் இதை கேட்கிறேன். இப்ப பத்மராணி அக்கா கேட்ட மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு சொல்லு தருவேன், அதுக்குள்ள இருந்து நீங்க ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும். முதலாவது சொல்லு வந்து கருமை.
3: கருமை,
0: ஓ ரெண்டாவது சொல்லு வந்து நேற்று, சரியா? நேற்று என்று சொல்லுவேன்.
3: இன்று
0: என்று சொன்ன மாதிரி நேற்று சொல்லு கருமை, ரெண்டாவது சொல்லு நேற்று. இதுல இருந்து ஒரு தேச தலைவரை உருவாக்குங்க பாப்பம், கண்டுபிடிங்க பாப்பம்.
3: நேரு.
0: அடுத்தது வந்து பாய், படுக்கிற அந்த பாய், அல்லது பாயிர பாய். பாய், மற்ற சொல் வந்து நோன்பு,
3: நோன்பு.
0: ஆரோக்கியத்தின் எதிர், ஆரோக்கியத்தின் எதிர்ப்பதம்.
3: ஆரோக்கியம்,
0: ஆரோக்கியத்தின் எதிர்ப்பதம். பாய், மற்றது நோன்பு, ஆரோக்கியத்தின் எதிர்ப்பதம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த
3: இன்னொன்ற
0: பாதுகாப்பு, முதலாவது சொல்லு பாதுகாப்பு, ரெண்டாவது வந்து காய், சரியா? காய்கனியன்னு சொல்லுவோம் அதுல, காய். இதுல இருந்து ஒரு நாடு,
3: ஒரு நாடு,
0: ஒரு நாடு.
3: காவாய்,
0: காவாய் என்று ஒரு நாடு இருக்கா? எனக்கு தெரியாது.
3: காவாய் என்று
0: காவாய் என்று இருக்கா?
3: இப்போ இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து
0: இன்னொரு நாடு அராபிய நாடு உண்டு, அது தமிழ் எழுதிக்கல அப்படி சொல்லுவான். அடுத்ததாக வைவரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் உதயன், நலமா இருக்கிறீங்களா? ஓம் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்க அந்த இந்த இதுக்குரிய விடையை கண்டுபிடித்தீர்களா?
4: இல்ல, தண்டோரா என்று சொல்லி அப்படி நினைக்கும் முரசு கொட்டி தண்டோரா செய்வினம்
0: அதெல்லாம் பிறகு வந்தது. நான் இப்போ இந்த நான் வந்து இப்படியான கேள்வியல் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ கற்றுக்கொண்டதை நான் அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கும் தெரிய வேணுமென்றதுக்காண்டி தேடலுக்காகத்தான் கொண்டு வருவேன் நான். அப்படி அவர்கள் அந்த தேடல் மூலம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கடினமாக இருந்தால் நான் அந்த விடையை சொல்லிட்டு நான் இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறது. அப்போ நான் இது வந்து என்னென்னு சொல்லி
4: சொன்னால்
0: விளங்கையில் மனிதர்கள் வந்து கொஞ்சம் அந்த அப்பதான் அவர்கள் வந்து அந்த வேட்டையாடுறது, அந்த வேட்டையாடக்கு முதல் எப்படி இருந்தார்கள், அப்படி இப்படி இருந்த அந்த அடிப்படை படிப்படி படிப்படியாக வந்து கொண்ட காலம். அப்ப அவர்கள் என்ன செய்தார்களாம் சொல்லி சொன்னா, மலை உச்சியில அவை வந்து மலை உச்சியில என்ன செய்வினமா, பெரிய நெருப்பு கொளுத்து வினமா, அந்த பெரு நெருப்பு ஏற்றுவார்களாம். அப்படி அதையும் செய்வார்களாம். இல்லையன்னு சொல்லி சொன்னா ஒரு புகை மூட்டம் மாதிரியும் செய்வார்களாம். அந்த புகை மூட்டத்தை வந்து வந்து ஒவ்வொரு ஒரு மலை உச்சியில ஏற்றங்களை வந்து ஒவ்வொரு வெவ்வேறு இடங்கள்ல தான் இருப்பினாம் ஆக்கள். அவை அந்த மனிதர்கள் வந்து அப்ப வந்து அந்த வீடுகளில் எல்லாரும் குகைகள்ல தான் வாழுறது. அப்ப அவையில் வந்து அந்த வெளியால போய் இருக்கேக்கல. அப்ப அந்த மலை உச்சியில வந்து ஏற்றப்படும் பெரு நெருப்பு அல்லது புகை மூட்டம் வந்து அது ஏன் என்னத்துக்காக அது ஏற்றப்படுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பெரிய விலங்கு அந்த மாமத்தொண்டு சொல்லி ஒரு ஜானை இருக்கு, அந்த ஜானியைத்தான் அவர்கள் வந்து அந்த உணவாக வந்து சாப்பிடுவது ஆரம்ப காலத்துல. அந்த மாமத்தொண்டு ஜானை வந்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து சாப்பிட முடியாது. குறிப்பிட்ட ஆக்கள்னா குறிப்பிட்ட தொகை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய பேர் வேணுமா. அப்ப அந்த அந்த நெருப்பை வந்து அவைகள் வந்து ஏற்றேக்கல, அந்த நெருப்பை வந்து எரிய வைக்கல, அந்த கூட்டத்துக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து சாப்பாடு இருக்குது, இப்ப இங்க வந்து இப்ப அலோன்ஸ் பண்ணி இந்த இடத்துல உணவு ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல உணவு கொடுக்கப்படுகிறது என்று சொல்ற மாதிரி அவர்கள் வந்து அந்த நெருப்பை வந்து எரிய விடையக்குள்ள வந்து அந்த பெரிய நெருப்பை பார்த்தால் அவை அந்த மற்றவர்களுக்கு விளங்குமா, இந்த இடத்துல உணவு இருக்குது நாங்க சாப்பிட போகலாம் என்று அந்த அதை பார்த்துட்டு தான் அந்த மற்ற கூட்டத்தினருக்கு வந்து சாப்பிட அறிவிப்புக்கிறது. மற்றது வந்து அந்த இன்னும் வந்து இங்கே உணவு இருக்குன்றதுக்காண்டி அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்ததுக்கு வந்து சில என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குது, இப்போ இந்த இடத்துக்கு அந்த புகையை காட்டினா இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல போனால் வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவதற்காகத்தான் அந்த புகை மூட்டத்தை கொண்டு கண்டுபிடிச்சவையா. ஓகே, நான் வந்து இன்னொரு கேள்வியை வானலையில் விட்டுட்டு உங்களுக்கான அந்த சிறு கேள்விக்கு போகிறேன். சரி, இப்ப வந்து நாங்கள் வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்து இதுகள் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் தானே, அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து பாஸ்வேர்டு அந்த நாங்கள் வந்து அந்த டெலிஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கோட் இருக்குது தானே, அதே மாதிரி அந்த அந்த அவைகள் வந்து அந்த பனியோ காலத்திலேயே வந்து அவர்களும் வந்து பகை அந்த பாஸ்வேர்ட் வச்சிருந்தவர்கள் அந்த அந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி பயன்படுத்தினார்கள், அது என்ன வகையான என்ன விதமான பாஸ்வேர்டுன்னு சொல்லி அதை அதை அப்படியே வானொலியில் விட்டுட்டு நான் உங்களிடம் வந்து அடுத்த கேள்வி இதுக்கு போகிறேன். இதில் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் வந்து ஈஸியான ஒரு கேள்வி தான். நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, நான் கேட்குறது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு எழுத்தில் தான் மறுமொழி சொல்ல வேணும், எல்லாம் வந்து ஓரெழுத்து, சரியா? இப்போ நான் அதில் உங்களுக்கு அஞ்சு இது தருவேன். பறக்கும் எழுத்து, பறக்கிறது பறக்கும்டா ஒரு எழுத்துல நீங்க பறக்கும், ஒரு எழுத்துல நீங்க விட சொல்லணும். பறக்கும் என்ன பறக்கும்,
4: பறவை
0: இல்ல ஒரு எழுத்து தான் மறுமொழி வரணும். என்னது இல்ல ஒரு எழுத்து தான் வர வேணும். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பறக்கும் ஈ பறக்கும் ஈ, அப்ப ஒரு அந்த விட வந்து ஈ.
4: ஓகே ஓகே சரி சரி.
0: மேட்டது வந்து அடுத்தது கேக்குறேன், ரசிக்கும் ரசித்து ருசித்து, ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு ஒரு எழுத்து, அது அதே அது வந்து எப்படி உதவும், ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு ஒரு எழுத்து. ரசிச்சு ருசித்து சாப்பிடுறதே இதே எங்களுக்கு ஒரு ஒரு எழுத்தாலே அதாவது உணர்த்தும்
4: எங்களை.
0: மற்றது வாங்குவது, வாங்குறதுக்கு ஒரு எழுத்து, வாங்குறதுக்கு நாங்கள் வாங்கல இப்படி ஒரு எழுத்தால தான் வாங்கல சில வேலையை கேட்போம். மணக்கும் ஒரு எழுத்து, ஒரு எழுத்து சொல்லும் மணக்கும், மணக்கும் இல்ல சீண்டா அது அருவருப்புக்கு தான் சீ என்று சொல்லுவோம். சரி அதுக்கு நான் சொல்றேன் பூ, பூ மணக்கம். ஓகே நான் இப்ப இந்த பாஸ்வேர்டை பற்றி கேட்டேன், அந்த பாஸ்வேர்டை பற்றி கண்டுபிடிச்சிட்டு வாங்குவோம். ஓகே நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். திரும்பவும் அதை அதுக்கு எப்படியே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி, நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்ல நலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்க உங்களுக்கு வந்து நான் மூன்று கேள்வி தருவேன், அந்த மூன்றுக்கும் வந்து நீங்க இல்லைன்னாவில முடியும் சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழர் திருநாள், அதுக்கு தமிழர் ஒரு திருநாள் சொல்லுங்க, இல்லைன்னாவில முடிகிறது
5: பொங்கல்.
0: சரி கெட்டிக்காரி, இப்ப நல்லா நீங்க தமிழ் கற்றுக்கொண்டுட்டீங்க. தென் சரி வேணாம், அது கொஞ்சம் கஷ்டம். குளறுபடி பேச்சு, தடம் புரண்டு பேசுறது எப்படி சொல்லலாம், இல்ல முடிய வேணும்.
5: குளறுபடி பேச்சு,
0: ஓ இப்படி பேசி இப்படி செஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொல்லுவினாம். சரி உளறுதன். சரி மற்றது வந்து தபால்,
5: தபால்
0: இல்ல முடிய வேணும். நாங்கள் அந்த சொல்ல ஊரில் அதிகமாக பாவிக்கப்படும்
5: தபால் வந்து,
0: அதை யோசிச்சுட்டு வரீங்களா?
5: நன்றி
0: வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு ராஜினி அல்வான்ஸ், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கிறேன் ராஜினி அல்வான்ஸ், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நன்றி.
0: நான் அந்த முதல் ஒரு கேள்வி கேட்டேன்னு தானே, அந்த என்ன அந்த குகையால அந்த இவையலுக்கு வந்து அந்த குகைக்கு வைக்கிற பாஸ்வேர்டை பற்றி அதை தேடினீங்களோ? இப்ப நாங்க வாழ்றதான் கலியுகத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்காலம், அந்த இரும்பு காலம், அது பனியுக காலம், சங்ககாலம், சங்கமருவிய காலங்கள் எல்லாம் போய் நாங்கள் இப்ப கலியுகத்துல வாழுறோம். அப்ப இப்ப நான் அதுல கேட்டேன், சொன்னேன் இப்ப நாங்கள் இப்ப நோம சாதாரணமா வந்து நாங்கள் இன்றைக்கு பாவிக்கிற எல்லாம் வந்து அந்த பனி யுகத்துல வாழ்ந்த அடிப்படை அறிவு அடிப்படை மனிதர்களின் தொடக்கம்தான். நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நாங்கள் அது பின்பற்றி கொண்டு வரோம், எங்களை அறியாமலே அவர்கள் தான் எங்களை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இப்ப நான் கேக்குறேன்னா, அந்த பாஸ்வேர்ட் முறை வந்து அங்கேயும் இருந்தது, அது குகைக்குல போறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட், அந்த அது வந்து இப்படியான பாஸ்வேர்ட், அது என்ன என்ன விதமான
6: அந்த காலத்துல ஒன்று இருக்காது. அந்த குகைக்கு போறதுக்கு என்னதுக்கு, நானே கல்ல என்னத்தையும் போட்டு அப்படி எதுவும் சுவர் வழியே,
0: அது அது அது நல்ல ஒரு வடிவா சொல்லணும், அதை சொல்லிக்கல. ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று இருக்குது, அந்த அதுக்குள்ள நாங்கள் போறதுக்கு
6: என்ன செய்வீனா, அந்த குவைக்கு போற அந்த சுவர் இல்ல எதுவும் கல்லால எழுதின இல்ல அப்படி எதுவும்
0: இருக்குமா? அது சரி ஓகே, அதை நான் சொல்லுவேன், அது ஓகே நான் எழுதி இருக்குதுன்றது ஓகே, அது ஓகே. அது வந்து என்ன அந்த வந்து சரி, நீங்க இவ்வளோத்தையும் நாங்கள் நீங்க சொன்னபடியே நான் உங்களுக்கு சொல்லுறேன். அந்த குவை வாசல்ல வந்து ரகசிய குறியீடுகள் இருக்குமா? அந்த ரகசிய குறியீடு வந்து முக்கோணம், சதுரம், வட்டம் என்று அந்த 32 வகையான குறியீடுகள் அந்த உலகம் முழுக்க இருக்கிற ஆதி மனிதர்கள் வந்து அந்த குறியீடுகளை தான்
6: பயன்படுத்தினவையா? என்னென்ன அந்த குறியீடு இருந்திருக்கு?
0: அதான் அது அப்பயும் வந்து வட்டம் எல்லாம் வட்டமா கீறியிருப்பார்கள், சதுரமா கீறியிருப்பார்கள், முக்கோணமா கீறியிருப்பார்கள், ஒற்றை கோடு போட்டிருப்பார்கள், ரெண்டு கோடு போட்டிருப்பார்கள். அப்படி இந்த 32 வகையான குறியீடுகள் இருந்ததாம். அந்த 32 வகையான குறியீடுகளையும் உலகத்துல உள்ள அனைத்து ஆதி மனிதர்களும் அந்த 32 வகையான குறியீடுகளையும் தானே பாவிச்சவியாம் அந்த பனையோ காலத்துல. அது வந்து என்னத்துக்காக பாவிச்சவி என்று சொல்லிச்சுன்னா, இந்த குகை இந்த தலைவனுக்கு உரியது, இந்த குகைக்குள்ள ஒரு ஆள் இந்த தலைவன் தான். இப்ப நிறைய குகைகள் தான் அங்க இருந்தது, குகைக்குள்ள தான் மனிதர்கள் வாழ்ந்தவர்கள். அப்ப இந்த குகை வந்து அந்த குறியீட பார்த்தோம், இது இந்த தலைவனுக்குரிய, இதுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது, அது அவருக்கு உரிக்கப்பட்ட இடம். அதாவது அல்லது வந்து இன்னொரு குறியீடு போட்டிருப்பார்களாம், இது ஆபத்து நிறைந்த குகை, இதுக்கு போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு விதமான குறியீடு. அப்படி வந்து 32 வகையான குறியீடுகளை வந்து அவர்கள் வந்து பாவித்தவர்களாம், இந்த பனை யுகத்துல வாழ்ந்த மனிதர்கள். அதுதான் இன்றைக்கு பாஸ்வேர்டா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது. இன்றைக்கு நாங்கள் தங்கம் வைரம் வைடியம் என்று சொல்லி பாதுகாக்கிற மாதிரி அண்டும் வந்து இந்த பனியுக காலத்துல வந்து ஒரு இரண்டு வகை பொருட்கள் வந்து இன்றைக்கு தங்கம் மாதிரி பாதுகாக்கப்பட்டது வந்து அன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டது. அந்த பொருட்கள் என்ன அதை நான் கேட்கிறேன், சரியா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆயுதம் இல்லையன்னு சொன்னீங்க தானே, ஆனா ஆயுதத்துக்கு பதிலாக வந்து ரெண்டு வகையான பொருட்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது. அந்த பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் என்னண்டா அதை கேட்கிறேன். நான் அதை அப்படியே இருக்க விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். ஏன்னா இப்ப நான் உதயன்கிட்ட கேட்ட மாதிரி தான் நான் சொல்றதுக்கு நீங்க ஒரு எழுத்துல பதில் சொல்ல வேணும், சரியா? பருக்கும் சொல், சரி. அழைக்கும் சொல், முக்கணியில் ஒன்று, அரசன், சோலை, சோலை சோலை சோலைக்கு கான்றது காவண்ணா, காவண்ணா காவண்ணாண்டா சோலை, பசு. ஓகே, அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து இந்த இதே இருக்க கண்டுபிடிச்சிட்டு வாங்கோ. அடுத்ததா மிச்சத்தை அடுத்ததா தொடருவோம். ரெண்டு விதமான பொருட்கள் பாதுகாக்கப்பட்டது, அந்த அதை வந்து என்ன பொருட்கள் நீங்க கண்டுபிடிக்கணும்.
6: நன்றி, வணக்கம்.
0: ஆணி இல்ல,
6: நன்றி. அவை அங்க அந்த நேரத்துல இந்த கல்லால தான், இந்த செங்கல் எல்லாம் கல்லால தான்,
0: கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் நீங்க வித்தியாசமா யோசிச்சுக்கணும். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாக
0: இருக்கிறேன், நன்றி. இப்போ கடந்த வாரம் உங்களோட குரலை கேட்கவில்லை, கவலையா
7: இருக்கு.
0: யோசிச்சேன் என்னடா காண இல்லையே. ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த குகைக்குள்ள போய் பாக்கலையா, அந்த கீறல் குறியீடு இருந்ததாம். ஆனா அந்த கீறல் குறியீடு வந்து என்னவென்று சொல்லி சொன்னால், அது மனிதர்களால உருவாக்கப்பட்ட கீறல்கள் அல்ல. அந்த கீறல்கள் வந்து இனி இல்லையண்ட பயங்கரமான விலங்குகளால கீறப்பட்ட குறியீடுகள் தான் அந்த கீறல்
7: குறியீடுகள்.
0: நகக்கீறல்கள் தான் அந்த கரடி. அந்த அப்ப வந்து அந்த கரடிகள் எல்லாம் சரியான பெரிய அந்த ஒரு பலம் வாய்ந்த பயங்கரமான விலங்குகள் தான கரடிகளாம். அந்த அப்படியான விலங்குகளின் கீறல்கள் தான் அந்த குகையில இருக்குது. அது மனிதர்களால கீறப்பட்ட குறியீடுகள் இல்ல, கீறல்கள் அல்ல. இது வந்து இவியல் வந்து அந்த குகைக்கு வெளியில ஒரு குறியீட போட்டு விட்டா, இந்த அரசன் இந்த தலைவன் தான் இந்த குகைக்குள்ள இருக்கிறான், இது வந்து உங்களுக்கு உரியது அல்ல. இல்லாட்டி வந்து இந்த இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பயங்கரமான விலங்குகள் அல்லது பயங்கரமான இடம், இதுக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 32 வகையான குறியீடுகளை வச்சிருக்கணுமா. ஓ, அந்த 32 வகையான குறியீடே தானாம். அவ்வளோ அந்தளா காலத்து ஆதி மனிதர்களும் வந்து அதை வந்து தாங்கள் வந்து பிரயோகிச்சிருக்கணும், அதை பயன்படுத்தி இருக்கணும். ஏன் இந்த வைபர் வந்து கொண்டு இருக்குதோ எடுக்கிறேன், ஆனால் கட் ஆகுது என்னென்னு தெரியல. பாப்பா இது எடுத்து விடுவோம், வைபரில் நிற்கிறேன் நீங்க அப்படியே இல்லைங்க, அது எடுக்க வர வர கட் ஆகுது, இருக்கட்டும் பாரன். அடுத்ததாக வந்து நான் அந்த இப்போ வந்து கேட்டேனான் தானே அந்த பாதுகாக்கப்படும், இன்றைக்கு வந்து தாங்க தங்கம் அந்த இதுகள் பாதுகாக்கப்பட்டதை போல அன்றும் வந்து ரெண்டு விதமான பொருட்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது. பொங்கல் பொங்கல் கல்லண்டு இல்லுக்கு பாம்பு இல்லன்னா ஓகே. புதை பொருள் சரி, அடுத்ததா கேக்குறேன். கல்வி கல்வி கற்றல் அல்லது கல்வி சாரி அது நான் கல்வி கற்றல் கற்றலை சொல்லிவிட்டேன். ஓ கல்வி பயிலுதல், எங்க போய் நாங்கள் கல்வி பயிலுதல் பயிலுவோம் என்ன இந்த கல்வி பயிலுதல்.
8: வணக்கம்
0: வணக்கம் பாருங்க, நீங்க அப்படியே தொடர்புல இருங்க. இந்த என்ன எனக்கு இந்த தொடர்புகள் வந்து வந்து நிக்குது என்னன்னு தெரியல, இந்த மாறி இதுல வர்றதுல இப்படியே நில்லுங்க, நீங்க இப்படியே நில்லுங்க. அது தொடர்பு வந்து வைபரும் வாட்ஸ்அப்பும் மாறி மாறி வருவதால வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்குது. நான் சசியம்மாண்ட இதை முடிச்சுட்டு அடுத்ததா இந்த இதுதான் எடுக்க போறேன். சரியில்ல வாரம் பொருங்க, அது கட் ஆகிட்டு திருப்பி. ஓகே நான் வந்து சொல்றேன்னு சொன்னா, இப்ப புதை பொருளுக்கு வந்து புதியலன்னு நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு தந்தது. ஓ கல்வி பயிலுதல், எங்க நாங்க கல்வி பயிலுவோம் கல்வி பயிலுதல் பள்ளியில். கொடையாளி தூளி
9: தூளி ஊஞ்சல்
0: ஊஞ்சல் தொட்டில்
9: உலர்ந்த
0: தொட்டில் தான் சரி கூட வரும். அந்த ஊஞ்சலையும் தூளியில் வந்து தூளி என்ற தொட்டில் தான் அந்த
9: ஏனையத்தான்
0: நாங்கள் அது ஏனையெல்லாம் எங்களுக்கு தொட்டில் தொட்டில். ஓ மற்ற உலர்ந்த காய்,
9: உலர்ந்த காய்
0: உலர வச்சதை நாங்கள் எப்படி சொல்லுவோம், வற்றல்
9: வற்றல்.
0: உணவு தயாரித்தல்
9: சமைத்தல்
0: ஓகே. எனக்கு அப்ப நீங்க வந்து இதுக்குரிய கேள்விக்குரியபடியே கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும்,
9: பாதுகாக்கப்பட்ட பொருட்கள்
0: ரெண்டு பொருளையும் கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும்.
9: நன்றி.
0: அடுத்ததாக வைபர் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்
8: பொருட்கள்
0: ஆயுதம் இல்ல, நினைக்கிறார்கள் இந்த இரண்டு பொருட்களும் கடவுளால தங்களுக்கு தரப்பட்ட பொக்கிஷம் உண்டு. இல்ல இல்ல அப்படியான உணவு பொருட்கள் இல்ல, இது இது இயற்கையாக கிடைக்கப்பட்ட பொருட்கள். தொலைபேசி எடுக்க முடியாமல் இருக்குது வைபர்ல, புஷ்பவதி வச்சாதுக்கு பிற்பாடு நீங்கள் வைபர் ஊடாக கலந்து கொள்ளுங்கள். நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் வந்து நீங்கள் அது அந்த பொருளை வந்து கொஞ்சம் தேடி யோசிச்சு தான் கண்டுபிடிச்சு வரணும், தேடி கண்டுபிடிக்கணும், அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொருள் பல சொல் சரியா, ஒரு பொருள் பல சொல். இப்ப நாங்க நீங்க புத்தகம், புத்தகத்துக்கு ஒரு மூன்று சொல்லு சொல்லுங்க பாப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்த சொல்லு.
8: புத்தகம் என்றால் புத்தகம்
0: மனைவிக்கு மூன்று சொல்லி சொல்லுங்க.
8: மனைவி, மனையாள், துணையாள்,
0: துணைவி,
8: துணைவி, துணைவி, மனைவி,
0: மனைவிய தோழின்னு சொல்றேன். மனைவிக்கு, மனைவிக்கு தோழியே தவிர மனைவிய தோழின்னு சொல்றேன். மனைவிய தோழி, மனையாள், இல்ல இல்ல தரசி, இல்லாள், இல்ல இல்ல துணைவி. மற்றது வந்து அப்ப தாமரைக்கு மூன்று சொல்லி சொல்லுங்க. ஆம்பலும் தாமரையும் உண்டு. இல்ல
8: தாமரைக்கு பூ, வெள்ளை தாமரை,
0: எனக்கு நீங்க ரெண்டும் ரெண்டுக்கும் யோசிச்சு கொண்டு வாங்க. தாமரைக்கும் புத்தாத்துக்கும் மூன்று மூன்று சொல்லு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரே, கலந்து கொள்ள வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்
10: இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். உங்களுக்கு அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு.
10: ஓ, நன்றி. எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டிருந்தா மன அழுத்தம் தான் கூட வரும். அப்ப எங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்க வேணுமெண்டா. நாங்கள் என்ன கவலை இருந்தா, கவலை இருக்கு இல்லையென்று இல்ல, நடக்கிற மனதுக்கு போட்டதோட சுடச்சு
0: கொண்டு
10: வெளியில வர வேணும். ஆமா, நிச்சயமா. யோசி யோசிச்சிருக்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்குது.
0: நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதால நாங்களும் கவலைப்படுறோம், மற்றவையும் கவலைப்படுத்துறோம்.
10: நடிச்சுதான் வாழ வேணும். நடிச்சு
0: வெளியில சிரிச்சு.
10: ஆமா, உள்ள அழகிற வழிய சிரிக்கிற, உள்ள அழகிற வழிய சிரிக்கிறன்ற மாதிரி கவலை. ஆறு ஆறு மாசம் அது ஒண்ணும் செய்யலாது.
0: தவிர்க்க முடியாது இழப்புகளை. நாங்கள் வந்து தமிழரா.
10: ஓ, எனக்கு சரியான என்னன்னு சொல்றது, தனியா நான் இங்க
0: கஷ்டம்.
10: எல்லாரும் தாயத்துல நான் வந்து நான் கதைகளா கொடுத்துட்டேன்.
0: அப்படித்தான். என்ன என்ன செய்ய, ஒண்ணுமே செய்ய முடியல. இரவுல ஒவ்வொரு ஒவ்வொரு தட்ட கண்ணீரையும் அந்த தலையணைய கேட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த எல்லாரும் வெளியில வந்து நாங்கள் வந்து ஒரு மூடிய போட்டுக்கொண்டு வெளியில.
10: ஆமா, முதலாம் தேதி எட்டாம் மாசம் இங்க கால் வச்சேன். இன்று வரையும் நான் கிட்டத்தட்ட போன கிழமை இருந்து எண்ணினேன். 10 உறவுகளை நான் கொடுத்துட்டு இங்க ஆளு தான் இருக்கிறேன். யாருக்கும் அப்படி நடக்காது. ஆனா சிரிச்சு கொண்டிருக்கிறேன்.
0: தாமரைக்கு
10: கமலம் என்று சொல்லலாம், பதுமம், பதுமம், ஜலஜம், ஜலஜம் மட்டும் சொல்றதா?
0: மற்றது வந்து பங்கஜம்,
10: பங்கஜம், பங்கஜம், வாரிஜம், அம்புஜம், நளினம், மரபு. மற்ற நீங்க கேட்டீங்க அந்த பாதுகாத்து வச்சது
0: ரெண்டு பொருட்கள் வந்து பாதுகாக்க வைக்க.
10: ஏட்டுச்சுவடியா?
0: இல்ல, ஏட்டுச்சுவடி அதெல்லாம் பிறகு வந்தது.
10: பிறகு? அப்ப
0: இது வந்து ஆரம்ப காலத்துல வந்து இயற்கையால இது வந்து அந்த முதலாவதுக்கு வந்து சொல்லிக்கலாம். அது வந்து ஒரு ஆங்கில சொல்லு மாதிரி தான் வரும். இல்ல, அத வந்து மொழிபெயர்க்கல நல்ல ஒரு தமிழ். ஆனா அது வந்து கூடுதலா அந்த ஆங்கில வார்த்தை தான் அந்த சொல்லுக்கு பாவிக்கப்படுகுது. ஆனா தமிழ்ல வடிவா சொல்லலாம். இது வந்து ஆரம்ப ஆதி காலத்து மனிதர்கள் வந்து அவர்கள் வந்து அந்த
10: இலையிலே
6: என்ன
0: சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வெள்ளை பேப்பர்ல எடுத்து வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அந்த நான் அந்த இப்போன்னு தெரியல நான் அதை ஒருக்கா ஒரு ஒரு ஒரு உடத்தை வாசிச்சுட்டு நான் அதை செய்தும் பார்த்தேன்னா அது அப்படியே இருந்தது ஒரு ரகசிய ஒரு ரகசியமா இப்போ நீங்க இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ இதுல ஒன்று வந்து வேறு ஒருவருக்கும் தெரியாம ஒரு ரகசியமா இந்த மேசையில நான் வந்து இப்போ அடுத்ததான் வாரம் வரைக்கும் நான் எழுதி வச்சுட்டு போறேன்னா இருந்தால் அதை வந்து நான் ஒரு வெள்ளை ஒரு டைப்பிங் சீட்ல வந்து நான் வந்து சோப் கட்டி இருக்கு தானே சோப் கட்டி முதலாவது சொல் வந்து பருப்பு, ரெண்டாவது சொல் வந்து இந்து.
6: இந்துவா?
0: இந்து. ஓ, ரெண்டாவது சொல் இந்து. நீங்கள் இந்த ரெண்டு சொல்லிலேயே இருந்து எழுத்துக்களை தெரிவு செய்து ஒரு பறவையை கண்டுபிடிக்கணும். ஒரு பறவையை கண்டுபிடிக்கணும். பருந்து. அடுத்தது வந்து ரெண்டாவது சொல், அடுத்தது வந்து குங்குமம். ரெண்டாவது சொல் வந்து அரங்கு. ஒரு விலங்குண்டே சொல்லலாம். இது ஒரு விலங்கு.
6: குரங்கு.
0: குரங்கு. மற்றது வந்து சேவகன். கல்வி.
6: சேவகன்
0: கல்வி. இது ஒரு வளர்ப்பு பறவை.
6: சேவகன் கல்வி.
0: ஒரு வளர்ப்பு பறவை. ஓகே, நீங்க உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று கேட்கறேன். கண்ண நேரமா நீங்க கஷ்டப்பட்டபடியா ஒன்று கேட்கறேன். முதலாவது சொல்லு வெயில், ரெண்டாவது சொல்லு கும்பல்.
6: வெயில்.
0: முதலாவது வெயில், ரெண்டாவது கும்பல்.
6: என்ன வர வேணும்?
0: நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பறவை.
6: கும்பல்.
0: ஓ, முதலாவது வெயில்,
6: கும்பல். குயில்.
0: குயில். ஓகே, அப்ப நீங்க வந்து இத கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. வந்து கண்டு படிச்சால் நான் வந்து மீதி அடுத்ததா இல்லாட்டி நான் சொல்லுவேன்.
6: அழைப்பு கிடைச்சா வர கவிதா பாடுனது சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். அங்க என்ன சொல்லுங்க, அவ வாட்ஸ்அப்ல வந்தபடியா நான் உங்களை எடுக்கிறேன்னு எனக்கு அது எடுபட முடியுது இல்ல, கட் ஆகுது. கண்டுபிடிச்சீங்களோ அந்த அந்த பனையுவ காலத்துல வந்து ரெண்டு விதமான பொருட்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட பொருட்கள்
11: எலும்புகளா இருக்கும் வந்து நினைக்கிறேன்.
0: எலும்புகள் இல்ல, இது இயற்கையால கிடைக்கப்பட்ட பொருட்கள். கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அதை நான் உண்மையில வந்து இதை கொண்டு வரதுக்கான காரணம் வந்து அறியப்பட வேணும்ன்றதுக்காண்டித்தான் நான் எல்லாரும் அறியப்பட வேணும்ன்றதுக்காண்டித்தான் நான் கொண்டு வரேன். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த சங்க ஆளன் சங்க மேரிவியா காலத்துக்கு முற்பட்ட பனியோக காலத்துல வந்து கண்டுபிடிக்க அந்த பாதுகாக்கப்பட்ட பொருள் கடவுளின் கொடையாக ஒரு பொக்கிஷமாக நினைத்தது வந்து என்னன்னு சொன்னா விண்கல் இரும்பாம். அதாவது வந்து அதுல வந்து அந்த அந்த இதுல போ அந்த இங்கிலீஷ்ல போட்டுருக்க ஆங்கிலத்துல சொல்றாங்க முதலாவது விண்வெளி இரும்பு கற்கள். அந்த எல்லா கற்களும் வந்து இரும்பா வராது, சில கற்கள் வரும், சில கற்கள் வந்து விண்வெளி கற்கள் விளையக்கல வந்து அது இரும்பாவ விழுமா. அப்ப அதை அவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா இதுங்களுக்கு கடவுள் தந்த பொக்கிஷம் உண்டு, அதை வந்து இந்த தங்கம் போல. அடுத்தது ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எரிமலை வெடிக்கல அந்த கண்ணாடி பாறையிலிருந்து கண்ணாடி பாறையில் வந்து வெடிச்சு ஒரு ஒரு ஒரு வடிவான கற்களா வந்து வெளியில வந்து விழுமா. எரிமலை பாறைகள் வெடிக்கல ஒரு கண்ணாடி மாதிரி வந்து விழுமாம் அந்த பாறைகள் வந்து. அதுக்கும் வந்து அந்த மிக அபூர்வமாத்தான அந்த கண்ணாடி பாறையில் வந்து வெடிச்சு விழுகிறதாம்.

0: என்றால்
1: கொடை.
0: பெண்களுக்கு அழகு
1: அது நடையா?
0: இல்லை அது நடை இல்லை, அதுக்கு அதை விட மற்ற இன்னொன்று சொல்லுங்க. சுதந்திரமாக பறக்க இதை போடாது. சுதந்திரமாக பறப்பதற்கு இதை போடாது. என்னத்தை போடாத?
1: தடை.
0: தடை. ஜானை என்றால் அதிக
1: எடை.
0: எடை, அதிக எடை. ஓகே, நான் இந்த இன்னொரு கேள்வியை கேட்குறேன், ஆனால் அது வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும், ஆண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கேட்டு. ஓகே, நான் வந்து கேட்குறேன், இப்போ வந்து நாங்கள் வந்து வாசன திரவியங்கள் பாவிக்கிறோம் தானே, இப்போ வந்து வாசன பர்ஃப்யூம் அதுகள் பாவிக்கிறோம் தானே, அதே மாதிரி அந்த குகைக்குள்ளேயும் வந்து அந்த துர்நாற்றங்கள் வீசாமல் அந்த இதுகளுக்காக ஒரு விதமான வாசன திரவியங்களை பயன்படுத்தினார்களாம். அது என்ன என்ன வாசன திரவியங்கள், அந்த என்ன விதமாக அந்த வாசன திரவியங்கள் தயாரிக்கப்பட்டதுன்றதை தான் நான் கேட்கிறேன். ஓகே, அதை முடிந்தா கண்டுபிடித்து கொண்டு வாங்க, இல்லையான்னு சொன்னா பின்னால வரவே கண்டுபிடி காட்டி போயக்குள்ள சொல்லிட்டு
1: போறேன்.
0: நன்றி, நான் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன். ஏனென்று சொல்லி சொன்னா அதுல அந்த தொடர்ந்து வந்ததால தொடர்பில் இருந்தபடி அது உங்களுக்கு வந்திருக்காது. வாசன திரவியங்களை வந்து நாங்கள் பாவிக்கிறோம், அந்த அந்த குகைக்குள்ள இருக்கிற துர்நாற்றத்தை விரட்டுவதற்காகவும் அவர்கள் ஒரு வாசன திரவியத்தை பயன்படுத்தினார்களாம். அந்த வாசனை திரவியம் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி அது இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிக்காட்டி நாங்கள் நான் போய் கடைசியாக சொல்லுவேன் எப்படி என்ன என்னது வாசனை திரவியம் என்று. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பை கொண்டு வந்து நான் நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் தர ரெண்டு சொல்லிலேருந்து ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும். முதலாவது சொல்லு வந்து ரோமம், ரெண்டாவது சொல்லு வந்து ராஜா. இது ஒரு மலர். வடிவ விலங்கு இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது வந்து முதலாவது சொல்லு வந்து தோகை, ரெண்டாவது சொல்லு வந்து இசை. சரியா, முதலாவது சொல்லு தோகை, ரெண்டாவது சொல்லு இசை. ஒரு உணவு. ஒரு உணவு
2: தோசை.
0: தோசை, சரியா. தென்னை, ரெண்டாவது சொல்லு தென்னை. சாரி, முதலாவது சொல்லு தென்னை, ரெண்டாவது சொல்லு தூரல்.
2: தூரல்.
0: ஓ, இது ஒரு காற்று வகை.
2: தென்றல்.
0: தென்றல் காற்று. ஓகே. பூஜை, முதலாவது சொல்லு பூஜை.
2: பூஜை.
0: ரெண்டாவது சொல்லு முந்திரி. ஒரு வகை இனிப்பு. பூஜை. பூஜை. பூஜை என்று வரும். பூஜை, பூசியோ பூஜையோ என்னோ வையுங்க. முந்திரி.
2: முந்திரிகை.
0: முந்திரி கையில் முந்திரியோ. ஓகே ஓகே, முந்திரியன்னு வையுங்க. இது ஒரு வகை இனிப்பு. இனிப்பு பொருள்.
2: பூந்தி.
0: ஓகே ஓகே, நீங்கள் அந்த இதை வாசன திரவியத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், நேரம் இருந்தால் எடுக்கிறேன், இல்லையோன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், கலந்து சிறப்பித்தமைக்கு
2: நன்றி.
0: நன்றி நன்றி, வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் முதியன்.
0: வணக்கம் முதியன், சொல்லுங்க.
3: சந்தனமா இருக்குமா அந்த வாசன திரவியம்?
0: என்னன்னு சொன்னீங்க?
3: சந்தனம்.
0: இல்ல, சந்தனம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மரந்தானது சந்தனமும் வந்து ஒரு மரம் தானே. இது வந்து இதுவும் ஒரு மரம். அந்த மரத்தின் மரமும் உண்டு, அது உண்டு, மற்றது வந்து இன்னொரு இலை. இப்ப அதுக்குரிய விடை வினை வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்ப அதனால நான் சொல்லுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து இந்த குகைக்குலயே வந்து இந்த துர்நாற்றத்தை விரட்டுறதுக்காக ஒன்று செய்தார்கள். என்னன்னு சொன்னா, பைன் ஒரு மரம். பிஐஎன்இ, பைன். பைன் என்ற மரத்தின் இலியலையும் காட்டு புதினாவையும் அந்த அதை பரப்பி வச்சு போட்டு அதுக்கு மேல விலங்குன்ற தோலை போட்டாம், அதுக்கு மேல படுத்தவியாம். அப்படி படுக்கைக்குள்ள அது வந்து அந்த அந்த இலியல் வந்து நசுங்க நசுங்க அந்த நசுங்க மண்ணிக்கல கசங்குன்னு தானே, அந்த இலை வந்து கசங்குன்னு தானே ஆக்கள் படுக்கைக்குள்ள அப்படி நசு

0: நசங்க அது வந்து அந்த அந்த குகை ஃபுல்லாக வந்து ஒரு நறுமணத்தை வீசினதா. அது ஒரு இல்லை இந்த தகவல் வந்து ஒரு சில வித்தியாசமாக இருந்துச்சுது. அப்போ அதான அந்த மரத்தின் பெயர் வந்து பைன், பிஐஎன்இ, பைன் மரமும் அந்த மரத்தின் இலையும் காட்டு புதினாண்ட இலையும் பரப்பி போட்டு அதுக்கு மேலே படுத்து படுக்கைக்குள்ள வந்து தோலை அந்த விலங்குகளில் தோலை போட்டு வரைக்கலாம். அது நசுங்கும் போது அது இந்த வாசம் வந்து இதை செய்த அந்த அது இந்த என்னோட சொல்ற அந்த துர்நாற்றத்தை அகற்றினதா. ஓ, அடுத்தது வந்து நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு இதை கேட்குறேன். என்னென்னு சொல்லிச்சா குறிலும் நடிலும் சரியா, முதலாவது குறிலா இருக்கும், அடுத்தது நடிலா இருக்கும். மலையே இப்படி சொல்வார்கள், அது குறில சொல்லுங்க. பாம்புக்கு எதிரி அது நடில். மலையே இப்படி சொல்வார்கள், அது குறிலும் நடிலும் என்று சொன்னா. இப்ப நான் முதலாவதுக்கு சொல்றேன் கானா காவன்னா, முதலாவது வந்து கானா வந்தா ரெண்டாவது வந்து காவன்னாவா வரும். இப்ப நீங்க மலையே மலையே இப்படி சொல்வார்கள்டா, முதல் எழுத்து மட்டும் முதல் எழுத்து குறிலாயும் மற்ற ரெண்டாவது கேள்வி பாம்புக்கு எதிரி நெளிலாயும் பெறும். பாம்புக்கு எதிரி
1: என்ன?
0: அப்ப மலையை இப்படி சொல்வார், முதலாவது வந்து குறில் வந்து மலையை இப்படி சொல்வார்கள் கிரி, பாம்புக்கு எதிரி கீரி. சரி, அடுத்தது நாங்க மற்றது வந்து குப்பைகளை தீயில் போட்டு இப்படி செய்ய சொல்வார்கள் நீர்நிலைகளில் ஒன்று. அப்ப முதலாவது வந்து குறிலாயும் இரண்டாவது வந்து நெடிலாயும் பெற வேணும். குப்பைகளை தீயில் போட்டு இல்ல அப்ப கொளுத்து சொன்னா நீர்நிலைகளில் ஒன்று. ரெண்டெழுத்து சொல்லுத்தான், முதலாவது குறிலாயும் மற்றது நெடிலாயும் பெறும். தீயிலே போட்டு எரி, நீர்நிலைகளில் ஒன்று எரி. ஓகே, இன்னும் ஒன்று கட்டிட்டு விட வருவோம். குதிரை என்பது இது கொடை வள்ளல்களில் ஒன்று. குதிரை குதிரை என்பது பரி பாரி. ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நான் அந்த வாசனை திரவியத்துக்குரிய விடிய நான் சொன்னேன், என்ன சொல்லுவோம் அப்பா அந்த அது
2: கேட்டு மர பட்டைகள் மர இலைகள் என்று இருந்தது.
0: அது வந்து அந்த பைன் அந்த பைனண்டா பிஐஎன்இ பைனண்டா மர இலையும் காட்டு புதினாவே இருந்தனம் அதை பரப்பி வச்சு போட்டு அதுக்கு மேல தோலை போட்டு படுக்கல அது நசுங்க நசுங்க அந்த கூவா முழுக்க நல்ல வாசனமா வருமா. நாளைக்கு அந்த பயனண்ட இலை வந்து வாசமான இலையா இருக்க கூடும். நேரங்கள் போய்கொண்டிருக்குது. இதே மாதிரி தானே என்னது குறிலும் நடிலுமே அரசுக்கு கட்டுவது, அரசுக்கு அரசுக்கு நாங்கள் கட்டுவது, வள்ளல்கள் வழங்குவது.
2: அரசாங்கத்துக்கு
0: நாங்க கட்டுறது
2: வரி,
0: மற்றது வழங்குறது. சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜா அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
3: அதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் கொண்டு உரையாடி இருந்தீங்கள். அதாவது வந்து பின்படியில இருந்து விழுகிற கல்லு விழும் பொழுது இரும்பாக விழுகிறேன்னு இது உள்ளதை சொல்ல வேணும். ஒரு
0: அது எல்லா கல்லும் வந்து எல்லா கல்லும் வந்து இரும்பா விழாது, சில கற்கள் மட்டும் இரும்பா வரும்.
3: அப்படிதான் நீங்க சொன்னீங்க. அதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தது, அறியக்கூடியதா இருந்தது. என்ன சொல்ல வாரணால், அமெரிக்கால டெக்சஸ் மாநிலம் என்ற ஒரு மாநிலம் இருக்கு, அதுதான் அமெரிக்கால பெரிய மாநிலம். அங்கதான் ஜோர்ஜ் பழைய பிரசிடன்ட், முன்னா இருந்த பிரசிடன்ட் பிறந்த இடம். அங்கு அந்த விண்வெளியில இருந்து ஒரு இந்தியன் குடும்பத்துல ஒரு வீட்டுல சொல்லுவாங்களே குடுக்குற தெய்வம்,
0: அந்த கூரிய பிச்சு கொண்டு அந்த விண்கல் வந்து கூரிய பிச்சு கொண்டு வந்து விழுந்ததண்டு,
3: விழுந்து அந்த கல்லை அவங்க எடுத்து வச்சு, நல்ல காலம் தான், தலையில விழுந்தால் ஆபத்து வருமண்டு, அப்படி வரவில்லை. அந்த சிறிய கல்லு, நான் எனக்கு தெரிய அளவு தெரியவில்லை, அந்த கல்லை, அந்த கல்லை நாசா வந்து 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த
0: இரும்புக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து
3: எனக்கும்
0: ஒரு வாசிச்ச ஞாபகமா இருக்குது, அந்த பேப்பர்ல எல்லாம் அந்த இதுகள் எல்லாம் அந்த ஒரு நியூஸா வந்தது.
3: நான்
0: வந்து தமிழ் செய்தியில தான் நான் பார்த்தேன், எனக்கு அது நல்ல ஞாபகம், கூறிய குடுக்கிற தெய்வம் கூறிய பித்து கொண்டு குடுக்கும் சொல்லி அந்த கல்ல வந்து அந்த அதான் வந்து எல்லா கற்களும் வந்து இரும்பா மாறுறதில்ல, அந்த விண்வெளி கற்கள் வந்து சிலதுகள் வந்து எங்களுக்கு சிலதுகள் வந்து கடல்ல விழும், சிலதுகள் வந்து பாலைவனத்துல விழும், அது எங்கெங்கயோ எல்லாம் விழும். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை கண்டா வந்து ஒரு ஒரு கடவுள் வந்து பொக்கிஷம் தான் அதை நினைக்கிறதா.
3: நீங்க சொன்ன வசனத்துக்கும் அந்த பொக்கிஷத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்
0: அதான் அது. அப்ப அவங்க வந்து அது அந்த காலத்துல வந்து அந்த அடி அந்த நாங்கள் வந்து இப்ப வந்து இதுக்கு இவ்வளவு பெருமதியை கொடுக்குறோம், இவ்வளவு அதுக்கு மதிப்பா கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் இவ்வளவு விவரம் தெரிஞ்சாம்பறம் கொடுக்குறோம். ஆனா அந்த காலத்துல விவரம் தெரியாமல் இருக்கேக்கிலேயே கடவுள் அந்த பொக்கிஷமாகத்தானே அதை பாதுகாத்து வணங்கி வந்திருக்கிறார்கள். இது வந்து சங்கம் சங்கம் வரவிய காலத்துக்கு முற்பட்டு 40,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்துல அப்பயே அதே.
3: நீங்க உங்களோட ஜான் அடேசன் அவர்கள் அந்த சகோதரி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த அவருடைய உரை கிளியரா வர இல்லை. அது போல நேற்று கேதுவோட உரையாடி இருந்தா
0: ஏதாவது சில நேரம் ஏதாவது வெயில் கூடினதால அதாலேயும் ஏதாவது பிரச்சனையும் தெரியாது.
3: நன்றி
0: நன்றி, உங்களது தகவலுக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். நான் துண்டிக்க கூடாது என்று
0: நானும் வந்து எடுக்க வேணும் வேணும்னு சொன்ன, நேரம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாத யார் வந்ததுன்னா நான் கட்டாயம் எடுக்கணும் என்றதுக்கானே நான் காத்திருந்தேன். நான் சந்தோஷம் அவங்க இது இதுன்றது. நான் வந்து இப்ப இதே மாதிரி தான் இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் என்று சொல்லி சொன்னால், இது நான் கேட்குற சொல்லுகள் வந்து கேள்விக்கு விட வந்து வாவன் நாவில் தொடங்கும். ஓ, வாவன் நாவில் தொடங்கும். முதலாவது ரெண்டு எழுத்து சொல்லு, நான் நாலு சோடியை கேட்டுட்டு நான் நிப்பாடுறேன். வெற்றிக்கு உரிய மலர்
4: வாகை.
0: வாகை. கடல், இது நீங்கள் சொல்ல மாட்டீங்களா பரவாயில்ல, கடல் மீன் வகைகளில் ஒன்று அது வாழை மீன். நீங்க அதுக்கு சொல்ல
4: மாட்டீங்க.
0: விலங்கு மீனுக்கும் கல்யாணம் பண்ணு. மற்றது வந்து தடாகம், தடாகத்தை சொல்றது வாவன்னாவில சொல்லுங்க. தடாகத்தை எப்படி சொல்லுங்க?
4: வாவி.
0: வாவி. கலைமகள்
4: வாணி.
0: வாணி. வடக்கிலிருந்து வீசும் காற்று
4: வாடை.
0: வாடை. வாடைக்காற்று. ஓகே, சரி. இன்னும் ஒன்று ஒரு கேள்வி கேட்டுட்டு அதோட நிப்பாட்டுறேன். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் வழக்கு தொடுத்து வழக்கு தொடுக்கிறாக்களே ஒன்று ஒன்று இவர்
4: தெரியும் வருதில்ல
0: வழக்கு தொடுத்தவர் தொடுக்கப்பட்டவர் வந்து பிரதிவாதி. நான் உங்களுடன் நிறைவு செய்வோம் என்ற அங்கால வைபர்ல ஒரு ஆள் வந்திருக்கா, அவரையும் எடுத்துக்கிட்டு நிறைவு செய்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. உங்களது குரல்கள், உங்கள் அனைவர் எல்லோரது குரல்களையும் கேட்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட சந்திப்போம்.
4: நன்றி
0: நன்றி வணக்கம். இறுதியாக நிறைவு செய்வதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: நீங்கள்
0: கை தொலைபேசியில தானே அழைக்கிற? நீங்கள் கை தொலைபேசி தானே உங்க அடிக்கிறீங்க? நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோடு. டிஆர்டி தமிழோலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு விளம்பரம் இடம்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79-25.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியாக நேரம் சரியாக 8:12 தொடர்ந்து வர இருப்பது

0: இப்பொழுது முதல் 8 மணி 9 மணி வரை கவிதை பாடின் நேரம். கவிதை பாடின் நேர நிகழ்ச்சியில் நீங்கள் படித்து சுவைத்த கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் என்று அனைத்து கவிதைகளையும் தருவதற்காக கவிதாயினிகளையும் கவிஞர்களையும் அன்புடன் வரவேற்று கொள்வதற்காக காத்திருக்கிறேன் கலியகத்தில். உங்களது கவிதைகளை அள்ளி தாருங்கள். அந்த வகையில் முதலாவதாக தனது கவிதையை தந்து தருவதற்காக காத்திருக்கும் அன்பு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் அம்மா. கொஞ்சம் காக்க வச்சு விட்டேன், ஒரு
1: செகண்ட்.
0: சரி, நன்றி.
1: எல்லாம் நிகழ்ச்சிகளும் விளம்பரம் எல்லாம் போட்டு வேணும்.
0: ஒரு சொட்டு தண்ணி குடிச்சேன்,
1: அதுவும் குடிக்க வேண்டாம். தண்ணி விடாது, வெயில் எப்படி இன்றைக்கு நல்ல வெயில் ஆகணும்
0: கூட.
1: அப்போ ஜல்லிக்கட்டு மழை பெய்ய ராஜா செடவர் அவங்களுக்கு வேறைய பார்த்து
0: அது எனக்கு வேத்து வேத்து ஊத்தி தலைமுடியில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி போக அவர் மழை பெய்யுதா இங்க என்ன சொல்லி
1: அம்மா அதுக்கு பார்த்து நடந்து வந்தீங்களா காரு
0: மகன் கொண்டு வாசல்ல விட்டுட்டு போனவர். என்ன வெயில் கூட போட்டு வாசல்லாம்
1: விட்டுட்டு போனவர்.
0: நான் சொன்னேன் அவடத்துல இறக்கி விட்டு போச்சுல, இல்ல இல்ல வெயிலா இருக்கன்னு வாசல்ல கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போனவர். அது வந்து கொஞ்சம் அந்த முன்னுக்கு அங்கால இருந்தேனா நான் அப்படி இருக்கவே எனக்கு தாங்க முடியாத
1: மனிதரும்
0: அப்படி செய்ய மாட்டார்கள். அதைக்கும் அதே மாதிரி ஒரு செய்தி கொண்டு பார்த்தேன். தாய் மாடியில, அது இந்தியாவில் மாடியில் உடுப்பு காய விடையக்குள்ள 3 வயசு புள்ளியோ 1.5 வயசு புள்ளியோண்டு பாத்ரூமுக்குள்ள தானாவே போய் தண்ணிக்குள்ள அது இறந்துட்டு தான் சொல்லி அதை பார்த்து அது அந்த ஏக்கத்தில் அந்த அந்த மனசு தானும் இறந்துட்டு தான் கணவர் வேலையால் வந்து பார்த்தா தாயும் பிள்ளையும் இறந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி நானும் அப்போதே ஒன்றுல வாசிச்சேன். அதுவும் கொஞ்சம் ரொம்ப எனக்கு ஒரு கஷ்டமான நிலைமையா
1: போயிருக்கு. கழிவுகம் சொல்லிங்களே, கழிவுகத்துல நடக்குது எல்லாம்.
0: அதுதானம்மா, என்ன செய்யறது, என்ன எல்லாம் எங்களை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. இவங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்கட இந்த ஒரு சின்ன விடயம் கூடி எங்கண்ட கையில இல்லை. இப்ப நாங்க வந்து நான் வந்து இந்த கதிரையில உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது வந்து என்ன பொறுத்தது இல்லையா. அது வந்து ஒரு இயற்கையோ அல்லது ஒரு கடவுளால ஒரு நியதிக்கப்பட்டது. சந்தர்ப்பம் இந்த வெயிலோ மழையோ வர வேணும் பலன் இருந்தா நான் கட்டாயம் வந்தேதான் ஆகணும். அது வந்து அந்த அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றத வந்து யாருமே தீர்மானிக்க முடியாது இந்த காலத்துல வந்து. நாங்கள் யாருமே இதையும் திட்டம் போட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு எங்களையும் மீறின சக்தி ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அதுதான் எங்களை வழி நடத்துது. அதன்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்.
1: தாருங்கள் நல்ல இதயம்.
0: நல்ல இதயம், ஓகே.
1: நல்ல இதயம் கொண்டவர்கள் கடைசியில் உணரும் உண்மைகள். நல்ல இதயம் கொண்டவர்கள் கடைசியில் உணரும் உண்மைகள். நீங்கள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் யாருடைய முதல் பட்டியலிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் யாருடைய முதல் பட்டியலிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மற்றவர்களின் கண்ணீரை துவட்ட உங்களுக்கு அழும்போது தோல் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார். மற்றவர்களின் கண்ணீரை துடைத்த உங்களுக்கு அழும்போது தோல் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார். நீங்கள் ஒரு மனிதராக மதிக்கப்படுவதை விட ஒரு தேவையாக மட்டுமே பயன்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் ஒரு மனிதராக மதிக்கப்படுவதை விட ஒரு தேவையாக மட்டுமே பயன்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் காட்டும் தூய்மையான அன்பு பல நேரங்களில் சுலபமாக கிடைப்பதால் மதிக்கப்படாமல் போகும். நீங்கள் காட்டும் தூய்மையான அன்பு பல நேரங்களில் சுலபமாக கிடைப்பதால் மதிக்கப்படாமல் போகும். நீங்கள் செய்த ஆயிரம் உதவிகள் மறக்கப்படும். ஆனால் நீங்கள் செய்ய மறுத்த ஒரே ஒரு உதவி வாழ்நாள் முழுக்க பேசப்படும். நீங்கள் செய்த ஆயிரம் உதவிகள் மறக்கப்படும். ஆனால் நீங்கள் செய்ய மறுத்த ஒரே ஒரு உதவி வாழ்நாள் முழுக்க பேசப்படும். எல்லோரையும் வாழ வைக்கும் முயற்சியில் உங்களை நீங்களே கவிழ்த்துக் கொள்ள மறந்து விடுவீர்கள். எல்லோரையும் வாழ வைக்கும் முயற்சியில் உங்களை நீங்களே கவிழ்த்துக் கொள்ள மறந்து விடுவீர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் உங்களை சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் வெறும் நிழல் என்று புரியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் உங்களை சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் வெறும் நிழல் என்று புரியும். உண்மையாக இருப்பவர்களை விட நன்றாக நடிப்பவர்களுக்கே இந்த உலகம் அதிக மரியாதை தரும். உண்மையாக இருப்பவர்களை விட நன்றாக நடிப்பவர்களுக்கே இந்த உலகம் அதிக மரியாதை தரும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி அம்மா. வார்த்தைகளை வடிக்கும் கவிதை அல்ல வாழும் மனிதனின் பேரழகு. உலகில் எத்தனையோ கண்கள் உண்டு, அதில் நல்ல இதயம் காண்பதுதான் பெரிய அதிசயம். உலகில் எத்தனையோ கண்கள் உண்டு, அதில் நல்ல இதயம் காண்பதுதான் பேரதிசயம். சுயநல இருள் சூழ்ந்த உலகினில் பொதுநல வெளிச்சம் பாய்ச்சும் விளக்கு. சுயநல இருள் சூழ்ந்த உலகில் பொதுநல வெளிச்சம் பாய்ச்சும் விளக்கு. வலிகளை தாங்கி புன்னகைக்கும் பிறர் கண்ணீரை துடைக்க கரம் நீட்டும். முகமூடி அடிந்த மனிதர்களுக்கு நடுவே முகவரி இல்லாமல் உதவும் குணம். வஞ்சமறியா வெள்ளை உள்ளம், அதுவே இறைவன் வாழும் நல்ல இதயம். கோடி பணம் கொடுத்தாலும் குணம் இல்லாதவன் ஏழைதான். தேடி போகும் அன்பினில் நல்ல இதயம் கொண்டவர்களே செல்வந்தர்கள். சுவாசிக்கும் காற்றுக்கு தெரிவதில்லை தான் யாருக்கு உயிர் தருகிறோம் என்று. அதே போலத்தான் நல்ல இதயத்திற்கும் தெரிவதில்லை தான் யாருக்கு அன்பு செய்கிறோம் என்பது. அது அன்பு செய்வதே அந்த நல்ல இதயத்தின் இயல்பு. அப்படியான ஒரு நல்ல இதயத்தோடு இன்றைய அழகான கவிதை பாடும் நேரத்தை ஆரம்பித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: கவிதை எழுதுறது எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கவிதைக்கு பாட்டு தேடுறதுதான் எனக்கு பிரச்சனையா
1: இருக்குது.
0: அப்படியே உங்களோட கவிதைக்குள்ள இருந்து நான் கவிதை எடுக்கிறேன். அவ்வளவுதான் அம்மா.
1: அதுதான் ஒரு கவிதை நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்று கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். அந்த வகையில் முதலாவது கவிதையை ஜோயஸ்வரி அம்மா தந்திருந்தார். அவர்களுக்கான பாடலை கொஞ்சம் பிறக்க ஒளிபரப்புகிறேன். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருக்கும் ஜியா நடேசன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: நன்றி. முதல் தந்ததிலும் விட இப்ப கொஞ்சம் ஓகேயா இருக்கு. இப்ப கொஞ்சம் ஓகேயா இருக்குது. என்ன கவி, என்ன தரப்புன்னு சொன்னீங்க? மனித வாழ்க்கையில்
1: மாற்றம்.
0: மனித வாழ்க்கையில் மாற்றம். ஓகே, தாருங்க உங்கள் கவிதையை.
1: பூத்து காய்த்து கனியாகையில் புகழோடு இளமை மனம் வீசும். பூத்து காய்த்து கனியாகையில் புகழோடு இளமை மனம் வீசும். நோய் வந்து தேர்ந்து போகையில் தேயாக வந்து தினம் வாட்டும். நோய் வந்து தீரது போகையில் தேயாக வந்து தினம் வாட்டும். மருந்து உணவாக இருந்தகையில் மனதோடு இன்பம் உறவாடும். மருந்து உணவாக இருந்தாள்கையில் மனதோடு இன்பம் உறவாகும். துயராக ஒருவர் பிரியும் போகையில் மனம் தாங்காது நிலைமை சாயும். துயராக ஒருவர் பிரியும் போகையில் மனம் தாங்காது நிலைமை சாயும். உழைத்து பதவியேற்று பணமாகையில் பண்ணோடு வாலிபம் மாற்றம் பெறும். உழைத்து பதவியேற்று பணமாகையில் பண்ணோடு வாலிபம் மாற்றம் பெறும். கண்ணாகி கருத்தாகி செயலாகும் போது காரியம் உழமைக்கு வசமாகும். கண்ணாகி கருத்தாகி செயலாகும் போது காரியம் உழமைக்கு வசமாகும். மண்ணோடு உடல் சிதைவாகும் போது மனமுடைந்து சரிந்தே போயும். மண்ணோடு உடல் சிதைந்து போகும்போது சிதைவாகும் போது மனமுடைந்து சரிந்தே போய்விடும். நல்லதாகி நாடு உயர மகிழ்வாகையில் நாட்டின் பெருந்தலைவர் முதன்மையாகும். நல்லதாகி நாடு உயர மகிழ்வாகையில் நாட்டின் பெரும் தலைவராக முதன்மையாகும். நாளாகி நரைத்து நரியாகும் போது நாளும் முடிந்ததென ஓய்வாகும். நாளாகி நரைத்து நலிவாகும் போது நாளும் முடிந்ததென ஓய்வாகும். நன்றி திரு அவர்களே.
0: நன்றி. விடியும் காலை ஒன்றும் அப்படியே இருப்பதில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது. முடியும் இரவும் நிரந்தரமாய் தங்குவதில்லை. விடியும் காலை ஒன்றும் அப்படியே இருப்பதில்லை. முடியும் இரவும் நிரந்தரமாய் தங்குவதில்லை. இயற்கை ஒன்றே தினந்தோறும் மாறும்போது மனித வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே மாறாமல் இருப்பது பாரமாவது. தேங்கி நிற்கும் தண்ணீரே சாக்கடையாகும். ஓடிக்கொண்டே இருக்கும் நதியே தீர்த்தமாகும். மாற்றங்களை ஏற்க மறக்கும் மனது வளர்ச்சி இல்லாத இருளிலே மூழ்கிவிடும். நேற்று நீ அழுத கண்ணீர் இன்று உனக்கு அனுபவ பாடம். இன்று நீ படும் அவதி நாளை உன்னை செதுக்கும் ஆயுதம். காலநிலை மாறும்போது மரங்கள் இலைகளை உதிர்க்கின்றன. மீண்டும் துளிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு மனிதர்களே, நீங்களும் உங்கள் பழைய தோல்விகளை உதறிவிட்டு புதிய மாற்றங்களை இன்முகத்தோடு வரவேற்க பழகுங்கள். ஏமாற்றங்கள் வரலாம், இடர்பாடுகள் தொடரலாம், இருள் சூழ்ந்த பாதை கூட ஒரு நாள் ஒளிரலாம். மாற்றங்கள் உன்னை அழிக்க வரும் புயல் அல்ல, உங்கள் உயரத்தை உங்களுக்கே காட்டும் உன்னத பயணம். துணிந்து நில்லுங்கள், மாற்றத்தை நேசியுங்கள், வாழ்க்கை என்றும் மாறும். வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிரந்தரமில்லை. காலம் மாறும்போது நம் நிலையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு மாற்றம் என்றே என்றும் மாற்றங்கள் என்றும் தேவை என்று சொல்லி கூறிக்கொண்டு அந்த மாற்றங்களை வந்து நாங்கள் எதிர்மறையாக நினைக்காமல் அதை பாசிட்டிவாக நினைப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு கவிதை படித்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பாக இருந்தது. விரிவாக்கவும்
0: நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.

நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். கலியக நேரம் சரியாக 8:25. ஜோயசிரியம்மாவின் கவிதைக்கு என்னால் முடிந்தளவு ஒரு பாடலை தெரிவு செய்கிறேன். அது சரியா வருமோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்துள்ளேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். கலியக நேரம் சரியாக 8:28. தனது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: முதல் உங்கள்ட தொடர்பா
1: நன்றி.
0: அப்படியே நீங்கள் நிலமாக இருக்க வேணும். என்ன கவிதை தர வர்றீங்க?
1: கவிதை வழங்கி பாடியிருந்த அன்பு உறவுகளுக்கும் தரப்போற அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் படிச்சு ரசிச்ச கவிதை தான் தருவேன். எனக்கு தெரியாது என் வேதனையை கவிதையாக தருகிறேன். மரணத்தின் வாசற்படியில் மனிதர்கள்
0: உங்களுக்கு கவிதையை.
1: ஆமாம், இந்த காலகட்டத்துல எல்லோருக்கும் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பயத்தையும்
0: மரணம் மட்டும் எங்களுக்கு எப்போன்னு தெரிஞ்சிட்டா பேந்து நிம்மதியே இல்லை.
1: நிச்சயமாக. நன்றி திரு. வான்வில் எதையெதையோ பிடிக்க அல்லது சாதிக்க வேகம் வேகமாய் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பூமி வாழ்க்கையில். இந்த பூமி வாழ்க்கை மிகவும் சிறியதானதன்று. பிறந்தவர்கள் எல்லோரும் மரணிக்க கூடியவர்களாகவே இருக்கின்றோம். மரணம் என்பது இந்த உலகில் யாரையும் விட்டு வைக்க போவதில்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையதா, ஆறடி நிலமே சொந்தமடா என்று எழுதி வைத்த கூத்துக்கிணங்க. யாருக்கும் எந்த வயதில், யாருக்கு எந்த வயதில், எப்பொழுது, எப்படி வரும் என்று, மரணம் வரும் என்று யாருக்குமே தெரியாது என்றோ வரும் என்றோ சொல்ல முடியாது. அது எந்த சூழ்நிலையும் வரலாம். அப்படி ஒரு வாழ்க்கை தான் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மரணம் வருமென்று தெரிந்திருந்தால் மனிதனுக்கு மனதில் கலக்கமும் பதட்டமும் வேதனையும் தான் இருக்கும். மரணத்தை அறியாத பொழுது தன் வாழ்க்கையை இயங்கிக் கொண்டிருக்கும் மனிதனே, உன் மரணம் உனக்கு வரும் என்று தெரிந்தும் இவ்வளவு ஆட்டம் போடுறியே. மரணம் வரும் வேளை கருவில் கலைந்த குழந்தை இறந்தே பிறக்கும் குழந்தையாக நாம் மரணித்து போகின்றோம். தாயின் வயிற்றில் இருக்கும் போது தண்ணீர் குடத்தை உடைத்துக் கொண்டு நாங்கள் பூமியில் பிறக்கின்றோம். அதே போல் கொல்லிக்குடம் என்ற ஒன்றை உடைத்துக் கொண்டுதான் இந்த பூமியை விட்டு நாங்கள் செல்கின்றோம். தாயவள் தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து அந்த குடநீரை உடைத்து நாங்கள் வெளியில் வந்து எதை சாதித்தோம், எதை செய்தோம் என்று நீ மரணத்தில் உணர்கிறாயா? நீ ஆடிய ஆட்டம் என்ன, ஆடிய ஆட்டம் என்ன உனக்கு தெரியுமா? மனிதா, மனிதன் தன்னோட மனசில் ஒரு இரக்கம் தன் தானாய் வரும். பிறரை அன்பாய் பார்க்க தோன்றும் போலி கௌரவம் தன்னிடமிருந்து தானாய் மறையும் என்றால் அது மரணத்தை உணரும் போது மட்டும்தானே உணர்வான். யார் அதை உணர்கிறார்கள்? மரணம் வரும்போது உனக்கு தெரியாது. நீ இறக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்காக கதறுவது மட்டும் உனக்கு தெரியுமா மனிதா? நீ பூமியில் இருக்கும் மட்டும் உள்ள அன்போடு உன்னதமான அன்போடு வாழ்ந்துகர். உனக்கான வாழ்க்கை பூமியில் இருக்கின்றது. அது தெரியாமல், மரணம் வருமென்று தெரியாமல் நாம் போற ஆட்டம் இறைவனுக்கே அடங்காது. எந்த நேரமும் தனது மனதை சாந்தமாக அல்லது திருப்தியாக வைத்துக் கொண்டு மேலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக் கொள்ளுங்கள். மரணத்தின் வாசற்படியில் நாம் காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனதும் இரக்கமாக மற்றவர்களை இரக்கத்தோடு பார்த்து அன்பாய் அரவணைத்து இந்த பூமியில் இருக்க மட்டும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றதை மட்டும் என் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு மரணம் வரும் வரை மனிதா நீ காத்திரு. ஒவ்வொரு படிக்கல்லாக நாம் ஒவ்வொரு படிக்கல்லும் எங்களுக்காக ஆனது. இது இல்லை நிரந்தரம். எனக்கான அழைப்புதல் அங்கே காத்திருக்கின்றது, மரணத்தின் வாசல்படி. இது இல்லை வாழ்க்கை எங்களுக்கான காலம் காத்திருக்கிறது மரணத்தின் வாசல்படியில் என்று கூறிக்கொண்டு
0: பிறப்பு என்னும் வாசலில் நுழைந்த போதே மரணத்தின் வாசல்படியும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த இறுதிப்படியை தொடும் வரை மனித நாடும் ஆட்டங்கள் தான் எத்தனை எத்தனை சேர்த்து வைத்த சொத்துக்களும் சுமந்து திரிந்த கர்வமும் வாசல்படிக்கு வெளியே திகைத்து நிற்க மனிதன் மட்டும் தனியாக நிற்கிறான் தன் வாழ்வின் கணக்குகளோடு. ஓடி ஓடி பொருள் சேர்த்தான் ஒரு நொடி மூச்சை விலக்கி வாங்க முடியவில்லை. நான் எனது என்ற அகந்தை கொண்டான் என்று அவனது நிழல் கூட அவனோடு வரவில்லை. மரணத்தின் வாசல்படியில் தான் நின்று பார்க்கும் போதுதான் மனிதனுக்கு வாழ்க்கையின் உண்மை பொருள் புரிகிறது. வென்ற நொடிகளை விட யாரையும் காயப்படுத்தாத நொடிகள் மட்டுமே அங்கே நிம்மதியை தருகிறது. கைதட்டி பாராட்டிய கூட்டமும் இல்லை, கட்டி அணைத்த சொந்தங்களும் இல்லை. அங்கு கூட வருவது இரண்டு மட்டும்தான், நாம் செய்த நன்மைகளின் புண்ணியமும் நாம் விதைத்த அன்பின் நினைவுகளும். மரணத்தின் வாசல்படி நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். நேர்களே, நாங்கள் எங்களது மரணம் தங்களுக்கு வந்து ஒன்று சொல்லுது, வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கர்வங்களை துறப்போம், வாழும் சில நொடிகளை அன்பாலே நிரப்புவோம். ஏனென்றால் மரணத்தை வெல்றதுக்கு எங்களது எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஆயுதம், நாங்கள் பிறர் மனதில் இதயத்தில் விட்டு செல்லும் அன்பு ஒன்று மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு உங்களது கவிதை
1: அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது. அந்த மரணத்தின் வாசல்படியில் எல்லோரும் காத்திருக்கின்றோம் என்று
0: யார் தான் அந்த வரிசையில முதலாவதா நிக்கிறோம், இரண்டாவதா நிக்கிறோம் என்று தெரியவில்லை. எல்லோரும் அதே வரிசை.
1: போனவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், போனவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் கனடாவில் இருந்து தனது கவிதையை தருவதற்காக ஓடோடி வந்திருக்கும் குணநாயகி பசுபதி அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் தீரு.
0: வணக்கம். இவ்வளவு தூரம் தொலைவுக்கு போய்விட்டீர்களே. பரவாயில்ல, உங்களோட குரலை கேட்க சந்தோஷமா. அன்புடன் உள்ளவர்கள் எல்லோரும் கலந்து சிறப்பித்தார்கள். எல்லோரும் ஒவ்வொரு மீண்டும் சோம்பலமாக இந்த நாட்டுக்கு வந்து எங்களோட தொடர்ந்து நிகழ்ச்சிகளையும் கலந்து சிறப்பிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களது
2: முதலில் வாசிச்சது எங்களுக்கு பேர் வரையில குரல் வராதுதானே வைபருக்கு.
0: வெயில் இந்த கொடுமை தாங்க முடியவில்லை. பாதிப்பு வந்து சரியான கஷ்டமா இருக்குது. அது அந்த ஜீரணம் அந்த என்ன அதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியாது.
2: சூரியன் வெப்பம் வந்து கூடுதலா தாக்கம்.
0: அதுதான் அதுதான், அந்த உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தா தெரியாது. அந்த கதவை திறந்தோடனே அந்த ஆரோ அண்டைக்கு வானிலையில வானிலையில வந்து சொல்லிக்கணும். அந்த டோஹா கட்டாரில் திறந்தோன்னு, டுபாயில திறந்தோன்னு, ஃபிளைட்டுக்களால ரங்கினோன்னு எப்படி வெக்க வருகுதோ அதே மாதிரி தான் வீட்டு கதவை திறந்தோன்னு வருகுது. அந்த அப்படி ஒரு வெக்க. சரி, உங்களை நீங்கள் அங்க இருந்து உங்களை மெனக்கெடுத்தாமல் உங்களது கவிதையை தாருங்களேன். என்ன கவிதை?
2: மறக்க முடியுமா?
0: என்னத்தை தான் மறக்க முடியும்?
2: சரி, அதுதான் மறக்க முடியுமாதான் இந்த கவிதையின்
0: தலை. ஓகே, தாருங்கள். நன்றி.
2: இமைகள் மூடியும் உறங்காத கண்கள் மனதின் ஆசைகளை மறக்குமா நெஞ்சம்? இமைகள் மூடியும் உறங்காத கண்கள் மனதின் ஆசைகளை மறக்குமா நெஞ்சம்? மலரோடு மனமாக உறவாடிய நினைவுகள் கணம் ஏதும் பிரியாத காதல் உறவுகள். மலரோடும் மனமாக உறவாடிய நினைவுகள் கணமேதும் பிரியாத காதல் உறவுகள். மௌனமான இரவுகள் மன்னதன் கணையாக தூதாக செல்லும் மன்னத்தின் அழைப்பாக. மௌனமான இரவுகள் மன்மதன் கணையாக தூதாக செல்லும் மன்னத்தின் அழைப்பாக. மனதில் மயக்கம் நினைவில் இல்லை, தனியாக தவிக்கிறேன் துணையாக வருவாயாக. மனதில் மயக்கம் நினைவில் இனிமை, தனியாக தவிக்கிறேன் துணையாக வருவாயா. நன்றி திரு.
3: நன்றி. கடந்து போன காலத்தின் பக்கங்களில் கண்ணீரால் எழுதப்பட்ட சில வரிகளை காலம் முழுவதும் நினைத்து உருகும் நெஞ்சமே, சொல்லிவிடு, உன்னால் மறக்க முடியுமா? முதல் முதலா சிந்திய புன்னகையை, முகவரி இல்லாத அந்த பேரன்பை, கை கோர்த்து நடந்த நிழல் சாலைகளை, கண்ணிமைக்காமல் ரசித்த கணங்களை காலங்கள் ஓடினாலும் நெஞ்சம் மறக்க முடியுமா? விழியோரம் வழியும் கண்ணீர் துளியை விட பெற்று சென்ற அந்த இறுதி நொடிமை, விழியோரம் வழியும் கண்ணீர் துளியை விட பெற்று சென்ற அந்த இறுதி நொடியை, இதயத்தின் ஆழத்தில் வடுவாய் மாறிய அந்த ஏமாற்றத்தின் வலியை நினைவகம் அழியாமல் எளிதில் மனதனால் மறக்க முடியுமா? சுவாசிக்கும் காற்று நின்றாலும் சுமந்து நின்ற நினைவுகள் நிற்பதில்லை. மழை நின்ற பின்பும் மரக்கிளைகளில் நீர் சொட்டுவது போல உறவுகள் பிரிந்த பின்பும் நினைவுகள் நெஞ்சில் சொட்டி கொண்டே இருக்கின்றன. மறந்து விடு என்று உதவுகள் சொல்லலாம், ஆனால் மறக்க நினைப்பதே ஒரு நினைவாக இருக்கும் போது மனித மனதால் எதைத்தான் மறக்க முடியுமோ? உண்மைதானே. சில மனிதர்களை, சில நினைவுகளை, சில ஏமாற்றங்களை வாழ்நாளில் நாங்கள் நினைத்தாலும் மறக்க முடியாது. மாறாதன்னு சொல்லி சொல்ற மாதிரி சில நினைவுகளுங்களை.
2: நான் சின்ன ஒரு கவிதைய தந்தேன், நீங்க பெரிய விளக்கமாக. உங்களுக்கு நன்றி.
3: நன்றி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். உங்களது பயணங்கள், உங்களது எல்லாம் சந்தோஷமாக கழிந்து மீண்டும் இங்க வந்து சந்தித்து உங்களோட கலந்துரையாடணும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.
2: ஓம்
3: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:41.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27
2: தாரக விளையாட்டுகள், தாரக உணவகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
3: இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
4: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041-76-386-1482. மூத்தி லவ்சான் 0041-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0041-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:44. தியானடசனின் கவிதைக்கான ஒரு சிறிய பாடல்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ടി ആർ ടി തമിഴൊലിയിലൂടെ പറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നത് കവിതയെ പാടൻ നേരം. കളിയക നേരം ശരിയാകാൻ 8:47 തനത് കവിതയെ തരുവതற்காக വന്നിരിക്കും. അടുത്ത നേരെ അൻപുടൻ വരവേറ്റുക.
1: வணக்கம் வணக்கம் திரு, நான் வதனி மோகன்.
0: வணக்கம் வதனி மோகன், இன்றைதான் முதல் நீங்க கவிதை பாடும் நேரத்துக்கு என்னோட கலந்து கொள்ளுறீங்க.
1: ஆமா, என்ன பிரச்சனை என்றால், இல்ல படித்ததில் பிடித்த கவிதைகளை கொண்டு, அப்ப நான் என்ன செய்வேன், பாசித்ததில் பிடித்த வரிகளை ஒரு கவிதையாக்கி கொண்டு வந்துள்ளேன்.
0: தாருங்களோ, அதான் முயற்சி, எங்கிட்ட முயற்சி தானே. இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொரு இப்ப கவிதைன்னு சொல்றதும் வந்து நாங்கள் எங்கட மனசுல தோன்ற எண்ணங்களை எழுதிக்கல, எழுதி கொண்டு வரையக்கல, அது ஒரு கவிதையா வரும் கட்டாயமா. அது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன திருத்தம் செய்தோம்டா, அதுதான் கவிதை.
1: தலையங்கம் பூமித்தாய்.
0: பூமித்தாய் நல்ல ஒரு தலையங்கம் தருங்கள்.
1: பூமித்தாய் உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 வயிற்றில் சுமக்கின்றார். உங்கள் பூமித்தாயோ உங்களை வாழ்நாள் இறுதி நொடி வரை சுமக்கின்றாள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 வயிற்றில் சுமக்கின்றாள். உங்கள் பூமித்தாயோ உங்களை வாழ்நாள் இறுதி நொடி வரை சுமக்கின்றாள். நீங்கள் அன்னை மடியில் இருந்த அடுத்த அடி வைத்தது அவள் மடியில்தான். நீங்கள் இறந்தவின் புதைந்து எரிந்து சாம்பலானதும் அவள் நெஞ்சிருத்தாள். நீங்கள் அன்னை மடியில் இருந்து அடுத்த அடி வைத்தது அவள் மடியில்தான். நீங்கள் இறந்தவின் புதைந்து எரிந்து சாம்பலானதும் அவள் நெஞ்சில்தான். அன்போடு உங்களை பெற்ற தாயை காதலியுங்கள். அதைவிட பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். அன்போடு உங்களை பெற்ற தாயை காதலியுங்கள். அதைவிட பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் நிலத்தை இழப்போம். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர கொடியுயரும், கொடியுயர கோனுயர்வார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பூமி தாய் வந்து எல்லோருக்கும் தாய், ஒருவருக்கு மட்டுமில்ல, அந்த உலகத்துல இருக்கிற பல பல பல பல கோடியான கோடி மக்களுக்கும் தாய் தான்.
1: நாங்கள் பிறந்த உடனே முதல்ல நாங்கள் அதான் காலையை அடிக்க எடுத்து வைக்கிறோம், அந்த மண்ணில தான் நாங்க காலையை அடிக்க வைக்கிறோம்.
0: பூமி தாயே, வானம் உன் மேலாடை, கடல்கள் உன் கால் கொலுசு, மலைகள் உன் முதுகு தண்டு, நதிகள் உன் நரம்புகள். தாயே, விதை ஒன்று விழுந்தால் போதும் விருட்சமாய் எழுந்து நிற்பாய், கை நிறைய அள்ளி தருவாய், கைமாறு ஏதும் கேட்காமல், சுட்டெரிக்கும் வெயிலில் நிழல் தருவாய், தாகத்தில் தண்ணீராய் உருவாய், காற்றாகி மூச்சில் கலப்பாய், கனியாகி பசியை தீர்ப்பாய், உன்னை கீறினாலும் பொறுப்பாய், உதிரத்தை வியர்வையாய் மாற்றுவாய், மன்னித்து விடு, மன்னித்து மீண்டும் அணைப்பாய், மடியில் பிள்ளைகள் நாங்கள். இன்று உன் கண்ணீர் கண்டேன் கரியும் புகையில், வறண்ட நிலத்தில் உன் சிரிப்பை மீட்டெடுப்போம். ஒரு மரம் நட்டு ஒரு சொட்டு நீர் சேர்த்து, பூமி தாயே நீ இன்றி நாங்கள் இல்லை, உன்னை காப்பது எங்கள் தலையாய
1: கடன்
0: கட்டாயம். இந்த இப்ப வந்து அந்த வெயில் கொடுமைக்கு வந்து அந்த ஆரம்ப காலத்துல எங்கட முன்னோர்கள் எங்களுக்கு நட்டு வைத்த மரங்கள் தான் நிழலாகி இருக்குது, நிழலா எங்களுக்கு தருகுது. அதே மாதிரி நாங்கள் இப்ப மரங்களை நட்டாதான் எங்களுக்கு வர இது அடுத்தடுத்த சந்ததியினரும் வந்து இந்த மரத்தை வந்து அவர்கள் வந்து நிழல்ல களையாறுவார்கள். காலநிலையிலும் இவ்வளவு தூரத்துக்கு நோகடிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கவிதையை முதல் முதல் என்னோட வந்து கவிதையை தந்ததுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரமும் இப்படியான கவிதையை கொண்டு வாருங்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்று நிறைவு பெறுவது கவிதை பாடின் நேரம். கவிதை பாடின் நேரத்தில் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் சந்திக்க வேண்டுமென்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக
2: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
3: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
4: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Vicky Superstore, Garlagone-Sasseville.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
5: Mélodiguer Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Tolibisi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பு பாகம் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றன சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியிலிருந்து இன்றைய தினம் மேலும் 19 எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் 32வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்ற போதே இவை அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 412 எலும்பு கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. அடையாளமிடப்பட்ட 409 எலும்பு கூடுகள் இதுவரையில் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினத்துடன் செம்மணி புதகுழியின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 15 முதல் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்துக்கென்று அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்ய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வேண்டுகோள் விடுத்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் பலாலியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கென்று அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நடராஜர் சிலை இன்னமும் அங்கே நிறுவப்படாதிருப்பது பற்றி சுட்டிக்காட்டப்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயத்தில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் அக்கறை எடுத்து இந்த சிலையை அந்த குறிப்பிட்ட இடத்தில் நிறுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருக்கிறது. மாத்தளை மனித புதகுழி தொடர்பாக நீதவான் நீதிமன்றில் விசாரணையொன்றை முன்னெடுக்குமாறு கோரி தெற்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களால் இன்றைய தினம் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களின் வேதன முரண்பாடுகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கும் அரசு சேவையை நவீன தொழில்நுட்பத்துக்கேற்ப மறுசீரமைப்பதற்கும் புதிய வேதன மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்றினை ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நியமித்திருக்கிறார். இதொடர்பான உத்தியோர்வ பிரகடனத்தை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் 2026 June 22 வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையினால் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் ஜனாதிபதியினால் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட ஆணைக்குழுவின் தலைவராக டெல்கே அசோக பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் செயலாளராக DMC நாலக திசநாயக்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள கட்டளையின்படி பல ஆண்டுகளாக நிலவி வரும் வேதன மற்றும் ஓய்வூதிய முரண்பாடுகளினால் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவத்துக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு நிலைபேறான தீர்வுகளை வழங்குவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பித்தல், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மற்றும் அமைச்சரவை தீர்மானங்களை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த அரசு சேவைக்கான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு முன்மொழிவுகளை வழங்குதல், திறமையான நபர்களை அரசு சேவைக்கு ஈர்க்கும் வகையிலும் அவர்கள் அரசு சேவையை விட்டு விலகி செல்வதை தடுக்கும் வகையிலும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கேற்ப ஊக்குவிப்புகளை பரிந்துரைத்தல், புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி இலங்கையின் அரசு சேவையை எதிர்காலத்துக்கு உகந்த பிரசைகள் மையப்படுத்தப்பட்ட மற்றும் பொறுப்புணர்வுடைய சேவையாக மாற்றுவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் போன்ற பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிகளையும் ஒருவரிடத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் தகவல்களையும் வழங்க வேண்டும் என்று அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஏனைய நபர்களுக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். எவரேனும் ஒரு அரசு அலுவலரோ அமைச்சின் அதிகாரியோ அல்லது கூட்டுத்தாபன அதிகாரியோ ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவேற்ற தாமதித்தால் அல்லது தவறினால் அது குறித்து உடனடியாக தன்னிடம் அறிக்கையிடுமாறு ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா கடுமையான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் பாடசாலை அதிபர்களின் முழுமையான பொறுப்பென்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கல்வெவ தெரிவித்திருக்கிறார். அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் மற்றும் உப அதிபர் ஆகியோர் மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியிலே கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக கல்வெவ, கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட சுற்றறிக்கையின்படி மாணவர்களை பாதுகாப்பதற்கான தெளிவான பொறுப்புகள் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைக்குள் சிறுவர் பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான 12 கீழ் 2016 இலக்க சுற்றறிக்கையின்படி மாணவர்கள் எந்தவிதமான உடல் அல்லது உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் இருப்பதை பாடசாலை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களுக்கான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து புகார்களுக்கு சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு மே மாதத்தில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியிருக்கின்ற போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான வருமானம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஆனாலும் இலங்கை ரூபாவின் அடிப்படையில் இந்த வருமானம் அதிகரிப்பை காட்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் மே மாதத்தில் 145,745 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள். இது 2025 ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9.65% அதிகரிப்பாகும். இலங்கையின் வரலாற்றிலே மே மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவென்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு மே மாதத்தில் 164.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட சுற்றுலா வருமானம் 2026 மே மாதத்தில் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக, அதாவது 5.11% வீழ்ச்சியடைந்துள்ளது. அதே நேரம் இலங்கை ரூபாய் மதிப்பில் இந்த வருமானம் கடந்த ஆண்டு 49.1 பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் இந்த வருடம் 50.6 பில்லியன் ரூபாவாக 3.05% அதிகரித்துள்ளது. இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்தமையே இந்த மாற்றத்துக்கு முதன்மை காரணமாகும். மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஒட்டுமொத்த சுற்றுலா வருமானம் 1.36 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே கால பகுதியில் ஈட்டப்பட்ட 1.54 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் 11.9% வீழ்ச்சியை காட்டுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய குழுவினர் நாளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுகிறார்கள்.
1: சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி இவான் பாப்பஜோஜியோ எதிர்வரும் 30 தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதன்போது அவர்கள் இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்ய உள்ளனர். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் செயற்திறனை மீளாய்வு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும்.
0: தொடர்ந்து பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. தன்னை விடுதலை செய்ய கோரியும் தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரியும் ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரண்ண இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார்.
1: கடந்த 2016 ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இஸ்லாம் மார்க்கத்தை அவமதித்து கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதித்திருந்தது. அதற்கு எதிராகவே அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேன்முறையீட்டு பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள தினகரத்ன தீர்ப்பை அறிவிக்கும் போது குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்த ஆளும் தரப்பு மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட எதிர்க்கட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது.
2: தற்போது நீதியை நிலைநாட்டுவதில் நிலவும் தாமதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல ஆழமான அவசரம் மற்றும் கடுமையான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே நிலையக்கட்டளை 19 படி இன்று காலை நாங்கள் இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை உங்களிடம் சமர்ப்பித்தோம். 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று இந்த பிரேரணையை உறுதிப்படுத்துகின்றனர். அதன்படி சபாநாயகர் அவர்களை, நாட்டில் எழுந்துள்ள இந்த நீதி கட்டமைப்பு தொடர்பான ஆழமான பிரச்சனை குறித்து அவசரமாக விவாதிப்பது அவசியமானதும் முக்கியத்துவமானதுமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. எனவே இன்றைய தினம் ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள விவாதத்தின் பின்னர் நிலையக்கட்டளை 19 படி இதற்கு 2 மனுத்தியாளங்களை ஒதுக்க முடியும்.
1: அவர்களது பிரேரணைகள் காலையிலேயே கிடைத்துள்ளன. இருப்பினும் நீதிமன்றங்களில் வழக்கு தாமதங்கள், நியமனங்கள் தொடர்பான நிலைமைகளை பாராளுமன்றமோ அல்லது சில வேளைகளில் நீதி அமைச்சோ முழுமையாக தீர்மானிப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவை நீதி சேவை ஆணைக்குழுவினால் செய்யப்படுகின்றன. சில விடயங்கள் அரசியலமைப்பு சபையினால் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எமது விவாதத்தை நிறுத்திவிட்டு இதற்கு விசேட நேரத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு விசேட சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அத்துடன் மக்களின் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உரியது என கூறிக்கொண்டே கடந்த காலத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு எதிராக தெரிவு குழுக்களை அமைத்து இங்கு கொண்டு வர முயன்றனர். எனவே இவை மிகவும் பாரதூரமான விடயங்கள். நாங்கள் 3/2 பெரும்பான்மை பலம் கொண்ட ஒரு அரசாங்கம். நாங்கள் அவ்வாறு சிந்திக்க தொடங்கினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் 30 அல்லது 40 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு சிந்திப்பதை நாங்கள் சிந்திக்க தொடங்கினால் என்னவாகும்? எனவே இது தொடர்பாக மீண்டும் ஒரு விவாதம் தேவையில்லை என்று நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். இதற்காக உங்களிடம் 20 உறுப்பினர்கள் எழுந்து நின்றுள்ளனர். எங்களது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காகவே நாங்கள் வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றோம்.
2: நிலையக்கட்டளை 19 கீழ் அரசாங்கம் எமது நிலைப்பாட்டை ஏற்குமாறு நாங்கள் மிகவும் தெளிவாக கேட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று நீதிபதிகள் பற்றியும் பேசுகின்றனர். தற்போது இந்த நீதிபதிகளை நியமிக்காமல் ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறி வருகின்றார். சில குறிப்பிட்ட அமர்வுகள் மாத்திரம் அமைக்கப்பட்டு வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. சட்டத்தரணிகள் சென்று பேசுவதற்கு அங்கு இடமில்லை. அதே போன்று இந்த நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவைதான் இந்த நாட்டின் நீதித்துறைக்கு செய்யப்படும் அழுத்தங்களாகும். இது குறித்து எம்மால் பேச முடியாவிட்டால் வேறு யாரால் பேச முடியும்?
1: பாராளுமன்ற சபையின் நடவடிக்கைகள் குறித்த ஏதேனும் விவாதம் இருக்குமாயின் அதனை இந்த பாராளுமன்றத்தினால் மிக தெளிவாக தீர்மானிக்க முடியும். எனவே அது தொடர்பாக நாங்கள் ஒரு விவாதத்தை கோருகின்றோம். நீதியை நிலைநாட்டும் செயல்முறை சட்டவாட்சி மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒரு
0: இந்த கருத்தானது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களது.
1: சுதந்திரமான நீதிமன்றம் அவசியமாக உள்ளமையாலேயே இன்று நாங்கள் இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளோம். நியமிக்கப்படாத 8 நீதிபதிகளை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் நியமிக்க வேண்டும். அதே போல உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீடிப்பது போன்ற செயற்பாடுகளினால் நீதிமன்றத்தின் சுதந்திரத்துக்கு பல தடி விழுகின்றது.
0: இதே நேரத்தில் நீதித்துறையில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையீடு செய்யும் வகையில் அவசர விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி முன்வைத்த யோசனை குறித்து அடுத்த பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுங்காற்று சபை தலைவரும் சட்டத்தரணியுமான தர்சன குருகே கேள்வி எழுப்புகிறார்.
1: முக்கியமாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் எங்களது அவதானத்தை செலுத்துகின்றோம். அண்மை காலமாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். உதாரணமாக புதிய அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரான சுகேஸ்வர பண்டார வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு நாட்டை விட்டு ஊடவோ அல்லது தலைமறைவாகவோ எந்த தேவையும் இருக்கவில்லை. அவர் ஒரு தலைமறைவு குற்றவாளியும் அல்ல. அவரை கைது செய்ய வேண்டிய தேவை இருந்திருந்தால் அதற்கு முன்னர் அவரை விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கலாம் அல்லது அதற்கான உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றியிருக்கலாம். ஒரு பெரிய குற்றவாளியை போன்று இவ்வாறு வீதியில் வைத்து கைது செய்தமையினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விசாரணை செயல்முறைகளில் போலீசார் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எதிர்கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளை அச்சுறுத்தவும் அவர்களை பயமுறுத்தவும் இந்த அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றதா என்ற கேள்வியை எமக்கு எழுகின்றது.
3: சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியின் பொறுப்பை சரியாக நிறைவேற்றி வருவதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார்.
4: இப்போது எதிர்கட்சியார் இணைந்த எதிர்கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. உங்களது எதிர்கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. இது எதுதான் எதிர்கட்சி?
2: நான் எவ்வளவு நல்லது என சொல்கின்றேன். இணைந்த என கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆவார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதனை தடுப்பதற்காக முன்னிக்கும் குழுவே எதிர்கட்சியாகும். அதனை சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்கட்சியினராகிய ஐக்கிய மக்கள் சக்தியினர் சரியாக செய்து வருகின்றார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ரணில் சஜித் சந்தித்தார்கள் என்பதுதானே உங்களது பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன்.
4: இடையில அவர் என்ன பதில் சொல்ல வேண்டும் என கூறுங்கள் பார்ப்போம் என்று ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள்.
2: எதற்காக இணைய வேண்டும்? ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காகவே. இதனை காலம் தாழ்த்தும் ஒரு தந்திரோபாயமாக நீங்கள் பார்ப்பீர்களாயின் அதனை தவறான நோக்கில் பார்ப்பவர்கள் இவ்வாறே பார்க்கின்றனர்.
1: எதிர்கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த ரணசிங்கே கருத்து வெளியிட்டார். குறுகி கொண்டு செல்லும் எதிர்கட்சியினர் முணுமுணுக்கிறார்கள் அல்லவா? சத்தம் போடுகிறார்கள், கத்துகிறார்கள், முனகல் இடுகின்றனர். அதனை நீங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். எங்களை விட அவர்களின் குரல் சற்று சத்தமாகவே இருக்கின்றது, அவ்வளவுதான். எங்களை விட அவர்களால் சத்தமாக கத்த முடியும். கடந்த நாட்களில் உலக சந்தையில் எரிபொருள் விலை பிரச்சினை, உலக போர் போன்ற சூழல்கள் ஏற்பட்ட போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுக்கு ஒரு சாதகமான காலம் வந்துவிட்டதாகவும் மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்தி தங்களுக்கு ஆட்சியை ஒப்படைப்பார்கள் எனவும் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவ்வாறு மக்கள் ஆட்சியை ஒப்படைக்க மாட்டார்கள். ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டுமாயின் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று கிராம சேவகர் பிரிவு மட்டத்திலான அமைப்புகளை உருவாக்கி தேசிய மக்கள் சக்தியை விட சிறந்த ஒரு ஜனாதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிரதேச சபை தவிசாளர் ஆகியோரை உருவாக்குவதற்கு இப்போதே பாடுபட வேண்டும். உலக போர் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாக அமைந்தது. இவ்வாறு எதிர்கட்சியினர் தவிக்கின்றனர். எனவே இந்த எதிர்கட்சியினரால் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை சாத்தியமில்லை.
4: கடந்த காலங்களில் அரசியல் தேவைகளுக்காகவே விளையாட்டு உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல கேள்வி நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மாதுகோடுவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். கடந்த கால அரசாங்கங்களில் வலைப்பந்தாட்டம் அல்லது கிரிக்கெட் விளையாடாத இடங்களுக்கு கூட அரசியல் தேவைகளுக்காக விளையாட்டுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் எதையாவது விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவ்வாறு செய்யப்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் அந்த நடைமுறையை முற்றாக மாற்றியமைத்துள்ளது. இப்போது விளையாட்டு உபகரணங்கள் தேவையுள்ள இடங்கள் மற்றும் பாடசாலைகளை சரியாக இனங்காணப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. எம்பிகளுக்கும் தங்களது பிரதேசங்களில் விளையாட்டை மேம்படுத்த இன்னமும் பங்களிக்க முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரபலப்படுத்துவதல்ல, இலங்கையில் விளையாட்டை அபிவிருத்தி செய்வது என்று அமைச்சர் மேலும் பதிலளித்தார். நெல் கொள்வனவு மற்றும் விலையை அதிகரிக்குமாறு கோரி விவசாயிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று காலை ஈடுபட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ள விவசாயிகள் நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்க வேண்டும், நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடாக நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும், விவசாய ரசாயனங்கள் நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும், அரிசி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் முதலான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனிடத்தில் சிறுபோக நெல் அறுவடை காலத்தில் நெல் விலை தொடர்பில் பல்வேறு கருத்தாளர்கள் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே அரசாங்கத்தின் களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவுக்காக தயார்படுத்த வேண்டும் என்று விவசாய அமைப்பு ஒன்று ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளது.
1: இன்னும் இரண்டு வாரங்களில் முத்துக்கண்டிய மகா நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நெல் அறுவடையை ஆரம்பிக்க உள்ளோம். தற்போது இரண்டு போகங்களில் நெல் சேகரிக்கப்பட்டு முத்துக்கண்டிய அரசாங்க நெற்களஞ்சிய சாலை முழுமையாக நிரம்பியுள்ளதால் அது மூடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அளவில் நெற்களஞ்சிய சாலை நிரப்ப உள்ளதாக கூறி ஒரு நாளில் இரண்டு லொரிகளை மாத்திரம் கொண்டு வந்து மிக குறைந்த அளவிலான நெல்லை மாத்திரமே அத்திமலை களஞ்சிய சாலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் விவசாயிகள் தங்களது நெல்லை 100 அல்லது 105 ரூபாய் போன்ற குறைந்த விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த போகத்தில் நாங்கள் அதனை எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அரசாங்கத்தின் நெல்லுக்கான நிர்ணய விலை ஒன்றுள்ளது. அந்த அரசாங்க விலைக்கு எங்களது நெல்லை அரசாங்கம் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்க முடிந்தால் அதுவே போதுமானது. நெல் அறுவடை செய்யப்பட்ட பின்னர் களஞ்சிய சாலையை திறப்போம் என கூறுவது ஒரு வேடிக்கையான விடயமாகும். இதனிடையே விவசாயத்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற உள்ளது. சிறுபோக்கத்திற்கான நெற்கொள்வனவு தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு நடத்தப்பட உள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார் தென்னக்கோன் தெரிவித்தார்.
4: தொடர்ந்து மட்டக்களப்பு கித்துள்குளம் பகுதியில் கவனீர்ப்பு பேரணி ஒன்று நேற்று நடைபெற்றது.
5: மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்துள்குளம் பகுதியில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கித்துள்குளத்தில் தடையின்றி மீன்பிடியில் ஈடுபடவும் தோணிகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி இந்த கவனயீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கித்துள் இறங்கு துறைமுகத்திலிருந்து ஆரம்பமான பேரணி கித்துள் பிரதான வீதியை சென்றடைந்து அங்கு கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. கடந்த சில மாதங்களாக உருகாமம் பகுதி மீனவ சங்க அதிகாரிகள் தங்களது தோணிகளை உருகாமம் பகுதியில் நிறுத்துமாறு வற்புறுத்தி வருவதாக கித்துள்குளம் பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
6: 60 வருஷத்துக்கு மேற்பட்ட துறைமுகமாக இருந்த இறங்கு துறையை வந்து அதை உருகாமத்துக்கு மாத்திரத்துக்கு இப்ப வந்திருக்கிற தலைவர் தலைமையிலான குழுக்கள் வந்து முடிவு எடுத்து தோணிகளை பறிக்கிறது, வலைகளை பறிக்கிறது, மீனவர்களை தாக்குறது இப்படியான அண்மை காரணமாக நடந்து கொண்டிருந்தது.
7: உங்களை கொண்டு 30 பேரே தோணி அங்க கொண்டாடி
5: பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் குறித்த இடத்திற்கு வருகை தந்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையளித்தனர். இதனிடையே குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பில் வேறாவூர் பெற்று செங்கலடி பிரதேச செயலாளர் கோ தனபால சுந்தரத்தை தொடர்பு கொண்டு நாம் வினவினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் உருகாமம் மற்றும் கித்துள்குளம் மீனவர்களை அழைத்து செங்கலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் விரைவில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
4: தொடர்ந்து கரவலை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் சிலர் நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
8: உழவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்குமாறு கோரி பல பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இதற்கு முன்னரும் சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. களப்பரிசோதனை மேற்கொண்டு உரிய தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது.
9: நம்மளுக்கு புதன்கிழமை இதுக்கு தீர்ப்பான ஒரு விடயம் தாரேன்னு சொல்லி நாங்க தொடர்ந்து இருப்போம். இருந்து இதுக்கு புதன்கிழமை என்ன தீர்மானம் தாரன்னு பார்த்து போட்டு அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம காய்ச்சி பேச செய்வோம்.
10: 10 வருஷம் இருந்திருக்கோம் தொழில. அப்ப எங்களோட சம்மாட்டியை நம்பி ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எல்லா சம்மாட்டிமாரை நம்பி ஒரு 40 பேர் 50 பேர் என்று இருக்கிறாங்க. அப்ப அவளுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதாகத்தான் இது முடியுது.
4: தொடர்ந்து வவுனியா நகரில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலை ஒன்றின் உயர்தர மாணவர்களால் நடத்தப்பட்ட அனுமதி பெறப்படாத வாகன பேரணி ஒன்றின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பேரணியினர் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலை மாணவர்களால் வவுனியா பொருதண்டிய வீதியில் பெரும் எண்ணிக்கையிலான மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்கோவுடன் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாணவர்கள் கூட்டமாக வீதியை மறித்து ஏனைய வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வகையில் பயணித்துள்ளார்கள்.
0: அத்துடன் அதிவேக திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களில் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய வகையில் சைலஞ்சர்கள் பொருத்தப்பட்டிருந்ததோடு வீதியில் ஆபத்தான முறையில் அதிவேகமாகவும் அவர்கள் வாகனங்களை செலுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பேரணியை வழிமறித்தார்கள். இதன்போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் போக்குவரத்து இடையூறு விளைவித்தல், பொது வீதியில் ஏனைய வாகனங்கள் பயணிக்க முடியாதவாறு இடையூறு ஏற்படுத்தியமை, வாகன வடிவமைப்புகளில் சட்டவிரோத மாற்றம், வாகனங்களின் அசல் வடிவமைப்பு அனுமதியின்றி மாற்றியமைத்தமை, ஒலி மாசு ஏற்படுத்துதல், மோட்டார் சைக்கிளின் ஒலியமைப்பை மாற்றி அதிக சத்தத்தை எழுப்பியமை, வேகமாக பயணித்தமை, பொது வீதியில் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பிலான சட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கு எதிராக போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது விதிமுறைகளை அப்பட்டமாக மீறிய குற்றச்சாட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு வவுனியா போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய பல மாணவர்களுக்கு எதிராக வவுனியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வவுனியா போக்குவரத்து பிரிவு போலீசார் தெரிவித்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக போலீசார் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மாணவர்கள் இவ்வாறான கொண்டாட்டங்களின் போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதையும் வீதி பாதுகாப்பு சட்டங்களை மீறுவதையும் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார்கள். இதேவேளை அந்த பாடசாலையில் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ள உயர்தர மாணவர்களின் ஒன்று கூடல் நடைபெற்றமையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்கள் ராணுவத்திடம் கிடையாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசுகர பாராளுமன்ற அமர்வில் இன்று தெரிவித்தார். அத்துடன் அவர் கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்கள் குறித்து இன்னமும் 3 மாத காலத்துக்குள் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் தமிழ் ராணுவ வீரர் ஒருவருக்காக நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் ராணுவ வீரரான லான்ஸ் கோப்ரல் MR ராஜாவுக்கு இந்த வீடு நிர்மாணித்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தின் சேவா வனித பிரிவின் நிதியுதவியுடன் சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த வீடு அமைக்கப்பட இருப்பதோடு எதிர்வரும் July 25 பயனாளிக்கு கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த திட்டம் ராணுவத்தில் சேவையாற்றும் உறுப்பினர்களின் நலன்களை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சமூக நல திட்டங்களின் ஒரு பகுதியாகும். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிக்குள் காணப்படும் ராணுவத்தின் விவசாய பண்ணைக்கு புதிய பேர்பலகை நாட்டும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளார்கள். வலிவடக்கிலிருந்து சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்ற நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் குறும்புசிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகளில் ராணுவத்தினர் நீண்ட காலமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியை ராணுவத்தினரின் விவசாய பண்ணை பகுதியாக அறிவித்து பேர்பலகை நாட்டு நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் காணி மக்களுக்கு என அரசாங்கம் கூறி வரும் நிலையில் வலிவடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு பாதுகாப்பு பிரதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் சென்று ஆராய்ந்து சென்றிருக்கின்ற நிலையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட கலந்துரையாடலில் காணி விடுவிப்பு தொடர்பில் முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ராணுவத்தினர் தமது விவசாய பண்ணைக்கு பேர்பலகை நாட்டும் செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். அதேவேளை வசாவிளான் ராணுவ வைத்தியசாலை கட்டுமானம் மற்றும் பருத்தித்துறை கீரிமலை வீதியில் புதிதாக கட்டப்படும் ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலை கட்டுமானம் ஆகியவற்றை உடனடியாக நிறுத்துமாறு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் யாழ் மாவட்ட ராணுவ தளபதிக்கு எழுத்து மூல அறிவித்தல் அனுப்பியிருக்கின்ற நிலையிலும் இந்த கட்டுமான பணிகள் தடையின்றி முழு உத்வேகத்துடன் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மக்களுக்கான ஆன்மீக பலத்தை வழங்குகின்ற வழிபாட்டு தலங்கள், ஒலியெழுப்பும் சாதனங்கள் பாய்ப்பது தொடர்பில் சமூக பொறுப்புடன் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட செயலர் பிரதீபன் அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களில் ஒலியெழுப்பும் சாதனங்களின் ஊடான அதித ஒலி எழுப்பல் செயற்பாட்டினால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் கல்வி நடவடிக்கையினை மேற்கொள்வோர் கற்றல் செயற்பாடுகளில் பாரிய இடர்பாடுகளை எதிர்கொள்கிறார்கள். மேலும் யாழ்ப்பாண மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த செயற்பாடானது புலமைப்பரசில் கல்வி பொதுத்தராதர சாதாரணம், கல்வி பொதுத்தர உயர்தரம் கற்றல் காலங்களில் மட்டுமல்லாது பரீட்சை காலங்களிலும் கல்வி கற்போரின் கற்றல் செயற்பாட்டில் பாரிய இடர்பாடுகளை ஏற்படுத்துவதனால் எதிர்கால சந்ததியினரின் கல்வி நடவடிக்கையானது முழுமையாக பாதிக்கும் சூழல் காணப்படுகிறது. அத்துடன் வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள சூழலில் வசிக்கும் முதியோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டோர் அதித ஒலி எழுப்பும் செயற்பாட்டினால் உடல் உள ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள் என்பதோடு பிரதான வீதியோரங்களில் காணப்படுகின்ற வழிபாட்டு தலங்களில் ஒலி எழுப்பும் சாதனங்களில் அதித சத்தத்தினால் வீதியினால் விபத்துகளும் ஏற்படக்கூடிய ஏதுநிலை காணப்படுகிறது. மக்களுக்கான ஆரோக்கியமான சமூக சூழலை கட்டியெழுப்பும் நடவடிக்கையின் கீழ் ஒலி எழுப்பும் சாதனங்கள் மூலம் அதித ஒலி எழுப்பப்படுவதால் ஏற்படும் பாதக விளைவுகள் தொடர்பில் சமூகத்துக்கு மக்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை வழிநடத்தும் தார்மீக பொறுப்பு வழிபாட்டு தலங்களையே பெருமளவில் சார்ந்திருக்கிறது. ஆனாலும் சில வழிபாட்டு தலங்களின் ஒலி எழுப்பும் சாதனங்களின் ஊடாக அதித ஒலியை எழுப்பும் செயற்பாடானது மக்கள் மத்தியில் பலத்த விசனத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விடயத்துக்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றமை ஆன்மீகத்தை போதிக்கின்ற வழிபாட்டு தலங்களுக்கு பொருத்தமற்ற செயற்பாடாக இருப்பதனால் மனிதாயமான ரீதியாக செயற்படுவது அனைத்து வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தினது தலையாய கடமையாகும். அவ்வாறு செயற்படாத போது சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுவதும் தவிர்க்க முடியாததாகி விடுவதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபியவர்த்தன உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் சாட்சியாளர்களிடம் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து நேரடிய விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதியரசர் ராஷந்த கொடவில உத்தரவிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் இரண்டாவது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் 19ஆம் தேதி 11 பத்திரிகைகளை மேலதிகமாக வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு 17,48,877 ரூபாய் நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 17 லட்சத்துக்கு அதிக தொகையை அரசாங்கத்துக்கு நட்டப்படுத்தியமை ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபியவர்த்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்கள் கட்ச் பேசா விசாக்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளதாக சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முழுமையான பட்டியல் தம்மிடம் தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களது மனைவியர் இந்த விசாக்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதும், தற்போதைய அரசாங்கமாகிய நாம் இதனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதும் எங்களிடம் மிக தெளிவாக உள்ளது. இந்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை என்னால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் அமைச்சர்களின் நண்பர்கள் கூட இந்த விசாக்களை பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனாலும் நாம் தற்பொழுது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் காரியங்களை ஆற்றி வருகிறோம். எனவே எங்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சார நிதி செலவின அறிக்கைகளை உரிய காலத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ள அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் சிலர் தங்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுமாறு அல்லது தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பிரச்சார செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து தவிசாளர் ரட்நாயக்கா மேலும் குறிப்பிடுகையில், தற்போது அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் இன்னமும் இந்த சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். நீதிமன்ற விசாரணைகளுக்காக அவர்கள் காலி, மட்டக்களப்பு, திருவோணமலை போன்ற தூர இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் வழக்குகளை வாபஸ் பெறுமாறு சிலர் எங்களை கேட்டுள்ளார்கள். மற்றொரு நபர் பொது மன்னிப்பு வழங்குமாறும் கோரியுள்ளார். இருந்தாலும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுவதால் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாதென்று அவர் பதிலளித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தங்களது செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் மாத்திரமே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கைகளை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக மட்டுமே எங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே எடுத்துள்ளோம். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் அல்லது துல்லியமற்ற தன்மைகள் மீது ஆணைக்குழுவினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டத்தின்படி பொதுமக்கள் மட்டுமே அந்த அறிக்கைகளை பரிசீலித்து அதில் ஏதேனும் முறைகேடுகள் அல்லது பிரச்சனைகள் இருப்பின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களுக்குள் தங்களது நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விரிவான பிரச்சார செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்ட ஆட்சி கோட்பாட்டை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் நீதித்துறைக்கும் சட்டவாக்கத்துறையாலும் நிறைவேற்றுத்துறையாலும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. இது ஒரு கீழ்த்தரமானதொரு செயற்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக நாட்டிலே சட்ட ஆட்சி கோட்பாடு மிகவும் முக்கியம். ஆனால் தற்போது தகுதி இல்லாதவர்களை நம்பி மக்கள் அதிகாரத்தை ஒப்படைத்து ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். ஜனநாயக கட்டமைப்பில் நீதித்துறை முக்கியம். ஆனால் இன்று நீதித்துறை கட்டமைப்பில் சட்ட ஆட்சியில் தலையிடும் சட்ட ஆட்சியை தமக்கேற்றவாறு பயன்படுத்தும் அரசாங்கம் கீழ்த்தரமான முயற்சியை முன்னெடுக்கிறது. அநீதி இழைக்கப்படும் போது நீதிமன்றத்தை நாடி நீதியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தற்போது நீதி பொறிமுறையின் மீதும் மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது. ஊழல் ஒழிப்பு குழுவை அமைத்து நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு என்ற சட்டவிரோத போலீசையை நியமித்தார்கள். சானி அபேசகராவை குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமித்து அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்ற போது பதவியில் இருந்த சானி அபேசகர, ரவி செனவரெட்ன ஆகியோர் கடமையை நிறைவேற்ற தவறினார்கள் என்று விசாரணை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு எதிராக தற்போது எந்தவித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இது முறையற்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை எதிர்நோக்கியுள்ள மனிதநேய பிரச்சனைகளில் தலையிடுமாறு கோரி அவரது குடும்ப உறுப்பினர்கள் இன்று திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதற்கமைய இலங்கைக்கான திருத்தந்தையின் தூதுரான ஆயரிடம் இந்த கடிதத்தை கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று எடுக்கப்பட்டிருந்தன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே அங்கு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அதன் பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 16 நாட்கள் நிறைவடைகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேசலையின் குடும்ப உறவினர்கள் திருத்தந்தை லியோ பாப்பரசருக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். சிலையின் விவகாரம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சில பாதிரியார்கள் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளில் கருத்துக்களை வெளியிட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கடிதம் அனுப்பப்படுகிறது. மத்திய கிழக்கின் நிலைமை அமைதியை நோக்கி நகரும் என நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி, பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூரிடம் உறுதியளித்தார். இலங்கைக்கு சென்றுள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி போல் கபூர் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையின் ஏற்றுமதி பங்கில் தனிநாடாக மிக பெரிய பங்கை அமெரிக்கா கொண்டுள்ளதோடு இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த வர்த்தக ஒத்துழைப்பை இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் அதற்காக அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்த பணிகளை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவு செய்வது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை நிலையான அமைதியை நோக்கி நகரும் என்று ஜனாதிபதி இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை பின்பற்றிய மனிதாயமான கொள்கையை நினைவூட்டியதோடு பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி அவரிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் சேவை ஏற்றுமதி துறையில் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. 2026 முதல் 4 இந்த துறை மூலம் சுமார் 536 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதோடு வருடாந்தம் 20% வளர்ச்சியும் பதிவாகியுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு கலந்துரையாடலில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் இந்துமினி கொடிகாரா குறிப்பிட்டார். சேவை ஏற்றுமதியில் தொழில்நுட்பத்துறையின் பங்களிப்பு சுமார் 1.7% காணப்படுவதோடு இது தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை விடவும் அதிகமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2030 ஒட்டுமொத்த சேவைத்துறை வருமானத்தை $5 பில்லியன் உயர்த்துவதே ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் இலக்கென்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் போக்குவரத்து மற்றும் தளபாடத்துறை 1.9% வளர்ச்சியை காட்டியுள்ளதென்றும் கொழும்பு துறைமுகத்தில் கையாளப்படும் கொள்கலன்களின் அளவை 7 பில்லியனிலிருந்து 9 பில்லியனாக அதிகரிக்க முனையங்கள் தரமுயர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இதுவரை பயன்படுத்தப்படாத மின்னணு மின்சார சேவைகள் மற்றும் கடல்சார் சேவைகள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் வழிகாட்டலில் இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுக அதிகார சபை ஊடாக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆம்பாந்தோட்டை திருவோணமலை மையங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஜப்பான் இந்திய பொருளாதார பெருவழியை பயன்படுத்தி உலக சந்தையை அணுகவும் ஏனைய நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் இலங்கை திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் எதிர்வரும் 2027 முதல் சீரான முன்பள்ளி கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஆரம்பகால சிறுவர் பருவ கல்வி அபிவிருத்தி திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆரம்பகால சிறுவர் பருவ கல்வியானது நாட்டின் தரந்த கல்வி முறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் தற்போது முன்பள்ளி கல்வி முறையானது முறையற்ற ஒரு வடிவத்திலே இயங்கி வருகிறது. இது இன்னமும் உத்தியோர்வ அரசு சேவையாக அங்கீகரிக்கப்படவில்லை. முன்பள்ளி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகளோ அல்லது இந்த துறை செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான பிரத்யேக அமைச்சோ தற்போது இல்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த புதிய சீர்திருத்தங்கள் நாடு முழுவதும் மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் நிலையான முன்பள்ளி கல்வி முறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய முன்முயற்சியானது இலங்கையின் ஆரம்பகால சிறுவர் கல்வியை முறைப்படுத்தி அதனை தேசிய கல்வி நீரோட்டத்துடன் இணைப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மேலும் 400 மில்லியன் யென் மேலதிக மானியத்தை வழங்குகிறது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றுக்கிடையே கடந்த June 18 நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரண் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இலங்கையின் டிஜிட்டல் தொலைக்காட்சி சேவையை 2029 உத்தியோர்வமாக தொடங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவடைந்ததும் புதிய டிஜிட்டல் தொலைக்காட்சி சேவை குறித்து பொதுமக்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாடு தழுவிய பிரச்சாரங்களுக்கும் இந்த மேலதிக மானியம் பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஆதரவாக ஒரு தனித்துவமான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டமும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எஞ்சியுள்ள கட்டுமான மற்றும் தொழில்நுட்ப பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துவதற்கு தேவையான நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்துக்கான இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் இன்று முதல் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு தகுதியுடைய 2,70,025 குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய மொத்தம் 328,71,63,750 ரூபாய் இன்றைய தினம் உரிய பயனாளிகளின் அஸ்வசிம வங்கிக் கணக்குகளில் வெப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் தலத்துவ குட பகுதியில் உள்ள உடற்புடிப்பு நிலையங்களில் அண்மையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது கைது செய்யப்பட்ட பெண்களின் அடையாளங்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி சட்டத்தரணிகள் மற்றும் லங்கா உடற்பிடிப்பு சங்கத்தின் பிரதிகள் அடங்கிய குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். பொது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சங்கத்தினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் நடத்தை குறித்து ஒழுங்காற்று விசாரணை நடத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் சந்த நபர்கள் மாத்திரமே என்ற போதிலும் நிழற்படங்கள் மற்றும் காணொலிகள் மூலம் அவர்கள் பொதுவழியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுசந்த குணவர்த்தன சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின்படி எந்த ஒருவரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை நிரபராதியாகவே கருதப்படுவார்கள். இந்த பெண்களின் முகங்களையும் அடையாளங்களையும் பொதுவழியில் காட்சிப்படுத்துவது அவர்களை அவமதிக்கும் செயல். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவை வலியுறுத்திய அவர், பெண்களின் உரிமைகளை மீறும் வகையில் காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே செயற்பட்டுள்ளார்களா என்பதை கண்டறியுமாறு காவல்துறையிடமும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதேவேளை அண்மையில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளின் போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கணவன் உயிரிழந்த சில மணி நேரங்களிலே அவரது பிரிவை தாங்க முடியாமல் மனைவியும் உயிர் நீத்த சம்பவம் பாண்டிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. சுயனம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த கணவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது பூத உடலுக்கு அருகில் அமர்ந்து மிகுந்த மனவேதனையுடன் அழுது கொண்டிருந்த மனைவியும் சில மணி நேரங்களே உயிரிழந்து போனார். பாண்டிருப்பு பிரதான வீதியைச் சேர்ந்த 81 வயதுடைய நாகமணி போடி சுந்தரமூர்த்தி மற்றும் 66 வயதுடைய ராஜேஸ்வரி சுந்தரமூர்த்தி ஆகிய தம்பதியரே நேற்று இறந்து போனார்கள். அவர்களது இரண்டு பூத உடல்களும் இன்று ஒன்றாக ஒரே வீட்டில் வைக்கப்பட்டிருந்ததோடு மரண அஞ்சலி பதாகைகளும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பிரதேச மக்கள் பெரும் சோகத்துடன் சென்று அந்த இருவருக்கும் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார்கள். முல்லைத்தீவில் வயலுக்கு காவலுக்கு சென்ற இளைஞன் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு குமுளமுனியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வயல் காவலுக்கு இத்திமடு கிராமத்தில் உள்ள வயல் பகுதிக்கு நேற்றிரவு சென்ற வேளையில் இன்றைய தினம் அதிகாலை வயலுக்குள் பூந்த காட்டு யானை தாக்கியதில் அந்த இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். களுத்துறை விசேட குற்றப்பிணைவு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் விசேட குற்றப்பிணைவு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வாகனம் தொடர்பாக விசேட குற்றப்பிணைவு பிரிவு விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வந்துள்ளது. அந்த விசாரணைக்கு அமைவாக நீதிமன்றத்தில் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யாமல் இருப்பதற்காக அந்த போலீஸ் பரிசோதகர் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கோரியுள்ளதான தகவல்கள் வெளியாகியது. சந்தர்ப்பரான போலீஸ் பரிசோதகர் இதற்கு முன்னர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் மீதி தொகையான 9 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொள்வதற்காக களத்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிமென்தாறு பிரசத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றிலே நேற்று மாலை விழுந்து சிறுமியொருவர் உயிரிழந்திருக்கிறார். தர்மபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். உயிரிழந்தவர் 2 வயதுடைய பிரிமந்தாறு பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமியாவார். இந்த சிறுமி தனது வீட்டுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற நீர் நிறைந்த கிணற்றில் தவறி விழுந்ததாகவும் பின்னர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த வாரம் தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன.
3: இது தொடர்பாக நுவல்டியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர் பல்வேறு யுவதிகளிடம் காதல் உறவை பேணி வெளிநாடுகளுக்கு செல்வதாக கூறி கோடிக்கணக்கில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபரின் மனைவியும் அத்தகைய நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.

0: அறக்கட்டு வளாகத்துக்கு அருகில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பாதசாரி உயிரிழந்தார். இந்த விபத்தில் பாதசாரி, மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்தவர் ஆகிய மூவரும் படுகாயமடைந்த நிலையில் கிள்ளச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வந்த 62 வயதுடைய பாதசாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். ஜக்கல பகுதியில் சட்டவிரோத மின் சிகரெட்டுகள் 65 சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிணவு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போதே அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வட்டுக்கோட்டையை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பரே பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றைய தினம் அயல் வீடுகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒருவர் மற்றவர் மீது கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சபருகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
1: நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சபருகம வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவர்லியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 பின்னர் மழை பெய்யும் என திணைக்களம் கூறியுள்ளது.
2: பிரதானமாக மில்லகந்த அளவீட்டு மையத்தின் நீர்மட்டத்தை ஆராயும் போது அது அனர்த்த மட்டத்திற்கு அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எனினும் அங்கு விரைவான நீர்மட்ட அதிகரிப்பு எதுவும் பதிவாகவில்லை. எனினும் இன்றைய நாளின் வானிலை நிலவரங்களுக்கு அமைய இது ஒரு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்காக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதனால் மில்லகந்தவிற்கு அருகில் உள்ள புலத் சிங்கள, பாலிந்து நுவர பிரதேசங்களின் தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆராயினும் ரத்தினபுரி, எல்லக்காவ உள்ளிட்ட ஏனைய அளவீட்டு மையங்களின் நீர்மட்டங்களை ஆராயும் போது இதுவரை எவ்வித விரைவான அதிகரிப்போ அல்லது பாரிய வெள்ள நிலைமையோ அல்லது நடுத்தர அளவிலான வெள்ள நிலைமையோ பதிவாகவில்லை. காலனி கங்கையின் நீர்மட்டத்தில் ஓரளவான அதிகரிப்பு தென்பட்டாலும் அது ஆபத்தான மட்டத்தையோ அல்லது விரைவான அதிகரிப்பையோ காட்டவில்லை. அத்தனக்குழு ஓயாவின் தூடமலைய அளவீட்டு மையத்தின் நீர்மட்டம் அவதான மட்டத்தை அதிகரித்துள்ளது. இதுவரை அது ஒரு சிறிய வெள்ள நிலைமையாக மாறாவிட்டாலும் இன்று நிலவும் மழை வீழ்ச்சியுடனான வானிலையால் கம்பகா, அதனை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகள், வத்தலை, ஜாயல பிரதேசங்களில் சில தாழ்நில பகுதிகளுக்குள் வெள்ளம் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது.
1: கடற்சூழில் நீரியல் வழங்கல் திணைக்களம் கொழும்பு கடல்சார் தேடல் மீட்பு பணிகளின் ஒருங்கிணைப்பு மையத்துக்கு வழங்கிய தகவலுக்கிணங்கு மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த படகும் மீனவர்களும் மீட்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மீட்பு பிராந்தியத்துக்குள் ஆபத்துக்குள்ளாகும் கடற்பயணிகள், கடற்சூழிலாளர்களை மீட்பதற்காக உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து கடந்த 24 மணி காலங்களில் இலங்கையில் 1069 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47179 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை மொத்தமாக 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
1: அரசு பொறிமுறை இதற்காக விசேடமாக பயன்படுத்தப்பட உள்ளதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே எதிர்வரும் 24, 25 மற்றும் 26 திகதிகளில் 600 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலம் காரணமாக வேகமாக பரவி வரும் டெங்கு அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத் குமாநாயக் ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறுகிய கால டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையாக அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை உள்ளடக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சுற்றறிக்கைகளை வெளியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முப்படைகளின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் நடவடிக்கைகளை கடுமையானதாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டதுடன் தற்போது பிரதேச மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள சமூக சக்தி மற்றும் மக்கள் பாதுகாப்பு

0: குழுக்கள் மூலம் டெங்கு ஒழிப்பு பணிகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களையும் எங்கள் உயிர்களையும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாப்பது அனைத்து பொதுமக்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த டெங்கு நோயானது டெங்கு வைரஸ் என்ற ஒரு வைரஸினால் தோற்றுவிக்கப்படுகின்றது. எனவே இந்த வைரஸில் 4 வகை வைரஸ்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த டெங்கு காய்ச்சல் சாதாரண டெங்கு வைரஸினால் ஏற்படுகின்ற டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது டெங்கு ஹிமரஜிக் ஃபீவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரத்தப்போக்கை ஏற்படுத்துகின்ற உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோயாக கூட இருக்கலாம். எனவே தற்பொழுது வரை இந்த வருடத்தில் இலங்கையில் சுமார் 28 அதிகமான உயிராபத்துக்கள் இந்த டெங்கு நோயினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நுழம்புகள் பெருகுகின்ற இடங்களை நீங்கள் இல்லாதொழியுங்கள். உங்களுக்கு காய்ச்சல்கள் ஏற்பட்டால் முறையான வைத்தியரை அணுகி இது தொடர்பாக ஆலோசனைகளை பெற்று சிகிச்சைகள் பெறுவது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது.
2: தொடர்ந்து லபுகம மற்றும் கலடுவாவாவில் இருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மாலை 6 முதல் மறுநாள் வியாழக்கிழமை மாலை 6 வரை கலகெதிர, கோமகம, கொற்றாவ, தனிப்பிட்டிய, பெலன்வத்த, மகரகம ஆகிய பகுதிகளுக்கு இந்த நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியா சீனாவுடனான உறவு சீராகி வருவதாக கூறியிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஷியும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலும் புதுடில்லியில் சந்தித்து பேசினார்கள். பிரிக்ஸ் அமைப்பின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் உச்சநிலை சந்திப்புக்காக இந்தியாவில் அவர்கள் கூடியிருந்தார்கள். இருதரப்பு பேச்சு ஆக்ககரமாக அமைந்ததாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. சீனா இன்னமும் அது குறித்து கருத்தெதுவும் தெரிவிக்கவில்லை. 2020 இந்தியா சீனா இடையே நடந்த எல்லை தொடர்பான மோதல் பதற்றத்தை 2 நாடுகளுக்கிடையில் ஏற்படுத்தியிருந்தது. 2024 இரு நாடுகளும் பதற்றத்தை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. அதன் பிறகு சீன அதிபர் சிசி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவின் காசான் நகரில் சந்தித்தார்கள். வரும் செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடைபெற இருக்கும் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் சீன அதிபர் சி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து உரையாற்றினார். அதன்போது இலங்கை தமிழர்களின் நலன்களுக்காக தாம் முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பல்வேறு வழிகளில் மக்களுக்கு உதவியுள்ளதாகவும், தனது திரைப்படங்கள் வாயிலாக சமூக நீதி குறித்து பேசியுள்ளதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார்.
4: நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவைன்ற நோக்கத்துல நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். பதிலுரை வழங்குற அதே நேரத்தில் நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்றோம், அது வெறும் ரியல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்த மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கும் கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மளை தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990s ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008 ஈழத்தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோசியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துல துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோள் கொடுத்தோம், விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால், ரொட்டி திட்டம், மிழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்ப சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசினதுனால நம்ம படங்கள் சந்திச்ச ஏன் இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்.
5: கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டால் அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார். பிரச்சனைகளை தீர்க்க தமக்கு கொஞ்சம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் மின் தடையை சரி செய்ய 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் ரோந்து வாகனங்கள் பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். எதற்கு எடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசை எதிர்ப்பவர்கள் தாங்கள் அல்ல என்று திரு விஜய் தெரிவித்தார். தாவேக்காவின் கொள்கை இருமொழி கொள்கைதான் என்றும் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடிக்கு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறிய திரு ஜோசப் விஜய் விவசாயிகள் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டினார்.
4: நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்க்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்களில் சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்க்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க.
5: பார்ட்டி ஃபண்ட் ஊழல் நடைபெறாது என்று திரு ஜோசப் விஜய் கூறியதற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் முதலமைச்சர் கோர்வையாக பேசி வருவதால் தொடர்ந்து பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு வழங்குவதாகவும் கூறினார். தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அனுமதி கோரியதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் பேச பேரவைத் தலைவர் அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு உதயநிதி பார்ட்டி ஃபண்ட் ஊழல் என்று முதலமைச்சர் கூறுவது தவறான கருத்து என்றார். தைரியம் இருந்தால் எந்த கட்சி என கூற வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார்.
6: இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம்.
5: சட்டப்பேரவை நிறைவடைந்ததாக பேரவைத் தலைவர் நேற்று அறிவித்த பின் எதிர்க்கட்சியினர் அவையில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும், அதன் பின் அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேச அனுமதிக்கப்பட்டது விதிமுறைகளை மீறிய செயல் என்றும் திரு உதயநிதி கூறினார். தொடர்ந்து பேசிய திரு விஜய், திமுகவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களின் தயவால் இந்த ஆட்சி நடைபெறவில்லை என்றும், சுயேட்சையாக எடுத்த முடிவு என அக்கட்சியினர் கூறுவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய திரு விஜய், பட்டியலினத்தைச் சேர்ந்த 8 பேருக்கும் பெண்கள் 6 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் கலைஞர் உருவப்படம் திறப்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றதாகவும், அப்போது தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேறியது.
2: இதநேரத்தில் ஆளுங்கட்சியினர் சட்டமன்றத்தை சினிமா படப்பிடிப்பு தளமாக மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார்.
7: சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியது, மின்வெட்டு பிரச்சினை தொடர்பான கேள்விகளுக்கு முதலமைச்சரிடமிருந்து முறையான பதில் கிடைக்கவில்லை என்றார். திமுக தூண்டுதலால் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக போராடுவதாக கூறி விவசாயிகளை திரு விஜய் கொச்சைப்படுத்தி உள்ளதாகவும் திரு உதயநிதி தெரிவித்தார்.
8: முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு, அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக் அந்த ஃபுல் டைலாக் அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு.
7: என்ன நடந்தாலும் திமுக மீது பழி போடுவதையே தாவேக அரசு வழக்கமாக கொண்டிருப்பதாக திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் 2 முறை ஏன் பாடப்பட்டது என்ற கேள்விக்கு முதலமைச்சர் முறையாக பதிலளிக்கவில்லை என்ற அவர், கலைஞர் படத்திறப்பின் போது குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டதால் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டதாக விளக்கம் அளித்தார்.
8: கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தாரு, அப்ப நீங்க போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாம இருக்கு, ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஆனா ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்க்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அந்த புரோட்டோகால் படிதான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது.
7: கட்சி நிதி வாங்கியதாக கூறும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும் எனவும், ஆதாரம் இருந்தால் வழக்கு தொடர வேண்டும் எனவும் திரு உதயநிதி கூறினார். பின்னர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், முதலமைச்சரின் பதிலுரையில் பஞ்ச் டயலாக் மட்டுமே இருந்ததாகவும், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எதுவும் இல்லை எனவும் கூறியுள்ளார். குட்டிக்கதை சொல்கிறேன் என்ற திரு விஜயின் உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது என்றும், செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை தேடும் மனைவியின் கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவுமான திரு தமிமுன் அன்சாரி, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சைகைகள் செய்வது கண்டனத்திற்குரியது என்றார்.
9: முதல்வர் அவர்கள் சைகை மூலமாக இப்படிப்பட்ட செய்திகளை காட்டியதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான பண்பாடான செயலா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் எந்த உறுப்பினரும் சைகைகளை செய்யக்கூடாது, அதுவெல்லாம் கண்ணியக்குறைவான நடவடிக்கை, கண்ணியக்குறைவான நடவடிக்கைகளை யார் செய்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று பேரவைத் தலைவர் நேற்று தான் கூறியிருந்தார்.
7: இதனிடையே திமுகவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களின் தயவால் இந்த ஆட்சி நடைபெறவில்லை என்று தெரிவித்த திரு விஜயின் கருத்துக்கு மார்க்சிஸ்ட் மாநில தலைவர் திரு பே சண்முகம் மறுப்பு தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்காவிட்டால் May 10 முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவே நடந்திருக்காது என அவர் குறிப்பிட்டார்.
10: நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10 பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10 பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது.
7: சட்டமன்றத்தில் திரு விஜயின் ஆக்ஷன் செய்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் தமது தகுதியை அறிந்து சட்டமன்ற மரபோடு நடக்க வேண்டும் என கூறியுள்ளார்.
2: தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டது போல் முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி இன்றும் விவசாயிகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
7: குறுவை சாகுபடி இல்லாததால் வேலையின்றி பட்டினியால் தவிக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது.
11: மேட்டூர் வழக்கமாக திறப்பது இந்த ஆண்டு திறக்க முடியல, கிட்டத்தட்ட எப்ப திறப்பாங்க ஒரு உத்தரவாதமே இல்ல, ஏன்னா எல்லாம் பட்டினி, வேலை இல்லனா உங்களுக்கு சாப்பிட முடியாது, வாழ வழி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நீங்க இந்த மாதம் 5,000 நிவாரணம் வழங்க வேண்டும் வேலையில்லா காலத்திற்கு.
7: பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 200 மேற்பட்ட விவசாயிகள் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக திருவிடை மருதூர் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்ற அவர்கள் விவசாயத்தை விட விளையாட்டுதான் கடினம் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்தனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் 3 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்களில் கருப்பு துணி கட்டி வந்தவர்கள் அனைத்து வேளாண் கடன்களையும் தள்ளுபடி செய்யவும் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் உள்ள நெல் மூட்டைகளை பாதுகாக்கவும் வலியுறுத்தினர். மற்றொரு தரப்பினர் தேங்காய்களை அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெயாக விநியோகிக்க வேண்டும் என கோரினர்.
2: தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பணியாளர்களுக்கு 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக பெண் சுகாதார ஆர்வலர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
12: முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் நியமிக்கப்பட்டு வீடுகள் தோறும் நோயாளிகளை நாடிச் சென்று மருந்துகள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 5,500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
13: 5,500 ரூபாய் எங்களுக்கு ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 2 மாசமா எங்களுக்கு ஊக்கத்தொகை வரல. அதை வந்து விடுவிக்க சொல்லி நாங்க கேட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்ப சம்பளம் வரல அப்படின்ற பட்சத்துல நாங்க தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கோம். எங்களுக்கு எப்ப சம்பளம் வருமோ அப்பதான் நாங்க வேலைக்கு போகலாம் இருக்கோங்க.
12: சம்பள நிலுவையை உடனடியாக வழங்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர்.
14: சேர்ல சரிசமமா உட்காரக்கூடாது, தரையிலதான் உட்காரணும் நீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டு எங்களை இதுவரைக்குமே ஒரு ரொம்ப அடிமட்ட இடத்துல கால போட்டு மிதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒர்க்க வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை காலமா எங்களுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 3 மாத காலமாக எங்களுக்கு சுத்தமா யாருக்குமே சேலரியே வரல.
12: அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதே போல் திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மக்களால் பாராட்டப்படும் இந்த திட்டத்தை முடக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர்.
2: தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியேறுவதாக அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோன் பாண்டியன் நேற்று அறிவித்தார். சேலம், அந்தியூர் உட்பட பல்வேறுபட்ட இடங்களில் டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக் கோரி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள்.
12: பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 717 மதுபான கடைகள் அகற்றப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு அறிவித்தது. இதையடுத்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மதுபான கடைகள் அகற்றப்பட்ட போதிலும் மக்களுக்கு இடையூறாக உள்ள கடைகளை அகற்றக் கோரி தினமும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் கடை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் உள்ள இந்த கடையினால் பெண்கள், மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் நாள்தோறும் இன்னலுக்கு ஆளாவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.
15: ஆயிரக்கணக்கான மக்கள் புலங்குற இடத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த டாஸ்மாக் கடையை தாண்டிதான் மக்கள் போகணும். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வழியிலேயே கடை ஓரத்துலேயோ கடையில் டூ வீலர்லாம் போட்டுக்குவாங்க. இப்படி போக்குவரத்தும் தடையாக இருக்குது. இந்த பல முறை மனு கொடுத்து நடவடிக்கை இல்லைன்ற காரணத்தினால எல்லா அரசு கட்சியும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டம் நடக்குது.
12: ஈரோடு மாவட்டம் பவானி அருகே டாஸ்மாக்கை 15 நாட்களுக்குள் அகற்றுவதாக கூறியும் இதுவரை அகற்றாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தார், அந்தியூர் இடையே உள்ள மதுபான கடையை அவர்கள் முற்றுகையிட்டனர். போலீசார் மற்றும் பவானி வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் 12 மணிக்கு திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் 15 நாட்களுக்குள் கடையை இடம் மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அளித்த உறுதியை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே வானப்பட்டு கிராமத்தில் புதிதாக டாஸ்மாக் கடையை அமைக்க முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதை அடுத்து அதனை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
2: தொடர்ந்து உள்ளூராட்சி நிகழ்ச்சிகளில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரிய வகையில் அழைப்பு விடுக்கவும் பங்கேற்கும் போது அதில் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் அனைத்து ஆட்சியர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் உரிய வழிகாட்டுதல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியுள்ள அதிருப்தியாளர்கள் அந்த கோஷ்டியினர் கட்சியின் புதிய தலைவராக அருப்ராயை தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
12: மேற்கு வங்கத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. இதையடுத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தும் வகையில் 60 எம்எல்ஏக்கள் தனி அணியாக பிரிந்து சென்றுவிட்டனர். மேலும் 20 எம்பிக்களும் அந்த பிரிவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக அதிருப்தி குழுவை சேர்ந்த திரு ரிதா பிரதா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள 5 ஹோட்டலில் இந்த அதிருப்தி குழுவின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் தற்போதைய மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள், கவுன்சிலர்கள் என 500 மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஹவுரா சென்ட்ரல் தொகுதி எம்எல்ஏ திரு அருப்ராய் கட்சியின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சி விதிமுறைகளின்படியே இந்த சிறப்பு அமர்வு நடைபெற்றதாகவும் இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரிதா பிரதா பானர்ஜி தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி விரும்பினால் தங்கள் கட்சியின் தலைமை ஆலோசகராக தாராளமாக செயல்படலாம் என்றும் அவர் கூறினார்.
2: தொடர்ந்து உத்தவ் கட்சியை சேர்ந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
12: ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை மீண்டும் உடைக்க பாஜக சதி செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் உத்தவ் சிவசேனையைச் சேர்ந்த திரு சஞ்சய் ஹரிபாப் ஜாதவ், திரு பாப் சாஹிப் ராஜாராம், திரு ஓம் பிரகாஷ் பூபால் சிங் உள்ளிட்ட 6 எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு தாவினர். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ஷிண்டே முன்னிலையில் 6 எம்பிக்களும் அவரது அணியில் இணைந்தனர். அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து திரு ஏக்நாத் ஷிண்டே வரவேற்றார். இரண்டாம் ஆண்டு 40 எம்எல்ஏக்கள் தங்களுடன் இணைந்தபோது ஒரு புரட்சி நடந்தது என்று குறிப்பிட்ட திரு ஏக்நாத், அதன் பிறகு தற்போது தங்களது கட்சி புதிய எழுச்சி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே எம்பிக்களுக்கு 50 ரூபாய் பேரம் பேசப்பட்டு 25 ரூபாய் முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக உத்தவ் சிவசேனா தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக உரிய நேரத்தில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிப்பேன் என்று அக்கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார்.
2: வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் தங்கள் நிலைப்பாட்டை கூறட்டும், அதன் பிறகு எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் முன்வைப்போம். உரிய நேரம் வந்துவிட்டது என்று கருதும் போது நான் ஊடகங்களை அழைத்து உண்மையை தெரிவிப்பேன்.
12: ஷிண்டே அணிக்கு தாவிய 6 எம்பிக்களின் பதவிகளை பறிக்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவதாக உத்தவ் சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார்.
2: தொடர்ந்து இந்தியாவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், இலகுரக ஹவுட்வீட்சர் பீரங்கிகள் தொடர்பான சாதனங்கள் சேவைகளை சுமார் 4,500 கோடி ரூபாய்க்கு விற்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. கத்தார் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலியானவர்களில் இந்தியர்களும் அடங்குகின்றார்கள். அதில் 3 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. கத்தாரின் முக்கிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையமான ராஸ் லபான் தொழிற்பேட்டையில் உள்ள பர்சான் எரிவாயு விநியோக மையத்தில் நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது.
12: உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையங்களில் ஒன்றான ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் உள்ள பார்சான் எரிவாயு விநியோக நிலையத்தில் நேற்று பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. ஆலையில் இருந்த ராட்சத வாயு கலன்கள் திடீரென வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. இதில் 12 இந்தியர்கள் உட்பட 13 உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், 66 காயமடைந்ததாகவும் கத்தார் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் சதியோ தாக்குதலோ எதுவும் இல்லை என்றும், விபத்துதான் என்றும் அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் தேவையான உதவிகளை வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவுகணை தாக்குதலால் மூடப்பட்டிருந்த இந்த ஆலையில் உற்பத்தி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் வெடிச்சத்தம் 70 தொலைவுக்கு அப்பால் உள்ள மத்திய தோஹா பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சில தொழிலாளர்களை காணவில்லை என கூறப்படும் நிலையில் கத்தார் எரிவாயு ஆலையில் 13 இறந்த செய்தி வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
2: தொடர்ந்து ஈரோடு அருகே சிப்காட் தொழிற்பேட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் நெடியுடன் ரசாயன துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் சுவாசிக்க சிரமப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள்.
12: பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் 200 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதனால் வளாகத்தை ஒட்டியுள்ள வெட்டுக்காட்டு வலசு, கூத்தம்பாளையம், செங்குளம் உள்ளிட்ட கிராம மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் ஆலைகளில் இருந்து வெளியேறும் கரும்புகையால் சுவாசக் கோளாறு மற்றும் கண் எரிச்சல் ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். வீடுகளிலும் விளை நிலங்களிலும் கரும் துகள்கள் படிந்து வருவதாக கூறிய பொதுமக்கள் வீடுகளை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்.
16: டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிக்கிறேன்னு ஒரு நாள் புகை விடாம இருக்காங்க. அந்த புகைனால பாத்தீங்கன்னா அந்த வேப்பந்தல எல்லா மரமுமே தலை உளுந்துருதுங்க. குழந்தைங்களை வீட்டுல வச்சிருக்க முடியல. மாட்டோட கண்ணில எல்லாம் கண்ணீர் வருதுங்க. தென்னந்தோப்புல பாதி ஈல்டுதான் இருக்கு. எங்கனால இந்த இடத்துல வந்து இப்ப வந்து வாட்டர் பொல்யூஷன் இருந்தாலும் பரவாயில்ல, சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில வந்து இப்ப ஏர் பொல்யூஷன் ஆயிருச்சுங்க.
12: தொழிற்பேட்டையில் ஏற்படும் காற்று மாசுபாடு அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுத்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பெருந்துறை சிப்காட் சுற்றுவட்டார பகுதி குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
2: தொடர்ந்து லக்னோ பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் 15 மாணவர்கள் உடல் கருகி பலியாகினார்கள்.
12: லக்னோவில் பூர்ணியா என்ற இடத்தில் அனிமேஷன் பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நேற்று மதியம் அதன் வளாகத்தில் பற்றிய தீ மளமளவென கட்டடத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. தீப்பிடித்ததை அறிந்த பயிற்சி மைய மாணவர்கள் அலறினர். அச்சத்தில் தவித்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாடியில் இருந்து குதித்தனர். மேலும் பலர் வெளியே வர முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் தீயில் சிக்கி மொத்தம் 15 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 16-17 வயதுள்ள சிறுமிகள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டடத்தை கரும்புகள் சுண்டதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. பிற்பகல் 2:35 மணிக்கு பற்றிய தீ மாலை 5:30 மணிக்குதான் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதே தங்கள் முன்னுரிமை என சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். இதனிடையே விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மாநில அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணமாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். லக்னோ தீ விபத்து தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பணியிடத்துக்கு இளநிலை மாவட்ட நீதிபதி பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை கேட்க மறுத்த உச்சநீதிமன்றம் கொலிஜியம் நடைமுறையில் புதிய சர்ச்சை உருவாக்க விரும்பவில்லை என்று நேற்று குறிப்பிட்டுள்ளது. நிகழாண்டில் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்தியாவின் 8 உள்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 5% குறைந்திருக்கிறது. இது கடந்த 7 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவிலான வளர்ச்சி என்று தெரியவருகிறது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கையில் 5,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த திருட்டில் கோவில் அர்ச்சகரே ஈடுபட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.
12: உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் அளித்த பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள் மாயமானதாக சமாஜ்வாடி கட்சி குற்றம் சாட்டியது. மேலும் கும்பமேளாவின் போது பெரும் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில பாஜக அரசு நியமித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயில் நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராமர் கோயில் காணிக்கை கொள்ளை விவகாரத்தில் மத்திய அரசை திரு மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். ராமர் கோயிலிலிருந்து 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ள திரு கார்கே கோயில் அர்ச்சகர்களே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோயில் உண்டியல்களில் சேரும் பணம் வேறு இடங்களுக்கு செல்கிறது என்று விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் இந்த மோசடியின் பின்னால் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி நடைபெறும் நிலையில் விசாரணைக்காக ஏன் 15 நாட்கள் அவகாசம் தேவைப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே ராமர் கோயில் காணிக்கை மோசடி தொடர்பான பொதுநல வழக்குகளை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
2: தொடர்ந்து குருகிராமில் போக்குவரத்து காவல்துறையினரின் சிறப்பு அமலாக்க நடவடிக்கையில் 2,36,000 ரூபாய் மதிப்பிலான 107 நிலுவை அபராதங்கள் கொண்ட இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் தொடர்ந்து நிலைகளில் சுற்றித் திரியும் திறனாய்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவது குறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23ஆம் தேதி சர்வதேச விதவைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு முதல் விதவியர் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரித்திருந்தாலும் இதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் பஞ்சாபை சேர்ந்தவரும் பிரிட்டனில் வாழ்பவருமான தொழில் முனைவோர் ராஜ் லும்பா தான். 5 தலைமுறைகளாக லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டன் மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். தற்போது 83 வயதாகும் இவர் விதவைகள் மற்றும் அவர்கள் குழந்தைகளின் மறுவாழ்வுக்காகவும் உரிமைகளுக்காகவும் அயராது பாடுபட்டு வருவதால் விதவைகளுக்கான போராளி என்று அவர் அழைக்கப்படுகிறார். இனி ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,560 ரூபாவுக்கு விற்பனையாகியது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாவுக்கும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,50,000 ரூபாவுக்கு விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவியிலிருந்து விலகிவிட்டார். பிரிட்டனின் மன்னர் சார்லஸிடம் நேற்று காலை தமது பதவி விலகும் முடிவை தான் தெரிவித்ததாக ஸ்டார்மர் குறிப்பிட்டார்.
17: வேட்பு மனுக்கள் வழங்குவது ஜூலை 9ஆம் தேதி தொடங்கி அனைத்து செயல்முறைகளும் கோடை விடுமுறைக்குள் முடிக்கப்படும் வகையில் கால அட்டவணையை அமைக்குமாறு தொழிலாளர் கட்சியின் தேசிய செயற்குழுவை கேட்டுக் கொள்கிறேன். ஒருவேளை போட்டி நிலவினால் செப்டம்பரில் நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு புதிய தலைவர் பதவியில் இருப்பதை இது உறுதி செய்யும். அதிகாரத்தை ஒழுங்காக ஒப்படைப்பதை உறுதி செய்ய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பதவியேற்ற போது இருந்த பிரிட்டனை விட இன்று மிகவும் வலிமையானதும் நியாயமானதுமான ஒரு நாட்டை அவர்கள் என்னிடமிருந்து பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.
2: இந்நேரத்தில் தற்போது தொழிற்கட்சி தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி பர்கன்காம் சவால் விடுக்கின்றார். சென்ற வாரம் மேக்கர்ஃபீல்ட் தொகுதியின் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார்.
18: நேரங்களுக்கு முன்னால் அவர் தன்னுடைய ராஜினாமாவின் அறிவிப்பை வெளியிட்டார். இது ஒரு எதிர்பார்த்த நிகழ்வாகவே இருந்தாலும் ஒரு அரசியலில் இது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நாட்டிலே பிரதமர் மாற்றப்படுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதிலும் குறிப்பாக லேபர் பார்ட்டி, அதாவது இந்த தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த கியர் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதுவும் அவர் வெற்றி பெற்றது மிக ஒரு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை முழுமையாக செய்வார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அவர் தன்னுடைய பதவியை விட்டு விலக நேரிட்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள், இதில் குறிப்பாக உள்நாட்டு அரசியல் நிலவரம். இந்த 2 ஆண்டு காலத்திலே அவருக்கு சாதகமாக பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும், அவர்களுடைய திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பினை பெற்றிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தன. உதாரணமாக அவர்கள் பல்வேறு முடிவுகளிலே யூ-டர்ன், அதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இந்த வயதானவர்களுக்கு வழங்கப்படும், இந்த குளிர்காலத்திலே வழங்கப்படும் உதவித்தொகை நிறுத்தியது, இது போன்ற சம்பவங்கள் அவருக்கு உள்நாட்டிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தின. சர்வதேச ரீதியாக அவர் பிரிட்டனுடைய முக்கியத்துவை நிலைநாட்டினார் என்றேதான் பலரும் கருதுகிறார்கள். உதாரணமாக அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்தாலும் அதை நேரடியாக பிரிட்டன் தலையிடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். அதே போல நேட்டோவை பலப்படுத்த வேண்டும் என்பது அவரது கருத்து. ஐரோப்பிய யூனியனுடன் ஒன்றிணைந்து பிரிட்டன் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்தி வந்தார். ரஷ்யா யுக்ரைன் போரிலே யுக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அவர் மேற்கொண்டார். ஆனால் அவரது கட்சிக்கு உள்ளாகவே எழுந்த ஐயங்கள் என்னவென்று சொன்னால், ரிஃபார்ம் என்கின்ற ஒரு கட்சி வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது, பல்வேறு தேர்தல்களிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொழிற்கட்சி அடுத்த தேர்தலில் கியர் ஸ்டார்மர் தலைமையில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற ஒரு ஐயப்பாட்டை கிளப்பியது. இதற்காக பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அடுத்த கட்டமாக தொழிற்கட்சியினுடைய ஒரு உயர்மட்ட குழு ஜூலை மாதத்திலே கூடி இந்த அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஒரு விவாதத்தை நடத்தி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த செப்டம்பருக்கு முன்னதாக ஒரு புதிய பிரதமர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலராலும் எதிர்பார்க்கப்படுவது மான்செஸ்டர் நகரனுடைய மேயராக இருந்த ஆண்டி பர்னம் அவர்கள். அவர் இந்த பதவிக்கு போட்டியிடப் போவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு இடைத்தேர்தலிலே அவர் வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்டார். எனவே ஆண்டி பர்னம் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. ஆனால் பல அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளிலே பிரிட்டன் 7 பிரதமர்களை சந்தித்து விட்டது. இது பிரிட்டனுடைய ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு இது எப்படி காட்டும், வெளி உலகத்திற்கு என்ன சொல்லும், பொதுவாக பொருளாதாரத்திற்கும் இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்திற்கும் இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை சொல்ல போகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள்.
2: தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தத்துக்கான 2 நாள் சுவிஸ் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. 60 நாளில் இறுதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரான் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கத்தார் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தத்துக்கான இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான கூட்டம் சுவிட்சர்லாந்தின் பர்சன்டாக் விடுதியில் நேற்று முன்தினம் தொடங்கியது. லேக் லுசர்ன் உச்சி மாநாடு எனப்படும் இந்த கூட்டத்தில் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தலைமையில் அமெரிக்க பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் தலைமையில் ஈரான் பிரதிநிதிகளும் பங்கேற்றார்கள். இவர்களுடன் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளுடனான பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஆகியோரும் அதில் கலந்து கொண்டார்கள். 2வது நாளாக நேற்று நடந்த இந்த கூட்டம் சுமார் 18 மணி நேரத்துக்கு பிறகு நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தத்துக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்கா ஈரான் இடையான இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததாக பாகிஸ்தான் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. மேலும் தவறான புரிதல்களை தடுப்பதற்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை எளிதாக்குவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்துக்கு இருதரப்பினருமிடையே ஒரு பிரத்யேக தகவல் தொடர்பு வழித்தடம் நிறுவப்பட்டுள்ளது. இனி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அம்சங்கள் அமல்படுத்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தலைமை பேச்சுவார்த்தையாளர்களிடமிருந்து வழக்கமான கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் மீதான தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் எண்ணெய் சார்ந்த உற்பத்தியை மேற்கொள்ளவும் விற்பனை செய்யவும் அமெரிக்கா தடை விதித்திருந்தது. இந்த தடையை வருகின்ற August 21 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அரசின் கருவூலத்துறை தெரிவித்திருக்கிறது. கனடாவின் மோன்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் இறந்தார்கள். இறந்தவர்களில் காவல்துறை அதிகாரியும் தாக்குதலை நடத்தியவரும் அடங்குவார். இன்னொரு பெண் அதிகாரிக்கும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யூதர்கள் வசிக்கும் கோட்டே நெஷ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கான நோக்கம் இன்னமும் புலப்படவில்லை என்று காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு கட்டிடத்திலிருந்து துப்பாக்கி சுடப்பட்டதாக காவல் அதிகாரியொருவர் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் ராணுவ சீருடையை அணிந்திருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர் தெரிவித்தார். கனடாவில் இதுபோன்ற துப்பாக்கிச் சூடு அரிது. இருந்தாலும் யூத எதிர்ப்பு குறித்து பல குற்றங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது. துப்பாக்கிச் சூடு யூத எதிர்ப்பினால் நடந்த ஒன்று என்று இணையவாசிகள் பலரும் சாடியுள்ளார்கள். முழு விவரங்கள் அறியாமல் வதந்திகள் பரப்புவதை தவிர்க்கும்படி காவல்துறை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை அமைப்புகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்த அல்லது குறைக்க நிர்பந்திக்கப்படுவதால் பாலஸ்தீன சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் அதிகரித்து செல்வதாக ஐக்கிய நாடுகளின் குழு ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணுவ தாக்குதல்கள், பயண தடைகள் மற்றும் கைது அச்சுறுத்தல்கள் மூலம் மனித உரிமை அமைப்புகளின் பணிகளை முடக்குவதற்கு இஸ்ரேல் மேற்கொள்ளும் முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் குழு வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த அமைப்புகள் இல்லாத பட்சத்தில் பாலஸ்தீன சிறுவர்களுக்கான பாதுகாப்பு மேலும் குறைவடையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமை அமைப்புகளின் முடக்கம் காரணமாக சிறுவர்களின் உரிமைகள் மீறப்படும் சம்பவங்கள் எந்தவித தடையுமின்றி தொடரக்கூடிய அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பாக் ஹாங்கியேக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டின் முன்னாள் அதிபர் ஜூன் சூக்கியோல் ராணுவ சட்டத்தை திடீரென்று அறிவித்தார். ஜூனின் செயலுக்கு உடந்தையாக இருந்து பாக் கிளர்ச்சியை தூண்டியதாக நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். ஜூன் ராணுவ சட்டத்தை அறிவித்த பின்னர் பாக் நீதியமைச்சின் அதிகாரிகளை சந்தித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பரிப்பவர்களை கைது செய்வது குறித்தும் சிறைச்சாலைகளின் கொள்ளளவு குறித்தும் பேசினார் என்று அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். ராணுவ சட்டத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருந்ததாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். பார்க் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக அவர்கள் வாதிட்டார்கள். யூனுக்கு உடந்தையாக இருந்த மற்ற அதிகாரிகளுக்கும் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் பிரதமர் காண்டாக் சு 15 ஆண்டுகள் சிறை, முன்னாள் உள்துறை அமைச்சர் லீ சாங் மின் 9 ஆண்டு சிறை, யூனின் துணைவியார் கிம் ஜோங் கி 4 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் ராணுவம் கடந்த 6 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மியான்மர் ராணுவம் அறிவித்திருந்தது. அன்று முதல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த ஜனவரி மாதம் வரையான காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 702 பேர் வரை கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அந்த அறிக்கையில் கொல்லப்பட்டவர்களில் 224 பெண்கள் மற்றும் 153 குழந்தைகளும் அடங்குகின்றார்கள். இத்தகைய அழிவுக்கும் துயரத்துக்கும் ஜெட்போர் விமானங்கள், ட்ரோன்கள் போன்ற வான்வெளி தாக்குதல்கள் முக்கிய காரணமாக தொடர்வதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. மக்கள் கொல்லப்பட்டதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்விக்கு பதிலளித்த ஐக்கிய நாடுகளின் செய்தி தொடர்பாளர் ரவினா சம்ஸ்தாஸ்னி 702 பேர் கொல்லப்பட்டதற்கு மியான்மர் ராணுவமே பொறுப்பு, இதனால் மற்ற ஆயுத குழுக்களால் மக்கள் பலியாகவில்லை என்ற அர்த்தமில்லை, இந்த கணக்குகள் எங்களுக்கு கிடைத்த நம்பத்தகுந்த தரவுகள் மட்டுமே, இது முழுமையான புள்ளிவரம் அல்ல என்று தெரிவித்தார். மியான்மரில் 2021 ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சி கவிழ்ப்பு செய்ததால் உள்நாட்டு போர் மூண்டிருக்கிறது. அங்கு நடைபெற்ற 10 ஆண்டு கால ஜனநாயக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஆங் சான் சூசியின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட்டது நேர்கள் அறிந்ததே. கத்தாரின் ராஸ் லபான் தொழில்துறை வளாகத்தில் ஏற்பட்ட மோசமான வெடிப்பில் 13 பேர் இறந்தார்கள். சுமார் 60 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 2700 கிலோகிராம் ஹொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆஸ்திரேலியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆக அதிக அளவிலான போதைப் பொருள் இதுவாகும். அதன் மதிப்பு 800 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கு, அதாவது 559 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமாகும். சிட்னியின் குண்டர் கும்பல் ஒன்றுக்கு அதில் தொடர்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். பிளாஸ்டிக் பெட்டிகளில் கோக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை சிட்னியிலிருந்து பதுங்கு குழியில் பதுக்கி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சம்பவ இடத்திலிருந்து தப்ப முயன்ற 21-25 வயது நம்பிய இருவரை காவல்துறை கைது செய்தது. குற்றம் தெரிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். கொக்கைன் இறக்குமதியில் ஈடுபட்ட மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொக்கைன் ஆக அதிக அளவில் புழங்கும் நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்றாகும். ஐரோப்பாவை பாதித்துள்ள கடும் வெப்பத்தின் காரணமாக பிரான்சில் 2 சிறு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தார்கள். அங்கு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று பதிவான வெப்பநிலை வரலாற்று சாதனைகளை முறியடித்துள்ளதாக பிரிட்டன் வானிலை முன்னறிவிப்பாளர்களும் கூறுகிறார்கள். பிரான்சின் வைனுற்பத்தி பகுதியான போதோவில் வெப்பநிலை 41.9 டிகிரி செல்சியஸாக உயர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவான சாதனையை முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய பிரான்சில் அமைந்துள்ள பகுதியில் 41.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகி 1947 பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை அது முறியடித்துள்ளதாக கூறப்படுகிறது. சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க அதிகளவான சன்ஸ்கிரீன் பயன்படுத்திய சீனப்பெண் முகத்தில் அரிப்பு தடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கிழக்கு சீனாவின் யாங்சு வட்டாரத்தைச் சேர்ந்தவர் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு சருமத்தை பாதுகாக்க முகம் முழுவதும் அளவுக்கு அதிகமான சன்ஸ்கிரீன் பூசியுள்ளார். நேரம் செல்ல செல்ல முகம் சிவந்து போவதை உணர்ந்தார். மறுநாள் காலையில் முகத்தில் அரிப்புடன் கூடிய தடிப்புகள் தோன்றின. அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சூரிய வெளிச்சத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க சீனாவில் பலர் முகம் முழுக்க அடர்த்தியான சன்ஸ்கிரீன் பூசிக்கொள்வதாக தெரிவித்தார். இதுபோன்ற சன்ஸ்கிரீன் சீனாவில் பல பிரபலமான கடைகளில் விற்கப்படுவதாக கூறப்பட்டது. இவை ஃபேஸ் ஸ்கினிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. முகம் முழுவதும் இப்படி சன்ஸ்கிரீன் பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது சருமத்தில் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் போதுமான விட்டமின் டியை உற்பத்தி செய்வதற்கு தேவையான சூரிய ஒளியை உடல் பெறுவதையும் அது தடுத்துவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மோதவுள்ள இந்திய அணி 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர வீரர் விராட் கோலியின் பெயர் இதில் சேர்க்கப்பட்டுள்ள போதிலும் உடற்தகுதி அடிப்படையிலே அவர் ஆட்டங்களில் இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. நட்சத்திர வீரர் கிலியான் மபே தனது 100வது சர்வதேச போட்டியில் அடித்த இரட்டை கோல்களின் உதவியோடு ஈராக் அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி இறுதி 32 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இடியுடன் கூடிய பலத்த மழை காரணமாக ஆட்டம் நீண்ட நேரம் தடைப்பட்ட போதிலும் பிரான்ஸ் அணி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது.
12: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி அதிக கோல் அடித்து உலக சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் டல்லஸில் நேற்று இரவு நடைபெற்ற ஜே பிரிவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியா அணிகள் மோதின. போட்டியில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி ஒரு கோல் அடித்து தனது 17வது கோலை பதிவு செய்தார். இதன் மூலம் உலகக்கோப்பையில் 16 கோல் அடித்த ஜெர்மனியின் மிரோஸ்லோவ் க்ளோசேயின் சாதனையை முறியடித்து மெஸ்ஸி வரலாறு படைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கூடுதல் நேரத்தில் மெஸ்ஸி தனது 2வது கோல் அடித்தார். இதையடுத்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அபார வெற்றி பெற்றது. பிலடெல்பியாவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஐ பிரிவு ஆட்டத்தில் ஈராக் அணி பிரான்ஸ் அணியுடன் மோதியது. ஆட்டத்தின் இடையே இடியுடன் கூடிய புயல் மழை காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக போட்டி நிறுத்தப்பட்டது. பின்னர் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இன்று காலை நார்வே அணியை செனகல் அணியும் ஜோர்டானை அல்ஜீரியா அணியும் எதிர்கொள்கின்றன.
2: தொடர்ந்து இந்த உலக கிண்ணத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. 22 நிமிடத்துக்கு ஒரு முறை ஆட்டம் நிறுத்தப்பட்டு விளையாட்டாளர்களுக்கு தண்ணீர் இடைவேளை கொடுக்கப்படுகிறது. இவை இரண்டும் வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று கருதப்பட்ட நாடுகள் சிறப்பாக விளையாட உதவுவதாக அர்ஜென்டினாவின் பயிற்சியாளர் கூறியிருக்கிறார். அதிக இடைவேளை கொடுக்கப்படுவது பலவீனமாக இருக்கும் அணிகள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் வர உறுதுணையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு ஆட்டமும் சுலபமாக இருக்கும் என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். குழு ஆட்டங்கள் எப்போதும் சற்று சிக்கலாக இருக்கும். அதுவும் இந்த உலக கிண்ணத்தில் கூடுதல் ஆட்டங்கள் இருப்பதால் சவால்களும் அதிகம் என்று அவர் தெரிவித்தார். உலக கிண்ண கால்பந்து போட்டியில் ஒருபுறம் அணிகளின் ஆட்டம் கவனத்தை ஈர்த்து வருகிறது, மறுபுறம் ஆட்டங்களை காண செல்லும் ரசிகர்களின் வினோத செயல்கள் பலரையும் திரும்பி பார்க்க வைக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள சிலைகள் புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கின்றன. அதுக்கு காரணம் ஸ்கொட்லாந்து ரசிகர்கள் சிலர் தங்கள் பாரம்பரியத்தின்படி அந்த சிலைகள் மீது ஒரஞ்சு நிற போக்குவரத்து கூம்புகளை வைத்துள்ளார்கள். 1980களில் அந்த வழக்கம் ஸ்கொட்லாந்தில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. அவ்வாறு செய்வது ஆபத்தானது, அதாவது அது நாசவேலி என்று அதிகாரிகள் எச்சரித்த போதிலும் ரசிகர்கள் சிலைகள் மீது கூம்புகள் வைப்பதை தொடர்ந்தார்கள். உலக கிண்ண போட்டியில் ஹைட்டிக்கு எதிராக ஸ்கொட்லாந்து ஆடிய குளிச்சுற்று ஆட்டம் முதல் ரசிகர்கள் போஸ்டன் நகர சிலைகள் மீது கூம்புகள் வைப்பதாக கூறப்படுகிறது. சிலைகள் மீது கூம்புகள் வைப்பதற்கான காரணம் தெரியவில்லை. இதற்கு முன்பு இந்த பாரம்பரியத்தை கேள்விப்பட்டதும் இல்லை என்று போஸ்டன் நகர மக்கள் சிலரும் தெரிவிக்கிறார்கள். கடந்த 17ஆம் தேதி முதல் உள்ளூர் அதிகாரிகள் சிலைகள் மீதுள்ள கூம்புகளை தற்போது அகற்றி வருகிறார்கள். ஒசிட்டோ ஸ்பானிய மொழியில் குட்டி கரடி என்று பொருள். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் உலக கண்ண ஆட்டங்களுக்கு நடுவில் நட்சத்திரமாக மாறியுள்ள பூடல் வகை நாயின் பெயர், அதன் வயது 8. மெக்சிகோ அணியின் ஜெர்சி, தொப்பி, கண்ணாடியுடன் உரிமையாளரின் சைக்கிள் பின்னால் அமர்ந்து விளையாட்டு அரங்குக்கு வரும் ஒசிட்டோ சமூக ஊடகத்தின் கவனத்தை தற்போது ஈர்த்துள்ளது. 50 வயதாகும் அதன் உரிமையாளர் ஜோர்ஜ் ரன்கல், வீட்டு பொருட்களை விநியோகம் செய்பவர். கடந்த 2 ஆண்டாக ஒசிட்டோ அவருடன் சைக்கிளிலே பயணம் செய்து வருகிறது. சிறுவர்கள் அதனை பொம்மை என்று நினைக்கும் அளவுக்கு அமைதியாக அமர்ந்து செல்லும். தன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் ஒசிட்டோவை தத்தெடுத்ததாக ஜோர்ஜ் கூறுகிறார். உலக கிண்ணத்துக்காக வாரக்கணக்கில் திட்டமிட்டு நாய்க்கு ஆடைகளையும் கண்ணாடியையும் அவர் தயார் செய்தார். சைக்கிளையும் சிறப்பாக அலங்கரித்திருக்கிறார். எதிர்பாராத இந்த உலகளாவிய புகழ் மகிழ்ச்சி அளித்தாலும் ஒசிட்டோவுடன் தமக்கிருக்கும் அன்பான உறவை மக்கள் ரசிப்பது தன்னை நெகிழ வைப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் 382.33 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.19 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.64 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.05 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 125.36 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.14 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.80 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். சுவிஸ் நேரத்திலே வளமை போல் என்றும் உதவுவோமா? வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர்கள் அவர்கள் கலந்து பல்வேறுபட்ட சிரமங்களுக்கிடையில் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அந்த வகையில் அவர் இன்றும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம், வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம், வணக்கம் அன்பு தேசனாவே. வணக்கம் அன்பு ஆதர்ச நேயர்களே. நீங்க சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா பல சிரமம் என்று சொன்னால்,
0: இப்ப சிரமத்துக்கு மத்தியில இப்ப நீங்க இருப்பீர்கள் நினைக்கிறோம்.
1: இருந்தாலும் அந்த செய்ய வேண்டிய ஒரு வேலை கடமை கடப்பாடு என்ற அடிப்படையில அந்த சிஆர்டி உருவமா நிகழ்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது முடிஞ்ச வரைக்கும் செய்யறதா தான் இருக்கும். தூர போயிட்டா அது இதயத்தை விட்டு போயிடாது. இருந்தாலும் கூட தூரப்பெல்லாம் செய்ய முடியாத தொடர்புகள் என்ன போறது செய்ய முடியாம போறதுக்கான சூழ்நிலை. ஆனா நீங்க சொல்றது சரி, அது மனத்தை பொறுத்தவரையில அது சிரமமாக நான் நினைக்கிறேன். செய்ய முடிஞ்சா செய்வேன், சந்தோஷமா. அதுல என்ன அது அப்படி சொல்லணும்னு சொன்ன, இந்த நிகழ்ச்சி மூலம் நேயர்களுக்கு நாங்கள் பயனான விடயங்களை செய்து உதவுகிறோம் நினைக்கிறோம். அப்படி குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாங்கள் தயார் செய்யும் பொழுது அது ஒரு தயார் நிலை செய்யக்கூடிய தெரியாத சில விடயங்கள் எனக்கே தெரிய வரும். என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டுதான் அதை பற்றி கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெரியாமல் நாங்கள் ஒரு விஷயத்தை கலைக்கக்கூடாது, இருக்கோம் தவறான கருத்தை சொல்லியிருக்கக்கூடாதுன்றதுக்காக. அது எனக்கு அந்த தேடுதலான ஒரு வேலையை கொடுக்குறதால அந்த தேடுதலால எங்களுக்கு நன்மை தானே. எப்போ அப்போ தேடல் உள்ள உயிர்களுக்கு வாழ்வில் சுசி இருக்கும் என்று சொல்வார்கள். சுசி இருக்கும், சுவை இருக்கும். இந்த விஜயன்ற படத்துல ஒன்று பிறகு இல்லை உங்களுக்கு தெரியும் என்ன. அந்த வகையில இந்த பாட்டு மாதிரி தான் தேடுறதுதான் எனக்கு எப்பவும் விருப்பம். அது எனக்கு ஒரு விருப்பமான விஷயம், விருப்பத்தோடு செய்கிறதான். அதாவது இந்த டிஆர்டியில் உதவமான முடிந்த வரைக்கும் அந்த விதமாக தான் செய்யும். நீங்களும் நினைக்கிறத எப்படி செய்யறீங்க? உங்க அளவுக்கு எனக்கு அந்த என்னன்னு சொல்றது அந்த அளவு தியாகம் இல்லை என்றாலும் செய்யணுமென்ற ஒரு கடப்பாடு விருப்பம் எனக்கு. நீங்க தூங்கினதை விடக்கூடாது, செய்வே ஆகணுமென்ற எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? நீங்க செய்யறதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். அது இந்த இது சும்மா ஏதாவது பேருக்கு இத்தனை 27 ஆண்டுகளாக செய்தோண்டு வாரீங்க, அப்ப எப்படி அதை நாங்க செய்யாம இருக்க முடியும்? அப்ப தொடர்ந்து செய்யறதுல உங்களுக்கு ஒரு உங்களோட
0: உயிரியது. பல நேயர்கள் வந்து உங்கள் ஊடாக தெரியாத பல விடயங்களை தெரிந்து கொள்ளுகின்றார்கள்.
1: அந்த கருத்து அது நிகழ்ச்சி மூலம் தான் நான் செய்யறேன் சார். எனக்கு நீங்க சொல்லி இப்ப நாங்கள ஒரு விஷயத்தை பத்தி கலைக்க ஒன்று கேட்ட உடனே நாங்கள் அதை தயாரிக்கிறோம், தயார் செய்யறோம், தயார் செய்ய கலைக்கிறோம். அப்ப தயார் செய்யற பொழுது எனக்கும் அந்த அது பற்றிய அறிவு, ஆழ்ந்த அறிவு தெரிஞ்சொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் முந்தி ஒன்று தெரிஞ்சொன்னது இப்படி புதுசாக தேடும் பொழுது நிறைய உடையங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். குறிப்பாக இப்ப போனாலும் நாங்கள் பேசுற பொழுது லண்டன்ல இருந்து எங்களோட நீண்டகால அன்பனே புஷ்பவதி சுனாதன் கேட்ட ஒரு கேள்வி, இந்த கைலாஷ நித்யானந்தா பற்றி நானே யோசனேன். இந்த கேள்வி அது கேட்டதுக்காக தேடி அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பட் அதை சொல்றதுனாலே அதை தெரிஞ்சு சொல்றதுனாலே என்ன பயன்? அது இருக்கோ இல்லையோ, அது என்ன வகையில் அது ஆன்மீக தொடர்பான நம்பிக்கை உள்ளாக்களுக்கு அது சரி. ஆனால் அந்த அந்த காலத்தில் தான் அந்த ஆன்மீகம் தொடர்பான அறிவுகள் வாழ்க்கையா இருந்தது. இந்த காலத்தில் காலம் போக போக போக எங்கள் நாங்கள் வாழ்கிற முறையை பொறுத்து அந்த ஆன்மீகத்தை தொடர்பு இருந்த வாழ்க்கை முறை அறிவியல் சார்ந்து மாறிக்கொண்டே வந்துடுச்சு. பல விடயங்களை நாங்கள் அதாவது பொதுவாக நானே இப்போ சில விஷயங்களை பற்றி தேடும் பொழுது தான் நான் செய்ய

0: இது உருவாது. இந்த மொழிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு எல்லாரும் நாங்கள் தமிழ் சொல்கிறோம், தமிழ் மொழி இதெல்லாம். இப்போ அது சம்பந்தமான ஒரு தேர்தல் செய்யணும்னு இப்போ நீங்கள் ஒரு நாளும் தான் தேடிக்கொண்டு அதுக்கு சரியான விளக்கத்தை எப்படி தேடலாம். அப்போ அதுக்கு சொல்லிக்கொண்டு வர்றது என்னதுன்னா, இந்த கால்டுவேல், கால்டுவேல் என்ற அறிஞர், அவர் தான் அந்த தமிழ் திராவிடம் என்ற சொல்லு எப்படி வந்தது, அது திராவிடம் என்ற சொல்லு என்னென்ன மொழிகள் அங்கே வருது, அந்த மொழி திராவிட மொழிகள் தனியான மொழிகள், அதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதம் உலகம் சார்ந்த ஒரு மொழி, அது இண்டோ ஐரோப்பிய மொழிகளில் புரட்டோ அப்போ முன்னிலே இப்போ இங்கிலீஷ் பிரெஞ்சு முன்னாடி இருந்த மொழிகள் என்ன, லத்தீன் கிரீக். ஸோ அந்த லத்தீன் கிரீக் காலத்தில் பெர்சன் பாரசிய மொழிகள் இருந்த காலத்தில் இந்த சமஸ்கிருதம் இருந்தது. அதோட தொடர்புடைய சொற்களை பார்த்து தான் ஸோ சமஸ்கிருதம் ஒரு உயர்வான பழைய எங்களுக்கு ஐரோப்பியர்கள், ஏன்னா ஐரோப்பியர் சொல்றது தான் நாங்கள் எப்போ ஐரோப்பியர் செய்யலாம், அது ஒரு உயர்ந்ததாக இருக்கும், பண்பட்டதாக இருக்கும், பேர் பெற்றதாக இருக்கும். அப்போ ஐரோப்பியர் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற பழக்கம் எல்லாத்திலும் இருக்கும். இப்போ உதாரணம், எங்களுடைய அறிஞர்களான இப்போ தமிழ் ஆராய்ச்சியில் கலைக்கிற பொழுதெல்லாம் பொதுவாக நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த தளத்தில் உள்ள அறிவை வச்சுக்கொண்டு அதை களம் ஆய்வு பண்ண சொல்வது, அந்த களத்தில் பெறுகின்ற ஆய்வுகளை அறிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம், இது இப்படித்தான். பட்டு அந்த எல்லை தாண்டு அந்த களத்தை மாற்றியெல்லாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ள பொழுது அந்த புது இடத்துல புதுசாக போய் ஆராய்ச்சி போன இடத்துல புது விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வர்ற பொழுது எங்களை ஏற்கனவே தெரிந்த எங்களை சொந்த கள ஆய்வை விட்டு இன்னொரு புது கள ஆய்வு களத்துக்கு போய் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ரெண்டு விதமான அறிவு சார்ந்த விடயங்களுக்கான ஒற்றுமை வேற்றுமைகள் எங்களுக்கு தெரிய வேணும். அந்த வகையில் தான் நாங்கள் இப்பவும் கண்டிப்பாக சொல்றதுல ஒரு பெருமைப்படுவோம். என்னன்னு சொன்னால், இந்த தமிழ் சார்ந்த ஆராய்ச்சி, தமிழ் சார்ந்த புற மொழிகளோட தொடர்பு ஒப்பீடு இதையெல்லாம் பார்க்குற பொழுது எப்போவுமே நாங்கள் பேசுறது இந்தியாவில், இந்தியா தான் தமிழுக்கு என்று சொல்லப்படுற தமிழ் அந்த இடம் மதுரை நாங்கள் சொல்லுவோம். அப்போ இலங்கை மதுரை சேர்ந்தது அதையும் சேர்ந்தது தான். ஸோ அப்படி தமிழ்ல அப்போ இந்தியாவில் உள்ளவர்கள் தமிழை பற்றி சொல்ற விடயங்கள் தான் சரி என்று நினைக்கிறது. ஏன்னா அந்த சூழல், அந்த மண் சார்ந்த, அந்த களம் தளம் சார்ந்த அறிவு. ஆனால் அதை தளத்தை விட்டு வேறு நாடுகளுக்கு போய் ஆராய்ச்சி செய்கிறார் அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி பேசும்பொழுது தான் தமிழில் வந்து தமிழை மட்டும் இல்லாமல் பிற நாட்டில் பண்பாடோட மொழிகளோட ஒப்பீடு செய்து அந்த அறிவை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இலங்கையை சேர்ந்த மூன்று அறிஞர்கள். அதில் பேசக்கூடிய அறிஞர் வந்து பேராசிரியர் கைலாசர், அடுத்தது பேராசிரியர் சிவத்தம்பி. ஏன் இந்த ரெண்டு பேராசிரியர் இன்னும் நாடகங்களை பற்றி பேசுகிறாண்ட பேராசிரியர் வித்யானந்தன், இவரை பற்றி ஏன் சொல்கிறோம்னா, இவர்கள் வந்து இலங்கையை விட்டு இலங்கையில் வந்து அந்த கலாநிதி பட்டம் செய்கிறதுக்கு வெளிநாடு தான் போகணும். வெளிநாட்டுக்கு போகணுமெண்டா அப்போ இங்கிலீஷ் படித்தவர்கள் போகிறது இங்கே அந்த நாட்டுக்கு தான் வரும். அந்த வகையில் இந்த கைலாசபதி, சிவத்தம்பினி, வித்யானந்தன் போன்றவர்கள் அந்த இங்கிலாந்து தான் இலங்கையாக கூடுதலாக வர்றது. வந்து ஆராய்ச்சி செய்கிற பொழுது தான் தமிழ் சங்க, நாங்கள் சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் சார், சங்க தமிழ், அது அதுகளை வந்துடலாம். ஐரோப்பிய மொழிகளோடு ஒப்புறு செய்யணும். அப்படி உதாரணம், நாங்கள் உலகத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராமாயணம், இந்த இதிகாசங்கள் என்று சொன்னால், இதிகாசங்கள் என்ன, நாங்கள் எப்போவுமே கலைக்கிறது அட்வைஸ் பண்ணணுமோ வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்லணுமோ, அதுக்கு எப்போ நாங்கள் எடுக்கிற உதாரணங்கள் ரெண்டு தான் உண்டு பொதுவாக. இதிகாசம் தமிழில் மூன்று இருக்குது, ஒன்று ராமாயணம், மகாபாரதம், சிவ ரகசியம். இப்போ அந்த சிவ ரகசியத்தை பற்றியே கலைக்கிறது குறையும். அப்போ ராமாயணத்தை மகாபாரதம் பற்றி தான் கலைக்கிறது. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறது தான் தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு. அந்த இந்திய பண்பாடு இலங்கைக்கும் பரவினால் இந்திய பண்பாடு இலங்கைக்கும் வந்து வடநாட்டு பண்பாட்டை தான் தமிழர்களோ பொதுவாக இந்திய இலங்கை பின்பற்ற. இப்போ இலங்கையில் நாங்கள் சிங்களம் ரெண்டு பேரும் வடநாட்டு இந்திய நாட்டு பண்பாட்டை தான் பின்பற்றணும். இப்போ ரெண்டு பிறந்த அங்கே புத்தகம் அங்கே அங்கே பண்பாடு அவங்க பண்பாடு
1: உங்களோட தொலைபேசி வந்து ஆதரிக்கொண்டு வந்துச்சு.
0: அது சரியா தான்
1: இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு
0: அது என்னுடைய பிள்ளையா இருக்கும். உண்மைதான். இப்ப அப்ப நாங்களும் என்ன வாழ்க்கை ராசியம் எங்களோட வாழ்க்கை தத்துவத்தை என்ன ராமனை பற்றி கதைப்போம், சீதையை பற்றி கதைப்போம், அல்லது யோகாவை பற்றி கதைப்போம், நாங்கள் ராமன் சீதன் இல்லையோ ராவணன் கதைப்போம், அல்லது ராமன் அந்த மகாபாரதத்தை பற்றி கதை, இதுதான் எங்களோட வாழ்க்கையா இருக்கு. நாடகம் நடிச்சா என்ன, படம் எடுத்தா என்ன, புத்தகம் எழுதுனா என்ன, புதுசா புதுசா என்ன பார்க்கணும். இப்ப உதாரணம் மகாபாரதம்னு சொல்லி டிவி சீரியல் தொடர்ந்து பல காலமா இயங்கி இப்ப திருப்பியும் அது வந்தோன்றது நிறைய பேர் பார்த்ததா கேள்வி. ஸோ அதுல கிருஷ்ணனை காட்டும் பொழுது வெள்ளக்காரனா வெள்ளனா கிருஷ்ணன் தான் என்ன கருமை, கருமைன்ற மாதிரி பேர் தான் கிருஷ்ணா. ஸோ இந்த பாட்டு என்ன படம் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரி நடக்கிற படம் நானும் ஒரு பெண். அப்ப அந்த நானும் ஒரு பெண் படத்துல வர ஒரு கதாநாயகி கருப்பானவர், அது விஜயகுமாரி. அப்ப அந்த கருப்பா உறுதி இருக்கிறதால அடைகின்ற அவமானங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை வச்சுதான் அந்த படம். ஸோ அந்த கருணை அதுலயே ஒரு பாட்டு வரும், கண்ணா கருமை நிறைய கண்ணாண்டு கண்ணனாதான் அப்படியே பாடிட்டேன். இருந்தாலும் நாங்கள் இப்ப கண்ணன் படத்தை காட்டுறதுக்கு அது பிள்ளைக்காரனா காட்டுறோம். ஏன்னா பிராமின் அவர் பிராமின் அல்ல, அவர் பிராமின் இல்லை, ஜாதவ குலத்தை சேர்ந்தவர். ஸோ ஜாதவ குலத்தை சேர்ந்தது மாடு ஆடு கேட்கறது இடையேறது சொல்றதுமா. ஸோ அதுல அந்த படத்துல காட்டுற பொழுது பட நாட்டுல எடுக்கிறபடியா கிருஷ்ணன் வெள்ளக்காரனா வெள்ள தோளுடையவனா காட்டுறது. ஸோ அதோட நம்பியிருக்காங்க சொல்ல அந்த விஷயத்த சொல்லுவோம். அப்போ அந்த இப்படி நாங்கள் இந்த ராமாயணம் பாரதத்தை தெரிஞ்சோம் இந்த காலத்தில் அதையெல்லாம் எங்களோட வாழ்க்கை முறையாக எனக்கு வந்துருக்க பொழுதுதான் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக பேராசிரியர் கைலாசபதியும் சிவசிவம்பியும் வித்யானந்தமாகவும் லண்டனுக்கு வர்ற பொழுதுதான் எங்களுக்கு இலங்கையில அவர் என்னத்தை படித்தா இருக்கோம், இலங்கையில் படிக்கலான்ற பொழுது நாங்கள் இந்தியாவில் உள்ள நூல்கள் பற்றி பெற்ற அறிவுகளை அடிப்படையாக வச்சுதான் எங்களோட தலைமை அருமை அறிவை வந்து நாங்கள் பலம் படுத்தி கொள்றது பரிமைப்படுத்தி கொள்றது. ஸோ அந்த அறிவை வச்சு கொண்டே நான் ராமாயணம் சங்க இலக்கியம் ஒன்றெல்லாம் சொல்றேன். ஸோ அந்த சங்க இலக்கியத்தை நாங்கள் வந்து லண்டன்ல ஐரோப்பிய சங்க இலக்கியம் என்ன இலக்கியம் வரலாறு பேசுறது என்ன இப்பதான் புதுசா தெரிய வந்திருக்கு. நாங்கள் என்ன தமிழ் எல்லா இந்திய மொழிகள்ல மகாபாரதம் ராமாயணம் இருக்கு, அந்த ராமாயணத்துக்கு உண்மையான பேர் அதான் பேர் வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினவர். வால்மீகி ராமாயணத்தை எழுதின ஒரு அதுக்கான பேர் வந்து சீதா சரிதா. சீதா சரிதா சீதா சரிதான் சீதையின் சரித்திரம், சீதாவின் சரித்திரம் வடமொழியில தான் எழுதப்பட்டது. அந்த வால்மீகி தான் தான் எழுதுவேன். ஸோ அப்படி எழுதும் பொழுதே நான் வால்மீகி எழுதப்பட்டது சீதாவின் சரித்திரத்தை, பிறகு நாங்கள் அதை ராமாயணம் ஒன்று மாற்றலாம் ராமனை ஆம்பளைய சாதாரண பற்றி பார்க்க ராமாயணா என்று சொல்லிட்டோம். அதுதான் மட சொல், அது ஆங்கிலத்தில் சொல்றான்னு சொன்னால் உண்மை சேர்த்து ராமாயணம். அதை தமிழ்ல எப்படி சொல்றான்னு சொன்னால் இப்போ புறமொழி சொல்லு, அதாவது குறிப்பாக சமஸ்கிருத சொல்லு வடமொழி சொல்லு தமிழுக்கு நாங்கள் கொண்டு கொண்டு வரைக்க அது வந்து மெய்யெழுத்துல தான் முடியும், மெய்யெழுத்துல இல்லை உயிரெழுத்துல முடியும். அப்படி உயிரெழுத்துல முடிகிறத நாங்கள் தமிழ் மொழிக்கு மாற்ற பொழுது அதுக்கு நாங்கள் மெய்யெழுத்தாக்கிடுவோம், அப்போதான் அது ஒரு முழுமையாக இருக்கும். உதாரணம் ஆனந்தா ஆனந்தம், சந்தோஷா சந்தோஷம், இலக்கியா இலக்கியம், இலக்கணா இலக்கணம். அப்படி சொல் அந்த இம் வீதியை போட்ட உடனே அது தமிழ் ஆயிடுதான்னு சொல்கிறாங்க. அப்போ இலக்கணாண்டா என்ன, இலக்கணாண்டா அழகண்ட பொருள், அழகாக குறிக்கிறது தான் இலக்கணம். இலக்கணோட ஒரு மொழியில எப்படி ஒரு சொற்களை அமைஞ்சு அது பொருளை கொடுக்கணுமோ அதுதான் அழகு. இலக்கணம்ன்றது ஒரு அழகு, எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் தானே. அந்த இலக்கணம்ன்றது எப்படி அது சரியாக இருக்கணுமோ அதுதான் இலக்கணம்னு இருக்கும். இலக்கியம் இலக்கியா இலக்கியான்னா வரலாறு கொடுக்கும். ஸோ இந்த வட சொற்களை நாங்கள் தமிழுக்கு மாற்றிக்க அந்த சந்தோஷம் ஆனந்தம் இலக்கியம் இம்மன் போட்ட உடனே அதுக்கு பேர் வந்து தத் சமம். ஸோ சமஸ்கிருதத்தில் வடமொழி இருக்கிற பொழுது தத் பவ அல்லது தத் பத பதண்டா சொல்லு, சிங்களத்துலாம் பதண்டா சொல்லு பட. ஸோ அது வந்து தமிழில் தத் சமம் சமனான சொல்லாக வந்துடுது, சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஒன்று வந்து. ஸோ இது மாதிரி தான் இந்த எங்களோட வாழ்க்கை முறை காலையில் ஒழும்பி பின்ன படுக்க போகிற வரைக்கும் நாங்கள் கைக்கொள்கிற முறை தமிழ் பண்டாட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அது இப்ப நாங்கள் வாழ்ற நாட்டை பொறுத்து அந்த தமிழ் பண்பாடு நிறைய மாறிக்கு வச்சு ஏண்டாவது பண்பாடுங்கிறது அடிப்படையில் சில விஷயங்கள் பொதுவாக இருக்கும் உணவு முறையாக மற்றபடி வாழ்க்கை முறை மாறிக்கொண்டு தான் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ இப்ப நாங்கள் அதனால தான் இந்த பிராமணருடைய வரலாறு ராமாயணம் இந்த பாரதமிழை படித்து படித்ததாவே அந்த வாழ்க்கைக்குரியவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டோம். உதாரணம் சொல்றதான்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், இந்த ராமாயணத்தில் உள்ள உதாரணத்தை சொல்வோம், அடுத்த மகாபாரதத்தில் உள்ள உதாரணத்தை தான் சொல்வோம் தவிர வேற கருத்துக்கள் இல்லை. மற்றும் பிறகு மதம் சார்ந்தே அமர்ந்துடும், இந்துக்கள் சொன்னால் சைவம் அல்ல புராணங்களை பற்றிய கதையை சொல்வாங்க, அல்லது கிறிஸ்தவர்கள்னா பைபிளை பற்றிய கதையாக சொல்வாங்க. உதாரணம் இந்த ஒரு சொல்லும் இந்த ஒரு புதுச்சொல்ல தெரிஞ்சு கொண்டேன் என்னென்னு சொன்னால், முதல் மனிதனாக இருந்தவங்களுக்கு நாங்கள் ஆதாமண்ட பேசுகிறோம் போராடமே கதைச்சுறாங்க. அவட்ட மனைவிக்கு பேர் ஏவாள்னு சொல்கிறோம், ஆதாம் ஏவாள். அப்போ அந்த பைபிளின் படி முதல் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். அப்போ ஆதாமின்ற விராதம் தெரிஞ்ச படைக்கப்பட்டது தான் ஏவாளன்ற பெண். ஸோ ஆணுக்கு பிறகுதான் பெண் தோன்றான்னு வருது. ஆனால் அந்த ஆதாமண்டவில் ஏவாள்ன்றது ஆதாம் திருமணம் பண்ண மனுஷியாக மனைவியாக வச்சிருக்க முதல் அல்லது சேர்ந்து வாழ முதல் ஆகாமுக்கு ஒரு ஆள் தொழுவாக இருந்திருக்க ஒரு பெண், அந்த பொண்ணுக்கு பேர் லிலியர். அது இன்னைக்கு தான் நான் அறிஞ்சுவேன். ஆனால் லிலிய தண்டை அப்போ ஆகாமும் லிலியத்தும் சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை.
1: இதை வந்து ஆய்வாளர்கள் எல்லாரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா, இது உண்மையான கதை தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா?
0: உறுதிப்படுத்த மதம் சாமங்க எந்த மதம் சார்ந்த ஒரு கருத்தையுமே உறுதிப்படுத்த முடியாது. அதோ கற்பனையும் இப்படி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் படிகளுக்கு இது எப்படி உறுதிப்படுத்த முடியும்? யாருன்றது ஆகாம
1: ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுக்கப்படுகிறதல்ல, இவர்களுடைய கிறிஸ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுக்குறார்கள் அல்லவா? அது எந்த வகையிலே அவர்கள் அந்த உருவத்தை தேர்ந்தெடுத்தார்கள்?
0: ஒரு அருமையான நீங்கள் சொல்ற கேள்விகள் எப்பொழுதுமே கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற கேள்விகள். அந்த வகையில்
1: பார்த்தா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்துருக்கிறார்கள் அல்லவா?
0: நீங்க இந்து மதத்தை அடிப்படையா சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல, நான் இந்த கிறிஸ்தவ கிறிஸ் நாட்டை சேர்ந்த அந்த காலங்கள்ல அவர்கள் அவ்வாறான ஒரு முறையை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அல்லவா? கிரேக்க கலாச்சாரத்துல அவர்கள் பல கடவுள்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா?
0: நீங்க சொன்ன அந்த பல கடவுள்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் வந்து பொலிதேசம். பொலிதேசம் பன்முக கடவுள்கள். நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு நினைவு வருது, நாங்கள் அந்த இந்த கப்பல்ல பயணம் போற பொழுது இத்தாலியில ஒரு கடவுள் சார்ந்த இடத்துக்கு இறங்கி வர்ற பொழுது ஒரு ரவுண்ட் அபவுட் சொல்ற நிறைய சந்தியில வட்டமான சந்தியில ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை இருந்தது ஒரு கல்லால் செய்யப்பட்டது, அது கையில ஒரு தூராய மாதிரி இருந்தது. அப்ப நாங்கள் என்ன எங்களுக்கு தொடர்புடையதா இருக்கே நாங்கள் அப்ப நாங்கள் பார்க்குற எந்த ஒரு பொருளையுமே எங்களுக்கு தொடர்புடையதாக தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னா நாங்கள் போன இடங்களில் சோறு கிடைக்கலான்னு பார்ப்போம். அப்படியே அந்த கிடைக்கிற சோறு எங்களுக்கு தெரிஞ்ச சோறோட ஒப்பு ஒத்து வருதா? அப்ப சிரோன்ல சாப்பிட்ற பொழுது என்ன வகை சோறு, இந்தியாவில் சாப்பிடக்க என்ன வகை சோறுன்னு எல்லாமே இருக்கு. நாங்கள் அங்கே வந்து சேரல் பச்சை இருக்கு, என்ன பச்சை அரிசி என்று சொல்லுவோம், குத்தரிசி என்று எல்லாம் சொல்ற தொழிலாடல் வந்து வாழ்க்கை முறை வந்து இலங்கையில இருக்கு. அந்த குத்தரிசி என்று சொல்ற மாதிரியான இது வந்து நாங்கள் இந்தியாவில் பார்க்கறது. இந்தியாவில் பல வகையான தமிழ்நாட்டில் பல வகையான இருந்தாலும் கூட என்ன போய் இந்தியாவில் என்ன சொல்லிடல அது சோறுன்னு சொல்லிவிட்டு என்ன படநாட்டு போக போக அந்த சொற்ற இது குறைஞ்சு போயிடும். நாங்கள் டெல்லிக்கு பாம்பேக்கு போனோம்னா அந்த தமிழ் கடைன்னு இருக்கிற இந்திய கடைன்னு சொல்றது அல்ல சென்னை கடை மட்ராஸ் மதராசின்னு சொல்றது அப்படி சொல்ற கடைகளுக்கு போனாதான் அந்த சோறு தோசை இதுகளை சாப்பிடலாம். இல்லாட்டி அங்கே போனால் சப்பாத்தியை தான் சாப்பிட்றது பொதுவாக இருக்கும், அந்தந்த இடத்துக்குரிய சாப்பாடு. ஸோ அது நீங்கள் கேட்டவர்களுக்கு வரணும். அப்போ நாங்கள் அந்த வாழ்ற முறை எங்களுக்கு என்னென்ன எங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு முதல்ல அவருடைய என்னுடைய எங்களுடைய பெற்றாருடைய பெற்றோர்கள் அதாவது பேரன்மார் பாட்டன்மார் பாட்டிகள் அதுக்கு முதல் கூட்டன்மார் என்னென்ன சொல்லி வைத்தார்களோ அவன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் அந்த காலத்தில் எல்லா நாட்டிலும் வந்து இப்ப அறிஞ்சு கொள்ற படிப்பு சம்பந்தமான தகவல்கள் செய்தி செய்யறது போலதான் அப்ப இருக்க இல்லை. காலத்து காலம் முந்தியெல்லாம் இதோட குறைவா தான் இருந்தது. இப்ப நாங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்ப சொன்னீங்கதான், இப்போ இயேசுநாதரே அறிந்து அவர் இருவது அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தழுவுறார். அதான் அந்த உயிர் நாயிரண்டு எல்லாம் சொல்றோம். அப்ப உயிர் தழுதுற பொழுதும் அவர் உயிர் தழப்படுறாரு, எப்படி தெரியும்? ஸோ பூமி தட்டையா இருந்தா தான் இந்த இயேசு உயிர் தழுகிற இடம் வந்து ஒரு கிழக்கா இருந்தால் அது மேற்கில் உள்ளாக்களுக்கு தெரியும். அல்லது அந்த இடம் நாங்கள் அந்த இஸ்ரேலப்படி தானே பேசுறோம், அங்க இஸ்ரேல் அறையப்பட்ட இடம் அப்படி பாலஸ்தீனம் நம்ம அதை பார்க்கணும். இஸ்ரேல் போக வந்த ஒரு நாடு தானே. இப்போ இஸ்ரேலே அப்படி வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜாக்கோ நாங்கள் கடவுள் இந்த ஜூதா பரம்பரை ஜாக்கோ பார்க்கும்போது சாலமன் இப்ராஹிம் இதெல்லாம் ஆத்ராஹாம்லாம் பேசிக்கிறது அதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு. அது ஜாக்கோப் அந்த ஜாக்கோப்புக்கு ரெண்டு மகன், ஒன்றுக்கு பேர் இஸ்ரேல், ஒன்றுக்கு பேர் இஸ்மாயில். அப்ப இஸ்மாயிலான்னு வந்தவர்கள் அந்த முஸ்லீம்கள், இஸ்ரேலாண்டு வந்தவர்கள் ஜூதர். இப்போ கத்தனத்துக்கு போய் என்ன, அப்ப ஏன்னா அந்த ஜூதர்கள் பேசின மொழி ஒன்று இருக்கு. ஜெயசநாதர் வந்து அவர் பாதுதான ஜூதர், ஜெயசநாதர் வந்து 100% ஜூதர் இல்லையே. அப்ப அவருடைய மொழி என்னவா இருக்கு, ஆர்மாய்க். அவருடைய மொழி ஆர்மாய்க் என்றது, ஆர்மாய்க்கில் இருந்துதான் அராபண்ட மொழி வந்தது. அப்ப இஸ்ரேல இருந்தான் இந்த ஜூத மொழி என்ற இதுல எல்லாம் வந்தது. அது ஒரு உரம் இருக்கு. நாங்கள் சொல்லி வந்தோம், நீங்கள் வந்த நான் நீங்கள் கேட்குற கேள்வியை விட்டு நான் ஆக தூரமாக போனால் அதை பற்றி பேசி விட்ற கருத்து தான் இருக்கு. எப்படி இருந்ததுன்னா கடவுள் எப்படி மனிதர்கள் கொண்டாண்டா தாங்களோட வாழ்க்கை முறை என்னவோ அது வந்து தங்களை. இப்போ தெய்வங்கள் ரெண்டு வகையான தெய்வங்கள், ஒன்று சுய தெய்வங்கள், இன்னொன்று வந்து புற தெய்வங்கள். இப்போ எங்களுக்கு எந்த தெய்வங்கள் பழக்கப்பட்டு கும்பிட்டு இணைக்கப்பட்டு புத்தாமல் எழுதப்பட்டதுன்னா தேவாரம் திருவாசகம் புராணங்கள் எல்லாம் சொல்லி வந்து இந்து மதம் உண்டா, சிவனண்டு, விஷ்ணு மண்டம், பிரம்மாண்டம், குடும்ப மதம். அது இந்த இந்து மதம் ஒரு குடும்ப மதம். தாய் இருக்கிறாங்க, தாப்பன் இருக்கிறாங்க, தம்பியன் தம்பி இப்போ சிவபெருமான் இருக்கிறார், அவருடைய வாய்ஸ் மாதவிய, அவருக்கு வந்து ஏழு சகோதரிகள் இருக்கிறேன், அது ஒரு ஆள் வந்து காளி, அதுக்கு ஒரு தம்பியன் தான் இந்த விஷ்ணு, விஷ்ணன் வந்து மச்சான், சிவபெருமானுக்கு மச்சான். அதெல்லாம் பார்க்க இந்த காத்தவரான் நாடகத்தில் இசை நாடகத்தில் ஒரு பாட்டு வரும், சிவபெருமானுக்கு திடீரெண்டு வாண்ட கூப்பிட்டு காளி கூப்பிட்டுட்டு ஒரு மயக்க மருந்து மாதிரி ஏதோ கொடுக்கலாம். மயக்க மருந்து கொடுக்க அவருக்கு மயக்கம் வந்துட்டு தலை சுத்தத்தை இங்கிட்டு. அப்போ தலை சுத்த தொங்குற பொழுது இவருக்கு என்ன சிவபெருமானுக்கு என்ன செய்யறான்னு தெரியலை. இப்படி என்ன காளி என்ன தந்துட்டாலே நான் என்ன மருந்து என்ன தெரியல, தலை சுத்த என்று சொல்லிட்டு தான் மச்சான கூப்பிட்றேன், தோளோட தோளு தித்த தோழமைய வாயனையான்னு கிருஷ்ணன் கூப்பிட்றேன். அவர் வேற இருக்கும். அப்போ அது மாதிரி இந்த குடும்ப உறவு மதங்களாக தான் இந்த பார்க்கறது. உமா மாதவி என்ன சொல்ற காளிக்கு, நீ என்ன அத்தை நான் மதிக்கிறாவே இல்லை, நீ கழிச்சு பிள்ள, நான் மூத்தவர், என்னுடைய கணவர் சிவன், அவர் அத்தான், அவரை நீ மதிக்காம நீ அவருக்கு மதிப்பு இல்லாமல் நடக்கிறீ என்று கேட்குறா. அந்த காத்தவரான் இந்த கதையை உருவானும் அது தானே நாங்களே உருவானது. இந்த சிவபெருமானுக்கும் காளிக்கும் ஏற்பட்டு ஒரு போட்டி வருது. அந்த பாட்டும் பரதம் என்ற ஒரு படம் வந்து அந்த சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம், அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரதநாட்டியம் மாதிரி ஒரு நாடகத்தில் போட்டி. ஏன் நாடகத்தில் போட்டி வந்தது, போட்டியை தோங்குற பொழுது ரெண்டு பேர் எது வந்து ரெண்டு பேரும் என்ன பொதுவாக வீடு தெரியுமோ அதில் வைக்கிறதான் போட்டி. சண்டையாக இருக்கலாம், ஒரு பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, அந்த மாதிரி ஒவ்வொன்றான். இதில் நடன போட்டி. ஏன் நடன போட்டி வந்தது, அப்போ ஆணு கலக நடனம் பெண்ணு கலக நடனம்ன்றது தான் இந்து முறைப்படி இருக்கு. அப்போ இருக்கிற போல தான் ஏன் நான் அதானே நீ மதிக்கணும்னு சொல்றேன் அக்காவுக்கு காளி என்ன அப்படி சொல்ற அக்கா நம்ம கடவுள் எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படியோ, அவருக்கு என்ன தெரியுமோ எனக்கும் அது தெரியும்னு காளி வாயாட்ட தோணிட்டேன். இன்னும் அப்படி நீ வாயாட்டுற அத்தானோட கலெக்டர் ஏன் நான் பணிஞ்சு போகணும், அவர் என்ன செய்வாரோ நான் அதை செய்வேன். அப்படி சரி, அப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் போட்டி வைப்போம், யாருக்கு செய்வோம் அவங்க காரி அந்த எல்லாரும் இருக்கிற பொழுது பாட்டி நடக்கிற டான்ஸ் ஓகே ஆர்வம் ஆடுற பொழுதுதான் ருத்ரதாண்டவம் மாதிரி எல்லாம் ஆண்டு பல அதில் ரெண்டு பேரே இருக்கு, ஆண்களுக்கு என்ன டான்ஸ், பெண்களுக்கு என்ன டான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி டான்ஸ் ஆடிக்கிற பொழுது சிவபெருமான் பார்த்தேன், நான் என்ன என்ன செய்கிறார், கையாட்டுற, காதையாட்டுற, ஏதோ இல்லாமல் ஆட்டாட்ட, அதே மாதிரி அசைவுகளை வந்து அபிநயங்களை வந்து காலையும் செய்யலாம். இப்போ காலி செய்கிற பொழுது தான் பார்த்தா செய்வோம், போனால் முத்தி போகிறது போல் என்ன 1 ரூபா கிடக்கு என்ன செய்வோம், நான் டக்குன்னு காலை உயர்த்துவோம், ஒரு காலை ஊண்டி கொண்டு இன்னொரு காலை நல்லா உயர்த்தி பார்ப்போம், ஒன்று உயர்த்தினா உடனே அதே மாதிரி காலி காலை உயர்த்துறேங்க. அப்போ உமா நிப்பாட்டி காலி காலி என்ன வேலை செய்கிறான், நீ என்ன வேலை செய்கிற, அவர் அப்படி கேட்குறவன் அப்படி வாங்கிறேன், இந்த பொம்பு கால் தூக்கம் தெரியாது வந்து உமாதேவி காலையை கேட்குறேன் காலையில் ஏன் பேசுனது எங்களுக்கு போட்டி என்ன டான்ஸ் ஆடுறது அது ஆம்பளை தூங்கலாம் பொம்பளை தூக்கக்கூடாதுன்னு என்ன வேலை இருக்கேன்னு சொல்லத்தான் விவரமான அந்த சண்டையில் தோற்று போயிட்டேன். தோற்று போட முடியாது நோக்கி தோச்சுட்டிங்கன்னா அப்போ என்ன சொன்னோம், நான் கேட்குற ஒரு வரம் நீங்கள் எனக்கு தரோம், நீங்கள் கேட்குற வரம் என்ன, அப்போ நான் இவ்வளோ நாளும் கல்யாணம் கட்டாமல் இருக்கணும், எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை வரம் தரணும் வந்து காலி சிவருமான கேட்குறேன். அந்த பிறந்த பிறந்த குழந்தைய தான் பேர் காத்தவராய், காத்தவராய். ஸோ இதப்போ இது என்ன சொல்ல வேண்டாம், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெரிய சும்மா சொல்லி போட்டு நேரடியாகலாம். அந்தந்த ஒவ்வொரு மனிதர்களும் தங்களோட வாழ்க்கை முறை எப்படியோ எப்படி வாழ்ந்து வந்தால் அதே மாதிரி தான் கடவுளை படைக்கிற இதுகள் இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு இப்போ ஜேசுநாதர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி யூதர்கள் அந்த பலஸ்தீனியம் மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்ந்த முறையை பிடிச்சு கொண்டு ஜேசுநாதர் நீண்ட தலைமையில் வச்சிருப்பார், எப்படி உடுப்பு போடுவார், அதில் தலை ஏன் மொட்டை அடிச்சிருப்பார், அதாவது தலை மொட்டை அடிச்சான்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் கேட்டீங்கன்னா கிரேக்கேவன், கிரேக்க முறையில் கிறிஸ் தான் என்ன கிறிஸ்தன்னு சொல்கிறேன், ஜேசு கிறிஸ். ஸோ அந்த ஜேசு கிறிஸ்தன்னு சொல்லுவது ரெண்டு பேர் அவருக்கு, அவர் உண்மையான பேர் அது வரல, எம்மையான பேர்னு சொல்லுவோம், கடவுளர்கள் இருப்பவருன்ற பேர் தான் அந்த மொழியில் உருவாக்கப்படும். பட் அது இந்த உலகம் பூரா பிடிச்சி வச்சிருந்த கிரேக்கரும் ரோமானியர், அப்போ ரோமானியர் தான் இந்த நாட்டை ஆண்டு பிடிக்கிற போது தான் எல்லாருக்கும் பேர் நாட்டுக்கு பேர் வைக்கிறது எல்லாமே வந்தது. நாங்கள் உதாரணம் இந்த அப்போ சொல்கிறோம் இதே சொல்கிறோம் அதனான்னு சொல்கிறோம் அதனா அதனா யார் அதனால கிரேக்க நாட்டின் கேபிட்டல் கிரீஸ் அது சொல்கிறோம். இந்த ஜோயிஸ் என்று தான் சொல்ல போகிறேன், அவர்கிட்ட மூத்த மாளுக்கு பேர் தான் அதனா, அதனால தான் அதன்ஸ் என்று கிரேக்க கேபிட்டல். அவர்கிட்ட இன்னொரு மாளுக்கு ஸ்கொட்டா, அந்த லேண்ட் ஆஃப் ஸ்கொட்டா தான் ஸ்கொட்லேண்ட். அப்போ அந்த ஜேசன்ட்டு இன்னொரு மகள், இல்லை அவருக்கு 3 மனைவி, அந்த கடைசியாக பிறந்த மனைவி யார், அது ஒரு பலஸ்தீனியன் பெண், அந்த பெண்ணுக்கு என்ன பேர் எரர், அந்த இறப்பை கடத்தி கொண்டு வந்து அந்த காலத்துல ஆம்பளை தந்தை கடத்துறது எல்லாமே இருக்கு, நான் பிடிச்ச ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வச்சிருக்கிறது மனைவி ஆக்குவதுலாம் இந்த காலத்தில் அந்த காலத்துலேயும் இருந்த பழக்கம் தான். இப்போ எங்களுக்கு அந்த ஆதி பழக்கம், மிருகங்களுக்கு ஆதி பழக்கங்கள் இருக்குது, என்னென்ன செய்யணும், இப்போ உதாரணமே நாங்கள் ஆக்களுக்கு கோம் அந்த படித்தா எடுத்து கல் பிடிஞ்சி கல் எண்ணத்தில் கிடந்தால் எடுத்து எறிகிறது, குறிப்பாக நாய்க்கு நாய்க்கு எறிகிற பொழுது மிருகங்கள் எறிய பொழுது ஒரு நாள் அந்த சிங்க அந்த செந்தில் செந்தில் உடைக்க கல்லை பொறுக்கிட்ட, கல்லை பொறுக்கி பார்த்துட்டா என்ன, கல்லை கண்டா நாயை காணது, நாயை கண்டா கல்லை காணதுன்னு சொல்லுவார். ஸோ அது அந்த கல்லை கண்டா நாயை காணது, நாயை கண்டா கல்லை காணது, அது பொருள் வேறு, நாங்களும் என்ன கல் எடுத்தால் அதை நாய் வரணும் நாய்க்கு அறிவணும்னு நினைக்கிறதான். அந்த எறிகிற பழக்கம் குரங்கள் மரத்தில் வாழ்ந்த குரங்கள் பிறத்தில் 2 காலில் நடக்க வரைக்கிறேன் முந்தி ஏறி பிடிங்கின பழத்தை எப்படி கல்லால் எறிஞ்சு ஏதோ கிடை எறிகிறதுக்கு கிடைக்கிறது எறிஞ்சு அந்த பழத்தை பழத்தை பூங்கூட பழக்கம் இருக்கும். அந்த எறிகிற பழக்கம் அதே தான் இப்படியான பழக்கம் அந்த சொறிகிறதை பிடிதான் குறைச்சிருக்கோம். எங்களுக்கு டக்கண்டு ஏதாவது கடிச்சா கடிச்சா எங்கேயாவது கை வச்சு சொறிவான், அங்கே கை இருக்கும் இங்கே இருக்கும் ஜாக்கிரதை நேண்டா சொல்லி பார்ப்போம், இது மனக்குழந்தை தான் பார்க்கணும்னா இந்த குணம் குழந்தை வந்து வந்தேன், இதுக்கு பேர் வந்து ஆதி இயல்பு. ஸோ இப்படி இந்த கடவுள் இந்த கடவுளை தான் சொல்ல வாழ்ந்துருவாங்க. அப்போ நாங்கள் என்ன வாழ்க்கை முடியாது,
1: நான் என்னத்துக்கு கேட்டினாருண்டா அந்த காலத்திலேயே மிக மிக ஆதி காலத்திலேயே கிரேக்க புராணங்களில் வந்து இந்த கடவுள்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பொறுப்புக்கும் வேண்டது. அது எப்படி அவர்களாலே அந்த காலத்திலேயே அது முடிந்தது?
0: நல்ல நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இதே பழக்கம் தான் இந்து மதம் அதான், இது இதுக்கு பேர் வந்து என்னன்னா குடும்ப மதம், இந்த ஃபேமிலி ரிலிஜன்.
1: அவர்களுடைய கிரேக்க புராணங்களில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வேலை சம்பந்தமாகவும் கொடுத்து தானே இருக்கிறார்கள், இசைக்கு ஒரு கடவுள் அப்படி என்று சொல்லி.
0: அதான் நீங்க சொன்னது கரெக்ட், அதான் தொழில் பங்கீடு,
1: தொழில் பங்கீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறார்கள்.
0: தொழில் பங்கீடு இப்ப சமூகத்தில் இருக்கிற பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் சரி வீட்லயே ஒரு கொண்டாட முடியுமா இருந்தா சரி,
1: அதுலதான் இருக்கு அந்த மது மது விருந்து அதுகளுக்கு ஒரு கடவுள் இருக்கா அவர்களுடைய கடவுள்கள்ல? என்ன பேர் ஏதோ ஒரு பேர் உண்டு மறந்து கொண்டாட்டங்களுக்கான கடவுள் உண்டல்ல கிறிஸ் கடவுள் உண்டு இருக்கல்ல கிறிஸ்ல கிரேக்க கடவுள்களில் கொண்டாட்டங்களுக்கு உண்டு மது விருந்து அதுகளுக்கு உண்டு ஒரு கடவுளுடைய பேர் இருக்குது என்ன தெரியல.
0: மனிதன் தான் எப்படி வாழ்றானோ எப்படி ஆகாச முன்னர் எங்களுக்கு சொல்லப்பட்டதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்றோம். இப்போ உதாரணம் இதை வேற விதமாக சொல்லணும், இப்ப இந்த மதங்கள் இன்னென்ன வடிவங்கள் இன்னென்ன உருவங்கள் இன்னென்ன தொழில்ன்றது எல்லாம் வந்து நாங்கள் வந்து என்னென்ன சொல்றாங்க, கோ கோ சிஸ்டம் கோ கோ சிஸ்டம்ன்றா என்ன, கோ போ முறை கோகோ சிஸ்டம் தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த முன்ன பின்ன சில உதாரணம் நாங்கள் முட்டை பொறிக்கைக்கு ஆம்லெட்னு சொல்லணும், ஆம்லெட்டை பிரிச்சு விளக்கம் போனோம்னு சொன்னோம். ஸோ அந்த ஆம்லெட் இங்கே பெஞ்சில் ஒரு படிக்கைக்கு ஒரு புத்தகம் இருக்கு, என்னுடைய புத்தாங்க அதில் ஒரு பகுதி வருது. ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு ஆள் கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு, எனக்கு ஒம்ப்லேட் வேணும். ஒம்ப்லேட் வேணும், ஆனால் ஒம்ப்லேட்டு ஒரு பக்கம் இந்த பேப்பர் போடணும், ஒரு பக்கம் உப்பு போடணும், ஒரு பக்கம் மிளகாத்தூள் போடணும், ஒரு பக்கம் வந்து ஏதோ இது சொல்லினோம். அப்போ டக்குன்னு போய் அந்த அந்த சாப்பாடு இதை கொடுக்கணும்னு என்ன சொல்லுவேன், அங்கே அந்த மூலையில் உப்பு இந்த மூலையில் பெப்பர் இப்படின்னு சொல்லிடுறேன், ஒம்ப்லேட் வேணும் என்று சொல்லி போட்டு ஒம்ப்லேட் கொண்டு வந்து கொடுக்க மேசையில் இருக்கும் உப்பு பெப்பர் இருக்கு அதை போட்டு கொடுக்கும். ஆனால் சொல்கிறது உங்களுக்கு என்ன, இந்த நாலஞ்சு என்பது தான் இந்த ஆம்லெட்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கோகோ சிஸ்டம், கோகோ சிஸ்டம்னால் இப்போ நாங்கள் எங்களே எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம், இப்போ நான் எப்படி வளர்க்குறேன்னா என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தேன் என்று பார்க்கும்போது நான் எப்படி வளர்க்கப்பட்டேனோ, நானும் எப்படி வளர்க்கப்பட்டேன், அப்பா என்ன எப்படி வளர்த்தார், தான் எப்படி வளர்க்கப்பட்டாரோ, அவர் அப்பா எப்படி வளர்க்கப்பட்டாரோ, அப்பா அம்மாண்டா மரியாதையாக இருக்கணும், நாங்கள் சொல்வழி கேட்கணும், முக்கள் பணிஞ்சு நடக்கணும், அப்புறம் பள்ளிக்கூடத்து போய் படிக்கணும், வந்த காலத்தில் அப்புறம் பிள்ளைகளை பண்ண பார்க்கணும், இப்படி சொல்கிற முறை எல்லா குடும்பங்களையும் பொதுவாக இருக்கிற முறை. அதுதான் இந்த சுதந்திரம் என்ற ஒரு பேரை கொண்டு வந்தோம், இண்டிவிஜுவலிட்டி தனிப்பட்ட உரிமையான தனி மனித உரிமை என்ற ஒன்றை கொண்டு வந்ததான் இந்த ஐரோப்பிய நாடுகள். அந்த உறவுகளுக்கான குடும்ப உறவுகளுக்கான இடைவெளிகளில் நீடிக்கிறது. அப்பாண்டு சொன்ன மரியாதை போகணும் இல்லை, அப்பாண்டு தான் சொல்லணும்னு பேரை செடியை கூப்பிடலாம். இந்த 1968 எழுந்த சமூக புரட்சி இந்த பிரான்ஸில் அப்படி ஏற்பட்ட ஒரு பழக்கம் தான் ஐரோப்பா பூரா பழங்கினது. சமூக புரட்சி குடும்பத்தில் கணவன் மனைவி அடிக்கக்கூடாது, அப்பன் பிள்ளை கடிக்கக்கூடாது, நீ என்று கதைக்கலாம். நாங்கள் அப்பா அம்மா அம்மாவே நீ என்று கதைப்போம், அப்பாவே நீங்க ரெண்டு தான் கதைப்போம். ஆனால் பிரெஞ்சு முறையில் யூரோப்பிய முறையில் நீ என்று கதைக்கலாம். அந்த முறை 68 போராட்டியும் வந்தது. அப்போ நீங்கள் கேட்ட கோழிக்கு நான், ஸோ இந்த கடவுள்கள் எப்படி உருவாக்கப்பட்டன என்று சொன்னால் எனக்கு என்ன தெரியும். எங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சொல்லுவார், வயதாக இருந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் இருந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் எப்படி இருப்பார், உமாதவியாக குளிச்சு கொண்டு குளிக்க போய் இருக்கிற பொழுது அவட்ட மகன் இருந்திருக்கு, அப்போ சிவருமான் வந்தேன், சிவருமான் வந்து நான் குளிக்க இவா குளிக்கிற இடத்துல வந்துருக்கேன், கத்தி எடுத்து அவட்ட களத்தை வெட்டி விட்டேன், களத்தை வெட்டினா முண்டமாக இருக்கு. அப்போ தாய் உமாதவியார் வந்து பார்க்குறாருன்னு எங்கள் பிள்ளைய காணுது, என்ன அப்போ தான் அவங்களும் வந்து கேட்க போகிறாரு உமாதவியார் எங்கே இந்த பிள்ளைன்னு டக்குன்னு ஒரு ஜானேந்திர ஜானை இருந்த பக்கத்தில் ஒரு ஜானை இருக்கு, அந்த ஜானேந்திர களத்தை வெட்டி தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த முதல் தான் பட்டின இதுக்கு தலையை சொல்லி விடுறேன், சொல்லி விட்டால் தான் அந்த பிள்ளையாருந்த ஒரு கதை, பிள்ளையாருக்கான கதைகளுக்கு இது ஒரு கதை. அப்போ நாங்கள் என்னென்ன வாழ்க்கை பழக்கப்படுமோ அந்த முறையில் தான் கடவுளையும் உருவாக்கணும். சிவருமானண்டா எப்படி இருப்பார், சிவருமான எங்கே இருப்பார், சுழல் தூங்குவார், அவருடைய தொழில் என்ன அழித்த எலும்பு கூட வச்சிருப்பார், எலும்பு கூடுதல் தான் அவருடைய ஆதாரம். என்ன செய்வார், படைக்கிறவர், அவர் உயர்ந்தவர், அவர் இதாக இருப்பார். அது மாதிரி விஷ்ணு காக்கும் கடவுள், அவர் 5 தொழில்கள் உருவாக்கி போட்டோம். முதல் முத்தொழில்கள் இந்த மதத்தைப்படி பேசணும். அப்போ 3 முத்தொழில்கள் தான் தேவை ஒரு உயிர் வாழ்வதற்கு. உயிர் தோன்றது, பிறக்குது, அந்த பிறக்கிற பொருளை நாங்களை வந்து காக்க வேணும், பாதுகாக்கணும். அந்த பாதுகாத்த பாதுகாக்கப்பட்ட அந்த உயிர் நீண்ட காலம் வாழ்வதற்கும் வாழட்டும், அது நெருங்க சாகாம இருக்கக்கூடாது, அது இறக்கணும். அப்ப பிறப்பு வாழ்க்கை இறப்பு இதுதான் ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை முறை. எந்த உயிரினாலும் அப்படித்தான், எந்த உயிரினாலும் எடுத்துக்கொண்டாலும் இதுதான் வாழ்க்கை முறை, பிறப்பு வாழ்க்கை பிறப்பு. அப்ப அந்த பிறப்புக்கு ஒரு கடவுளை படைத்தார்கள், அதுதான் இந்த பிரம்மன். அவர் பிறந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது தேவை கொண்டிருக்கிற மாதிரி கடவுள் இருக்கிறார்கள். அதுதான் படைத்தவன் படிவளப்பான் சொல்றது, அவர் படையளப்பார் இந்த விஷ்ணு. அவரை வந்து பிற கொஞ்ச நாள் போனோடனே அழைச்சி விட்டுருவான், சாவை கொடுத்துருவான். அதுக்கு சிவபெருமான் இருப்பார், அவருக்கு துணையாக யமன் இருப்பார். யமன் வந்து பாச கையில கொண்டு வந்து அறிஞ்சு உயிரை கொண்டு போயிடுவார். இது இந்த முறை இல்லை. பிறகு இந்த சிவபெருமான் இவர்கள் அதுக்கு ஒரு குடும்ப மதங்கள், சிவபெருமானுக்கு ஒரு மகன் இருக்க பிள்ளையார், இன்னொரு மகன் இருக்கு முருகன். அது முருகனுக்கு உண்மையான பேர் வந்து கந்தன், முருகனோட பேர் பிரோகம் வந்தது எல்லாமே என்ற பொருளை குறிக்க. ஆனா கந்தன் என்று சொன்னா ஸ்கந்தம் என்ற கருத்து, கந்தம் என்ன விந்தில இருந்து வந்த குழந்தை என்ற கருத்து. இப்ப பிள்ளையார் வந்து ஆணும் பொண்ணும் சேர்ந்து, தாயும் தகப்பனும் சேர்ந்து பெற்று ஒரு குழந்தை. குழந்தை அப்படித்தானே, குழந்தை என்றது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலந்து கொண்டு பிறக்கிறது தான் பிள்ளையார். அப்ப ஆணும் பெண்ணும் இல்லாமல் தானா உறக்குறது இருக்கு, அல்லது ரெண்டு ஆணும் பெண்ணும் இதை மாசி ஐயப்பன்று நாங்கள் சொல்லும் போன முறையில் நாங்கள் ஐயப்பன் இந்த கருப்பு படம் அந்த பற்றி சூர்யாவின் கருப்பு படம் 340 கோடி வசூல் வந்திருக்காங்க. விஜய் போன மற்ற அந்த படத்துல இப்ப வசூல் நினைக்கு வாரமா இருக்கிறவங்க அந்த கருப்பு படத்துல வர இது இந்த இதுதான் ஐயப்பன் கருத்து சொல்லி இருக்கும். இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும், அந்த மதங்கள் கடவுள்கள் எப்படி பழக்கப்பட்டார், எங்களோட வாழ்க்கை முறை என்னவோ, எங்க வாழ்க்கை முறை நாங்கள் உருவாக்கப்பட்டதில்லை, எங்களுக்கு முன்னோர் உருவாக்கினது, அது முன்னோர் உருவாக்கினதை பற்றி நாங்கள் பின்பற்றோம். நாங்கள் வாழும் காலம் அல்லது வாழும் முறையால வந்து அதை நாங்கள் வேறு விதமா அதுல கொஞ்சம் புதுசா புதுசா இடைச்சல்களை சேர்த்து மாற்றோம். அது மாதிரிதான் இந்து மதம் இருந்தது. இந்து மதம் சைவம் உண்டு போச்சு, அப்புறம் சாத்தம் உண்டு போச்சு, அப்புறம் வைணவம், அப்புறம் அது பிள்ளைகளை எப்படி தனியாக கும்பிட வேணுமா, கணாபத்தியம், அப்புறம் வந்து வைரவரை கொண்டு போகணுமா, அதுக்கு என்ன ஒரு ரெண்டு மதத்துக்கு ஒரு பேர். அதே மாதிரி என்ன பேர் இன்னொன்று இப்படி கடவுள் தக்க மாதிரி ஒரு மதங்கள் சேர்ந்ததுதான் இந்த குடும்ப மதம். நீங்க கேட்டீங்கள் இதே மூலம் கிரேக்க மதத்திலும் இருக்கு, ரோமானிய மதத்திலும் இருக்கு. இப்ப நாங்கள் அப்பதான் சொல்றோம் என்று சொன்னா அப்பதா இந்த ஏசன் கிரேக்க கடவுளினுடைய மகன் அப்பலோ. அதே மாதிரி இது ஜூதர்களுக்கு இதே ஜூஸ்வரம் மணிக்கும், ரோமானியர்களுக்கும் இதே கடவுள் ஒவ்வொரு பேர்ல இருக்கு. அப்பலான் இருக்கிறது இங்க வந்து என்னன்னு இருக்கும் ரெண்டு பேர் கொஞ்சம் சொல்றோம். அப்போ இந்த கிரே ரெண்டு பேரும் வீனஸ் வீனஸ்ன்றது ஒரு பொம்பளை குறைக்கும், ஆம்பளைன்னு சொன்ன அதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு உடனே கொஞ்சம் பேர் சொல்றாங்க பேர். அப்ப ஒவ்வொரு மதங்களும் தாங்கள் இப்ப கிரேக்கர்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி தத்துவங்களையும் மதங்களையும் பற்றி கலக்க ஒழிக்கிட்டவர்கள் அவர்கள் தான். அப்போ அவர்கள் தான் மதங்களை உருவாக்கி போட்டோம், தங்களோட மதங்களை அடிப்படை கடவுளர் ஜேஸ் ஜேஸ் ஜேஸ்வல் ஜேஎஸ் சத் இயூஎஸ் ஜேஸ் வந்து ஜேஇஎஸ்யூஎஸ். அப்போ அந்த கிழக்க கடவுள் தான் அந்த மூங்கில் கடவுள்ன்ற மாதிரி, அதாவது பாதி கடவுள் பாதி மனிதன், அதை சொல்றது இங்கிலீஷில் செமிகோட், செமி என்ன ஹாஃப், அப்போ செமிகோட் அல்லது செமிகோட். அவர் தான் மூங்கில் கடவுள். அவருக்கு பிறகு அவருக்கு மனைவி இருக்கு, மனைவி சாரா. இப்போ இப்படி ஒரு தரம் இருக்கு, அவருக்கு பிள்ளைகள், அது ஒரு நாள் அப்பதான் ஒரு தன் அதனா இது மாயமே இருக்கும். அவருக்கு ஒரு மூன்றாவது மனைவி, அந்த மனைவியார் அழகின்னு கேள்விப்பட்டோன்னே இவர் ஆக்கள் தான் ஒரு ஒரு நாட்டிலே அழகி இருக்கிறாண்டா அது செய்ய வந்துடும் உலகத்துக்கு. இந்த இந்த நாடு இப்போ அதுக்கு லெபனான், அந்த நாட்டுக்கு முந்தின பேர் வந்து பைனேசியா, பைனேசியா தான் அந்த நாட்டுக்கு பேர். இப்போ லெபனான் இந்த இஸ்ரேல் தாக்கி கொண்டு அழிச்சு கொண்டு போயிடும், அதுக்கு முந்தின பேர் வந்து பைனேசியா. இந்த ஆக்கள் தான் எழுத்துக்களை கண்டுபிடித்தார், ஏ என்ற எழுத்து எப்படி வந்தது, பி என்ற எழுத்து என்ற எழுத்துகள் வந்ததுன்றதை அறியப்படுத்தினது உலகத்துக்கு இந்த பைனேசியா. ஏன்னா அவர்களுக்கு கடலை சூண்டி இருக்கிற மாதிரி தான் சூண்டி இருந்தா நடக்கும், கடல் மூலம் வியாபாரம் நடக்கும். அப்பதானே இந்த கிடைக்கிறத கொண்டு மற்றவனு கொடுக்குறோம், அங்கே வித்து போட்டுரும், அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே வியாபாரப்படுத்தும். அப்படின்னா அராபியர், அவர் அராபியருடைய ஒப்பினம் தாங்க, அராபியர்னா மொழியின் அற்புதம் வந்தது. ஸோ அவர்கள் வந்து இப்படி பிசினஸை துவங்கினாங்கன்னா இப்படி போன இடத்துல நாங்கள் இந்தியாவுக்கும் போவோம், தென் அமெரிக்காவும் போவோம், அமெரிக்காவும் போவோம்னு வந்தபொழுது இந்த ஏன்னா ஐரோப்பா அந்த இந்தியாவில் உள்ள வாசன திரவியங்கள் பேர் பெற்ற நாடு, பட்டுப்பிறவைக்கு பேர் பெற்ற நாடு. அதுக்கு உள்ள ஒன்று தான் ஐரோப்பிய அராபியர்கள் வந்து லெபனான் வழியாக இந்தியாவுக்கு வந்து வந்து பழக்காரான உடனே இந்த ஐரோப்பியருக்கும் அந்த ஆசை வந்தது. என்னென்ன இந்த அராபியர்கள் இவ்வளோ பணக்காரனாகிறாங்க, மற்ற நாடு சாமான தங்கடைகளை கொண்டு அங்கே வித்துச்சு, அங்கே கொண்டு வந்து வணிகத்தில் முன்னேறி விட்டாங்க. அப்போ நாங்களும் மரமும் பண்ணிட்டு தான் முதல் நாள் வளர்க்குறேன். அந்த போத்துக்கேர் போத்துக்கேர்னா ஒருத்தன் போத்துக்கேர் ஒரு நாட்டை பிடிச்சி ருசி ரெண்டா போகிறது. நாங்களும் பிடிக்கிறோம் தான் இங்கிலீஷ் காரர் ஜெர்மனியர் இந்த ஸ்பானிஷ் காரர் இத்தாலியர் எல்லாம் வந்தார். இத்தாலியன் போகிறே இந்த அந்த கடல் வளம் அவ்வளோ வசதியாக இல்லை. ஸ்பெயினும் போத்துக்கலும் இங்கிலாந்து தான் வடகடல் வழியாக ஆரம்பித்தார் கொஞ்ச காலம். அது நிச்சயம் நான் நீங்கள் கேட்ட செலுக்கு வரணும். அப்போ அந்த பல மதங்களை ஒரு மனிதன் குடும்பம் தான் ஒரு மனிதன் அடிப்படை உறவு கண்டது வைக்கிறான். குடும்ப மதங்கள் அடிப்படை வச்சு மதங்களை உருவாக்கி அந்த மதங்கள் இந்து மதத்தில் வந்து அந்த நாங்கள் சொல்கிறோம் இந்த பன் மதம் பன்முக கடவுள் பல கடவுள் பொலி தேய்ஸும் பொலி என்ன பல தேய்ஸ்மெண்டா கடவுள் கடவுள் பல கடவுள் தத்துவம் அதுதான் இந்து மதம். அதே மாதிரி நீங்கள் அப்போ கேட்டால் அந்த கிரேக்க மதம் கிரேக்க மதத்துக்கு முதல் கடவுள் அதான் ஜோஸ். அப்புறம் அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு போகிற இடத்துலாம் இருக்கின்ற பெண்களை திருமணம் கட்டுறது வழக்கம். இன்னைக்கு தான் பொதுவாக ஆம்பளைகள் அப்படி தானே இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இந்த இப்படி இருந்து இருக்கிற போல தான் ஒரு அழகி இருக்கலாம். அவருக்கு என்ன பேர், அவனுக்கு பேர் எவர். அந்த எவர் பண்டா அந்த எவர் பண்டா என்ன கருத்து கண் கண்ணன்ற கருத்து கண் அழகி அதுக்கு இந்த கண் அழகி ஏதோ ஒரு ஏதோ ஒரு உறுப்பு அழகான அந்த மற்றவரோட சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா அவள் பேர் எடுத்துக்குவான். அதே மாதிரி கண் அழகி என்று சொன்னோன்னு கண் அழகின்னு நீங்கள் யார் நடிகர்கள் கொஞ்சம் ஒரு வேறு நடிகர்கள் தரிசனம் முடியாது. நீங்கள் படம் பார்க்கறது குறைவு இருந்தாலும் தமிழ் நடிகரே நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ ஏதோ ஒரு பாகட்டு உதாரணம் கண் அழகி கண்டெல்லாம்
1: கண்ணழகி யார் கண்ணழகி
0: அதே பேரில் தான் வருது. நீங்கள் சொல்கிறது மாதவி கண் பேசுவாங்க சிரிப்பை வச்சு சிரிப்படகன்னு சொல்றதுக்கு யார் வச்சு அனுப்புறது புண்ணை அரசு அப்புறம் சிநேகர் சிநேகான்னு சொல்ற மாதிரி அவ்வளோ என்ன பார்சல ஃபேமஸோ அதை வச்சு சொல்றது. அதே மாதிரி இந்த கண்ண இலையத்தை கடத்தி கொண்டு வந்து இந்த ஜீவஸ் கடவுள் இந்த கிரேக்க கடவுள் இந்த மனைவி ஆகிட்டார் அவன் பேர் தான் யூரோப் என்று வந்த இறப்பு தான் யூரோப்னு வந்து அப்போ யூரோப்பின் அடிப்படை கருத்து என்னென்னா பெரிய கண்ணண்ட கருத்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஐரோப்பா கண்டம் ஒரு அறிவுக்கு கண்ணை வளங்க கண்ணன்றது என்ன எங்களுக்கு இருக்குது பார்வை கண் இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி பார்க்க முடியும் பார்த்தா தானே அறிஞ்ச முடியும். அந்த வகையில் தான் கண்ணுள்ள கண்டம் அதுதான் யூரோப். அதனால தான் எல்லா யூரோப்ப நாடு உயர்ந்த நாடாக இருக்கிறது. மொழிகளையும் அறிவிலையிலையோ கண்டுபிடிப்பிலையோ எதை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற இந்த கிரேக்கர்களும் அவர்கள் அவர்கள் முதல் தத்துவத்தையும் கடவுளையும் பற்றி கதைத்தார்கள் அவர்கள் தான். அப்போ இந்த ஜோக் சோக்ரடீஸ் பிளாட்டோ ரெண்டுலாம் நாங்கள் பேசுகிற பொழுதெல்லாம் அரிஸ்டோட் இப்படியெல்லாம் பேசுகிற பொழுது நாங்கள் தத்துவ ஞானம் என்று பார்ப்போம். அதே மாதிரி ஆர்கிமிடிஸ் டால்ஸ்டன் எப்படி இருந்த ஒவ்வொருத்தர் பேரி சொல்கிற பொழுதெல்லாம் அது சயின்ஸ் சம்மந்தமான ஆக்களை பார்க்கணும். அப்புறம் தான் மற்ற மொழி ஆக்கள் வந்தோம். இப்போ கிரேக்கர் வந்து எல்லாத்துக்கும் முன்னேற்றம் பண்ண காட்டேன். ஏன்னா அறிவுக்காக இப்போ ஸ்கூல்ன்றா அடிப்படை அது எக்கோலிஸ் என்று வந்தது கிரேக்கவர் கொலா என்றது வந்தது அந்த ஸ்கொலா என்ற கிரேக்க வார்த்தை இங்கே ஸ்கூல்ன்ற ஆங்கிலத்தை வந்து அப்போ ஸ்கூல்ன்றது என்ன அதுக்கு முந்தி பயன்படுத்தப்பட்டது பணக்கார பிள்ளைகள் பொழுதுபோக்குற இடம். ஸோ இப்போதான் நாங்கள் ஸ்கூல்ன்றா பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம். அது தமிழ்னா பள்ளின்னா ரெண்டு பொறுத்து பள்ளிக்கூடம்னா என்ன ரெண்டும் படிக்கிற இடம். யார் படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தது தமிழர்களுக்கு சமணர்கள். அப்போ சமணருடைய கோவிலை சொல்றது பள்ளி அண்டு பள்ளி அண்டு சொன்னால் இப்போ திருச்சிராப்பள்ளி திருச்சிக்கு திருச்சி என்று நாங்கள் இந்தியாவில் சொல்கிறோம். அதுதான் திருச்சி கிழக்கில் தான் எலெக்ஷன் போகுது. விஜய் இப்போ கட்சி எடுத்து அந்த வருடத்தை விடணும் அதை பெரம்பூரில் வச்சுக்கொண்டு இப்போ திருச்சியை கூப்பிடு கொடுக்க போகிறேன் திருச்சி கிழக்கு. ஸோ அந்த திருச்சின்றது என்ன திருச்சிரா பள்ளி. அப்போ அந்த இப்போ அந்த இடத்துல இப்போ அந்த சமணர்கள் வாழ்ந்த பள்ளிகள் எல்லாமே இருக்கு. பள்ளியன்றது அவங்க வாழ்ந்த இடம் அந்த அறிவு சொல்லிக் கொடுத்த இடம் பள்ளியன்றா அதுதான் பள்ளிக்கூடம் கொண்டு வந்து அப்படித்தான் பிறகு பள்ளி என்ன சொன்னால் இன்னொரு என்ன சித்திர கொள்றார், பள்ளி கொள்றதால் பிறகு பள்ளி என்று சொன்ன சமைக்கிற இடம். அப்படி பொருள் இந்த சொல்லின்ற பொருள் பல விதமாக மாறும், அப்படியே மாறிக்கொண்டு கொண்டே இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் இப்படி இல்லை, நீங்கள் சொல்ல அந்த கடவுள் மாற்ற கடவுள் கடவுள்கள் மக்கள் தங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் மதங்களை உருவாக்கி. கடவுளுக்கு ஒரு மகன் இருக்கிறார்னு வச்சு, சிவபெருமானுக்கு ஒரு மகன் இருக்கிறார் முருகன். முருகன் எப்படி உருவானவர், கணவன் மனைவி உமாதேவியும் சிவபெருமானுடைய கல்வி இல்லாமல் பிறந்த குழந்தைதான் முருகன். அந்த முருகனுக்கு உண்மையான பேர் கந்தன், கந்தன்டா கந்தம், கந்தம் கந்தம்ன்றா விந்து, விந்தில மட்டும் இருந்து பிறந்த குழந்தைதான் இந்த முருகன். இப்படியா இது ஒரு குடும்பமாக அது கண்டு போகிறோம். அது கிறிஸ்தவ மதம் அதை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, கிறிஸ்தவ மதம் இப்போ நாங்களும் ஜேசு ஒன்று சொல்கிற பொழுது அவருக்கு சாய் வந்து மேரி, சாப்பான் வந்து ஜோசப், அப்படி இருக்கிற பொழுது அதில் மேரி நாங்கள் தாயாக ஏற்றுக்கொள்றதுக்கு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஜோசப்பை சாப்பனாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாமோ? ஏன்னா மேரி வந்து முன்னேற்றம் அடையவர். அப்போ முன்னேற்றம் அடைஞ்சதாலே அது கடவுளை கூப்பிட்டுட்டார், மேலே உள்ள கடவுள் கூப்பிட்டுட்டார். என்ன இந்த அடி கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையாக மூன்று. அப்போ அப்படி பார்க்குற பொழுது மேலே உள்ள தேவன், அதுக்கு இடையில வந்து தூதர், இடையில வந்து நாங்கள் வந்து பரிசுத்த ஆவி புதானங்கள்லாம் சொல்கிற மாதிரி பேசினாலும் இப்படி அவர் கடவுளாக பார்க்கணும், தாயும் கடவுளாக பார்க்கணும். அந்த பாக்கிற மனம் தான் கத்தோலிக்க மதம். அப்போ இயேசுவை மட்டுமே கடவுளாக பார்க்கறது இப்போ வந்து நாங்கள் வந்து ஏகோவான்னு சொல்றோம். அந்த இதெல்லாம் இப்ப சொல்றோம், இயேசு மட்டும்தான் கடவுள், இயேசு அப்பா என்று மட்டும் சொல்வார்கள். எல்லாரும் இயேசு அப்பான்னு சொல்றது, சில பேர் இயேசு பிரான் என்னுவார்கள், இயேசு நாதர் என்னுவார்கள், சில பேர் இயேசு அப்பான்னு சொல்றது. அது என்னன்னா அந்த குட்டி மதம், இப்ப ஏகோவான்றது குட்டி மதம், கத்தோலிக மதம் புரொட்டஸ்டன்ட் மதம் வந்திருப்போம். கிறிஸ்தவ மதம்னு சொன்னால் கத்தோலிக மதம் வந்தா கல்யாணம் கட்டக்கூடாது, ஃபாதர் மாதிரி இருக்கணும், தேவை பணி இறை பணி செய்யணும் என்று ஃபாதர்கள் இருந்தார்கள். அதனால பெண்களுக்கும் இந்த கன்னி கன்னியாக சிஸ்டர்ஸ் சங்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் உண்டு. ஆனால் எல்லா இடத்துல இந்த குழப்பம் நடக்கிறது இருக்குதான, மனிதன் எங்கே இருக்கிறானோ அது என்ன வடிவம் என்ன தோல் இயல்பான குணம் மந்திரம் அந்த ஹோமன்ஸ் ஹோமன்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பொழுதுதான் ஆப்ரம் ஜெர்மனியை சேர்ந்த அவருக்கு என்ன பேர் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் சொன்னால் நீங்கள் கல்யாணம் கட்டலாம், கல்யாணம் கட்டக்கூடாது, குடும்பமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இல்லை நாங்கள் கல்யாணம் கட்டலாம். அப்போ புரொட்டஸ்டன் பிரியுது, புரொட்டஸ்டன் என்ன
1: எதிர்க்கிறது
0: அவர். அப்போ கத்தோலிக்க மாதிரி வத்திக்கானில் உள்ள கோப்பாண்டவர் உள்ள முறைகளை எல்லாம் அதுக்கு எதிராக செய்வது, நாங்கள் ஜெயிச்சனாலே கும்பிட்றோம் ஓகே, பட் மேரியா எங்களால் கூப்பிட முடியாது
1: எதிர்ப்பை காட்டுவதற்கு தங்களுடைய என்னென்ன விடயங்கள் என்பதே திவாலிய கதவுகள்ல மார்ட்டின் லூதர் கிங் ஒட்டி இருந்தார். மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில புரட்சியை செய்த கருப்பர்களுக்கான
0: அடிப்படையாக ஒரு மேலோட்டமான இதை கொண்டு கொண்டு வரோம். புரொட்டஸ்டன்ட் வந்த உடனே தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரும் பிறந்திருந்தார்கள். எப்படி இந்த சோவியத் தொடங்க உடனே ஒவ்வொன்றா பிரிஞ்சு விட்ட நாடுகள், அதே மாதிரி தான் சோவியத் தோன்றியம் இருந்த காலத்துல. இப்ப தான் நாங்க ரஷ்யாண்டு பேசுறோம், புட்டின்ட்டுதான் பேசுறோம், அது முந்தி சோவியத்துல தானே பேசுறோம். அது மாதிரி இந்த மதங்களை நாங்கள் கத்தோலிக்க கொண்டு போயாச்சு, கிறிஸ்டியானிட்டி, அதுல வந்து புரொட்டஸ்டன்ட் என்று வந்து சொன்ன உடனே புரொட்டஸ்டன்ட்ல வந்து அவையவே ஒரு கொள்கை உருவாக்கி போட்டு, உதாரணம் வந்து பிரான்ஸ்ல உள்ள புரொட்டஸ்டன்ட் ஏன் வந்து இங்க வந்து இங்க உள்ள மதமான அதை பற்றி பேசலாம். அது கத்தோலிக முதல் கத்தோலிக மதத்துல கூடுதலான தேவாலயங்களை கட்டின நாடு இந்த பிரான்ஸ். ஏன்னா பிரான்ஸ் முதல் அரசனா இருக்கிற பேர் வந்து என்ன பேர் குளோவிஸ். குளோவிஸ் தான் இந்த பிரான்ஸ் முதல் அரசன். இந்த முதல் அரசன் எங்கே இருந்து வந்தவன், பிரெஞ்சுக்காரன் இல்லை, ஜெர்மனியில பிராங்க்ஃபர்ட் என்று நாங்கள் சொல்றோம். பிராங்க்ஃபர்ட் பிராங்க்ஃபர்ட் அந்த பிராங்க் என்ற இனத்தின் ஃபோர்ட் கோட்டை, அந்த பழங்கேட்ட கோட்டை தான் பிராங்க்ஃபர்ட். அங்கே இருந்து இந்த பிரான்ஸ் மீது மெல்ல மெல்ல வந்து இந்த பக்கத்து இருக்கு போர்டர் ஒழிய கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி சேர்ந்து போட்டு திடீர்னு ஒரு அட்டாக், திடீர் அட்டாக் பண்ணி இந்த பிரான்ஸ் இருந்த கோல் மக்களை தோற்கடிச்சாச்சு. தோற்கடிச்சிட்டு கோல் பிரான்ஸ் கோல் தான், அந்த கோல் மக்களுக்கு அந்த கோல்வா மக்களுக்கு ஒற்றுமை இல்லை. எங்க எந்த இனம் ஒற்றுமை இல்லையோ அந்த இனம் பெரும்பாலும் தோக்குறதான். ஏன் யூதர்கள் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஏன் வெற்றி பெறுறார், ஏன் உலகத்தை ஆட்டி படைக்கிறார், ஒற்றுமை அவர்களுக்கு பிரிஞ்சு பார்க்கிற நன்மை இல்லை. ஆப்பிரிக்கர்கள் ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு உலகம் போய் ஒரு பெரிய ஒரு கண்டம், இயற்கை வளங்கு நிறைஞ்ச ஒரு கண்டம், உலகத்துல இரண்டாவது கண்டம், பெரிய கண்டம். நிறைய மனிதர்கள் இருந்த நாடு, மனிதன் தோன்றுனதே ஆப்பிரிக்கா. அப்படிப்பட்ட நாடு ஏன் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு? அங்க ஏழை நாடு, இங்க பணக்கார நாடு, அதை அந்த மொழி இந்த மொழி. இந்த ஐரோப்பியர் பிரிச்சு வச்ச சூழ்ச்சி அது. ஏன்னா இவங்க வளர்ந்து வந்து மனிதன் தோன்றது பிரச்சா வந்துருவாங்களே பிரிக்கிறதுக்காகத்தான். இந்த ஒவ்வொரு போர்த்துகீசரும் போய் ஸ்பானிஷ்காரும் போய் அடிமைத்தனத்தை அதை பற்றியே பேச ஒன்று வேண்டாம். இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சு இதை ஒழிச்சனால போனாங்க. அப்போ அதே தான் இந்த அடிமைத்தனம் எப்படி வந்தது, அது எப்படி ஒழிக்கப்பட்டதுன்னு எப்போ அப்படின்னு அதில் சார்பாவம் எதுவாக இருந்ததெல்லாம் அதை பற்றியெல்லாம் கதைக்கலாம்னு பார்த்தோம். நேரம் தான் கை கொடுக்க பிரச்சனையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடந்தது, இந்த சுவிஸில் உள்ளவருக்கு பேர் கல்வின். அந்த கல்வி ரெண்டும் அந்த கிறிஸ்தவ மதத்தில் புரொட்டஸ்டாண்ட் வந்துட்டு அவர் ஒரு பிரிவை உண்டாக்கி. அதே மாதிரி நாங்கள் இங்கிலீஷில் பார்த்தோம் சொன்னால் ஆங்கிலோ ஆங்கிலிக்கன் ஆங்கிலிக்கன் கிடைக்கமா அந்த புரொட்டஸ்டாண்ட் ஆகினா. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உருவாக்கின பொழுது தான் பிரான்ஸ்லேயும் அங்கே அங்கே புரொட்டஸ்டாண்ட் கொஞ்சம் இருந்த பொழுது தான் இந்த அவருக்கு பேர் வந்து ஷோன்டாக் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்துல பிரான்ச காப்பாற்றுவதற்காக நான் போராடுகிறேன். ஒரு பெண் புலி, புலி என்ன தெரியும், பெண் புலி பங்கேன்னு சொல்றோமே, இந்த புலிய பிரான்சை காப்பாற்றுவதற்காக வந்த ஒரு போராட்டக்காரர் தான் இந்த ஷோன்டாக். அந்த ஷோன்டாக் இங்க ஆங்கிலேயர் வந்து ஒரு வகையான புரொட்டஸ்டாண்ட் ஆங்கிலிக்கன் புரொட்டஸ்டாண்ட். இங்க உள்ள இவ வந்து ஒழிச்சிட்டோன்னு நாங்க சொல்ற இடத்துக்கிட்ட ஒழிச்சிருக்கேன். ஒரு ஃபாதர், ஒரு கத்தோலிக்க ஃபாதர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, இதுக்குதான் இவா ஒழிச்சிருக்கான். இந்த முகமது நபி முஸ்லீம் மக்களுக்கு என்ன ஓனான பிடிப்பதில் நினைக்கிறீங்கல்ல,
1: என்னதுக்கு
0: முஸ்லீம் வாக்களுக்கு ஓனான ஓனான இந்த சின்ன மிருகத்தை அந்த இதை பிடிக்காத
1: தேவாலயத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா?
0: யாருக்கு என்ன கேட்டீங்க?
1: மார்க்ஸ்டோர்மா தேவாலயம் இருக்குத்தானே, சர்ச் இருக்குத்தானே, அதுல மார்க்ஸ்டோர்மா மெட்ரோல.
0: நல்ல கேள்வி, நீங்க கேட்டது
1: நீங்க இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச் ஒன்று இருக்கு மார்க்ஸ்டோர்மா.
0: அந்த சர்ச்ச பாத்தீங்கன்னா
1: மார்க்ஸ்டோர்மா, ஓ மார்க்ஸ்டோர்மா. இந்த நீங்க சொன்ன அந்த பெண்மணிக்கும் தொடர்பு இருக்கா?
0: அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி சிலை ஒன்று இருக்கு, பெண் சிலை கையில வாளோட நிக்கிற. ஓ அந்த அவாவ அங்க பிடிபட்ட கைது செய்யப்பட்ட இடம் அந்த இடம் தான். அப்ப கைது செய்த போட்டு இங்கிலீஷ்காரன் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு பொம்பளை எங்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே அரசு பண்ணி கைது செய்து கொண்டு போய் ஓர்லியோன்னு சொல்லி நாங்க சொல்றோம். இந்த லூட்ஸ் அங்கே போவார், ஒரு லூட்ஸ் இல்லை மன்னிக்கணும் சாத்திரத்து. அப்ப அந்த ஓர்லியோன் இடத்துல போய் ஒரு தந்தி கம்பத்துல உயிரோடே இருக்கு. அந்த நினைவுனால தான் இந்த ஏப்ரல் மாதம் அந்த மே மாதம் பயணிஞ்சிட்டு தாங்க. அப்போ இது மதம் தான். ஏன்னா அப்போ இருந்த அரசாங்க பேர் சென்ட் லூயிஸ். அந்த சென்ட் லூயிஸ் என்ன, சென்ட் லூயிஸ் என்ன புனித லூயிஸ். இந்த பிரான்ஸ் ரோடில் அரசிட்ட வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் சொன்னால் லூயிஸ் என்று வரும், எல்லாருக்குமே லூயிஸ் தான் பேர். ஆனால் முதல் அரசனுக்கு என்ன பேர், ஷார்ல்ஸ், ஷார்ல் லூசோஃப். அப்போ அந்த உள்ள ஐரோப்பா பூரா ஒரு அரசன் இருந்தவர், பெரிய பேரரசன், அவருக்கு பேர் ஷார்ல் மைன். அப்ப ஷால் மாயின் அந்த கிரேட் சார்ல்ஸ், அந்த பெரிய சார்ல்ஸ். இப்ப மாவீரன் சொல்ற மாதிரி மாவீர அரசன், பெரிய அரசன் சார்ல்ஸ், அதான் ஷால் மாயின். அவன் தான் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி எல்லாத்தையும் ஒரு நாடாக வச்சு ஆண்டவர். அப்ப அவருக்கு அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த என்ன அரசன் ஆகுறதுல தானே ஆட்சி கண்டவர், அதை பத்தி அதை இருந்தவர் பேர் ஏதோ பெப்பன் என்று வரும், பெப்பா. அந்த பெப்பனுக்கு வந்த பிள்ளையா தான் மூன்று பேர், ஒன்று ஷோ சார்ல்ஸ், அடுத்த லூயிஸ், அடுத்த மூன்றாவது வந்து லொத்தேர். அந்த மூன்றாவதுன்னு சொல்ற லொத்தேர் வந்து முதல் மனைவிக்கு பிறந்த மகன். பொம்மத்தையும் ரெண்டு பிள்ளைகள், ரெண்டாவது மனைவி இருந்தா ரெண்டாவது மனைவி தான் காலம்போ கூடுதலான நாட்டம் வாடுறது கணவனுக்கு. அந்த வகையில் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் சார்ஸ், அதன் பேர் லூயிஸ். முதல் மனைவிக்கு பிறந்த லோத்தியர் முதல் மனைவி பிறந்ததால கொஞ்சம் பின்தங்கி தங்கி வச்சு அவருக்கு வந்து இந்த இத்தாலியை எப்படி வச்சு கொண்டு வந்த அதை கொடுத்தாரு. அப்ப சார்ஸுக்கு இந்த பிரான்ஸை கொடுத்தாச்சு, ஜெர்மனியை வந்து லூயிஸுக்கு கொடுத்தாச்சு. லூயிஸை கொடுத்த அந்த லூயிஸ் அடிப்பேர் தான் பிரான்ஸில் வர அரசர்கள் எல்லாருமே பெரும்பாலும் லூயிஸ் என்ற பெயர் அல்லது சார்ஸ் என்ற பெயர். அந்த அடிப்பேர் தான் சார்ஸ் டி கோல். இப்போ பிரான்ஸில் புரட்சி நடந்த பொழுது இருந்த அரசர்கள் பேர் லூயிஸ் 16, 14வது லூயி. இந்த நாடு, இந்த பிரான்ஸ் நாடு இவ்வளவு முன்னேற்றத்துக்காக ஒரு மொழி அடிப்படையிலுமே, ஒரு பண்பாடு அடிப்படையிலும் கலாச்சார அடிப்படையிலும் நாடகம் கலை வளர்ச்சியிலும் இப்போ சத்தது விவசாய போனாலுமே நேட்டோ நாடுகள் இந்த G7 நாடுகளுடைய ஒப்பந்தம் மீட்டிங் நடந்த பொழுது போனாலுமே இந்த சத்தோது விவசாயம் தான் நடந்திருக்கு. சத்தோண்டா கோட்டை, விவசாய கோட்டை, அந்த விவசாய கோட்டை கோட்டை கட்டின 14வது லூயிஸ். அந்த 14வது லூயிஸ் மக்களுக்கு பயந்து போய் தான் கடைசிக்கு தலைநகருக்கு ஒளியில் போய் கோட்டை கட்டி பயந்து வாழ்ந்தவர். அவருக்கு பிறகு வாழ்ந்த அரசர்கள் தான் பேர் இந்த லூயிஸ் 16. அவர் காலத்தில் அந்த பஞ்சு பிரச்சனை வந்து அவரை சிறச்சியாக லூயிஸ் 16-20 வருடம் வந்ததுக்கப்புறம் பிறகு எலெக்ஷன் வந்ததால் 1789 ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பேர்கள் எல்லாம் மாற்றம் பெற்று நெப்போலியன் என்பது 3-2 விதமான நெப்போலியன் இங்கே பிரான்ஸு. இப்போ நாங்கள் இப்போ பரிசண்டாக இப்போ அழகாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அழகாக இருக்கிறது காரணம் 3வது நெப்போலியன், 3வது நெப்போலியன் காரணம் இல்லை. இப்போ 3வது லிபியன் அதுக்கு லூயிஸ் நெப்போலியன். அந்த லூயிஸ் நெப்போலியன் தான் அந்த பரிசு அழகுபடுத்தினோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா பொதுவாக நெப்போலியன் என்று சொல்றதுக்கு வந்து நெப்போலியன் பொனபார்ட். அவர் வந்து இந்த பிரான்ஸ் இன்னொரு தீவு இருக்குதானே அதுக்கு என்ன பேர் கோஸ், கோசிகா தீவில் பிறந்து வந்தால்தான் அந்த நெப்போலியன். மற்றும் நெப்போலியன் லூயிஸ் நெப்போலியன் பிரான்ஸில் பரிசுல பிறந்தார். உங்களோட கேள்விகளுக்கு சரியா பயன்படுத்த மதங்களை பற்றி கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ குடும்ப மதங்கள் தான் மனுஷன் வந்து எப்படி முதல்வாகிறது, காட்டில் வாடுற பொழுது சமூக அமைப்பு இல்லாமல் போச்சு. என்ன வாழ்க்கை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறது, அதை கிடைக்கணும்னா பழங்களை பண்ணி சாப்பிட்றது, வேட்டையாடுறது, அதுக்கு வந்து கொய்பவர்கள் கொய்கிறாண்டு அந்த பழத்தை புடுங்குறதை கொய்கிறான்னு சொல்லணும். பழத்தை கொய்கிறவர்களும் மிருகத்தை சாப்பிட்றவங்க வேட்டையும் வேட்டையாடுதலும் பழங்களை கொய்தலும் இதுதான் அந்த வாழ்க்கை இருக்கே. கொய்வு போட்டு வந்து நாங்கள் வேட்டையாடுறோம், வேட்டையாடி போட்டு கூட்டம் கொண்டு போய் நாங்கள் இருக்கிற குவைக்கு எங்கேயோ கொண்டு அதை சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிறகு சமைக்கிறதால் பிறகு வந்து தாயான உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வளர்ப்பு பிராணி வேணும். அப்படி வந்தால் அந்த மனைவி அந்த உறவுகள் இப்படி உறவுகள் வர்ற பொழுது தான் தொடர்புகள் வர்ற பொழுது தான் கொஞ்சம் தாயண்டா தகவன் முக்கியம், தாய் வந்து அடுத்த முக்கியம், பிள்ளைகள் இப்படி வாடுறது என்ன குடும்பத்தை வச்சுதான் இந்த குடும்ப மதங்கள் எல்லாம் வருவான். அப்போ குடும்பம் முக்கியம் இல்லைன்னு வர்ற பொழுதுதான் தனிப்பட்ட கடவுள் எல்லாம் வந்தது. இப்போ முருகன் சரியாக முருகன் கோவிச்சுக்கொண்டு மாம்பழத்தை கொடுக்கணுன்னே டக்குன்னு கோவிச்சுக்கொண்டு நான் போயிட்டு வரணும், உலகத்தை பார்க்க ஒன்று மயில் எடுத்தோண்டு பறக்க முடியும். பழனியில் போய் ஆண்டு என்ன சொல்றது ஓனத்தோடு அந்த கையில் இருந்தாண்டெல்லாம் இருக்கு, ஆறு படையில் வாழ்ந்த அறிவரெல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மதங்களும் இப்படிதான். இஸ்லாமிய மதம் தான் நான் அப்போ உங்களை கேட்டிருந்தேன், ஓனானையும் இஸ்லாமியாவுக்கு பிடிக்காதுன்னா முகமது நபி ஓடி ஒழிச்சிட்டேன், ஓடி ஒழிச்ச போல தேடி வராங்களா அந்த எது மெக்காவிலேருந்து மெடினாக்க ஓடி வராது அப்படி ஓடி ஓடி வர்ற பொழுது இவர்கிட்ட ஒழிச்சிட்டாரு பாதுகாப்புக்க. அப்படி ஒழிகிற பொழுதுதான் சும்மா வந்தவங்கிட்ட ஓனான்ன்றதாக மேலியில அந்த வேலியை கேட்டிருக்கேன், அந்த வேலியிலே ஒரு ஓனான் ஓனான கேட்டுக்கிறாரு இங்கே நபி இருக்கிறாரு. அது வழக்கம் ஓனான்றது எப்பவுமே தலையாற்றுவது மிருகம், அது சும்மா தண்ட இதுக்கு தலையாட்ட ஓ இங்கே தான் இருக்கிறாங்க உள்ளு போனா அது அங்கதான் இருக்கிற அதை பிடிக்கவே இருந்து
1: காப்பன் சிலந்தி வலை கட்டி இருந்தபடியால அவர்கள் உள்ளுக்கு போகாமல் திரும்பி போன சம்பவமும் இருக்குத்தானே. சிலந்திய வலை வந்து கட்டி அவர்களை ஒரு ஆள் உள்ளுக்கு போயிருந்தா சிலந்தி வலை கட்டாம பிஞ்சிருக்கும் என்று சொல்லி விட்டு போன சம்பவம் நடந்திருக்குத்தானே அவருடைய வாழ்க்கையில.
0: அப்படி இருந்ததுக்காக இப்ப அதான் நீங்க சொல்லுவாரு. இப்ப மதங்கள் வந்து ஒரு மதமா உருவாகி எப்படி இப்ப நாங்கள் ஒரு ஒரு கட்சியா தோங்குறது அச்சியத்து வாங்கி போட்டு அதில் உள்ள கொள்கை முரண்பாடுகள் வர்ற பொழுது அதே பெயரிட்டு அடிப்படை கொள்கை. இன்னொரு மதமும் இருக்கும், இப்போ திமுக திராவிட கட்சின்னு இருக்கு, திராவிட இயக்கம், அது திராவிட திமுகன்னு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம், பிறகு அதில் பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு வந்துச்சு, பிறகு திமுகன்னு வந்துச்சு. அப்போ ஒன்று

0: இந்த கடவுள் எல்லாம் அதுல கடவுள், இதெல்லாம் ஆரிய பூத்தன கடவுள். அப்போ அந்த இருந்த கடவுள் செய்வோன்னா முருகன், மற்றது வந்து மாயோன், மற்றது வந்து கொற்றவை. கொற்றவை என்பது ஒரு பெண், இன்னொன்று வந்து சிவன். இந்த நாளும் தான் அப்படி இருந்த கடவுள். அப்புறம் இந்த கடவுள் கிளச்சி கிளச்சி கிளச்சி புது இந்த பிராமணர் வந்து உருவாக்கினோன்னு தான் இல்லை கடவுள், பெரிய கடவுள் நிற்கிற கடவுள், இருக்கிற கடவுள் தான் இந்து மதத்தில் பிரிவுகள் இருக்கு. இப்போ கிராமத்து கடவுள்கள் வந்து நிற்கிற கடவுள், இந்த சைவ கடவுள் அந்த இந்து கடவுள் வந்து இருக்கிற கடவுள். அப்போ நாங்கள் முருகனை பார்ப்போம், சிவனமான பார்ப்போம், படுத்து கொண்டு இருப்போம், வேலை இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிற்கிற கடவுள் வந்து இந்த வெள்ளச்சாமி, இப்போ அந்த கருப்பு அந்த கருப்பு கடவுள் கருப்பானன்றது கிராமத்துக்கு தலைவன், கிராமத்துக்கு இல்லை இல்லைச்சாமி இல்லைச்சாமின்னு பார்க்குறேன்னா நிற்கிறாக்களாக இருப்பேன். நிற்கிறாக்கள் சாது குறைஞ்சது, பகுதி குறைஞ்சாக்கள் இருக்கிறாக்கள் தகுதி குறைச்சவங்க இந்து மதத்தில் இந்த பிரிவுகள் ஏற்பட்டு தமிழ்நாட்டு மகன்கள் இப்படி சின்னாமன் பின்னா போனது காரணம். அடிப்படையில் திணையன்னு சொல்கிறது, திணையன்னு சொன்னால் ஆண்டனை, திணையண்டா வாழற நிலப்பகுதி, நிலப்பகுதி எங்கள் காட்டில் இருந்தது, வயல் பகுதியில் இருந்தது. ஒவ்வொரு பகுதி அஞ்சனைன்ற நாங்கள் சொல்கிறோம் தானே, அப்படின்லாம் பார்க்கலாம். முல்லை முல்லைன்னா காடுள்ள பகுதி, அதேமாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து போட்டுக்கான். ஒரு இருக்கும் ஒரு கடவுளை படைத்து கடவுள் பிரிஞ்சது காரணம். அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அப்போதே முகமது நபி வச்சு சொன்னோடனே அதில் பிரிஞ்சு போச்சு. முகமதியில் ரெண்டு கடவுள் இருக்கு, என்ன கடவுள்ன்ற மதம் பிரிவு ஒன்று. அதிகமான மதம் வந்து நாங்கள் போனோம்னா சுனித், சுனித்துன்ற மதம். அதுக்கு சின்ன ஒரு மதம் சித்தா அல்லது ஷியா, ஈரான் லெபனான் இப்போ அந்த பிரச்சனையாக இருக்க மாட்டோம். ஷேன் ஈராக் வந்து ஈரானுக்கு எதிராக இருக்குது, ரெண்டுமே இஸ்லாம் அடிப்படையாக இருந்தாலும் பிரிவுபட்ட மதங்கள். இது வந்து ஈராக்கில் வந்து சுனித், ஈராக் ஈராக் ஈரானில் வந்து ஷியா, லெபனானில் ஷியா, அதே மாதிரி இந்த ஈராக் போன்ற மற்ற அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து சுனித். அதனால தான் இந்த சவுதி அரேபியெல்லாம் சுனித், இவர்களுக்கு எதிராக இருக்கும். இன்னொருடைய ஒரு மதம் வந்து மகமதியன், ரோமா அந்த நாடுக்கு போனவங்க அந்த நாடுக்கு போய் மகமதியன், இஸ்லாமியர்லாம் மகமதியன் தான் அங்கே தமிழர் அந்த காலத்தில் வேட்டி தான் கட்டுற மாதிரி வெள்ளை உடுப்பு, வேட்டி மாதிரி ஒரு உடுப்பு, சட்டைக்கு வந்து ஷர்ட் மாதிரி போடுறது, ஒரு சாலும் ஒரு உடம்பு பூரா வெள்ளைச்சட்டையால மறைக்கிறது, அது மகமதியன். அதே மாதிரி தான் இஸ்லாமிய மதம், நாங்கள் அந்த இந்து மதத்தில் பாக்கிக்க கடவுளுக்கு கோபம், அந்த கடவுள் இல்லை இந்த கடவுள் இந்து மத கோவில் எல்லாருக்குமே பிடிக்காது. அப்போ பிடிக்காதபடியாக தான் இவர் வந்து புத்தர் வந்து அந்த இதை வந்து வெளியேறுவோம், வெளியேறி புத்த மதம் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை புத்த மதம். அதுலேயும் வந்து மூன்று பிரிவு இருக்கு. இலங்கையில் இருக்கிற புத்த மதம் வருவாங்க, சீனாவில் இருக்கிறது இன்னொரு புத்த மதம், அதுக்கு பேர் வந்து மகாயன ஹிமாயன. புத்த மதத்துலேயும் மூன்று பிரிவு இருக்கு, ஹிமாயன மகாயன தேரவாதம், அப்படி மூணு மதம். அப்படி ஒவ்வொரு மதங்களையும் இப்படி பிரிவு வந்து ஆளுக்கு மாதிரி இப்படி வந்ததான கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வயிறு படம் எல்லாம் இருக்கிறது ஒரு என்ன படம், ஒரு அண்ணா அண்ணாமார் அண்ணன்மார்ன்ற ஒரு படம் வந்து பிரசாந்த ரெட்டகோசத்தில் நடிச்ச ஒரு படம். அந்த படம் கருணாநிதி வெளியிட்டது, அது கொஞ்சம் தோல்வியாக போனதால மக்கள் கதை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி நாங்கள் அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி சொன்ன மாதிரியில் கனிக்குள்ளே பற்றி கதைக்கலாம் கொண்டு வந்தோம். ஏன் இப்போ கொப்பையாக வெப்பமாக இருக்கு, இது இந்த மாசக்கழிவு வரைக்கும் போகும். இந்த சென்னை ஞாயிறு குறைஞ்சு அப்புறம் அடுத்த எல்லாமே வெப்பம் வெப்பம் கூடும், வெப்ப அலை வெப்ப அலைன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த இது இதுக்கு பேர் டோக் சமர், டோக் சமர்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இந்த வெப்ப அலை வீசி பள்ளிக்கூடம் எல்லாம் சாப்பிட்டே சேடத்தை பூட்டு பாதுகாப்பு போலீஸ் அக்கௌண்ட் தரமுடைய இதெல்லாம் கொண்டு வந்து வந்து எங்களுக்கு காமெடி அளவு கூடி கொண்டு போயிடும். அப்போ காபனி ஏன்னா அது இந்த நாடு பூரா ஐரோப்பா பூரா இப்போ குடியிருவா இந்த பக்கம் வெப்ப அலை வீசணும்னு சொன்னேன். உலகம் உருவாயின வரலாறு எங்களுக்கு தெரியும், இந்த உலகம் பூமி எப்படி உருவாச்சு, நடுவே இயங்கிக் கொண்டு ஒரு பொருள் இயக்கத்தால் என்ன இயங்கிக் கொண்டு இருக்குதோ அது சூடாயிருக்கும். அப்போ சூடு வந்தால் என்ன நடக்கும், அது படிக்கும். அப்படி படித்தால் தான் இந்த பூமி, அப்படி பூமியெல்லாம் படித்த இடத்துல சில இடத்து சூடாகவும் சில இடத்த குளிராகவும் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அத்தலாம் பசிபிக் சமித்திரம்.
1: இப்போ இன்றைய செய்தியில் நாங்கள் செய்தோம், 2003 பிரான்ஸில் இந்த வெப்பத்தால் 15,000 பேர் கிட்ட இறந்து போனார்கள். 2003
0: நீங்கள் சொல்கிறது அப்படிதான். இந்த கணிக்குயில் டோக் டைஸ் இது வர்றது எப்போதுமே என்னென்னு சொன்னால் நாங்கள் மனுஷன் எத்தனை வெப்பம் எங்களால் தாக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து உடல் வந்து இப்போ நாங்கள் வெப்பம்

0: வச்சு வாழ்ற உயிரினங்களை ரெண்டா பிரிக்கலாம்.
1: இன்னொன்றையும் ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த கடும் வெப்ப நேரத்தில் கடும் குளிர் தண்ணியை குடிக்க கூடாதுன்னு. அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது.

0: பேராசிரியர் அவர்களுடைய தொடர்பு வந்து விட்டது. இன்னொரு தகவலையும் ஆய்வாளர்கள் என்ன உண்மையாக நடந்த சம்பவம் தான், ஒரு சிறு பிள்ளைக்கு கடும் குளிரான தண்ணியை கணக்க குடிக்க கொடுத்ததனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அவை இந்த ஆக வெக்கையான காலத்திலே ஆக குளிரான பானங்களையும் கூடுதலாக அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறார்கள்.
1: அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஏன் வருதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய உயிரினம் வந்து இந்த மனிதன் வந்து ஏன் நாங்கள் இந்த குளிர்காலத்துல அதிகமாக செயற்பாடுகள் செய்கிறது குறைவு, வெயில் காலத்துல கூடுதலாக இயங்குறது எல்லாமே இருக்கு. அதை சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணம் எங்களுடைய உடல் வந்து 37°C 37.5 இந்த வெப்பதான் நாங்கள் உடல் வெப்பநிலை. அது மிருகங்களுக்கு தக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னமா இல்லாம எல்லாருக்கும் இதே 37.5% அளவே இல்லை. சதமை அளவுன்னு சி என்று சொல்லுவோம், செல்சியஸ் அல்லது இப்ப இங்கிலாந்து போன்ற இடங்கள்ல அதுல எஃப்ஏ போடுறது பரனைட். அப்ப கண்டுபிடிச்ச ரெண்டு பேர்கிட்ட பேருலையும் அவர் உருவாக்கின அளவு தான் இந்த செல்சியஸ் இந்த பரனைட். பரனைட் என்று கண்டுபிடிச்சவருக்கு எஃப்ஏ போடுறது இப்ப 97°C. அப்ப செல்சியஸ் என்ன, அப்ப 37.5. அப்ப 37.5 அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சூடு கூடிச்சதுன்னு சொன்னா எங்களுக்கு 38-39 வரை காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இந்த வெப்பநிலை குறைஞ்சு வர பொழுது இன்ன விதமான வருத்தங்களை அதான் வெப்பநிலை குறையிற பொழுது இயக்கம் ரத்தம் நல்லா ஓடாது, இயக்கம் இல்லாமல் இருக்கும், அப்போ ஒவ்வொரு நோய்கள் அப்படின்னு ஏன். இப்ப இந்த வெப்ப எல்லாம் வீசுதான்னு சொன்னால் எங்கள்கிட்ட மண்டலத்தில் எங்கள்கிட்ட வாயு மண்டலம், நாங்கள் மண்டலங்களை வந்து ஒரு 4 மண்டலங்களாக பிரிக்கலாம். இப்போ உயிர் வாழ்ற மண்டலத்தில் இருக்கும், மேலே மேலே போக நாங்கள் உயிர் வாழ்ற தன்மையில குறைவு. அதான் அப்படி தான் இந்த வான இதை கிராமங்களில் கண்டு சந்திரனுக்கு அங்கே போகிறாண்டெல்லாம் போய்க்கு அந்த பழக்கம் மாறுறது காரணம் அங்கே கிடக்கிற இப்போ நீங்களே போனீங்க தான் இமயமலைக்கு போய்க்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு சுவாசிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லை. இப்போ நேற்று ஒருவரை நான் சந்தித்தேன், அவர் வந்து ஒரு இமயமலைக்கு போகிறார் அடுத்த மாதம். போகிற பொழுது இங்கே போய் டொக்கர் விட்டு மெடிக்கல் செய்தி எடுத்து சொல்லி அங்கேருந்து வந்திருக்கு லெட்டர். ஏன்னா இந்த மேலே போக போக அந்த
0: மேலும் போக போக அந்த கையில ஒட்டி ஆக்சிஜனை பார்ப்பார்கள், எவ்வளவு ஆக்சிஜன், அப்படி பிரச்சனைக்குரியவர்களை வந்து ஏதாவது வேற வழிகள் ஏதாவது செய்வார்கள் அவர்களுக்கு. மரங்கள் எதுவுமே இல்லாதபடியால வந்து ஆக்சிஜன் இருக்காது, மேல போக போக பெரிய கஷ்டப்படுவார்கள் மூச்சு விடுறதுக்கு எல்லாம்.
1: நினைக்கிறீங்களா மரங்கள் இல்லாட்டிக்கு ஆக்சிஜன் இருக்காதுன்னு
0: நினைக்கிறீங்க? எந்த ஒரு புல்முண்டையும் அங்க காண முடியல.
1: ஏன் மரங்கள் இப்ப மரங்கள் இருக்கிறதால தான் மனுஷன் நல்லா வாழக்கூடிய காடு அழிக்க அழிக்க வாழ முடியாத இப்ப நீங்க சொன்ன மனாந்தரமாகி வெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம் இப்ப நாங்கள் எல்லாம் உயிரினங்கள் பொதுவாக அடிப்படையா என்ன செய்யுது, சுவாசிக்கிறோம். எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும், எங்களுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜனை நாங்கள் உள்ள எடுத்து மூச்சு வாங்கி கொண்டு வெளியில விடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 O2 உள்ள எடுக்கிறோம், வழியில் CO2 நைட்ரஜன் இதெல்லாம் வழியில் போகும். ஏன்னா வான்மண்ணத்துல எல்லா வாய்க்களும் இருக்கிற 108 வகையான இதுகள் இருக்கு. ஸோ அதுல எங்களுக்கு நல்லது கெடுதல் விளைக்கிறதும் இருக்கு, நல்லதுள்ளதும் இருக்கு. அப்போ ஆக்சிஜன் எங்களுக்கு வேணும். அப்போ அந்த வான மண்டத்துல எப்படி ஆக்சிஜன் வந்தது, மரங்கள் வந்து சுவாசிக்கிற மாதிரி நாங்களும் சுவாசிக்கிறோம், உயிரினங்கள் எல்லாமே சுவாசிக்கும். நாங்கள் வந்து மரங்கள் என்ன செய்யும், ஒளிச்சவப்பு செய்யும். நம்ம சூரியன் வார ஒளியை எடுத்துக்கொண்டு மரத்தில் வீட்டில் பச்சை தானே இருக்காது, பச்சைக்கு வந்து குளோரோபில் ஃபேர். அப்போ குளோரோபிலையும் சூரிய ஒளித்ததையும் எடுத்துக்கொண்டு தான் சுவாசிக்கிற அந்த இதையும் வச்சுக்கொண்டு ஒளித்தோப்பு செய்கிற பொருள் ஒளியாகிற பொருள் தான் ஆக்சிஜன். ஆக்சிஜனும் குளுக்கோஸும் வரும், அந்த ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் நாங்கள் பாதிக்கிறோம். ஆகவே தான் தாவரங்கள் இல்லாவிட்டால் எங்களை வாடுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இமயமலை போகிற பக்கம் மரங்கள் எல்லாம் இல்லாத கூடிய அங்கே ஆக்சிஜன் இருக்காது,
0: ஆக்சிஜன் இருக்காது. அதை விட குளிர் -20, -15, -22 அப்படி அண்டு குளிரும் அப்படி ஆக கீழே இருக்கும்.
1: அது
0: இந்த செய்தி என்னென்னா சீனாவிலே ஒரு இடத்துல ரெண்டு குளிர்பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். 7 வயது சிறுவர் வெளியே வெயிலில் விளையாடி கொண்டிருந்தார். அதிக வெப்பமாக இருந்ததால் ஐஸ் கோலா குளிர்பானத்தை அருந்தினார். உடனே ஐஸ் மில்க் டீ குளிர்பானத்தையும் குடித்தார். பின்பு வயிற்று வலி, வாந்தி என செரிமான கோளாற்றை வெளிப்படுத்தினார். சோதனையின் போது சிறுவருக்கு நெக்ரோசிஸ் இருப்பதாக மருத்துவர் கூறினார். அது குடலில் உள்ள உயிரணுக்களையும் திசுக்களையும் அளிக்கும் ஒருவித நோய். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிகளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையாக சொல்லுகிறார்கள்.
1: நல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த சூடு கூடுவதனால் என்ன நடக்குது, காமன் அளவு வான மண்டலத்தில் நாங்கள் வாழ்ற மண்டலத்தில் கூடுதலாக இருக்கிறதால சுவாசிக்கிறது மூச்சுத்திணறல் வரும். இப்படியான இது ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு. அப்போ இது இப்போ இந்த கிழமை வரைக்கும் ஐரோப்பா பூரா கிட்டத்தட்ட 44 டிகிரி வரைக்கும் உயரும். இப்போ என்ன இருக்கு, இப்போ ஏதோ 42 தான் நினைக்கிறேன். நேற்று ஏன் 42 டிகிரியே நேற்று அதில் அந்த எல்லை அதிகமாச்சு. அந்த காரணம் பார்த்தோம்னா ஜூன் 22 தேதி நேற்று 21 தானே நேற்று இல்லையோ 23
0: நேற்று 23 அதுக்கு முதல் 22
1: அப்போ 21 தேதி வந்து நான் இந்த பூமி சூரியன் சுற்றி கொண்டு வரையக்கு கூடுதலாக இடம் எடுக்கிறது அந்த அன்று தான் அந்த லோங்கஸ்ட் டே. அப்போ 21 ஜூன் தான் நாங்கள் வாடுறோம் இந்த பூமி புவியில் வந்து மிகவும் பகல் கூடின நாள் வந்து 21 ஜூன். அப்போ 22 ஜூனில் தான் நாங்கள் இந்த மியூசிக் டே என்ன பொழுது போய் கூட பகல் நீண்டதாயிருக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன பயனாக்கி எல்லாம் போறீங்க இருக்குமே அதுக்காக இந்த மியூசிக் இந்த கலைகள் வச்சு கொண்டு வருவது காரணம். அப்புறம் வந்து அதேமாதிரி 21 டிசம்பர் பார்த்தோம்னா அதுதான் இந்த பெரிய ஷோர்டஸ்ட் டே. அன்று தான் பகல் குறைஞ்ச டிசம்பர் 21 தான் பகல் குறைஞ்ச நான் பகல் குறையும் இரவு கூடும். இந்த 21 ஜூன் பகல் கூட இரவு குறையும். அப்போ இதனால தான் இந்த குளிர் ஆரம்பிச்சு இந்த சூடு ஆரம்பித்து இப்போ கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி அடுத்த கிழமை வரை 52 பாய்க்கு வரக்கூடும் என்று அஞ்சப்படுது. அது வந்தால் அதனால தான் பள்ளிக்கூடங்கள் சாப்பிட்டு சில சில இதுகளெல்லாம் குறைச்சி கொண்டு இருக்கிறது காரணம் மொழியில் தண்ணியை கொண்டு போங்கன்னு சொல்கிறது எல்லாம் இருக்கு. இதில் பற்றி நாங்கள் விவரமாயினும் பேசலாம், ஒரு நாளே எல்லாம் பேச முடியுமா தெரியலை. அப்போ நாங்கள் அடுத்த கிழமை சந்திப்போம்.
0: நன்றி, மீண்டும்
1: அவ கேட்ட கதைக்கு சொல்ல முடியல, அடுத்த கிழமை சொல்லுவோம். இந்த கைலாஷ்
0: இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளம்பு போல் நின்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து
2: போட்டிகள் 2026ல் ஒரு ஆட்டம் முடிஞ்சது. ஆமா, இங்கிலாந்து கானாவை சந்திச்சிருந்தாங்க. இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து கடுமையா விளையாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஷாட்ஸ் அவங்களுக்கு. கானா விட இங்கிலனுடைய ஆதிக்கம் இந்த ஆட்டத்தில் அதிக அளவில் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு கோலை போட்டுருவாங்க, ஆட்டத்தை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கானா தாக்கு பிடிச்சிட்டாங்க. இங்கிலாந்து 0-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில் அந்த ஆட்டம் முடிந்து விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், அதாவது இந்த ஆட்டத்துக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு ஆட்டம் தான் போர்ச்சுகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான ஆட்டம். அந்த ஆட்டத்தில் போர்ச்சுகலுக்கு அபார வெற்றி. போர்ச்சுகல் 5-0 அப்படிங்கிற குணிக்கையில் அந்த ஆட்டம் முடிவடைந்தது. அடுத்து 7 மணிக்கு ஒரு ஆட்டம் இடம்பெற போகுது. அதை நீங்கள் ஒளிவழி 5ல் நேரடியாக இலவசமாக கண்டு மகிழலாம். அதாவது 7 மணிக்கு நடக்க போகிற ஆட்டம் பனமாவுக்கோ குரேஷியாவுக்கோ இடையிலான ஆட்டம். அந்த ஆட்டத்தின் நிலவரங்களை உடனுக்குடன் நான் ரவிஜி உங்களுக்காக ஒளி 9:00 கொண்டு வர காத்துக்கிட்டே இருக்கேன். சரி, முடிந்த ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அவங்கவுங்களுடைய பிரிவு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுப்போம். இப்போ கே பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்ச்சுகல் முதல் இடத்துல இருக்காங்க 4 புள்ளிகளோட. அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அதே தான், 4 புள்ளிகளோட அவங்க எல் பிரிவில் முதலிடத்தில் இருக்காங்க. கானாவும் அதே பிரிவில் குறிப்பா இரண்டாவது இடத்துல 4 புள்ளிகளோட இருக்காங்க. இங்கிலாந்தும் கானாவும் அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இப்ப குரேஷ அவங்களுடைய பிரிவில் இருக்கிற குரேஷ பனாமாவை சந்திக்கிறாங்க. இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர் 3வது இடத்தை பிடிச்சு அவங்களும் அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல். ஆக FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 இதனை பத்தின தகவல்களை தெரிந்து கொள்ள ஒலி 968 நீங்க இணைந்திருங்க. மேல் விவரங்களுக்கும் அனைத்து ஆட்டங்களை கண்டு மகிழ்வதற்கும் நீங்க போகலாம் mewatch.sg. FIFA உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியகார்ப். அடுத்தடுத்து உங்களுக்காக வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில பழைய பாடல்கள் இடம்பெற போகுது. உங்கள பலருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்ட பாட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு. எனக்கு புரியுதுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3 பேருக்கு ஒவ்வொரு நாளும் பாட்டு ஒளிபரப்புறோம். அந்த 3 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லையா? நாளைக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்காக விடிய காலையில 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க, ஏன்னா அப்ப நான் இன்னும் வேலைக்கே வரமாட்டேன். 5 மணிக்கு மேல நீங்க அனுப்புறீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள். சரி, அடுத்து வில்லியம்ஸ் அவர்கிட்ட பாடல் தான் வரப்போகுது. திருடாதே படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் குரல்ல இதோ வில்லியம்ஸ் நீங்க கிட்ட பாடல்.

0: பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்க.

0: உள்ளம் தன்னை மயக்குது ஓவியம் சிரிக்குது, உள்ளம் தன்னை மயக்குது ஓவியம் சிரிக்குது.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நல்ல பிள்ளை படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முருகு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னால மல்லியம் மங்களம் அப்படிங்கிற படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துச்சு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கேட்டு கொஞ்ச நாளாச்சு. இந்த நேரத்துல நான் கேட்டே ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு வேற ரீசன் தாங்க அவங்களுக்காக பாடல் இடம் பெற்றது. இணைந்திருங்க என்னோட, இது வணக்கம் சிங்கை. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. சாங்கி நோக்கி செல்லும் PIE தோகுவான் சாலைக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன மோடிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை காலங்காத்தால எழுந்த உடனே நம்மில் பல பேருக்கு இன்னைக்கு வேலைக்கு போறோம், இதை முடிக்கிறோம், அதை செய்யறோம், சந்தோஷமா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு தோணும். சில பேருக்கோ இன்னைக்கு எம்சி எடுத்துட்டு வீட்டில் தூங்கிடலாமா அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரம்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இப்போ வேலைன்னு சொல்லும்போது நமக்கு தெரிந்த வேலைகள் பல, ஆனா தெரியாத சுவாரஸ்யமான வேலைகளும் இருக்கு அப்படிங்கறது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உதாரணத்திற்கு ஐஸ்கிரீம் டெஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குதுங்க. ஆமாம், ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதை நல்லா சுவைத்து பார்த்து இதில் சீனி அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கருத்து சொல்கிறது ஒரு வேலையாக கருதப்படுதான். அடுத்து சுற்றுலா நிகழ்ச்சிகளுக்காக செயல்படும் ஒரு நபர். குறிப்பாக இந்த சுற்றுலா நிகழ்ச்சிகளில் நம்ம வெவ்வேறு இடங்களை பார்க்குறோம். அந்த இடங்களை முன்கூட்டியே போய் பார்த்து வச்சு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அந்தந்த இடத்த பார்க்குறதோட விடாமல் சாப்பாடு கலாச்சாரம் அது இதுன்னு அனுபவங்களையும் பெற்றுக்
1: கொள்ளலாமா.
0: இந்த பட்டியல்ல என் கண்ணை ஆக அதிக அளவுல கவர்ந்த ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்களே அவங்களுடைய சொகுசான மாட மாளிகை இருக்குல்ல, அதை அப்பப்ப அவங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன, அவங்க வீட்டுக்கு போய் அந்த மாட மாளிகையில உட்கார்ந்து ஆசை தீர ரசிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: பாலசுப்ரமணியம் பாடிய இரண்டு பாடல்கள் 70ஆம் காலகட்டத்திலிருந்து வந்துச்சு உங்களுக்காக. கவரிமான் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால கல்யாண காலம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. அடுத்து புது பாடல்கள் பக்கமா போக போறோம். அந்த வரிசையில பாட்டு வரப்போகுது லால் சலாம் படத்துல இருந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக.
1: 9:08 நிலவரம்,
0: 6:35 ஆகிவிட்டது, வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலைக்கு பிறகு 3ஆம் தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. உங்களை பலர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கூற்றுகளை, நீங்க படித்த தகவல்களை, அது மட்டும் கிடையாது வாசகங்கள், கவிதைகள்ல எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறீங்க. மிக்க நன்றி அதுக்கு. இன்னைக்கு பன்னீர் அவர் அனுப்பி வைத்த கூற்றை தான் நான் வாசிக்க போறேன். உன் வாழ்க்கையை மாற்ற நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். நீ மாறினால் போதும், உன் வாழ்க்கை தானாகவே மாறும். இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும். மீண்டும் சொல்ற, உன் வாழ்க்கையை மாற்ற நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். நீ மாறினால் போதும், உன் வாழ்க்கை தானாகவே மாறும். இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும். எம்மாதமான இந்த சிந்தனையோட இந்த நாளை வெற்றிகரமா கடந்து வருவோம். பன்னீர், நீங்க அனுப்பி வைத்த கூற்றுக்கு மிக்க நன்றி.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: சீமராஜா படத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. திவாகர், கவிதா கோபி மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க பாடல. டி இமானுடைய இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இன்றைய வானிலையை பொறுத்தவரை நீங்க மத்திய வேளையில இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 24°C 33°C இடைப்பட்டிருக்கும். மா பலா வாழைன்னு சொன்ன உடனே முக்கணிகள் தான் டக்குன்னு ஞாபகம் தரும். நம்முடைய கலாச்சாரத்திலயோ பண்பாடுலயோ இந்த மூணும் பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மூணும் சும்மா ஏனோ தானோன்னு தேர்ந்தெடுக்கப்படல. மூணுக்கும் வெவ்வேறு விதமான நன்மைகள் இருக்கிறதுனாலதான் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. இப்போ மாம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சத்து கொடுக்கும். அதுவே வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செரிமானத்துக்கு உதவும். இப்போ பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுவையா இருக்கும். இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் பெரியவங்க இந்த முக்கணிகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பல குறிப்புகள் தெரிவிக்குது. ஆனா அதுக்காக ஏனோ தானோன்னு பழங்களை சாப்பிடக்கூடாது. இப்போ பழங்கள்னு சொல்லும்போது ரொம்ப வெயிலா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்ன்றாங்க. உணவுக்கு பிந்திய இனிப்பு பதார்த்தமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்ன்றாங்க. முக்கியமா பழங்களை இந்த பழச்சாறு வடிவத்துல நீங்க உட்கொள்ளாம அந்தந்த வடிவத்துல பழமா நல்லா ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதன் நற்குணங்கள் நேரடியா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
2: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலனு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
6: ஆமா, ஒயிட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல் சிவில் விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
5: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே
7: போறேன். உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirikov.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikov.sg/ready-set-go.
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி.

0: கேட்டரிங்.
1: உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் உலக சவால்களை சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆப்பிரிக்காவில் பரவும் இபோலா நோய், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, உலக எரிசக்தி விநியோகம், உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை அவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் திரு வாங் இ பேசினார். அமைப்பு தன்னிச்சையான போக்கையும் தன்னை பேணித்தனத்தையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் 11,000 அதிகமான மாலுமிகளை மீட்கவிருக்கிறது. நிறுவனத்தின் அனைத்துலக கடல்துறை அமைப்பு அதனை செய்யும். ஈரான், ஓமான், அமெரிக்கா, ஏனைய கரையோர பிரதேசங்கள் ஆகியவற்றோடு இணைந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக அமைப்பின் தலைமைச் செயலாளர் அர்சீனியோ டொமிங்கஸ் கூறினார். மாலுமிகளை வெளியேற்ற தேவையான அனைத்து பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் பெற்றுவிட்டது தாக அவர் சொன்னார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் ஹார்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போவதாக கூறியிருந்தது. அந்த முக்கிய வர்த்தக பாதையின் நிர்வாகத்தை ஆராய்ந்து சேவைகளுக்கான கட்டணத்தை பரிசீலிக்கப் போவதாக ஈரானும் ஓமானும் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்தன. வாஷிங்டன் அத்தகைய நடவடிக்கையை எதிர்க்கும் என்று திரு ரூபியோ சொன்னார். தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் தனது துருப்புகளை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சிக் குழு தலைவர் நயீம் காசிம் கேட்டுக் கொண்டுள்ளார். திட்டமிட்டபடி அது நடக்க வேண்டும் என்றார் அவர். தென் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூடு சண்டை நிறுத்தத்தை மீறிய செயல் என்று குழு கூறியிருக்கிறது. இருதரப்பும் வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் செய்து கொண்டன. பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை ஹிஸ்புல்லா சாடியது. துப்பாக்கிச் சூட்டில் இருவர் மாண்டனர், மேலும் சிலர் காயமுற்றனர். தனது படை வீரர்களுக்கு அருகில் ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது. அந்த மிரட்டலை அகற்ற தாக்குதல் நடத்தியதாக அது சொன்னது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லட்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் இயந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்துவதாக கூறியுள்ளார். சீன அரசாங்க மானியத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பரிசீலனை முடிவடைந்தவுடன் வர்த்தக அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். அத்தகைய கருவிகள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட திரு லட்னிக் அவை ஆயுதங்களாக இருக்கலாம் என்றார். கம்போடிய மோசடி கும்பல் பிரின்ஸ் குரூப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. 44 வயது ஹூ சியாவேயும் 38 வயது சியூ வெய் ரனும் நல்ல பணத்தை கள்ளப்பணமாக்கிய குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. சென்ற ஆண்டு அக்டோபரில் காவல்துறை தனது விசாரணையை தொடங்குவதற்கு முன்னரே இருவரும் சிங்கப்பூரை விட்டு வெளியேறினர். ஹூவின் வங்கிக் கணக்குகளையும் சிங்கப்பூரில் உள்ள அவரின் சொத்துக்களையும் முடக்கியிருப்பதாக காவல்துறை சொன்னது. பிலிப்பீன்ஸில் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரும் 13 வயதினர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சுடும் வளாகத்தில் பயிற்சி செய்ததாக அதிகாரிகள் கூறினர். தாக்குதலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. பள்ளியில் துன்புறுத்தல் ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டது. இணையத்தின் தாக்கமும் இருந்ததாக தேசிய காவல்துறை சொன்னது. சம்பவத்தில் 15 மாணவர்கள் காயமுற்றனர். இனி விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. போர்ச்சுகலும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் போர்ச்சுகல் அபாரமாக ஆடி 5 கோல்களை அடித்தது. அவற்றுள் 2 கோல்களை நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். இது அவர் கலந்து கொள்ளும் 6வது உலக கிண்ணம். 6 உலக கிண்ண போட்டிகளில் கோல் அடித்த முதல் கார்பந்து விளையாட்டாளர் எனும் பெருமை அவரை சேரும். இங்கிலாந்தும் கானாவும் மோதிய ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. பெனமாவும் குரோஷியாவும் பொருதும் ஆட்டம் சற்று முன்னர் காலை 7 மணிக்கு தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி கோல் ஏதும் இல்லை. காலை 10 மணிக்கு கொலம்பியாவும் காங்கோ குடியரசும் களமிறங்கும்.
0: சொல்லும் பொருளும்.
2: டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். விளையாட்டில் பிடித்த அணி வெற்றியை தவறவிட்டால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைவர். டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
8: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
9: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: கருப்பு படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சாய் அபியாங்கர், கானா முத்து மற்றும் குழுநர் அந்த பாடல உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஓலி 9:06 இருந்திருக்கீங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. 7:12 நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். இப்போ பனமாவுக்கும் குரேஷியாவுக்கும் என்ன ஆட்டம் 12வது நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டத்தின் ஒரு சில பகுதிகளை இப்ப கேட்போம் வாங்க. ஒளி வழி 5 நேரலை உங்களுக்காக இப்ப இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: Modric, Kovacic, now Guardiola. To his Manchester City teammate, Kovacic. Modric looking to ping one of those passes forward we've seen so often in the colours of Tottenham Hotspur, Real Madrid, and of course most recently AC Milan. He went flying into that one. Might be a sore one this for Rodriguez.
2: I wonder if it was anybody else as well than Modric that that was, would that be given a yellow card? I like the tenacity from Modric, because even a great player like him, he gave the ball away and he wanted to fight to get it back, and in the end he's just a little bit late with his challenge, and the foul given and a word to Modric by the referee.
1: Lovely little moment there from Baturina. Has that potential to be a real live wire in behind the front man, Petar Musa, today.
0: பனமாவுக்கும் குரேஷாவுக்கும் இடையிலான ஆட்டத்தின் ஒரு சில பகுதிகளை தான் நீங்க கேட்டு இருக்கீங்க. இந்த நேரலையே நீங்க ஒளிவழி 5 இப்ப இலவசமா கண்டு மகிழலாம். அது மட்டும் இல்ல, ஃபீஃபா உலக கணக்கார்பந்து போட்டிகள் 2026 அனைத்து ஆட்டங்களையும் மீ வாட்ச் வாயிலா நீங்க பார்க்கலாம். மீ வாட்ச் .sg என்ற இணைய பக்கத்தை நீங்க நாடி மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தற்போது நிலவரம் பனமா 0 குரேஷா 0. இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி 9:06 நீங்க இணைந்திருங்க. நேரம் இப்பொழுது 7:14 ஆகிவிட்டது.
3: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE AYE exit, PIE நோக்கி செல்லும் BKE KJE exit இவ்விடங்களில் மழையின் காரணத்தினால் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 pieces பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேத முறையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
4: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:27 ஆகிவிட்டது. இவ்வாறு நட்சத்திரம் தளபதி விஜய் அவர் நடித்த படத்திலிருந்து பாடலை கேட்டுங்க. நண்பன் படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு. விஜய் பிரகாஷ், ஜாவித் அலி, சுனிதி சௌஹான் ஒரு பட்டாளமே பாடியிருந்தாங்க அந்த பாடலை, ஹேரிஜராஜோட இசையில. அதுக்கு முன்னால டி இமானோட இசையில பாட்டு வந்துச்சு, சரவணன் இருக்க பயம் ஏன் படத்திலிருந்து பேனடையால் சுனிதி சௌஹான் கொண்டு வந்த பாடல். நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில அடுத்ததா 80கள் பக்கமா போக போறோம். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இந்த பாட்டு வரப்போகுது.
2: பொட்டு வச்ச தந்த கோடம் ஊருக்கு நீ மகுடம்,
0: பொன்மண செல்வன் படத்தில் இருந்து உங்களுக்காக பாடலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. சரி, பரிசு வெல்ல நீங்க தயாரா? அப்போ வாங்க போட்டிக்கு. அனைத்துலக தேவதை தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஜப்பானிய பிரதமரின் பெயர் இஷிபா ஷிகெரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரலாற்றிலேயே தொடர்ந்து 6 உலக கிண்ண கால்பந்து போட்டிகள்ல கோல் அடித்து சாதனை படைச்சிருக்காரு. இந்த மூணுல எது தவறான பதில் கண்டுபிடிங்க பாப்போம். வாட்ஸ்அப் தெரிவிங்க 9678889689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். முதல் தகவல், இன்று அனைத்துலக தேவதை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஜப்பான், இதன் பிரதமரின் பெயர் இஷிபா ஷிகேரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து 6 உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் கோல்களை புகுத்தி வரலாறு படைச்சிருக்காரு. இதை செய்த முதல் ஆட்டக்காரர் இவர் தான் அப்படிங்கிறதோ குறிப்பிடத்தக்க தகவல். இந்த மூடுல தவறான தகவல் எது அப்படிங்கிறத உங்களை பலர் எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க. ஆக யாரு முதல்ல சொன்னாங்க அப்படிங்கிறத இப்ப கேட்போம் வாங்க.
2: காலை வணக்கம், நான் பாலா பேசுறேன். நீங்க சொன்னதுல வந்து ரெண்டாவது கேள்வி தான் தவறுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்று அனைத்துலக தேவதை தினம் அனுசரிக்கப்படுது. இது சத்தியமான உண்மை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து 6 உலக கிண்ண கார்பந்து போட்டிகள், அதாவது 2006, 2010, 2014, 18, 22, இப்ப 26, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. போர்ச்சுகலுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆட்டம் அங்க புகுத்திருந்தார் கோல். ஆக தொடர்ந்து 6 உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல அவரு கோல்களை புகுத்தி வரலாறு படைச்சிருக்காரு. இந்த சாதனை செய்த முதல் ஆட்டக்காரர் அவர் தான் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க தகவல். ஆக இடையில மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த தவறான தகவல். ஆமா, இஷிபா ஷிகுரு, இவரு முன்னாள் ஜப்பானிய பிரதமர். தற்போதைய ஜப்பானிய பிரதமரின் பெயர் சானே தகைச்சி. இவங்க வரலாற்றிலேயே முதல் பெண் ஜப்பானிய பிரதமர் அப்படிங்கறதோ இந்த நேரத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தகவல். சரியா சொன்னீங்க பல பேரு. மின்னல் வேகத்துல வந்தா நம்ம பாலா, அதன் அடுத்து நிர்மலாவும் சொன்னாங்க டக்குன்னு. சரியா, ஆக இருவருக்கும் கிடைச்சி விட்டது ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசாக. நாளைக்கு இந்த பரிசை நீங்க கூட ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் கேட்க மறக்காதீங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: 7:41 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல மழையின் காரணத்தினால. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE தோபாயோ எக்ஸிட் 16A உட்பட்ட பகுதியிலும், AYE துவா செல்லும் வழியில் ஜுரோங் பியர் சாலை, ஜுரோங் டவுன் ஹால் சாலை, வெஸ்ட் கோஸ்ட் நொமெண்டன் பார்க் ஆகிய பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ராஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-up Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055 6334-1055.
2: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலிகள் ஒவ்வொரு பேரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாக்கம் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.lg.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 Strangon Road, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
5: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ். முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பத்தாள வை, இப்ப குழம்பு முடிப்படி, எத்து வாயில் போட்டுக்கோ, கண்ணுமுடி.
2: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கோங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
6: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

KJJ ஸ்டார்ஸ் உடைய குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ஜானகி கூட அவர் பாடிய பாடல் பிரியா படத்துல இருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால வாணிஜெயராம் கூட அவர் பாடிய பாடல் பயணம் படத்துல இருந்து உங்களுக்காக இடம் பெற்றது. பயணம்னு சொல்லும் போது ஆண்டு இறுதியில நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறேன், நீங்க என் கூட வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி தாய்வான், அதுக்கப்புறம் சைனா, மக்காவ், ஹாங்காங்னு பல இடங்களுக்கு நம்ம போயிருந்தோம். பல நேர்கள் வந்தீங்க, உங்க அன்பையும் ஆதரவையும் வாரி வாரி வழங்கியிருந்தீங்க. இந்த முறை நாம எங்க போக போறோம், என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் சாப்பிட போறோம், எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள போறோம், இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கு. எனக்கு

0: உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
4: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் 11,000 அதிகமான மாலுமிகளை மீட்கவிருக்கிறது. நிறுவனத்தின்